0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எடுத்துக்கொள்வோம் ஒன்று நாளாகமம் 4:9-10 வாசிக்க கேட்கலாம். 1 Samuel 4:9-10
2: யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
1: வேண்டினான்.
2: அவன் வேண்டிக் கொண்டதை
1: தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபம் பண்றார். ஆமென். ரெண்டு பகுதியாக இந்த ஜெபத்தை நாம தியானிக்க போகிறோம். ஒன்று, யாபேஸ் ஜெபிக்க காரணம் என்ன? ரெண்டு, யாபேஸ் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? நல்ல கவனமாக கேளுங்க. யாபேஸ் ஜெபிக்க காரணம் என்ன? யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாய் என்ன சொல்லி பெற்றெடுக்கிறாங்கன்னு, அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அது எல்லாமே இப்போ யார் தலையில் வருது? யாபேஸ் தாயின் வயிற்றிலிருந்து தலையை வெளியே போடும் போதே தலை மேலே பிரச்சனை. அப்போ விவரம் தெரியல, வெளியே வந்து விவரம் தெரிஞ்சிருந்தா உள்ளே தலைய நான் வெளியே வரல. சிலருக்கு பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம், சிலருக்கு பிரச்சனை வேலைக்கு போனதுக்கு அப்புறம், சிலருக்கு பிரச்சனை. ஆனால் யாபேஸ் அப்படி இல்லை. யாபேஸ் நான் நினைக்கிறேன், தாயார் கன்சீவாக இருக்கும்போது வீட்டில் பல பிரச்சனைகள், பல இழப்புகள், நெருக்கங்கள், எல்லாரும் ஒன்றுனா 9 சொல்கிறதுக்கு சொந்தக்காரங்க சுற்றி இருந்தால் கேட்கவா வேணும். இப்போ அவ்வளவும் இந்த ஒன்றும் அறியாத இந்த கருவாக இருக்கிற பிள்ளை மேலே சுமத்தப்படுது. துக்கத்தோடு பெற்றேன். யாபேஸ் என்ற வார்த்தையின் அர்த்தமே துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஸோ யாபேஸ் ஜெபிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னவென்றால், வேற வழியே இல்லை. யார்கிட்ட போய் நிற்க? அம்மா கிட்ட போக முடியுமா? அம்மா கிட்ட பிறக்கிற குழந்தைய, அதாவது ஒரு குழந்தை பிறந்துன்னா இருக்கிற சந்தோஷம், அதாவது ஒரே ஒரு அழுகையின் சத்தத்தை கேட்டு மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எந்த அழுகையின் சத்தம்? குழந்தை. அப்படி அழலைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். குழந்தை இன்னும் அழலை. வேற எந்த அழுகை சத்தம் கேட்டாலுமே நமக்கு துக்கம் வரும். ஆனால் ஒரே ஒரு அழுகையும் சத்தம் கேட்டால் மட்டும் உள்ள லேபர் வார்டில் உள்ளேருந்து அழ சத்தம் கேட்கும். இங்கே எல்லாம் லட்டு, அது வர லட்டை கையில் ரெடியாக வச்சுட்ருப்பாங்க. ஏ லட்டு, ஏ அது உங்கள் பிள்ளை இல்லை, வேற பிள்ளை சத்தம். எந்த பிள்ளை சத்தமாக இருந்தேன் அந்த. ஆனால் இந்த பிள்ளை பிறக்கும் போதே குடும்பம் அழுது வந்துட்டான், துக்கம். இந்த பிள்ளை நீ தாயிட்ட போய் நிற்க முடியுமா? சகோதரர்கள்ட்ட போய் நிற்க முடியுமா? எல்லா சகோதரர்களும் பார்க்குறாங்க. ஆமே.

எஸ்தருக்கு சொந்தக்காரன் சப்போர்ட் இருக்கு, மோர்தேக்காய் சப்போர்ட் இருக்கு. ஆனால் இந்த யாபேசுக்கு எல்லாரும் இருந்தும் ஒரு சப்போர்ட் கிடையாது. அவன் தான் யாபேஸ். அப்பா இருக்கு, அம்மா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு சப்போர்ட் இல்லாம பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த யாபேஸ். இனி வாழணும்னா, இனி நிக்கணும்னா, இனி தொடர்ந்து முன் செல்லணும்னா எனக்கு அங்க நோக்கி பார்ப்பதை தவிர வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்ன தாய்க்கு கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? சகோதரர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? நீ என்னைக்கு பிறந்தியோ, என்ன நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன சனியன் இல்ல, நீ என்னைக்கு பிறந்தியோ. நான் பார், அம்மாவை கஷ்டப்படுத்தி பிறந்திருக்கனே. என்ன கஷ்டப்படுத்தி பிறந்தான்? உள்ளே இருந்து எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா? உள்ளே இருந்து என்ன கஷ்டப்படுத்தி? அவனுக்கு என்ன அது தெரியும்? ஆமே. பல நேரத்தில் நம்முடைய வேதனையின் மிகுதியில் நம்ம என்ன பேசுவோன்னே தெரியாது. அப்படி தான் யோபு சொன்னார், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடும் போது யோபு வழியில சொல்ற, நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. அவங்க அவங்களுக்கு, ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்களுக்கு அப்பா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இன்னொருத்தர்களுக்கு சகோதரர்கள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அக்கா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அண்ணன் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த யாபேசாகிய எனக்கோ, ஏன் உனக்கு அப்பா இல்லையா? இருக்கிறாங்க. அம்மா இல்லையா? இருக்கிறாங்க. சகோதரர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. நண்பர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்க. அப்ப ஏன் ஃபீல் பண்ற, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? இந்த நிலையில யாராவது இதை கேட்டு, தூரத்தில் சமீபத்தில் கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேளுங்க. இவன் பிறக்கும் போது யாபேஸ் என்று பெயரிடப்படுகிறான், வளரும் போதும் அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான். அதுதான் பிரச்சனை. அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான். வளர பிறந்த யாபேசுக்கு தெரியல ஏன் எனக்கு இந்த பெயர் வந்துச்சுன்னு. வளர வளர வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அறிவு வரும்போது தான் தெரியுது, ஓ இந்த பெயரை செல்ல பேரா வைக்கல. சிலர் செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல. என் ஜாஃபியாவுக்கு நாங்கள் வீட்டில் ஹாப்பின்னு கூடுவோம், அச்சுன்னு கூப்பிடுவோம், செல்ல பேர். இப்படி யாபேஸ் வளரல, எல்லாரும் ஒரு செல்ல. எனக்கு யாபேஸ்ங்கிற பேரை பைபிள்ல தேடி வைக்கல, யாபேஸ் என்கிற பேரை பாஸ்டர்ட்ட கேட்டு வைக்கல, யாபேஸ் என்கிற பேரை அப்படி ஒரு, இந்த பேர் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்கு. நாலு பேர் அப்படி கூப்பிடும் போது என் பிள்ளை அப்படி வைக்கல. யாபேஸ் என்கிற பேரை சில பாருங்க, அப்பா பேர்ல இருந்து கடைசியும் அம்மா பேர்ல இருந்து இதுவும் சேர்த்து வச்சு பிள்ளைய படுத்துற பாடு. அப்படியெல்லாம் வைக்கல. யாபேஸ் வளரும் போது தான் பார்க்குறான், எனக்கு பேர் எப்படி வச்சாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கு தரித்திரமே நான், இந்த வீட்டுக்கு துக்கமே நான், இந்த வீட்டு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமே நான் சொல்லி என்னை யாபேஸ்னு கூப்பிட்றாங்க. நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும்? என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னை எனக்கு டெய்லி எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கிறதே அவங்க ஏதோ பெரிய வேலையா பாக்குறாங்க, பெரிய தியாகமா பாக்குறாங்க. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி கொடுக்கும் போது எனக்கு மட்டும் போய் எடுத்து சாப்பிடு. இதுதான் யாபேஸ். ஆமே. ஊட்டி கொடுக்கிற தாயினிடத்துல உரிமையாய் கேட்க தோன்றும். அண்ணா வச்சிருக்கிறேன் எடுத்து சாப்பிடுன்னு சொல்ற தாய்கிட்ட என்ன கேட்க தோணும்? ஆனா தாயினுடைய கம்ப்ளைண்ட் எதுவா இருக்கு தெரியுமா? என்ன இவன் ஓங்கி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன இவன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம தான் அடைச்சிட்டோமே சொல்ல விடாம. யாபே சிறு வயதுலயே, ஆமே, நீ எந்த காரியத்தையும் எங்க கிட்ட எதிர்பார்க்காத என்று அந்த வீட்டு குடும்பத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு சப்போர்ட் சின்ன வயசுலயே யாபேஸுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. இதுதான் யாபேஸ். இப்பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை.

இந்த நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா என் லைஃப் அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளில பேசிக்கொண்டிருக்கிறார். தாயின் சப்போர்ட், தகப்பனுடைய சப்போர்ட், சகோதரர்களுடைய சப்போர்ட், சொந்தக்காரர்களுடைய சப்போர்ட், நண்பர்களுடைய சப்போர்ட் இல்லாம போகலாம். ஆமேன். ஒரு பாளையமே உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார், பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார்.

0: ஹலோ சர்ச், எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன் ஜோமண்ணா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜீசஸ், ஜீசஸ், எந்த துணையும் இல்லாத ஒருவன், எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒருவன் தகப்பனுடைய துணை, தாயினுடைய துணை, சகோதரனுடைய துணை, சொந்தக்காரங்க சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், எதுவுமே இல்லாத ஒரு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தருகிற ஒருவர் ஜீசஸ். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமே. ஆண்டவர் எனக்குன்னு சோமண்ண, எங்க அப்பா அம்மா இல்லை, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. இந்த யாபேஸ், ஆமே, இந்த இடத்துல, ஆமே, தேவன் எவ்வளவு அவருடைய இரக்கத்தை பார்த்தீங்களா? பேங்க்ல ஒரு லோன் கேட்க போனா கூட ரெண்டு பேரை ஜாமீனு கொள்ளுவாங்க. இந்த யாபேஸுக்கு யாருங்க? ஆண்டுகிட்ட போய் நிற்கும் போது, ஏய், யார் உனக்கு சப்போர்ட்டா? யாரும் இல்லையே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதன் அர்த்தம் என்ன? யாபேஸ், உங்க அம்மா முகம் உனக்கு விரோதமா இருக்கலாம், உங்க அப்பா முகம் உனக்கு விரோதமா இருக்கலாம், உன் சகோதரர்கள் உன்ட பேசாமலே இருக்கலாம், ஆனா இதோ அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது சில வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன, அந்த வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஏசாயா 30:18 வேகமாக, 30:18 வேகமாக.
1: ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார்.
0: அவர் வெயிட் பண்றார். இந்த யாபேஸ் என்ன நோக்கி கூப்பிடட்டும், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு நான் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நமக்கு ஒத்தாசை குறைய குறைய குறைய குறைய. இப்போ எங்க அம்மா எனக்கு பண்ற சப்போர்ட் ஸ்டாப் ஆகும் போது அந்த இடத்துல அவர் எனக்கு தாயாக வருகிறார். என் தகப்பன் எனக்கு செய்கிற சப்போர்ட் ஸ்டாப் ஆகும் போது அங்கே எனக்கு தகப்பனாக வருகிறார். என் சகோதரர்கள் எனக்கு செய்கிற உதவி, அந்த சப்போர்ட் அங்கே ஸ்டாப் ஆகும் போது எனக்கு அவர் சகோதரனாக வருகிறார். என் நண்பர்களிடத்திலிருந்து வருகிற உதவி, அது ஸ்டாப் ஆகும் போது அங்கே எனக்கு நல்ல சிநேகிதனாய் வருகிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர், நாம இரக்கம் பெற காத்திருக்கிறோம், அவர் இறங்க காத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அழுகையோட விண்ணப்பத்தோடும், எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். எந்த பேக்ரவுண்டும் எந்த சப்போர்ட்டும் இல்லாத இந்த யாபேஸ் கூப்பிட்டா கேட்கறதுக்கு எங்க வீட்டுல யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் ஒரு தேவன் உண்டு. இந்த யாபேஸ் கதறுதலை கேட்கிற ஒரு தேவன் உண்டு.

0: ത്തിലേ മണ്ടിയിടുവേ. ഹല്ലേലൂയ. നമ്മ കൂട്ട ഇങ്ങേ ആരുമേ ഫോൺ എടുക്ക മാട്ടാങ്ക, അവരെടുപ്പ. അതിനാലാണ് ആണ്ടവർ சொல்லுகிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36:8 வாசியுங்கள். 36:8 வாசியுங்கள். இஸ்ரவேல் மலைகளே,
1: நீங்கள் உங்கள்
0: கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள்.
1: அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்.
0: இன்னும் வரல, ஆனா சமீபமா வர தொடங்கினதுமே இங்கிருந்து கட்டளை பிறகுது பாருங்க. அதுதான் தேவன். நீங்க ஜெபிக்க வேண்டாங்க, ஜெபிக்க வேண்டாம்னா தப்பாடுது. நீங்க ஜெபிக்க ஆயத்தமாகும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை பிறக்குது. அதான் நீ வேண்டிக் கொள்ளும் முன்னமே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவன் சமீபமா வாரான், ரெடி ஆயிக்கோ, கனி கொடுக்க ரெடி ஆயிக்கோ. இதுதான் ஆண்டவர். கழுதையிலிருந்து அக்சால் இறங்கினதுமே ஏ உனக்கு என்ன வேணும் இப்படி. இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். ஏன் இறங்குற இல்ல, உனக்கு என்ன வேணும், ரெட்டியா இருக்கிற. அவன் யாரும் இல்லைன்னு சொல்லி வழி மாறி போய் விடாது, தூரமாய் போய் விடாது. நீ சமீபமா வா. அவர் நீ சமீபமா, இளைய குமாரன் நடந்து தகப்பன் இடத்தில் வருகிறான், தகப்பன் ஓடி மகனிடத்தில் வருகிறான். இதுதாங்க அவரு. இளைய குமாரன் என்ன நடக்குமோ ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படி நடந்து வருகிறான். ஆமே. என் வாழ்க்கை பயணத்துல 100 ஸ்டெப்ஸ் இருக்கும்னா, நான் 1 அடி எடுத்து வச்சா மீதி 99 அடி அவர் வந்து கொண்டுட்டு போயிருவார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் பாடின

0: ஒரு அடி காட்டுங்க ஆண்டவரே, ஏன் மீதி அடி மீதி அவர் வந்துருவார். ஒரே ஒரு ஸ்டெப் நான் எதுல எடுத்து வைக்கணும்னு மட்டும் காட்டுங்க, ஒரு அடி காட்டுங்க. நமக்கு விசாலமா காட்டினா கூட, ஏன்னா நாம நம்மளை சார்ந்து இருக்கிறோம். நீங்க நடந்து வந்துட்டீங்கன்னா அவர் ஓடி வந்துருவார். அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்மால அழுது நீரூற்றாக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது நீரூற்றாகுது. எப்படி? மலையும் குளங்களை இந்த இடத்துல கொண்டு விட்டு என்ன அளவிடுறாருனாலே பரலோகத்திலிருந்து அது நிரப்புறதுக்கு வேண்டிய மலை ஆண்டவர் தந்துருவார். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அழுதாலும், அதனால தான் அழுகை கழிப்பாக மாறுது. இல்லைன்னா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான் நம்முடைய கடைசியாக மாறும். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவங்க இன்னும் எசேக்கியேல் அப்படியே பிடிச்சு நிற்கிறாங்க. அத வாசிங்க, இதோ உங்கள் பட்சத்தில் இருந்து சமீபமா வந்து விட்டாங்க. ஏ மலைகளே, ரெடி ஆயிக்கோ, கனி கொடுக்க ரெடி ஆயிக்கோ, கிளைகளை விடுங்கள், கனிகளை கொடுங்கள், என் பிள்ளை சமீபமா வந்துட்டான். நீங்க செபிக்கணும்னு ரெடி ஆகும் போதே கர்த்தர் அங்கிருந்து பாக்குறார். நாத்தான் வேலே, நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன்னு நினைச்சியா? இல்ல, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாயே. பிலிப்பு வந்து உன்னை அழைக்கும் முன்னமே நான் உன்னை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜெபிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முகம் இன்னும் மறைக்கல எனக்கு. அவரை விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யார்கிட்ட போய் இங்க கேட்க முடியும்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாபேசின் ஜபத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பிரதானமான காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். ஆமென். 10 வசனத்தை வாசிங்க.
1: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை
0: நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஜெபிக்கும் போது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைத்திருக்கிறான். யார் இஸ்ரவேல்? நமக்கு தெரியும் யார் இஸ்ரவேல். ஏறக்குறைய இதே அனுபவம். யாபேசுக்கு எப்படி துக்கத்தோடு பெற்றேன் என்று பெயரோ, அப்படி யாக்கோபுக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் தான் என்ன தெரியுமா? எத்தன். ஏசா கிட்ட கிட்ட சொல்லுவான், அவன் யாக்கோப் என்பது சரியல்லவா, இதோடு என்னை 2 ஏமாற்றி விட்டான். அப்போ அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறான். அதனால தான் பைபிள் சொல்லுது, மேகம் போன்ற. எதுக்கு இந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா? அவனை மாற்றினவர், அவரை மாற்றினவர். நம்ம பாடுவோம்.

0: கண்ணீர். இதுதாங்க ஒரு தேவப்பிள்ளை நம்பிக்கை. எத்தன் எண்ணப்பட்ட யாக்கோபை யசூரனாய் ஒருவருக்கு மாற்ற முடியுமானா? இந்த குடும்பம் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறது, எனக்கு ஒரு என்னை ஒரு காரியத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதை மாற்ற அவருக்கு முடியும். அவர் தான் என் தேவன். அது மாத்திரமல்ல, ஒருவனுடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் யாரை தேடுகிறதோ அவரே அவனுக்கு எல்லாம். சில பிள்ளைங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மம்மி வரட்டும், மம்மி மம்மி மம்மிம்பாங்க. சில பிள்ளைங்க டேடி டேடி டேடிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், எங்க அக்கா, எங்க அக்கா. எல்லாத்துக்கும் நம்முடைய கண்கள் யாரை தேடுகிறது என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். இந்த யாபேஸ் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் வேற யாரையும் வைக்க முடியாத சூழ்நிலை. அதனால தன் எல்லாவற்றுக்கும் அவன் யாரை மேலாக வைத்திருக்கிறான் என்றால், இஸ்ரவேலின் தேவனை மேலாக வைத்திருக்கிறான். அதனாலதான் அவனால நோக்கி பார்க்க முடிந்தது. நம்ம அநேகர் தேவனை நோக்கி பார்க்க காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் தேடுகிற அநேகரை தேடி காணாமல் போகும்போது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. ஆனா யாபேஸ் அப்படி அல்ல. யாபேஸ் தன்னிலை உணர்கிறான், இந்த பூமியில தனக்கென்று ஆதரவாய் ஒரு கரம் கூட கிடையாது. இந்த நேரத்தில் அவன் இஸ்ரவேலின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது, யாக்கோபின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது. இப்பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைக்கிறான், தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை இப்பொழுது யாபேஸ் தன் துணையாக கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் இப்பொழுது அவனுடைய கண்கள் அவரை தான் பார்க்குது. அதன் அர்த்தம் என்ன? அவரே அவனுக்கு எல்லாம். எல்லாவற்றுக்கும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் எல்லாரையும் கொண்டு வரவரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட் இல்லைனாலும் அப்பா சப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா பெற்றோர் சப்போர்ட் இல்லைன்னா பிரதர்ஸோடைய சப்போர்ட் இருக்கும். ஆனா சிலரை கர்த்தர் இப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா இப்படி கொண்டு வந்து நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆசை அவருடைய விருப்பமும் என்ன? உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் இனி உன் கண்கள் அங்கதான் பார்க்கணும். ஓசியா இரண்டாவது அதிகாரம், ஓசியா இரண்டாவது அதிகாரம், ரேபாலா மஷிகாரா, தேங்க் யூ ஜீசஸ். அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
1: அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தார்.
0: அப்பத்தையும் தண்ணீரையும் மாட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணையும் பானங்களையும் கொடுத்து வருகிற தன் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு எழுப்புவேன். ஏழாவது வசனம், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும்
1: அவர்களை சேருவதில்லை,
0: அவர்களை தேடியும் போன் பண்ணியும் அவர்கள் எடுப்பது இல்லை. அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படிதான் திரும்பி வந்திருக்கிறோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாச்சு, யாரும் அட்மிஷனே, எவ்வளவு வேதனை இல்ல. என்னுடைய தம்பி லாஸ்ட் இயர் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் வெளியே நிற்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க நிற்காதீங்க, நீங்க ஏன்னா அந்த டைம் ரொம்ப ஹெவி, அந்த பீக் டைம், அது டெய்லி மரண சத்தம் தான். அவன் திடீர்னு வண்டியில் வருவாங்க, வந்து உள்ளே எடுங்கம்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பிழைக்காதுன்னு, எடுக்க மாட்டாங்க. வெளியே இருந்தெல்லாம் கதறி பார்த்தாங்க. ஆமாம், அதில் கொஞ்ச நேரம் ஒருத்தர் இருந்து அப்படியே இறந்துட்டார். அதை பார்த்துட்டு நிற்க முடியல, சொன்னாங்க வந்து. அதனால தான் சொன்னோம், இங்கே நிற்காதீங்க, உங்களால் இருக்க முடியாது. சில காரியங்கள் இவங்களை ரீச் பண்ணிடலாம்னு நினச்சி எத்தனை பேர் ரீச் பண்ண முடியல தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது என்ன சொல்கிறா? நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு, அவர் தான் உண்மையான நேசர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அப்பொழுது, ஏன் ஒரு நாள் கூட நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்காமல் இருந்தது இல்லை. தேவன் சில நேரத்தில் சில பாதைகளை அடைக்கிறதின் காரணத்தை சபையை புரிந்து கொள். உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருந்து எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் நேசர் இருக்கிறார், என் கர்த்தர் இதுதான், இப்படிதான் பார்க்கணும். இந்த பார்வைய மற்றவங்க மேல காண்பித்தால் ஆண்டவர் ஆரம்பத்துல நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு மதில ஆண்டவர் எழுப்புவார். எல்லாருக்கும் எழுப்புறாரா? இல்ல, அவருடைய மனவாட்டுக்கு எழுப்புவார். நீ இதை சொல்லணும், நீ இதை அறியணும். நேசரை பின்தொடர்ந்து சேருவதில்லை, இப்படி அவரை சேர முடியலன்னு யாரை இதுவரை சொன்னது கிடையாது. காரணம், அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். அவளோட பச்சமாய் பேசுறார். ஆண்டவர் குற்றப்படுத்தி கூட பேசல, அவளை அழைத்து கொண்டு. ஆமேன். 14வது வசனம், ஆமேன். அதோ அவளுக்கு நயங்காட்டி அவளுக்கு அவளை
1: மனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய்.
0: ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்னா பயங்காட்டி இல்ல, ஏற்கனவே நொந்திருக்கிறோம். நம்ம உடஞ்சி ஒருத்தங்கள்ட்ட பேசாம உடஞ்சி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவங்க கிட்ட வரும்போது அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. ஒன்று அப்படியே வண்டி ஆட்டோலேருந்து இறங்கும், அவங்க பார்க்க பார்வையில் அப்படியே நெல்லுப்பா அதே இடத்துல என்ன திருப்பி கொண்டு. இவர் பயங்காட்ட மாட்டார், இவர் நயங்காட்டுவார். அதுதான் தேவன். அது என்ன மனசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது போல துரோகம் பண்ணின பிறகு தன் பிள்ளைகளை உணர்ந்து நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி வருவேன்னு திரும்பி வந்தா அவர் சொல்கிற, வா இது என்னங்க, இந்த நேசத்தை எப்படி வர்ணிக்கனா, ஏதாவது சொல்லி அந்த நேசத்தை குறைச்சி சொல்லிடணும்னு பயந்து என்ன சொன்னாலும்

0: ஆண்டவர் நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் அவளோடு பச்சமாய் பேசி, பாரு எல்லாரும் கைவிட்டாங்க பாத்தியா, நான் இருக்கிறேன் உனக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது ஒரு புதிய துவக்கத்தை தர தேவன், இஸ்ரவேலின் தேவன் வல்லவராயிருக்கிறார். யாபேஸ் தனக்கு மேலாக அவரை வச்சிட்டான். நமக்கு மேல எதை வச்சிருக்கிறோம்? எங்க அம்மா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அந்த பாரத்தை தூக்கி வைக்கிறோமா இல்ல இஸ்ரவேலின் தேவனை வச்சிருக்கிறோமா? நம்முடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே தேட வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்பாய் சில மதில்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். சத்துரு எழுப்பின மதிலை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் எழுப்பின மதிலை. யாபேசே, உன்னை குறித்த என் திட்டம் என்ன தெரியுமா? உன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கணும், நீ கனம் பெற்றவனா இருக்கணும். அதனால யாபேசே, நாளைக்கு நீ உயர்த்தப்படும் போது ஆமென், உன் சகோதரர்கள் வந்து உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. என்ன சண்டை போட மாட்டாங்க? எங்களை விட எங்க அம்மா இவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, எந்த சண்டையும் வராது. ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க வீட்டில இருந்து இவனுக்கு ஒன்னும் கொடுக்கல, ஆனா எங்க எல்லாரும் விட யாபேஸ் நல்லா இருக்கிறான். நாமத்தில் இதுவே இப்படிப்பட்ட அனுபவத்தில் நடக்கிறவர்களுடைய சாட்சியாய் இருப்பதாக இருப்பதாக. இதுதான் கனம் பெற்றவன். இல்லைனா சண்டை தீராது. என்ன அவனுக்கு மட்டும் அந்த ரெண்டு வயலை சேர்த்து கொடுக்கறீங்க? என்ன அவனுக்கு மட்டும் அந்த தென்னந்தா இல்ல வாழ்க்கை? இது கனம் கிடையாது. கனம் என்ன தெரியுமா? எங்க அம்மா எங்க எல்லாருக்கும் நல்லா கொடுத்தாங்க, இந்த யாபேசுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவனை பார்க்கவே பிடிக்கல. ஆனா இப்ப பாரு, எங்க எல்லாரை விட அவன் நல்லா. Jesus, எத்தனை பேர் நம்புறீங்க யாபேசின் வேண்டுதலை கேட்டவர்? Hallelujah, Hallelujah. இது சாட்சிங்க. ஏன் ஆண்டவரே, அம்மா கிட்ட இருந்து வர சப்போர்ட் அடைஞ்சிட்டு, அப்பா கிட்ட இருந்து வர சப்போர்ட், நான் மதில எழுப்ப வேண்டார். இனி அந்த மதில உடைக்க ஏழு நாள் வாசிங்க. சத்துரு கட்டின எரிகாவை உடைக்கலாம், அவர் எழுப்பிட்டார் முள் வேலைய. கை வச்சா குத்தம். ஒரே வழி இஸ்ரவேல் தேவனை நோக்கி பாரு. வேற யார? சிலர் ஆண்டவர் இப்படிதான் நடத்துறார். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி நாளைக்கு, அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. என் மேல் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுனா நான் உயர்த்தப்பட உயர்த்தப்பட அவர் நாமம் அல்லவா உயர்த்தப்படும். அப்ப நான் இன்னொருவர் தயவில் உயர்த்தப்பட்டால் நான் இந்த மகிமை எப்படி அவருடைய நாமத்துக்கு கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அடுத்த அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 10வது வசனம்.
1: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை
0: ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். என்னை ஆசீர்வதி. யாபேசின் புரிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்பது தீர்மானிக்கிறது அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரனோ நண்பனோ கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, எங்க அம்மா என்னை இவன் துக்கம் இந்த வீட்டுக்கு துக்கம்னு சொன்னாலும் அதை தடுக்கவோ அதை திருப்பவோ முடியாது. இந்த புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னை வாழ விட மாட்டாங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால் முன்னேற முடியாது. இல்லை, சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவருங்க நாம் தேவன். சில சொல்லுவாங்க, நீங்க இப்படி சொல்லி சொல்லியே என்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தூக்கி வச்சுட்டேன். ஒரு தாய் பிறந்த குழந்தையை பார்த்து இவன் இந்த வீட்டுக்கு துக்கம் என்று சொல்லுகிறாள். அந்த பையன் ஜெபிக்கிறான், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. யாக்கோபின் நிலைமை பார்த்தீங்களா? யாக்கோபன் சொன்ன அவங்க அப்பா கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியாது. இன்னொருத்த அடையாளத்தால போய் ஒன்னு வாங்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. இதுதான் யாக்கோபு. அந்த யாக்கோபு யாபோ காற்றின் கரையில போயிருந்து கேட்கிறான், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அவன் அறிந்து கொண்டான் ஆசீர்வாதங்கிறது நன்மையான எந்த ஈவும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர் சபிக்கும்படிக்கு பாலாக் என்பவன் பிள்ளையாமுக்கு கூலி கொடுத்து, நீ எப்படியாவது வந்து இவனை நாலு வார்த்தை சபிச்சிட்டேன்னா. சிலர் கூலி கொடுத்து திட்ட வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் நம்ம சொன்னா ஏக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க போன் பண்ணி, நீங்க ஒரு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, போன் பண்ணி நறுக் நறுக் நறுக். அதுல ஒரு சந்தோஷம். இப்படி பிள்ளையான் அவன் தீர்க்கதரிசி அவன் சொன்ன அப்படியே பலிக்கும், அப்படியே கூட்டிட்டு வந்து நிறுத்தி விட்டு பிள்ளையான் என்ன சொன்னான் தெரியுமா? எண்ணாகமம் 23 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. I cannot reverse it. என்னால் அதை திருப்ப கூடாது, முடியாது. இது அவர் கொடுக்கிறது. சில சொல்லுவாங்க தெரியுமா, இது எனக்கு வர வேண்டியதாகும், அவங்க பேசி அப்படி. நோ, எனக்கு வர வேண்டியதை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நடுவில் யார் நின்னும் திருப்ப முடியாது. ஒரு தகப்பனுக்கு நின்னது திருப்ப கூடாது, ஒரு தாய்க்கு நின்னு திருப்ப கூடாது. ஏன் ஒரு தீர்க்க தரிசி வந்து நின்னாலும் அது திருப்ப கூடாது. கொம்புல தைலம், அபிஷேக தைலம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது தாவீதுக்காக. ஆனால் சாமுவேல் தீர்க்க தரிசி அதை ஆமென் எலியாவுக்கு மேல ஊத்துறதுக்கு பாக்குறது திருப்ப பாக்குறோம். கர்த்தர் ஸ்டாப் பண்றார், ஹே ஸ்டாப். அது கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அது திருப்ப கூடாது. இந்த புரிதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். உலகமே எனக்கு எதிர்த்தாலும் எனக்கு தேவன் தருவதை யாருக்கு திருப்ப கூடாது, முடியாது. அது சாமுவேல் நினைச்சாலும் முடியாது, அது தாய் நினைத்தாலும் முடியாது, அது யார் நினைச்சாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது, திருப்ப கூடாது. அவ்வளவு உறுதியா தீர்மானம், உறுதி இல்லைன்னு அங்க ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறார். யாரு யாரு தூதன் நிக்கிறார்? ஆ, நீ சொல்லு என்ன சொல்ற பாப்போம், இனி என்ன சொல்றதுக்கு. ஆமே, திருப்ப கூடாதுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் எரேமியாவில் சில வாரங்களுக்கு முன்பாக ஜோமன் வச்சார்ல, என் ஜனத்துக்கு சுதந்திரமாய் காணியாட்சியை கொடுத்த சுதந்திரத்தை தொடுகிற அயலார நான் என்ன பண்ணிருவேன், வெட்டி போடுவேன்டார். அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை யாருக்கும் பறிக்க முடியாது, யாருக்கும் தடுக்க முடியாது. அதனாலதான் பிசாசானவன் போய் பெர்மிஷன் கேட்டான். ஏங்க, அவனுக்கு எல்லாமே அவன் இயேசுட்ட என்ன சொல்றான், அது இந்த உலகம் இந்த அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்க, ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நீ போய் பிலாத்து வீட்டில் இருக்கிற புல்ல பிடுங்க வேண்டியதால, சாரி யோபு வீட்டில் இருக்கிற முடியல, ஒரு புல்ல கூட தொட முடியாம போய் பெர்மிஷன் தானே கேட்டான், கேட்டான்ல. அது நீங்க அவனு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஒரு புல்ல கூட அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. ஆண்டவர் சொன்ன, சரிப்பா நான் உன் கையில கொடுக்கறேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கும், ஆனா அவன் ஜீவனை மட்டும் அதுலயும் அவர் தான் பிளான் போட்டு கொடுக்கிறார். இவங்க வந்துட்டாங்க, ரெண்டு சீட்டு, ஒரே ஒரு சீட்டு தான் இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது, இவங்க போய் பைசா கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். தாவீது கொண்டு வரப்பட்ட ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்றான். வீட்டுக்கு வரும்போது வீட்டில் தாவீது இல்லை, காட்டில் இருக்கிறான். அவன் எல்லா பிள்ளைகளையும் ஈசா கொண்டு வந்து நிறுத்தும் போது அது 7 பேருக்கு போக வேண்டியது. அவன் 7, மூத்தவன் விட்டான், மூத்தவன் தடையா வந்தான், 2வது 7 இல்லை, விடமாட்டார். ஆண்டவர் தடுக்கிறார் பாருங்க. ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த தாவீதுக்குன்னு அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுற யாருமே கிடையாது. கடைசியில் சாமுவேல் கேட்குறான், இங்கே யாருமே இல்லையா, வேற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான். ஆ, வரட்டும். ஆண்டவர் சொன்ன, நீ ஃபாஸ்டிங் போடு. ஆண்டவர், நான் அங்கேருந்து வந்து டயர்டில், அவன் வரதுவரை நீ சாப்பிடக்கூடாது. சாமுவேல் உட்காந்துட்டார், தாவீது வரதுவரை நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாமுவேல் சாப்பிடாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? வீட்டில் ஒரு பெரிய தீர்க்க, அவ்வளோ தான், எல்லாரும் ஃபாஸ்டிங் போடுங்க. அவன் போட வைப்பார். உங்களை மைண்டே பண்ணாதவங்களை உங்களுக்காக ஃபாஸ்டிங் போட வைப்பார். அவ்வளவு சாமியல் வராருன்னா எவ்வளவு கண்டு அடிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும், எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு சரி வரது வரை நம்ம சாப்பிட்டு இருப்போம். ஒருத்தர் நான் தொட மாட்டேன். அவர் இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஒரு பாஸ்டர் வந்தாலே அவர் சாப்பிடாம சில சாப்பிட மாட்டாங்க, ஆனால் டேஸ்ட் பார்க்குறேன்னு உள்ள போய் சாப்பிடுவோம். அது வேற. ஆமாம், டேஸ்ட் பார்த்து வயிற சாமியல் தீர்க்கதரிசி வந்து இருக்கிற நான் சாப்பிட மாட்டேன். எல்லாரும் இப்படி இருக்காங்க. எலியாவுக்கெல்லாம் அப்படி இவன் வரவும் மாட்டான். நமக்கு அந்த அபிஷேகம் போனாலும் பரவாயில்ல, வச்சிருக்கிற எல்லாரையும் ஃபாஸ்டிங் போட வைக்கிறார். இரு தாவித மறந்த தாவித மைண்ட் பண்ணாது, எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாவித கொண்டு வரப்படுகிறான். இது கர்த்தர் கொடுத்தது, அதை யாருக்கும் திருப்ப கூடாது. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோ, எனக்கு கர்த்தர் கொடுத்தத யாராலையும் திருப்ப முடியாது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால சோமிட முடியாது. யாபேஸ் ஜபத்துல யாபேசன் புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் யாக்கோபு கேட்டானே, இஸ்ரவேல் கேட்டான், என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமா, என் அப்பா கொடுத்ததை ஏசாவால எடுக்க முடியும், என் மாமா கொடுத்ததை ஏசாவால் எடுக்க முடியும், ஆனா நீங்க கொடுத்தது அவனால தொட முடியாது ஆண்டவரே. எனவே அப்பா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான், மாமா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான். ஆண்டவரே இதெல்லாம் போயிரும்பா, ஆனா என்னை விட்டு எடுபடாதது நீங்க தரதப்பா. என்ன பிளஸ் பண்ணுங்க ராஜா, என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமென். தேவரே என்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அடுத்த அவனுடைய ஜெபத்துல என்ன கேட்கிறார் என்றால், எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறது. ரெண்டு கோணத்திலே பார்க்க முடியும். ஒன்று, ஆவிக்குரிய எல்லை. ஆண்டவரே நான் ஹாஃப் அன் அவர் ஜெபம் பண்றேன்ப்பா, அது இன்னும் பெருசாக்குங்கப்பா. ஆண்டவரே நான் டெய்லி ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறேன்ப்பா, ஒரு 20 அதிகாரமாவது வாசிக்க வைங்கப்பா. ஆமே. ஆண்டவரே காலையில நான் ஒரு 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்றேன்ப்பா, அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது. ஒரு தேவ பிள்ளை இப்படி கேட்கணும். ஏன்னா இந்த எல்லையை பெரிதாக்கவும் எல்லை போடவும் அவருக்கு இருக்கிற அதிகாரம் போல வேற யாருக்குமே ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாம்ட்ட வடக்கே பார், கிழக்கே பார், தெற்கே பார், மேற்கே பார்னு சொல்லிட்டு நடங்கிறார். நீ கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு என்னங்க இப்படிங்க கொடுக்க முடியும்? அவரால் முடியும். எல்லை அவரால் ஒருவனை நடக்க வைத்து அவன் எவ்வளவு தூரம் நடந்தானோ அவ்வளவு அவனுக்கு எல்லை என்று கொடுக்க அவருக்கு முடியும். ஆமே. அப்படிதானங்க அந்த சர்ச்சு, சின்ன சர்ச்சா இருக்கும் போதே கர்த்தர் எங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து காண்பித்து ஒவ்வொரு இடத்துலயா நின்று ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சு இன்னைக்கு அதுலதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். எல்லையை பெரிதாக்குறது அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் கேட்கணும். ஏன்னா தாய் இருக்கிற நிலைமைக்கு யாபேசுக்கு எல்லாரும் கொடுத்து போக மீதி. கடந்த நாளில் ஒரு சகோதரர் பேசினாராம், அவருடைய பிள்ளைக்கு ஒரு மேரேஜுக்கு அவரை இன்வைட் பண்ணல. அப்போ கூப்பிடலையா அப்படி கேட்கும்போது காடு அனுப்பலை. அப்போ அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, ஒரு 5 காடு பேலன்ஸ் இருக்கு, 5 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படி மீதி வந்து நான் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஏதோ ஒரு மன வருத்தத்தில். அப்போ பிள்ளைக்கு மேரேஜுக்கு ஒரு அப்பாக்குன்னு ஒரு கார்டு கூட கொடுக்கலையே. அந்த பிள்ளையுடைய பதில், 5 கார்டு பேலன்ஸ் இருக்கு, 5 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அதில் ஏதாவது மீதி வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மீதி வந்துச்சுன்னா ஒவ்வொருவர் கடந்து போகிற அந்த வேதனையின் பாதை என்பது. இந்த யாபேசுக்கு மீதி வருமாங்க, ஆனால் அவனுக்கு தெரியும் என் நெல்லையை தீர்மானிப்பது என் தாயோ என் சகோதரர்கள் அல்ல, என் தேவன். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார். ஒரு தேவ பிள்ளை நம்பணும். நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிருக்கும் போது அந்த சகோதரி, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா பிரதர், எங்க அம்மா இந்த புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையில தான் எங்களை வச்சு வளர்த்தாங்க. ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசையில் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தந்து அதில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த குடிசையிலலாம் இருக்கும்போது மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இப்படி தான் இங்கே இருந்துச்சு. எவ்வளவு சொன்னாலும் தீராது, நன்றி சொல்லி தீராதுன்னு சொல்லி அவங்க அழுதாங்க. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இல்லை எதை பெரிதாக்க தேவனால் கூட. அதுதான் யாக்கோபை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் 11-13 வசனங்களில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனை கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும்
1: அவன் உண்ணும்படி செய்தான்.
0: இந்த யாக்கோபடி ஆரம்பம் என்ன தெரியுமா? 10 வசனத்தை வாசிங்க.
1: பாழான
0: நிலத்திலும் வெறுமையான அவாந்திர வழியிலும் அவனுடைய எல்லை கர்த்தர் எப்படி பெருசாக்கினார் பாத்தீங்களா? இந்த இஸ்ரவேலின் தேவனை தான் இந்த யாபேஸ் நோக்கி கூப்பிடுகிறான். தேவனால் மட்டுமே நம் எல்லையை பெரிதாக்க முடியும். ஏசாயா 26:15 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 26:15, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். அது அவர் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜாதி பெருக பண்ணுகிறீர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 1:12 வசனம், யாத்திராகமம் 1:12, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். காரணம் அது கர்த்தர் கையில தான் இருக்கு. ஒடுக்குறவன் கையில் அல்ல, உதவுகிறவர் கையில இருக்கிறது. என் எல்லை சுருங்க வேண்டுமா விரிய வேண்டுமா என்பது என்னை ஒடுக்க நினைக்கிறவன் கையில் அல்ல, எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமே எதிரா இருந்தாலும், தாய் எதிரா இருந்தாலும், சகோதரர்கள் இருந்தாலும், தகப்பன் எதிரா இருந்தாலும், நண்பர்கள் எதிரா இருந்தாலும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டியது என் தாயின் கையில் அல்ல, யார் கையில் அல்ல, அவர் கையில் தான் இருக்கிறது.

0: அடுத்ததாக அவன் ஜெபத்தில் என்ன கேட்கிறான் என்றால், உமது கரம் என்னோடு இருந்து. இது எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்க, உங்க கையில இருந்து கொடுங்க, உங்க கையை திறங்க, இப்படி கேட்பாங்க. ஆனா யார் உங்க கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தெரியுமா? அந்த கரம் என்ன செய்கிறது? 139:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கரம் என்னை நடத்தும், உம்முடைய கை என்னை பிடிக்கும். உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை. தேவன் பிடித்து என்னை நடத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும்தான் இந்த ஜெபத்தை வைப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரே நான் வழி மாறி போயிடக்கூடாது, எனக்கு யாரும் இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைங்கிறதுக்காக நான் வழி மாறி போயிடக்கூடாது, நான் நீதியின் பாதையிலே நடக்க விரும்புகிறேன், நீர் நியமித்த பாதையிலே நடக்க விரும்புகிறேன். அதனால ஆண்டவர் என்னால் முடியாதப்பா, உங்க கரம் என்னோடு இருந்து. எவன் ஒருவன் தேவனால் நடத்தப்பட விரும்புகிறானோ அவனுடைய ஜெபம் இது. அவ யாபேஸ் என்ன விரும்புறான்னா, ஆண்டவரே எங்க அம்மாவை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, ஆண்டவரே எங்க அண்ணனை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி கேட்காம நீங்க எனக்கு துணையாய். அவர் தான் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. ஆண்டவர் நான் நீதியின் பாதையில நடக்க விரும்புகிறேன், நீர் நியமித்த பாதையில நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே இவங்க சொல்றது நான் இல்லைங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே உங்க கரம் என்னோட இருந்து, உங்க கை என்னை பிடிக்கும், உமது கரம் என்னை நடத்தும். உங்க கை என்னை பிடிக்கட்டும், உங்க கை என்னை நடத்தட்டும். அடுத்து என்ன கேட்கிறான் தெரியுமா? தீங்கு என்னை
1: துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரு.
0: அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே எங்க அம்மா என்னை குறித்து ஒன்னு சொன்னாங்களே, என் சகோதரர்கள் என்னை குறித்து ஒன்று சொன்னாங்களே, அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண ஆண்டவரே, அப்படி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண ஆண்டவரே, நிரூபிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க நினைச்சது மாதிரியே இனி என் குடும்பத்தில் ஒரு துக்கமோ ஒரு வேதனையோ வந்தா எல்லாரும் அதை ஆமா பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன் பாத்தியா அப்படி ஆயிரும்ல ஆண்டவரே. அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை ஆமே விலக்கி காத்துக்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உங்களை குறித்து எனக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பாருங்க. ஆமே ஆண்டவர் ஏசா யாக்கோபை குறித்து இப்படி சொன்னானே அப்பா, ஆனா அது இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிட்டு யாக்கோபு எல்லாத்தையும் ஏசாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கோண்ணா அப்படி சொல்ல வச்சுட்டு ஆண்டவரே. ஆண்டவர் என் தாய் என்னை குறித்து சொல்லிட்டாங்க, இவன் பிறந்ததுல இருந்தான், இவனாலதான் இந்த பிரச்சனை, இவனாலதான் இந்த துக்கம். ஆண்டவர் அந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டினார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் வளர வளர அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொன்றாய் செய்ய செய்ய, ஓ அவங்க அம்மா அப்ப இருந்திருந்தா உண்மையிலே நெஞ்சில் அடிச்சு அழுதுருப்பாங்க. ஹே ஆமா நீதான் கஷ்டம் நினைச்சேன், ஆனா கடைசியில நீதானப்பா என்ன பாக்குற, அடிச்சு அழுதுருப்பாங்க, சகோதரர்கள் கதறி இருப்பாங்க, தம்பி உன்னை நான் என்னெல்லாமோ சொல்லிட்டேன் என்னெல்லாமோ நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நாங்க உன் பேர்ல தானே அறியப்படுறோம். யாபேசின் சகோதரர்கள் பேர் என்ன? ஹல்லேலூயா. ஆமே உங்களை யாருன்னே தெரியாதுன்னு திருப்பினவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வந்து இன்னாருடைய இன்னாருன்னு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு காரணம் ஆமேன் யாபேஸ் ஒருத்தரை நோக்கி கூப்பிட்டானே. ஆமேன் இது நடக்கும். யாபேஸ் இருந்த பட்டணத்தின் பெயர் என்ன தெரியுமா? இரண்டாவது அதிகாரம் ஆமேன் 55 வசனத்தை வாசிங்க. யாபேசில் குடியிருந்த, ஆமே அவன் இருந்த ஊருக்கு, அதான் தேவரீர் என் எல்லையை, எவ்வளோ ஒரு ஊரையே வாங்க வச்சிட்டார். பிறக்கும் போது துக்கம், ஆனா அந்த ஊரே இப்போ யார் பேர்ல தான் அறியப்படுது? யாபேஸ். யாபேஸில் குடியிருந்த, எப்படி எல்லையை பெரிது எவ்வளோ அவர் பெரிதாக்கும் போது நம்ம அதனால ஆண்டவரை எனக்கு இவ்வளவு தாங்கன்னு கேட்க கூடாது, நீங்க பெரிதாக்குங்கன்னு விட்டுறணும். ஹல்லேலூயா. அந்த ஊரே, அந்த கிராமமே, அந்த பட்டணமே, ஆமென், எவன் இந்த குடும்பத்துக்கே துக்கம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டானோ அவனுடைய பெயரால் அறியப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நமக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்துவோம், நமக்கு மேலாக கர்த்தரை வைப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். யாபேசின் வேண்டுதலுக்கு எப்படி தேவன் பதில் செய்தாரோ அதே போல இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்கள் ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வார். உங்களை தெரிந்தும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு நாள் வரப்போகிறது, சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார், உங்களை வைத்து தங்களை அறிமுகப்படுத்தும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா, அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படியே எழுமினுக்கலாம் ஆண்டவர் சமயத்திலே.

சும்மை என்று யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாம, நீங்க தான், நீங்க தான், வேற யாரும்

கேளுங்க கேளுங்க. கர்த்தரால் உன் எல்லையை பெரிதாக்க முடியும். உன் சகோதரர்களை பார்க்கலும் உன்னை கனம் பெற்று நிறுத்த முடியும். நான் தான் காரணம்னு சொல்றாங்கப்பா, என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்கப்பா. யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றினீங்களேப்பா. சொல்லுங்க, நிந்தையும் அவமான

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது.

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க.

ஆண்டவரே. மத்தேயுவின் சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கை

எஸ் நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எஸ் அவருடைய தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. இப்பொழுது அற்புதங்கள் நடப்ப

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுபர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு. உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவடி முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

யாவரும் யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதான அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரிய

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, ஆவியானவருக்கு ஆனந்தம், கம்ஃபர்டர் மெய்ட் கம்ஃபர்டபுள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4:17-30. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே ஜீவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பயன் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 4:30 வாசித்த பகுதியிலே, மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுள் அனுப்பி வைத்துள்ள தூயாவியானவரை மரியாதையுடனும் மகிழ்வுடனும் வைத்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு. என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிடிக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் 6 காரியங்களை இன்று கவனிப்போம். 1, அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர். ஹீ இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ். நமது உடல் அவரது ஆலயம். 1 Corinthians 3:16-17. 6:19-20 இந்த சத்தியத்தை மிகவும் தெளிவாக கூறுகின்றன. பாவத்திற்கு இடம் கொடாமல் நமது உடலின் உறுப்புகளை தூய்மையாய் காத்துக்கொள்ள அவரது உதவியை நாம் நாடும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் தங்கியிருக்க இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர் விரும்புவது இயல்புதானே, நியாயம்தானே. அவர் உள்ளத்தில், உள்ளில், உள்ளந்திரியங்களில் உண்மை இருக்க விரும்புகிறார். 2, அவர் விசுவாசத்தின் ஆவியானவர். ஹீ இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். 2 Corinthians 4:13, 15:13 இதை நமக்கு அறிவிக்கின்றன. விசுவாசம் இல்லாமல் நம் கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. நாம் கடவுளின் வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசித்து அவரது வாக்குறுதிகளை எவ்வித சந்தேகமின்றி நம்பும் போது தூயாவியானவர் மகிழ்கிறார். 3, அவர் அன்பின் ஆவியானவர். ஹீ இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லவ். எபேசியர் 4:2-3:26-32 அதை சொல்லுகின்றன. மட்டுமல்ல கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ என்று ஆரம்பித்து முதலாவது வருவதே அன்புதான். 5:5, தேவனுடைய அன்பு ஆவியானவரால் நமது உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இறையன்பை நடைமுறைகள் நமக்கு வெளிக்காட்டி, எந்த இனத்தையும் பின்னணியும் சேர்ந்தவர்களை அன்பின் கயிறுகளால் கட்டி சேர்ப்பவர் பரிசுத்தாவியானவரே. மாய்மாலங்களையும் மாறுபாடுகளையும் அகற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்க முயலுவது தூயாவியானவரை பிரியப்படுத்தும். நான்காவது, அவர் வேண்டுதலின் ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன். வாசிக்கிறேன் ரோமர் 8:26-27. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார் என்று இருக்கிறது. இறைவேண்டலை முறைப்படி செய்ய நமக்கு தெரியாது, ஆகையால் நமது ஜபங்களில் நமக்கு உதவவே ஆவியானவர் அனுப்பப்பட்டார். நாம் ஜெபிக்கும் போது தன்னலத்தை தள்ளி வைத்துவிட்டு இறை சித்தத்தையே நாட விளையும் போது தூயாவியானவர் அகமகிழ்கிறார். நமது இருதயங்களில் அவ்வப்போது அவர் வைக்கின்ற பாரங்களை நாம் கவனித்து ஜெபித்தால் அது அவருக்கு பேரானந்தம். ஐந்தாவது, அவர் உண்மையின் அல்லது சத்தியத்தின் ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அறிமுகம் செய்யும் பொழுது, சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று தெளிவாய் சொன்னார். திருமறை ஒன்றுதான் பிரியமானவர்களே, 100க்கு 100 உண்மையானது. இதுவே சத்தியம். திருமறையின் ஆக்கியோனே தூயாவியானவர்தான். வாசிக்கிறேன் 2 பேதுரு 20:21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்திற்கு நமது வாழ்வில் தகுந்த இடத்தை கொடுக்காமலும் அதற்கு கீழ்ப்படையாமலும் இருக்கும்போது தூயாவியானவர் துக்கப்படுகிறார். 6வது, அவர் ஞானத்தின் ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஏசாயா 11:2 எடுத்து வாசித்து பார்த்து அதை உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நமக்கே எல்லாம் தெரியும் என்று நாம் எண்ணாமல் கடவுளது ஞானத்தையும் உண்மையான அறிவையும் நாடும்போது நாம் தூயாவியானவரை மகிழ்விக்கிறோம். அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர், அவர் விசுவாசத்தின் ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், அவர் வேண்டுதலின் ஆவியானவர், அவர் சத்தியத்தின் ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவர். பாமாலையிலே ஒரு அழகான பாடல் உண்டு, நேச ஆவி என்னில் தங்கும் நானும் நேசன் ஆகவே, துர்ச்சுபாவம் போக பண்ணும் அன்பில் நான் வேரூன்றவே, அன்பின் சுவாலை எழுப்பும் மென்மேலும் வளர்த்திடும். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுக்கு முதல் தேற்றரவாளனாகவும் பரிசுத்த ஆவியானவரை அடுத்த 2வது தேற்றரவாளனாகவும் நீர் அனுப்பி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை திக்கற்றவர்களாக விடக்கூடாது என்று எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படி நீர் அனுப்பி தந்த அந்த மென்மையான வான்புறாவாகிய ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் எங்கள் இருதயத்தில் அவ்வளவு கண்ணியமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவித்து விடாதிருக்க இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்த தியான எச்சரிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆவியானவராகிய அவரை, சத்தியத்தின் ஆவியானவராகிய அவரை, ஞானத்தின் ஆவியாகிய அவரை, பரிசுத்தத்தின் ஆவியானவராகிய அவரை நாங்கள் எந்த விதத்திலும் சிந்தையாலோ சொல்லாலோ செயலாலோ துக்கப்படுத்தி விடாத விடு. மிகவும் கவனமாய் கண்ணியமாய் நாங்கள் அவரை நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் இருதயத்திற்குள் இருந்து அகமகிழ்ந்தால் அது எங்களுக்குத்தானே நன்மை ஆண்டவரே. எங்களுக்குள் வாசமாயிருக்கும்படி நீர் அனுப்பி வைத்த ஆவியானவரை துரத்தி ஒரு மூலையிலே அமைதியாக உட்கார வைக்கும்படி நாங்கள் அவரை அவித்து போட்டு விட்டால் லாபம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு வெறும் நஷ்டமும் துக்கமும் தானே ஆண்டவரே. அதை எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக ஆவியானவரை குறித்த காரியங்களிலே மிகவும் கவனமாக எச்சரிப்பாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவிதார். மறுபடியும் கத்தாவே, நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய ஈவை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று உமை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது சரியான குளிர்காலம். வயதான ஒரு மனிதர் அந்த ஆற்றின் கரையில் காத்திருந்தார். யாராவது குதிரையில் ஏறி வந்தால் அந்த ஆற்றை கடக்க உதவுவார்களே என்று எண்ணினார். அவருடைய தாடியில் பனித்துளி ஒட்டி கொண்டிருந்தது. அவருடைய உடல் உறைந்து காணப்பட்டது. சிறிது நேரத்தில் குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பலர் குதிரையில் வந்து கொண்டிருந்தார்கள். பெரியவர் முதலாவதாக வந்தவரை பார்த்தார். ஆனால் அவரிடம் உதவி கேட்கவில்லை. இப்படியே பலர் ஆற்றை கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் கடைசியாக வந்தவரிடம், ஐயா, ஆற்றை கடக்க எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டார். அப்பொழுது குதிரையில் வந்தவர் அந்த பெரியவரை பார்த்து, அவர் பனியில் உறைந்து போயிருப்பதை கண்டார். ஆகவே ஆற்றை தாண்டி பல மைல்களுக்கு அப்பால் உள்ள அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். குதிரையில் வந்தவர் அவரை குதிரையிலே ஏற்றிக்கொண்டே ஆற்றை கடந்து செல்லும் பொழுது, எனக்கு முன்பு பலர் வந்தார்களே, அவர்களிடத்தில் எல்லாம் நீங்கள் ஏன் உதவி கேட்கவில்லை? நான் கடைசியாக வந்தவன். ஒருவேளை நானும் மறுத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பெரியவர், மகனே, எனக்கு மக்களை பற்றி நன்றாக தெரியும். அவர்கள் கண்களை கூர்ந்து பார்த்தேன். அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அக்கறை கொள்ளவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவேதான் அவர்களிடத்தில் நான் கேட்கவில்லை. ஆனால் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்பதை கண்டுகொண்டேன் என்று கூறினார். குதிரையில் வந்தவர் அந்த பெரியவரை அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்த்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டவட்டமான தீர்மானம் செய்தார். எவ்வளவு அவசரமாக சென்றாலும் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு அதை நான் செய்வேன் என்பதுதான் அந்த தீர்மானம். அந்த குதிரையில் வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்த தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவு அவசரமாக சென்றாலும் மற்றும் ஒருவருக்கு உதவி தேவையாக இருக்கும் பொழுது அதை நாம் செய்வதை குறித்து திட்டவட்டமான தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறோம் என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேத வசனமும், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்றுதான் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு கருணை காட்டுவோமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஆலோசனையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று. பல நேரத்தில் நம்ம எல்லாருமே இந்த தவறை பண்ணுகிறோம். ஒருத்தங்க நமக்கு விரோதமாக ஏதாவது பேசினா நாமும் அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். நம்மை காயப்படுத்தும்படி ஒரு காரியத்தை ஒருத்தங்க செய்தா அவங்களை காயப்படுத்தும்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். இப்படி செய்வது ஒரு தேவ பிள்ளைக்கு நல்லது அல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிற, கவனிக்கிற, கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது. தீமை ஒருத்தங்க செய்யும் போது புரிந்து கொள்ளுங்கள், ஆமை நம் பக்கம் நியாயம் இருந்து நாம் ஒடுக்கப்படுவோமானால் கர்த்தருடைய கணக்கில் அது இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமேன். ஆனால் பல நேரத்தில் அவரை செயல்பட விடாதபடிக்கு நம்முடைய கிரியைகள் தடையா இருக்கிறது. ஒருத்தங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, நானும் பேசிவிட்டேன் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமேன். நமக்கு நன்றாய் தெரியுமே, ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாய் பேசும்போது மோசை அந்த இடத்துல பேசியிருந்தார், கர்த்தர் நிச்சயமா ஆரோன் மிரியாமை கூட்டு கேட்டிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த இடத்துல மோசை அமைதியா இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று. அவங்க பேசுனாங்க, அதனால நானும் பேசினேன் சொல்லியிருக்கலாம். நம்முடைய நியாயங்கள் அநேகம் இப்படித்தானே வைக்கிறோம், அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க நான் அதனால இப்படி பண்ணேன் என்று. ஆனால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், மோசை அந்த இடத்துல அமைதியா இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் பேசினதை கர்த்தர் கேட்டார் என்று. ஆமே, நாம் தீமைக்கு தீமை செய்வோமானால் அவங்க எனக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சாங்க நான் அதை செய்தேன் இப்படி சொல்லி நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய நீதி, நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்து என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நமக்காய் வழக்காட வேண்டுமானால், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டுமானால், நாம் தீமைக்கு தீமை செய்வதை அவங்க எனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்ற எண்ணத்தை, என்ற நிலையை நாம் விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரோமர் 12:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று. 1 Thessalonians 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த ரெண்டு வசனமும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. தீமைக்கு தீமை ஒருவன் செய்ய முற்பட்டால் அவனிடத்தில் யோக்கியமான கிரியைகள் வெளிப்படாது. தீமைக்கு தீமை ஒருவன் செய்ய முற்பட்டால் அவன் வாழ்க்கையில நன்மையான கிரியைகள் வெளிப்படாது. தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்க வரப்போகிறார். எனவே அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று நம்முடைய மாம்ச வைராக்கியத்தை வெளிப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் நிச்சயமாய் பதிலளிப்பார், நிச்சயமாய் நமக்காய் வழக்காடுவார். எனவே யுத்தம் செய்ய வேண்டியது நாம் அல்ல, யுத்தம் செய்ய வேண்டியது நமக்காய் கர்த்தர் செய்ய வேண்டும். நாம் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்தும் போது யோக்கியமான கிரியைகள், நன்மையான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று என் இருதயத்தில் நான் சொல்லாதபடி, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து நடத்துவீராக. எங்களில் வெளிப்படுகிற கிரியைகள் யோக்கியமானவைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகளுமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்திருப்போம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வுக்கும் தலைப்பாக கனம் உள்ளது. இதற்கான ஜீவ வார்த்தை எபிரேயர் 13:4 இருந்து, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் என்று ஆரம்பிக்கிறோம். மே மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வரும் திருமண அழைப்புதல்கள் கணக்கில்லாதவைகள். சில கிறிஸ்தவ திருமண அழைப்புதல்கள் வரும்போது அதில் 4 பக்கமும் மஞ்சள் பூசி வருகிறதை பார்த்திருக்கிறோம். முன்பெல்லாம் நல்ல நாளை மட்டும் பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் இப்பொழுது நல்ல நேரத்தையும் கூட பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் திருமணம் நடக்கும் என்று குறிப்பிட்டு நேரத்திலும் கூட புறஜாதியரை பின்பற்றுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வேதத்திலே கத்தர் நாள் நேரம் சகுனம் பார்க்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஜோதிடர்களிடம் போய் காசு கொடுத்து நல்ல நேரம் நல்ல நாள் கேட்டு குறித்து ஒழுங்கு செய்யப்படுகிற திருமணத்தை கத்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்க முடியும்? மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய காலத்திலே கிறிஸ்தவர்களின் ஜோதிடம் கணிக்கும் பழக்க வழக்கங்களை குறித்து மிகவும் வன்மையாக கண்டித்தார். குழந்தை பிறந்த ராசி அக்குழந்தையின் தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்று இந்த ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். நாம் அவர்களை பார்த்து கேட்கிறோம், ஏசாவும் ஜாக்கோபும் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து பிறந்தனர். அப்படியானால் ஏன் அவர்கள் இயல்பும் வாழ்வும் ஒரே மாதிரியாக இல்லாமல் மிக அதிகமாக வேறுபாடுகள் நிறைந்ததாக இருந்தன? இப்படியாக நாம் வினவுகிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டு திருமணத்தை தேவ சித்தத்தின்படி முழங்காலில் நின்று ஒழுங்கு செய்யுங்கள். கர்த்தருடைய பிரியம் அதில் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. விவாகம் ஏன் கனம் உள்ளது? முதல் திருமணத்தை கத்தர் ஏதேன் தோட்டத்தில் நடத்தி வைத்தார். முதல் அற்புதத்தை கூட ஒரு திருமண வீட்டில் தான் நிகழ்த்தினார். அது மட்டுமல்ல, நித்தியத்திலே கிறிஸ்துவே உங்களுடைய ஆத்ம மனவாளனாய் இருக்கிறபடியினால் அவர் ஒவ்வொரு திருமணத்தையும் கனமுள்ளதாகவே காண்கிறார். உண்மையாகவே தேவனால் இணைக்கப்படுகிற குடும்பங்கள் மிக இனிமையானதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் விளங்குகின்றன. அவர் விவாகம் என்பதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து திட்டமிட்டு தம்முடைய எல்லையில்லாத ஞானத்தினாலே நிறைவேற்றினார். விவாகம் என்பது கணவனும் மனைவியும் மாத்திரம் இணைக்கப்படுவது அல்ல, அவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதையே அது வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் முப்புரி நூல் என்று சாலமோன் குறிப்பிட்டார். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று வேதமும் சொல்லுகிறது. கணவன் மனைவி மற்றும் கிறிஸ்து என மூவரும் முப்புரி நூலாக இணைக்கப்படும் போதுதான் எந்த சத்துருவினுடைய வல்லமையும் அவர்களை பிரிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே, கணவனும் மனைவியும் கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளும் போதுதான் அந்த இல்லற வாழ்க்கையில் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நிலவும். அந்த விவாகம் தான் கனமுள்ளதாயிருக்கும். உங்களுடைய நினைவுக்கு, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவான், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவாள். எபேசியர் 5:33. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் தேவையானதை நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள்.
2: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
1: கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
2: இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும்
1: யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். போன வார செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் கர்த்தர் பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்தார். எரிகோவுக்கு வெளியிலிருந்து யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எரிகோவை பிடிக்க வேண்டும், எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காக தன் ஜனத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி யோர்தானை கடந்து இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது கையிலே உருவின பட்டயத்தை உடைய கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். இப்படி அவர் சொன்னதும் யோசுவா பாதத்திலே பணிந்து, ஆண்டவர் அடியனுக்கு சொல்வது என்ன, சொல்லும் அடியன் கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. யோசுவா அப்படியே செய்தான். எப்பொழுது யோசுவா அர்ப்பணிக்கிறான், ஒரு அர்ப்பணிக்கிறவனின் அடையாளம் என்ன தெரியுமா, அப்படியே செய்வது. ஆமே, அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, ஆண்டவர் தன்னிடத்தில் சொல்லுகிறதை அப்படியே செய்வது. ஆமே, அப்படியே ஒருவனால செய்ய முடியலன்னா அவன் இன்னும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தர் சொன்னதுனால நான் அர்ப்பணித்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினதுனால இதை செய்தேன். இது நிமித்தம் சிலர் நிந்திக்கலாம், சிலர் ஒதுக்கலாம், சிலர் வெறுக்கலாம், சிலர் தூஷணமான வார்த்தைகளால் காயப்படுத்தலாம், சிலர் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கலாம். இதுதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காய் நிற்கும் போது உலகத்தால் கிடைக்கப்படுகிறது. ஆனாலும் இவைகளெல்லாம் கொஞ்ச காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஹல்லேலூயா, சொல்லும் ஆண்டவரே. யோசுவா அப்படியே செய்கிறான். இப்பொழுது கர்த்தர் யோசுவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எரிகோவையும் ஆமென் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். அவர் இப்படி சொல்லும் போது எரிகோவனுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்ததா, அந்த 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள்.
2: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
1: எரிகோவனுடைய அப்போதைய நிலை எப்படி இருக்குதுன்னா, அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருத்தருக்கும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இதுதான் எரிகோவனுடைய நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், நான் அதை ஒப்பு கொடுத்தேன் என்று. ஒரு தேவ பிள்ளை இந்த இடத்துல எரிகோவின் வாசலையோ எரிகோவின் சூழ்நிலையை பார்த்தால் உண்மையிலே நம்ப முடியாது. ஆனால் நாம் எதை மட்டும் பார்க்க வேண்டும் தெரியுமா, உருவின பட்டயத்தை உடைய கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை மட்டும் பார்க்க வேண்டும். அர்ப்பணிக்கிறவனுக்கு காதுகளிலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை முழங்க பண்ணுகிறார். ஆனால் வார்த்தை வெளிப்படும் போது இருக்கிற சூழ்நிலையோ அதற்கு அப்படியே எதிரான சூழ்நிலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது அதுதான், நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தோம், நம்புவதற்கு ஏதுவாய் ஒன்றுமே கிடையாது, ஆனால் சொல்லுகிறது யார் என்று பார்க்க வேண்டும். ஆமென், நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவர் யார் தெரியுமா? ஆமென், மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை தகர்க்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை தகர்க்க ஆண்டவர் பெருசா ஒண்ணுமே செய்யலங்க. ஆமென், அவர் சும்மா நடந்து போனாலே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் முன்னாடி திறக்கப்படாத வாசல் திறக்கப்பட, அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ கீழே விழ, என் ஆண்டவர் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், எனக்கு முன்பாக நடந்து போனாலே போதும், நடந்து போனாலே போதும். சங்கீதம் 68 அதனுடைய 7-8 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 68வது சங்கீதம் 7-8 வசனங்கள். தேவனே
2: ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில்,
1: தேவனே அந்த வசனத்தை ஒரு விசை கூட, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில்
2: பூமி அதிர்ந்தது.
1: தேவனாகி உமக்கு முன்பாக வானமும்
2: பொழிந்தது.
1: அவர் நடந்தா போதும், அவர் நடந்தா போதும், எனக்கு முன்னாக அவர் நடக்கிறார், நான் உனக்கு முன்னே போய். சில நேரத்துல நம்ம கூடவே நடக்கிறவர் சில நேரத்துல சொல்லுவார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன் பார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன், நான் போறேன், நீ வந்து பாரு என்ன நடக்குது பாரு. யோபுவின் வாழ்க்கையில ஆமென் அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களும் திறக்கப்பட காரணம் என்ன? வானம் அவன் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாதையிலே நான் நடப்பதற்கு முன்னதாக என் ஆண்டவர் எனக்கு முன்னே நடந்திருக்கிறார், நடந்திருக்கிறார், எனக்கு இது போதும்பா, இந்த பாதை நீங்க எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுத்துட்டேன் யோசுவாவே. ஆமே, தூரத்திலிருந்து பார்க்கும் போது அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீ கிட்ட போகும்போது அது திறக்கப்பட்டிருக்கும். ஆமே, அல்லது அது தாழ்பால்கள் ஆமே திறக்கப்பட்டிருக்கும், நீ தள்ளுனா போதும். எப்படி ஆண்டவர் இது சாத்தியாகும்? நான் ஃப்ரெண்ட்ல போறேன், நான் ஃப்ரெண்ட்ல போறேன். ஆமே, ஹல்லேலூயா, ஆமென். சில சவாலான சில கடினமான பாதையை ஃபேஸ் பண்ணலாம். ஆண்டவர் நாளைக்கு இன்னாரே போய் பார்க்க வேண்டி இருக்கிறது, என் பாதை சற்று கடினமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க. ஆண்டவரே பிள்ளைக்காக அட்மிஷனுக்கு போறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க முன்னாடி போங்க. ஆண்டவரே போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஏ அங்க உனக்கு அட்மிஷன் கிடைக்கவே, இப்படி எத்தனை அந்நிய சத்தங்களை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு தளர்ந்து வந்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், அவர் நடந்து போனாலே போதும், அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். க்ளோரி, அவர் யார் தெரியுமா? ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னவர் யார் தெரியுமா? ஆமே, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். அப்படி என்றால் ஒரு காரியம் இது தெளிவாய் தெரிகிறது, இந்த வார்த்தை என்பது ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட கட்டளை. ராஜாவின் வாயிலிருந்து ஒரு கட்டளை புறப்படுமானால் ஆமானாலும் கொடுத்துதான் ஆகணும். மோர்தெகாய்க்கு அவனை சாகடிக்கிறது ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இப்பொழுது ராஜா ஆமானை கூப்பிட்டு சொல்லுகிறான், ராஜாவை கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் சொல்றான், ராஜாவே அவனை உங்க குதிரையில ஏத்தி உங்க வஸ்திரம் போட்டு கிரீடத்தை வச்சு எல்லா ஜனங்களும் காண அவனை சுற்றிட்டு கொண்டு வரணும். ஆமான் மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னா, மோர்தெகாய எப்படியாவது சாகடிக்கணும். அப்பொழுது ராஜா சொல்லுகிற, நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை முற்றத்தில் இருக்கிறானே மோர்தெகாய் அவனுக்கு செய் என்றான். ஆமான் முடியாது என்று சொல்லவில்லை, கர்த்தரிடத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவின் இடத்திலே யாருக்குமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தான் சொன்னேன், ஆமானானாலும் ஆமென் கொடுன்னு சொன்னா அவன் கொடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமானானாலும் கொடுன்னு சொன்னா அவர் கொடுப்பதை எவனுக்கும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஆமென். ஏசாயா 43வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி அளந்தா. ஆண்டவர் யார் தெரியுமா? வடக்கை பார்த்து சொல்லுவார் கொடும்பார், தெற்கை பார்த்து சொல்லுவார் இனி வைத்திராதே, அதுக்கு மேல வைக்க முடியாது. ஆமா நானாலும் கொடுன்னு சொன்னா சிலர் உங்க நன்மையெல்லாம் பறித்து வைத்திருக்கிறாங்க, எவ்வளோ கேட்டு பார்த்தாச்சு நீங்க. கடந்த நாள்ல சிலரை சந்தித்து ஜெபிக்கும் போது அவன் சிலருடைய குறிப்பு என்னன்னா, அவங்க கஷ்டத்துல இவங்க உதவி இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆனதும் இவங்கள்ட்ட வாங்கினதே மறந்து. ஆமா, இவங்களுக்கு வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, அதை வச்சுதான் இவங்க வேற காரியங்களை பிளான் பண்ணணும், திட்டம் பண்ணணும். எவ்வளவு கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. ஆமே, கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கேளுங்க. அவர் வடக்கை நோக்கி கொடு என்கிறவர், தெற்கை நோக்கி வைத்திராத என்றவர். கொடுன்னு சொன்ன கொடுத்துதான் ஆகணும். ஆமே. பார்வோனையும் கொடுக்க வைத்தார், சகேவையும் கொடுக்க வைத்தார். சகை பார்வோன் வக்கியோல கூட கொடுக்காத படிக்கு எல்லாத்தையும் முடிஞ்சு வச்சிருந்தான். இப்ப இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போகும்போது க்ளோரி, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ல, எல்லா வீட்டிலும் போய் கேட்க சொல்ல, அத்தனை பேரும் இப்ப வக்கோல் கொடுக்கல, இப்ப என்ன கொடுக்கறாங்க, பொண்ணு கொடுக்கறாங்க. எப்படி பார்வோனே மனசு வந்துச்சு? பார்வோனுக்கு மனசு வரல. மேலிருந்து ஜனத்துக்காய் புறப்பட்ட கட்டளை எது? சகைவு பாத்தீங்களா, என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் வேற ஒண்ணுமே செய்யலைங்க. சகைவு, வா உன் கூட நான் வீட்டுக்கு வரேன். நடந்து போயிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான் இன்னைக்கு முதல் ரேமாவே இதுதான். ஆண்டவரே, இன்னைக்கு சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா போதும்பா. சகைவு நடந்து போயிட்டே இருக்கும் போது சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி கொடுத்துறேன். வடக்கை நோக்கி கொடு என்று, தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார், உன் கையில் இதை ஒப்பு கொடுத்தேன். ஆமென். தருவேன் சொன்னா தருவார்.

ஆண்டவரே, முன்னாடி வாசல் அடைக்கப்பட்டிருக்கப்பா, யாருக்கும் உள்ள போக முடியாது. இது ராஜாவின் கட்டளை. அவர் கொடுப்பேன்னா கொடுத்துருவார், செய்வேன்னா செஞ்சிருவார், தருவேன்னா தந்துருவார். ஆமென். ஒருவருக்கு உள்ள போக முடியாது, யாருக்கும் உள்ள போக முடியாது, உண்மைதான். ஆனா அவர் நடந்து போயிட்டார்னா, உங்க முன்னாடி எதை எது திறக்கப்பட முடியாம அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை எதை விரும்பணும்னா, உங்க பிரச்சனையை முன்னாக செல்லட்டும்.

0: இந்த விரும்பணும் யோசுவா பார்க்கிறான். யோ எரிகோவுக்கு வெளியிலிருந்து இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடக்குதுன்னா எரிகோவுக்கு வெளியிருந்து நடக்குது. இன்னும் கர்த்தர் சில நன்மைகளுக்கு வெளியே தான் நம்மை வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களுக்கு வெளியே தான் வைத்திருக்கிறார். இங்கே தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை வந்து சந்திக்கிறது, அவனை அர்ப்பணிக்க வைக்கிறது, அவனோடு பேசுகிறது. உனக்கு ஒப்பு கொடுத்தேன் சொல்றார். இது ராஜாவின் கட்டளை. இதை யாருக்கும் மாற்றவும் கூடாது, இதை யாருக்கும் மீறவும் கூடாது. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் தருவேன் என்றார். அவர் சொல்லியபடி ஒன்று ராஜாக்கள் 5:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 5:12 கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடி
1: அவனுக்கு ஞானத்தை தந்தார்.
0: இதுதாங்க தேவன். அவர் சொல்லி இருந்தபடி, நான் கேட்டபடி அல்ல எனக்கு கிடைப்பது. நான் கேட்கலாம், ஆனா தேவன் எப்படி கொடுப்பாரா? நான் ஒரு காரியத்தை கேட்கும் போது எனக்கு அவர் ஒரு பதில் தரார் தெரியுமா? அவர் சொல்லி இருந்தபடி. அதுலதான் ஐஸ்வர்யத்தில் அவனுக்கு நிகராய் ஒருவனும் இல்லை, ஞானத்திலும் அவனுக்கு நிகராய் ஒருவனும் இல்லை. சொல்லி இருந்தபடி. அதனாலதான் தாவி, நாம் ஏற்கனவே சங்கீதம் 119:98 செய்திக்கு முன்னாக ஆண்டவர் சொல்ல வைத்தாரே, அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. எவைகள்? என்னோடு சொன்ன வார்த்தை. கர்த்தர் சாலமோனுக்கு எப்படி என்ன கொடுத்தார்? அவர் சொல்லி இருந்தபடி. ஆண்டவரே, இவனுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஐஸ்வர்யம் தேவை ஆண்டவரே, இவ்வளவு ஞானம் தேவை ஆண்டவரும் கேட்ட ஆண்டவர் சொல்வார், நான் சொல்லிட்டேன். ராஜா சொல்றார், கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் ஒப்பு கொடுத்தேன். உடனே யோசுவா, ஓகே ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே சொல்லிட்டு எழும்பி போகல. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை சுதந்திரிப்பதற்கான வழியை கர்த்தர் யோசுவாவுக்கு காண்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் அடையும்படியான வாக்குத்தத்தை சொல்லுவதோடு அவர் நிறுத்த மாட்டார், அதை சுதந்திரிப்பதற்கான வழியையும் கர்த்தர் நமக்கு தெரிவிப்பார். அவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பைபிளில் அண்டர்லைன் வைத்து பண்ணி படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதை தப்பாய் புரிந்து விடக்கூடாது. நான் சொல்லுகிற பைபிளில் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது, நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை லைன் பண்ணுவோம், அது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் அதை தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது? அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் வேற யாருக்கோ இது மட்டும்தான், இது மட்டும்தான், இப்படி தப்பா? ஆமே. இதுல ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதனாலதான் பைபிள்ல ஒன்றையும் ஒரு தேவ பிள்ளை ஸ்கிப் பண்ணாம வாசிக்கணும். ஆமே. என்னோடு பேசின வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணி வைத்து அது எனக்கான ரேமாவாக எடுத்து வைப்பது தப்பே கிடையாது. அப்படி பண்ணுகிறவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் அதே வேளையில் அதுக்கு மேலே இருக்கிறதும் அதுக்கு கீழே இருக்கிறதும் அதுக்கு சைடில் இருக்கிறதும் யாரோ பாவம் அவங்களுக்கு ஆண்டவர், அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இதை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னு என் ஆத்மாவை போடுறதுக்குள்ள யோசுவா காணாமல் போகலை. சிலர் அப்படி தானே எடுத்துக்கொள்ள படுகிறார்கள். யோசுவா வெயிட் பண்றான். ஆமே ஆமே. இருக்கு, எரிகோ அங்க இருக்கு, பார்த்தாச்சு. யோசுவா எரிகோவுக்கு வெளியே இருக்கிறார், ரைட். இந்த எரிகோவுக்கு சுதந்திரிப்பதற்கான நன்மை யோசுவா, இதற்கு நடுவே இருக்கிற பாதை, அதுல எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி சுதந்திரிக்க வேண்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை கர்த்தர் வாக்கு தருவார், ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் யாரை சுதந்திரிக்க வைப்பார் தெரியுமா? எண்ணாகமம் 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 14:10 அதனுடைய 8
1: வசனம்,
0: கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால்
1: அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார்.
0: நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது இப்படி சொல்லல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் மட்டும்தான் சொல்றார். ஆனா நடத்தி வரும் வழியில காலை சொல்லுகிறார், காலை அறிந்து கொண்ட காரியம், காலை புரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? க கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார், கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி. அப்ப தேவன் வழிகளை பார்க்கிறார், பாதைகளை பார்க்கிறார். வாக்கு தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எகிப்திலே யோசுவா காலை காதுகளில் மட்டும் கேட்கப்படவில்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்டாங்க. வனாந்திரத்திலே மடிந்த அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் சேர்த்துதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். இப்பொழுது ஒன்றை புரிந்து கொண்டார்கள், ஏன் நிறைய பேர் சுதந்திரிக்காம போயிட்டாங்க, ஏன் அநேகருக்கு அது எட்டாமலே போயிட்டு, ஏன் கை கட்டினது அநேகருக்கு வாய் கட்டவில்லை, ஏன் அநேகர் பார்க்கிறதோட சரி அவங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கேதான் வேதம் காண்பிக்கிறது, கர்த்தர் பிரியமாயிருந்தார். ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மந்த் ப்ராமிஸ் வேர்ட், ஒவ்வொரு வீக், ஒவ்வொரு டே வாக்குத்தத்தம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கிறது. இது அழியாது, இது ஒழியாது. ஆமென். சாராளின் கற்பம் செத்ததாய் இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறதுனால அந்த செத்த கற்பத்துக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள ஈசாக்கை கர்த்தர், ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையதுதான். சாராளின் கற்பம் தான் செத்தது, உள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் சாகல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் உயிரோடு இருந்தாலும் நமக்குள்ள வார்த்தை இல்லைன்னா செத்ததுக்கு சமம். நம்முடைய சரீரம் செத்த நிலைமையில் இருந்தாலும் உள்ளே வார்த்தை இருக்குமானால் இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால். யோபு ஓங்கிட்ட அப்படி என்ன இருக்கு, யோபு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சாராளின் கற்பம் செத்ததுங்க, ஆனா அதுக்குள்ளதான் உயிருள்ள ஈசாக்கு கருவாய் தோன்றப்படுகிறான், வளருகிறான். கை வளருது, காலு வளருது, மூக்கு வளருது, கண்ணு வளருது. எங்க? செத்த கற்பத்துக்குள்ள. இந்த வார்த்தையினுடைய மேன்மையை பாத்தீங்களா? அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற பரலோகம் கொடுக்கிற ஒரே நம்பிக்கை வார்த்தை. அவ்வளவுதான். இனி எனக்கு முடியாது. ஆபிரகாம் சரீரம் செத்த நிலை, அதுதான் அவனுடைய நிலைமை. 100 வயசுல குழந்தை பிறந்ததும் ஆபிரகாம் அப்படி பார்த்துட்டு கண்ண மூடல. அதுக்கப்புறம் 75 வருடம் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறான். தேவன் ஒரு நன்மை தருவது பார்த்து விட்டு போவதற்கல்ல, அதை அனுபவிப்பதற்கு. 175 வருடம், 100 வயசுல சரீரம் செத்த நிலைமையில் இருக்கிற ஒருவனுக்கு 175 வயது வரை வாழ்றதுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்துல ஆபிரகாம் யாரோடு குடியிருந்தானா? ஆபிரகாம் கூடாரத்திலே ஈசாக்கோடும் யாக்கோபோடும், பிள்ளையோடு மட்டும் இல்ல பேர பிள்ளையோட இருக்கிறான். இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துல இருந்து, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்? 100ஓட முடிஞ்சுன்னு நம்ம எங்க முடியும் நினைக்கிறோமோ, ஆண்டவர் சொல்றார் இனிதான் இருக்குது. மோசே இனிதான் இருக்கு. மோசே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால 80. மோசே வா, ஒன்னு நான் அனுப்புறேன் ஆண்டவரை, நானும் போறதுக்குதான் ரெடியா இருக்கிறேன். ஒன்னு நான் எகிப்துக்கு அனுப்புறேன். மோசே எழுதினாரு 90வது சங்கீதம். ஆனா மோசே 120 வயசு வரை வாழ்ந்தார். எழுதுறதுல நீங்க வேணா 70-80ல இருந்துருங்க, நான் இன்னொரு 40 வருஷம். அதான் ஒரு வயசான பாட்டி சாக கிடக்குறாங்க, அவங்க பேரன் எங்க அப்பாவை ஜோமண்ண கூட்டிட்டு போறாப்ல, கூட்டிட்டு போய் அங்க போய் நிறுத்திட்டு, பாஸ்டர் கஷ்டம் இல்லாம ஆண்டவர் எடுத்துக்க ஜோமண்ணுங்க. அவங்களுக்கு மூச்சுடவே முடியல. அவங்க இருக்கிற பலத்துல நீ வேணா போ. யார பேர பையனை பார்த்து, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நீ வேணா போ, எனக்கு அவசரம் இல்ல. சுதந்திரிக்கணுங்க, சபை சுதந்திரிக்கணும். எப்பொழுது கேட்கிறது ஈஸி, சுதந்திரிக்கிறதுல தான் காரியம். காலை சொல்லுகிற கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார். என் பிரியமே, என் பிரியமே, இதுதான் சபையை பார்த்து கர்த்தர் அழைக்க பயன்படுத்தும் வார்த்தைகளில் பிரதானமான வார்த்தைகளில் ஒன்று. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே. தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். இதுதான் நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? எதுக்காக பைபிள் படிக்கிறோம்? ஐயோ, பைபிள் படிக்கலன்னா இன்னைக்கு இப்படி பயந்து படிக்கிறவங்க தான் நிறைய. அவங்க பைபிளை நேசிக்கவே முடியாது, அவங்க பைபிளை சுவாசிக்கவே முடியாது, அவங்களால பைபிள்ல புரிந்து கொள்ளவே முடியாது. தாவீத மாதிரி படிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் மதியன் தியானம். அந்த தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஆமே. நாள் முழுவதும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இத கையில் எடுக்கணும், காலையில எழுந்ததும் இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு அப்படி முடியலன்னா கர்த்தர் எல்லாம் பாப்பாருங்க. கூப்பிடும் போது சமீபமாய் வருகிறது, ரைட்டு தான், ஆனா நினைவுகளை அவர் தூரத்திலிருந்தே அறிகிறாரா? நான் என்னதான் கதறி கூப்பிட்டாலும் என் சத்தத்தை கேட்பதற்கு முன்னமே அவர் என் நினைவுகளை அறிகிறார். தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்து அவர் தீர்மானிக்கிறார், இவன் கூப்பிடுறதுக்கு போகணுமா வேண்டாமா என்று. என்னாண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறீன்னு சொல்றீங்க, நாங்க இவ்வளவு கத்துறோம் வரமாட்டேங்கிறீங்க. நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆமே, நாத்தான் வேலே பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை சர்ச்சுக்குள்ள என்றானதும் அந்நிய பாஷை பேசிட்டு வந்து உட்கார்றது மட்டும் அவர் பார்க்க மாட்டார். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமீன் போட்டதும் நம்ம எப்படி வீட்டுக்கு போறோமோ அதே மாதிரி அவரும் போயிடுவார். நீ அடுத்த சண்டே காலையில 6 மணிக்கு தான், நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார்ங்கிற நிச்சயம் இருக்குமானால் நீ அவரை எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறா, எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறா என்பதை குறித்து கவனமாயிரு. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நீ அவரை எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறா என்பதை குறித்து கவனமாயிரு. இயேசுவை கூட்டிட்டு தியேட்டருக்கு போலாமா? ஆண்டவரே, போனவரை தான் ஏதோ புது படம் ரிலீஸ் ஆச்சு, வாங்க ஆண்டவரே கூட்டிட்டு போகலாமா? முடியுமா? துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? உனக்குள் நம்முடைய கர்த்தர் பிரியமாயிருந்தால் கொடுப்பார். இன்னைக்கு சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். வாக்கு தத்தம் உங்களுக்கு சொல்லியாச்சு, வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவருடைய ரத்தத்தினாலே வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி தந்து விட்டது. இதுல இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கென்று எழுதப்பட்டு விட்டது. இனி இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் தருகிற வார்த்தை உன் மேல அவர் பிரியமா இருந்தாருன்னா தருவார். உன் மேல சுதந்திரிக்க விரும்புகிறவன் எதுல போக்கஸ் பண்ணுவான் தெரியுமா? அவரை பிரியப்படுத்துறதுல.

0: சொல்ல என் கண்களை மூடணும். நீங்க பிரியப்பட
1: ஏதாவது
0: நான் செய்யணும். இன்னைக்கு யாரையெல்லாமோ பிரியப்படுத்துறோம், புருஷனை பிரியப்படுத்துறோம், மனைவியை பிரியப்படுத்துறோம், பிள்ளைகளை பிரியப்படுத்துறோம், பாஸ்டர் ரொம்பவே பிரியப்படுத்துறோம். ஆனா ஹல்லேலூயா. ஓகே, இப்ப ஒரே ஒரு கேள்வி, உங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டார்னு வைங்களேன், இயேசு வந்துட்டாங்க, எப்படி உங்க வீடு இருக்கும், நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் பெல் அடிக்குது? இயேசுவா வாங்க ஆண்டவரே. அப்படியா? இயேசு வந்துட்டார்னா எப்படிங்க இருக்கும்? இயேசு வீட்டுக்கு வந்துட்டார் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவையில்லாம ஏதாவது பேசுவோமா? பழைய மாதிரி மனைவி சண்டை எடுக்க வரும்போது, புருஷன் ஏதாவது பேச வரும்போது, என்ன என்ன ஒண்ணு ஆகல, ஐயோ மனுஷா கொஞ்சம் சொல்லுவோமா இல்லையா? எங்க அவர் மாம்சமாகி வந்தாருங்க, அவருக்கு அதே நிகரானவர் தானங்க ஆவியானவர், அவர் கூட தானே இருக்கிறார், ஏன் கனப்படுத்த மாட்டேங்கிறோம்? பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே தான் குமாரனாகிய கிறிஸ்து, குமாரனாகி கிறிஸ்து எப்படியோ அப்படியே தானே பரிசுத்த ஆவியானவர். அவர் மாம்சமாகி வரல, இயேசு மாம்சமாகி வந்தார், ஆவியானவர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் இயேசு வீட்டில் இருந்தா நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் அல்லவா நாம? பரிசுத்தாவிய துக்கப்படுத்தாதீங்க. நாம் பிரியப்படுத்துறோமா துக்கப்படுத்துறோமா? ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரில் வாசம் பண்ணுகிறார் என்று நிச்சயம் இருக்கிறவன் எதை சொல்லுகிறான் தெரியுமா? இயேசு இருக்கிறார். இயேசு எப்பொழுதுங்க வெளிப்பட்டார் மரியாள் வயிற்றில்? ஆவியானவர் அவள் மேல வந்தபோது கிறிஸ்து, ஜீசஸ் கிறிஸ்து வெளியே வரார். எதுக்குங்க அபிஷேகம்? நாலு அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கா? இல்ல, கிருஷ்ணம் பாடினமே, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. இதுக்கு தாங்க ஆவியானவர். ஏதோ மூணாவது பாட்டுல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இல்ல, என்னுடைய பார்வை இயேசு மாதிரி என்னை பார்க்க வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை சிந்திக்க வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை செயல்பட வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை நடக்க வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை ஜெபிக்க வைக்கிறார், இயேசு மாதிரி ஜனங்களை நேசிக்க வைக்கிறார். அவர் வெளிப்படும் போது இயேசுவை போல என்னை மாற்றி

0: ஆண்டவர்கிட்ட நாம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன், தருவேன் தருவேன் சொன்னீங்களே, எங்க ஆண்டவரே தந்தீங்க? அதே கேள்வி ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், எங்கப்பா நீ எனக்கு பிரியமா இருக்கிற? கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் தேசத்தில் நம்மை கொண்டு போய், நம்மை கொண்டு போய். ஆமென். நம்ம எல்லாம் என்ன காரணம் சொல்றோம், அது என்ன வாசல் ஆண்டவரே? அந்த மனுஷர்லாம் ரொம்ப முரடானவங்க ஆண்டவரே. அவங்க இருக்கிறது வரைக்கும் ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, ஏவியர் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இப்படி துர்ச்செய்தியை சொல்லிட்டு இருக்கும் போது காலேப் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அவர் தருவார், தருவார். நாம எதுல போக்கஸ் பண்ணணும்னா, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா, பிரியமா இருக்குதா? எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஜெபத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆமே, சர்ச்சில் அடிக்கடி ஜெபம் நடந்துட்டே இருக்குது, காலையிலிருந்து ஜெபம், ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாது. டிவி ஆன் பண்ண ஜெபம், யாராவது ஜெபம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஜெபம் பண்ணியும், இவ்வளவு கதறியும், இவ்வளவு உபவாசித்தும், ஏன் சில காரியங்கள் கை கெட்டினது போல வந்தும் கைவிட்டு போகிறது? ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? கலை சொல், அது ரொம்ப எளிதா சுதந்திரிக்கலாம். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால், கர்த்தர் பிரியமா இல்லைன்னா கஷ்டப்பட்டும் கிடைக்காது. இங்க யோசுவாவுக்கு மூன்று பிரதானமான காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவது, ஆறாவது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம்.
1: நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார்.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவது கர்த்தர் அதை எப்படி அங்கே போக வேண்டும், யார் யார் எந்த வரிசையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நியமத்தை அங்கே வைக்கிறார். சுதந்திரிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை தான். இருப்பினும் ஒரு ஸ்டெப் மேல சொல்லணும்னா, எனக்கான வார்த்தையை, எனக்கான வாக்கு தத்தத்தை, எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எஸ், ஏன்னா சிலருக்கு அந்த விருப்பம் இருக்காது, எப்படியாவது இருந்துட்டு போவோம். அப்படி அல்ல,

இருந்த இடத்துல வைப்பேன். பூமியிலே ஆண்டவர் நல்ல ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இங்கே மட்டும் இல்ல, நித்தியத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் நமக்கு மேன்மையான இடத்தை வைத்திருக்கிறார். ரெண்டும் பைபிள்ல நமக்கு காண்பித்து தருகிறார். இங்கே வாழும் வரைக்கும் நாம் நமக்கு தேவன் வைத்த ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஒரு புது வருஷத்தை கர்த்தர் காண செய்கிறாரா? இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் அதை பார்க்கணும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. தன் இந்த காலத்தில் இதுதான் அது தந்திருக்கணும், அது பார்த்திருக்கணும், அது சுதந்திரித்திருக்கணும். அதுதான் பிளஸ்ஸிங், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பார்த்து செவிக்க போயிருந்தேன். அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஆமாம், அவங்க கர்த்தர் நடத்தி வந்த பாதையை சொல்ல தொடங்கும் போதே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புறம்போக்கு நிலத்தில் எங்கள் அம்மா 5 பிள்ளைங்க வச்சுட்டு ஒரு சின்ன ஷெட்டு போட்டு குடியிருந்தோம். இதுதான் பாஸ்டர் எங்கள் ஆரம்பம். மழையெல்லாம் வந்துட்டுன்னா அவ்வளோந்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை தந்திருக்கிறார்னு சொல்லும்போது அவங்க ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமே ஆமே. ஆண்டவர் ரட்சிப்புக்களை நடத்தி, சரி போட்டோமா அடுத்த மலைக்கு நீ போயிரு, நீ இங்கே வந்துரு அப்படி கூப்பிடலை. இங்கே சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் சில நன்மைகளை வைத்திருக்கிறார், அதை காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையை போட்டு ஒரு தாயார் 5 பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அதில் ஒருத்தங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்கள கர்த்தர் பிளஸ் பண்ணி. ஆமே. இது பெரிய பங்களாலாம் இல்லைங்க, ஆனால் திரும்பி பார்த்தா பங்களா தான். ஹல்லேலூயா. அது பெரிய பங்களா, அரண்மனை எல்லாம் கிடையாது, ஆனால் திரும்பி பார்த்தா அரண்மனை தான். இதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை. ஆமே. இங்கே சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கணும். அதுக்கு கர்த்தர் என்ன வைக்கிறார்னா, எரிகோவை ஒப்பு கொடுத்தேன். என்னண்டவர் காணான் காணான் சொல்லிட்டீங்க எரிகோ. ஏ, இங்க சில காரியத்தை நீ தாண்டி நீ பிடிக்க வேண்டி இருக்கிறது, நீ ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. சில இடத்துல உன்னை கொண்டு போறது, உன் முன்னாடி பாரு, ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கல்ல, உனக்கு முன்பாக இந்த வாசலை நான் திறக்க போகிறேன் என்பதை உன்னை அறிந்து கொள்ள செய்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அதற்கு முன்பாக எக்காலம் ஊதுகிறவர்கள், அதற்கு முன்பாக யுத்த சன்னதர்கள், ஆயுதம் ஏந்தினவர்கள், இப்படி வரிசை. இதுக்கு பின்னாக மற்ற ஜனங்கள், இதுவே வரிசை. இப்படி ஆண்டவர் ஒரு நியமத்தை வைக்கிறார். சுதந்திரிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விதித்த விதி உண்டு, வைத்த வரிசை உண்டு. இதை வந்து மாற்றக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் தேவன் முதல்ல எங்க வரிசை ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நம்முடைய பிறப்பில், நம்முடைய பிறப்பில். ஆமே. தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்தெடுத்தவர் ஏன் தாவீதை முதல்ல பிறக்க விடல? இல்ல, 8 பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்களா யார் ஃபர்ஸ்ட் வரணும்னு? எங்க வீட்டில் நாங்க 5 பேர், நாங்க 5 பேர் இருந்து டிஸ்கஸ் பண்ணி, அண்ணா நீங்க முதல்ல வாங்க, ரெண்டாவது அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப தேவன் எங்கே வரிசையை தீர்மானிக்கிறார் என்றால், நம்முடைய பிறப்பிலேயே. அது அவருடைய தீர்மானம், அது அவர் வைத்த வரிசை. பென்யமீன் வேணும் அழலாம், என்னண்டவரே என்ன இந்த வீட்டில் கடைசி வச்சிருக்கிறீங்க, என்ன இந்த வீட்டில் சின்னவனா வச்சிருக்கிறீங்க. தேவன் ஒரு வரிசையில வைத்திருப்பார் என்றால் அதை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். அதிலே உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கப்படும் போது பென்யமீனுக்கு மட்டும் மற்றவர்களை விட 5 மடங்கு 5 மடங்கு ஆண்டவர் வைத்திருப்பார். சில விதியை வைத்திருப்பார். ஆபிரகாமுக்கு என்ன வைக்கிறார்? 99 வயசுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இது அவனுக்கு வைத்த விதி, இது அவனுக்கு வைத்த நியமம். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே, என் பார்வையை விட்டு மட்டும் மாறிடாத, ஏன்னா நீ சுதந்திரிக்க போகிற. உன் கை கெட்ட போகுது, அதை கைவிட்டப்படக்கூடாது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, இதை அழைத்து அன்னைக்கே சொல்ல வேண்டியதுதானே. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ ஆலோசனை நம்மை நோக்கி வருகிறது என்றாலே வாக்கு தத்தம் நம் கையெட்டும் தூரத்தில் வந்து விட்டது என்ற அர்த்தம். இந்த 99 வயசுல இப்படி என்கிட்ட சொல்லலாம் ஆண்டவரே கேட்டாரா ஆபிரகாம்? இல்ல.
நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இரு

0: ஹயத்திலே உண்மையை கண்டு கர்த்தர் யார் யார் தடையா இருந்தாங்களோ எல்லாத்தையும் துரத்தி விட்டாராம். என் பார்வையை விட்டு மாறிடாதன்ட்டார் ஆபிரகாம்ட்ட. ஈசாக்குக்கு என்ன விதி? பஞ்ச நாட்களில் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாதன்ட்டார். எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, பார்வையை விட்டு விலகாத ஆபிரகாம்ட்ட, எகிப்துக்கு போகாத என்று ஈசா கிட்ட உட்கார்ந்துரு அப்படின்ட்டார். ஈசாக்கு அங்கே கூட இருக்கிறான். அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு தேவன் ஒரு நியமி, நம்ம எல்லாம் அந்த 100 மடங்கு மட்டும் பிடிக்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கு 100 மடங்கு கொடுத்தீங்களே, ஈசாக்கு ரகோபத்தை கொடுத்தீங்களே, ஹே, அவனுக்கு வைத்த விதியை பார், அவனுக்கு வைத்த நியமத்தை பார். நீ எகிப்துக்கு எல்லாரும் போகிற வழியை நீ தெரிந்தெடுக்காதே என்று அர்த்தம். ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறாங்களோ நீ அப்படி போகாதே. உனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிந்தெடுக்கிற வழி அல்ல. அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நான் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன், நோ. ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள். ஆமென். எங்கே தேவன் வைத்தாலும் அந்த வித்தியாசத்தை காட்டிட்டே இருக்கணும். ஆமென். நாம் அதை காண்பிக்கும் போதுதான் நமக்கு. ஆமென். ராஜா ஒரு கட்டளை வைத்ததும் தானியேல் போய் ராஜாவை ப்ளீஸ் பண்ணல. தானியேல் ராஜாதி ராஜா சமூகத்தில் தான் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நான் இதோ உன்னோட புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் சொல்லிவிட்டு மோசேக்கு கர்த்தர் என்ன நியமத்தை வைக்கிறார்? யாத்திராகம் 10வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். 34வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன்,
1: பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும்
0: நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்கிற 12வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சேருகிற தேசத்தில்
1: குடிகளோடு
0: உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு
1: பண்ணினால்
0: அது உன் நடுவில்
1: பண்ணியாயிருக்கும்.
0: யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? உடன்படிக்கை பண்ணப்பட்டவனோடு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட மாட்டான். அப்படி பண்ணினால் அது உன் நடுவில்
1: கண்ணியாயிருக்கும்.
0: அது என்னைக்குமே கண்ணி. உடன்படிக்கை பண்ணிட்டார், கைய பிடிச்சிட்டார், இனி அவ்வளவுதான். நோ. உடன்படிக்கை பண்ணப்பட்டவனுக்கு விதிக்கிற விதி நியமம் என்ன? நீ போய் சேருகிற குடிகளோடு சமாதானமாறு, சந்தோஷமாறு, ஆனா உடன்படிக்கை மட்டும் பண்ணிடாத. அப்படி பண்ணனா என்ன ஆகுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து.
0: 14வது வசனம்,
1: அக்கத்துடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து
0: கொள்ள வேண்டாம். 15,
1: அந்த தேசத்தின் குடிகளோடு
0: நீ உடன்படிக்கை பண்ணுவாயானால்
1: அவர்கள்
0: தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள்.
1: ஒருவன்
0: உன்னை அழைக்கையில் வேற வழி இல்ல, நீ போய் அங்கே சாப்பிட்டுதான் ஆகணும். நீ அந்நியரோடு, அந்நிய நுகத்திலே தேவனற்றவனோடு, விக்கிரங்களை வழிபடுகிறவனோடு நீ உடன்படிக்கை செய்வாயானா, நீ ஆராதிக்க வரும்போது அவனும் வருவான், அவன் ஆராதிக்க போகும்போது நீயும் போகணும். நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. ஆமென். அதனால் நீ புரிந்து கொள், மோசைக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிறகு மோசைக்கு தம்முடைய நாமத்தை எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? எரிச்சல் உள்ளவர், எனக்கு எரிச்சலை உண்டாக்கிறாதுங்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. எனவே தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும், விசேஷமாய் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற பெற்றோர் இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆமே. படிப்பு பாருங்க, தப்பு கிடையாது. நல்ல வேலையில் இருக்கிறனா பாருங்க, தப்பு கிடையாது. ஆமே. நல்ல ஃபேமிலி எல்லாம் பாருங்க, ஏன்னா பிள்ளைக்கு பெஸ்ட் கொடுக்கணும், அதில் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களா? இது கண்டிப்பாக பார்க்கணும், இது கண்டிப்பாக பார்க்கணும். மேரேஜுங்கிறது ஒன் டே ஈவெண்ட் கிடையாது, அது மற்றவங்களுக்கு தான் ஒன் டே ஈவெண்ட். வருவாங்க, சிரிப்பாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு அது ஒரு புதிய துவக்கம். இனி உள்ள வாழ்க்கை அதுதான். எனவே ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட வாலிப பிள்ளைகளே, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்காதேங்கிறார். எரிச்சலை உண்டாக்கிறாத. ஆமே. கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு. யாரோடு பிணைக்கப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமே. அந்நிய நுகத்தில் இல்ல. எப்படி நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போல ஏற்றுக்கொண்ட ஒருவரோடு பிணைக்கப்படும் போது ஏன் அவங்களுக்குள்ள சண்டை வராதா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வராதா? எல்லாம் வந்தாலும் கர்த்தர் சாட்சியாங்க நிற்பா, கர்த்தர் சாட்சியாங்க நிற்பா. பிரச்சனையும் வரும், எல்லாம் வரும், ஆனா கர்த்தர் சாட்சிங்கிறார், கர்த்தர் சாட்சி. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. அப்போ அந்த விதியை மாற்றக்கூடாது, வரிசையை மாற்றக்கூடாது. ஆமே. வரிசையை மாத்தி மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. கர்த்தர் உன்னை எந்த நிலையில வைத்திருக்கிறார்? சின்னவனா வைத்திருக்கிறாரா? எதுக்காண்டவர் என்ன சின்னவனா வச்சிருக்கிறீங்க? உன்னை ஆயிரமாக்க. சிறியவனா வைத்திருக்கிறாரா? எதுக்காண்டவர் என்ன ரொம்ப சிறியவனா வச்சிருக்கிறீங்க? உன்னை பலத்த ஜாதியாக்க. கர்த்தர் ஆண்டவர் அவங்களை ஏன் ஆண்டவரை முன்னாடி யோர்தானுக்கு யோர்தான கடக்கும் போது உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற எங்களை தான் ஆண்டவரை முன்னாடி விட்டீங்க. ஆனா இப்ப எரிகோன் வரும்போது எங்களை மூணாவது ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. சில நேரத்தில் ஆண்டவர் ஆர்டர் மாத்துவாருங்க. ஆமா. உங்களுக்கு கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ. பந்திக்கு முந்துறாங்க சீஷர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இது நியாயம் கிடையாது. நீ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது தாழ்வான இடத்துல நீ போய் உட்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது மற்றவங்க உன்னை கூப்பிட்டு மேன்மையான இடத்துல உட்கார வைக்கட்டும். நம்ம என்ன வேற எங்க வேணாலும் தாழ்வான இடத்துல உட்காந்துருவோம், ஆனா பந்திக்கு போனா அப்படி எங்க சேர், எங்க சேர், எங்க நல்ல இலை போட்டிருக்கு உட்காந்துலாம் இலையெல்லாம் மாத்துவோம். ஒரு இடத்துல போனது நீ கொஞ்சம் ஒரு தாழ்வான இடத்துல உட்காரு, அவங்க உன்னை கூப்பிட்டு மேல உட்கார வைக்கட்டும். கர்த்தர் ஒரு வரிசையில வச்சிருக்கிறார் உங்களுக்கு என்று. பாருங்க, யாக்கோபை இரண்டாவது தான் வச்சார், ரெண்டு பிள்ளைங்களும் உள்ள இருக்கிறாங்க. யார் ரெட்டையர்கள்னாலே முதல்ல யார் வெளியே வராங்களோ அவங்க தான் மூத்த பிள்ளை, ரெண்டாவது யார் வராங்களோ அவங்க தான் ரெண்டாவது பிள்ளை. உள்ள இருந்து போராடுறாரு சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு. யாரு? யாக்கோபு. ஏசாவதா வெளியே வெளியே வரும்போதே காலை பிடிச்சு உள்ள இழுக்கிறான். யாக்கோபு அவன் காலை பிடித்து கொண்டே உள்ள இழுத்து பார்க்க முடியல, ஏன்னா வெளியே டாக்டர்ஸ் இழுக்கிறாங்க. உள்ள 2.5 கிலோ யாக்கோபு ஏசாவை இழுக்கிறான், வெளியே 200 கிலோ டாக்டர்ஸ் வெளியே இழுக்கிறாங்க. எதுங்க? ஏசா வெளியே வந்தாச்சு, இவனும் சரி நானும் வரேன். எப்படியும் நம்ம இனி ரெண்டாவது தான். ஆமா. இப்பொழுது என்ன செய்கிறான் தெரியுமா? தந்திரமாய் ஏசாவாய் மாற பார்க்கிறான். ஏசாவாய் மாறி தகப்பனை ஏமாத்திடுறான். இப்பொழுது ஏசா உள்ளே வருகிறான். அதை படிச்சாலே அழுதுரும். ஏசா வந்ததும் ஈசாக்கு திகைக்கிறான். ஆதியாகமம் 27:34 வாசிங்க. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு அவன், உன் சகோதரன்
0: தந்திரமாய் வந்து வாங்கிட்டு போயிட்டான்பா, தந்திரமாய் வந்து வாங்கிட்டு போயிட்டான். 36 வசனம்.
1: அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுது, சரியல்லவா? இதோடு 2 தினம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்ட.
0: இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி,
1: எனக்கு
0: ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும்
1: வைக்கவில்லையா என்றான்.
0: வைத்து வைக்கவில்லையா? ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்லையா? ஆமே. யாக்கோபே, நீ கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். யாக்கோபே, உனக்கான ஆசீர்வாதம், ஆமே, நீ தந்திரமாய் வந்து ஏன் ஏசாவுக்கு வாங்குற? உனக்கான ஆசீர்வாதம் உன் வீட்டுல இல்லாம இருக்கலாம், யாக்கோவே உனக்கான ஆசீர்வாதம் யாபோ காற்றின் கரையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வீட்டில் அண்ணனுக்கு தான் பெரிய இடம், அதனால எப்படியாவது தந்திரமாய் தந்திரமாய் உலக தகப்பனை ஏமாத்த முடியுங்க, இப்படி தந்திரமால அவரை ஏமாத்த முடியாது. உனக்குன்னு வைத்திருக்கிறார், உனக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்று இப்பொழுது தெரியாது யாக்கோபே, பின் நாட்களில் அறிந்து கொள்வாய். என்ன? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த வரிசையில உன் தேவனாய் அறியப்படுவது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீ தந்திரமாய் வாங்கின ஆசீர்வாதத்தை விட இது எவ்வளவு மேன்மை தெரியுமா? உன்னை ஒரு வரிசையில வைத்திருக்கிறார்னா வெயிட் பண்ணு, இன்னொரு ஆளை அளவிடாத. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இன்னொருத்தங்களை அள வச்சுட்டு அவங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உங்க சாப்பாடுல நீங்க கை வைக்கிறது இன்னொருத்தங்க வயிற்றுல அடிச்சுட்டு இருக்குமானா? ஆண்டவர் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிப்பார், எங்க தொடணுமோ அங்க தொடுவார். அவர் நீதி உள்ளவர். ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தீங்கு செய்வாயோ? ஏசாவை அவர் வெறுக்கிறார் சொல்லிட்டு நீ அவனை அவமானப்படுத்துவாயோ? அவனை கண்ணீர் கண்ணீர் விட வைப்பாயோ? என்ன இருந்தாலும் ஏசாவினால உனக்கு கிடைத்த நன்மையை மறந்துடாத. என்ன நன்மை? அவன் வஸ்திரத்தை போட்டதுனாலதான் அப்பா கிட்ட உனக்கு. நம்ம வீட்டில் சாப்பாடுல கை வைக்கும் போது, இப்ப நான் சாப்பிடுற இந்த சாப்பாடு இன்னொருத்தர் அள வச்சு அவங்க கிட்ட இருந்து பறித்த பணத்திலிருந்து சாப்பிடுவேனானா? ஓ, பரலோக தேவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. இன்னொருத்தங்களை வஞ்சித்து அவங்களை அவங்க கிட்ட இருந்து அபகரித்து அதுல ஒரு 100 ரூபாயை கொண்டு காணிக்கையில போட்ட காணிக்கை பெட்டியில போட்ட ஆண்டவர் சொல்லுவார், அது எனக்கு என்னத்துக்குன்னு கேட்பார். அவர்கிட்ட காசு இல்லாமலையா வந்து கொடுக்க வைக்கிறார்? இல்ல, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அநியாயமா சம்பாதித்த ஒரு பணத்தை காணிக்கை பெட்டியில போடாதிருங்கள். பிறரை வஞ்சித்து, பிறரை கண்ணீர் விட வைத்து, அவங்க கிட்ட இருந்து அபகரித்த காசுல கொண்டு வந்து தயவு செய்து தசம பாகம் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் தந்த நன்மையிலிருந்து எடுத்துக்கொடுங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் பரலோக தேவன் அங்கீகரிப்பார், தேவன் அதை மேன்மையாய் பார்ப்பார். ஹல்லேலூயா. தந்திரமாய், இப்படி தந்திரமாய் ஆண்டவர்கிட்ட வாங்கிடல. உன்னை எதுல வைத்திருக்கிறார்? இரு, அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து, ஹல்லேலூயா, ஆமென். சாமுவேல் கிட்ட தைல கொம்பை கொடுத்து விடுகிறார், அதுக்குள்ள அபிஷேக தைலம் இருக்கிறது. ஆமென். அதை வாங்குறதுக்கு 7 பேர் போட்டி போடுறாங்க, 7 பேர் போட்டி போடுறாங்க. மூத்தவன் வந்து நிக்கிறான், அவனுடைய சைஸ் எல்லாம் பார்த்து சாமுவேலே நினைச்சிட்டாரு இவன் தான். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊற்ற வரும்போது கர்த்தர் தடுத்தார், கர்த்தர் தடுத்தார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நான் மட்டும் மூத்தவனா இருந்திருந்தா எனக்கு ஈஸியா கிடைச்சிருக்குமே. நான் இளையவன் ஆனதுனால என்ன அந்த கூட்டத்திலே சேர்க்கலையே? கூட்டத்தில் சேர்க்க வேண்டாங்க. ஆனா உங்களுக்குரியதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தாவீது வந்ததும் சாமுவேல்ட்ட சொல்றார், வைத்திராதே என்றார். வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்றவர். 7 பேர் முன்னாடி நிக்கிறாங்க. பொதுவா ஒரு வீட்டில், ஆமென், அம்மா சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பிள்ளைங்களை உட்கார வச்சு, நாங்க 5 பிள்ளைங்க, சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா முத உருண்டை யாருக்கு தான் போகும்? மூத்த மகனுக்கு தான் போகும். இப்போ சிக்கன் வச்சு கொடுக்கறதா இருந்தா லெக் பீஸ் யாருக்கு தான் போகும்? கடைசி பையனுக்கு அந்த மீதி. இது உலகம் கொடுக்கிறது, ஆனா அவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? அவன் அவனுக்குரியது. தாவீது இந்த தைல கொம்புல கொஞ்சம் மூத்த பையனுக்கு, அடுத்து கொஞ்சம் 2வது பையனுக்கு, அடுத்து கொஞ்சம் இப்படி வந்தா உனக்கு மிச்சம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால உனக்கானத உனக்கு மட்டும்தான் தருவார். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்கானது. ஒரு வாட்டி ஆந்திரா பக்கத்துல, ஆந்திராவா, ஆந்திரா பக்கம் தான் நினைக்கிறேன், ஒரு ஊருக்கு, ஆந்திரா பெங்களூரா தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது கிராமத்துக்குள்ளோட போறோம். சென்னையில இருந்து ஒரு சகோதரர் நானுமாக கார்ல, அப்போ ஒரு கிராமம், அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஈவினிங் ஒரு டீ குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வடை சாப்பிடும் போது ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். அதை நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரன் விரட்டுறான். விரட்டும் போது எனக்கு தெரிஞ்சிட்டு அந்த பையன் ஏதோ வடைக்கு தான் வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த பையனை சும்மா அப்படி திட்டி விரட்டுறாங்க. ஓகே, நான் அப்படி சாப்பிட்டுட்டு நான் இப்போ என் கூட அந்த பிரதர்ட்டு சொன்னேன், அந்த வடை எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு. எல்லாத்தையும் பொதிந்து எடுத்தான், எடுத்து கையில் கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னு, அந்த பையன்ட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு கூப்பிட்டு கையில் கொடுத்ததும் அந்த பையன் இப்படி பார்த்துட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு ஓடுறான். இப்படி பார்க்குற தெருவோடு ஓடுறான். எனக்கு புரிஞ்சிட்டு எங்கே ஓடுறான் தெரியுமா, அவன் வீட்டுக்கு ஓடுறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு தேவையிலும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதும் அவன் உடனே மனசில் அவனுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, என் வீட்டில் இன்னும் ஆட்கள் இருப்பாங்க. அவன் எடுத்துட்டு ஓடுறான். அதை பார்க்கும்போது என் உள்ளல் அந்த இடத்துல நான் அழுதுட்டேன். அவன் ஒரு இடத்துல வந்து நின்று நாலு திட்டு வாங்கி விரட்டப்பட்டு, ஆனால் அவன் ஒரு நம்பிக்கையோடு நிற்கிறான், யாராவது ஒருத்தங்க எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. கிடைச்சதும் ஓடுறான். அவன் உள்ள என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமே, இந்த உறவுங்கிறது நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறது சும்மா இல்லைங்க. எனக்குள்ளதை எடுத்து அவனுக்கு, அவனுக்குள்ளதை எடுத்து இவனுக்கு. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு, காரில் வரவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, நடந்து வரவங்க எப்படிங்க வருவாங்க, ரதத்தில் வரவங்க ஃபஸ்ட்டு வருவான், குதிரையில் வரவங்க ஃபஸ்ட்டு வருவான், படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதவனை நாலு பேர் சுமந்து தான் அங்கே கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருவனை நாலு பேர் சுமந்து கொண்டு வராங்க. அந்த நாலு பேரை எத்தனை போன் பண்ணி கூப்பிட்டுருப்பான்னு தெரியாது. யாராவது வருவீங்களா? ஒரு ஆள் வந்திருப்பான், ரெண்டு பேர் வந்திருப்பான், மூணு பேர் வந்திருப்பான், நாலு பேர் வந்தால் தான் சுமக்க முடியும். ஆனால் அவனுக்கு தெரியும், அவருக்கு முன்னாடி நான் கொண்டு வைக்கப்பட்டா எனக்குரியதை எனக்கு தருவார். உனக்குன்னு ஒரு வரிசையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். சொல்ல ஏ, நீ கொஞ்சம் பின்னாடியே வா. மூணு பாயிண்ட்ல ஒன்னோட முடியுது. ஆண்டவர் என்னை, ஆண்டவர் எப்படி வச்சிருக்கீங்க? பவுல் சொல்றார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிறியவனா. அந்த எல்லாரை விட படிச்சவன் யார் தெரியுமா? பவுல். திறமையானவன் யார் தெரியுமா? பவுல். நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவன் யார் தெரியுமா? பவுல். ரோம குடியுரிமை உடையவன் யார் தெரியுமா? பவுல். ஆனா பவுல கர்த்தர் எந்த வரிசையில வச்சிருந்தார் தெரியுமா? சிறியவனா. எதுக்கு தெரியுமா? நிறைய கிருபை கொடுக்க, நிறைய கிருபை கொடுக்க, நிறைய கிருபை கொடுக்க, நிறைய. நீ ரொம்ப சின்னவனா இரு, உனக்கு நான் நிறைய கொடுப்பேன். பேதுரு ரெண்டு நிருபத்தை எழுதுறார். யோவான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு சுவிசேஷம், மூணு நிருபம், மொத்தம் அஞ்சு புத்தகத்தை எழுதுறார். லூக்கா ரெண்டு எழுதுறார். லூக்கா சுவிசேஷம், அப்போஸ்தல நடவடிக்கைகள், மத்தேயு ஒன்று எழுதுறார், மார்க் ஒன்று எழுதுறார். யாக்கோபு இயேசுவின் சகோதரர்களில் ஒருவனான யாக்கோபு ஒரு நிருபம் எழுதுறான், யூதா ஒரு நிருபம் எழுதுறான். இப்படி ரெண்டு, எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல போயிட்டு இருக்குது. தூண்களா எண்ணப்பட்டவர்களில் பேதுரு ரெண்டே நிருபம் தான். ஆமே. யோவான் மூணு ரெண்டு அஞ்சு புத்தகம். ஆனா அந்த பவுல் சின்னவன், 14 புத்தகத்தை எழுதுகிறார். ஒரு வரிசையில வைத்திருக்கிறது நோக்கத்தை நீ அறிந்து கொள். ஆண்டவர், அப்ப நான் இவ்வளவு படிச்சு எதுக்கு? ஆண்டவரே, நான் காலேஜில் போய் படிச்சு எதுக்கு? ஆண்டவரே, இதெல்லாம் படிச்சு எதுக்கு? உட்காரு, உனக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு வரிசையை வைத்திருக்கிறார், அதுல இரு, அதுல அமர்ந்திரு. வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடக்கி இருக்க. ஜெபிக்கலாமா? இன்னைக்குள்ள வார்த்தை போதும் என்று நினைக்கிறேன். ரெண்டாவது சர்வீஸ்ல ஆண்டவர் ஏவனா அடுத்த பாயிண்டும் ஓடா. இப்ப நம்ம முழங்கால் போட்டு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா அப்படி எழுமி நிற்கலாமா? சிலருக்கு ரொம்ப டைட்டா இருக்கிறீங்க, எனக்கு எழுமின்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அவர் நல்லவர், அவர் நல்லவர்,

ஆமென். எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விதித்த நியமத்தையும் நீர் வைத்த வரிசையை மாற்றாமல் அமர்ந்திருக்க காத்திருக்க உம்மால் நடத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும்பா, என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கணும்பா. ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்கு தந்திருக்கிறீங்க, அதை நான் குடும்பமாய் சுதந்திரிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை குடும்பமாய் சுதந்திரிக்க விரும்புறீங்க? அப்ப நான் குடும்பமாய் சுதந்திரிக்க விரும்புகிறேன். என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக ஆண்டவரே என்னை சின்னவனாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, என்னை சிறியவனாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, என்னை கடைசியா வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாருக்கும் போக மீதி இது உலகம் கொடுக்கிற பங்கு, ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பங்கு என்ன தெரியுமா? நீ எடுத்து மீதியை மற்றவங்களுக்கு கொடுப்ப. இது தேவன் கொடுக்கிற பங்கு, இது தேவன் கொடுக்கிற பங்கு. எல்லாருக்கும் போக மீதி அது உலகம் உனக்கு கொடுக்கிற பங்கு, ஆனா தேவன் கொடுக்கிற பங்கு என்ன? நீ எடுத்துட்டு மீதியை மற்றவங்களுக்கு கொடுப்ப. நல்ல கைகளை தட்டி

சொல்லுங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களை எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திர செலுத்துங்க. உங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்ப உங்க முன்னாடி ஒருவேளை போகலாம், ஆனா அதை குறித்து நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனசு வரட்டும். ஏன்னா கர்த்தர் என்ன இப்படி வச்சிருக்கிறா, கர்த்தர் என்ன வைத்திருக்கிறா. யோபு ஸ்தோத்திரம் சொன்னார் தெரியுமா? எல்லா இருந்த சூழ்நிலையிலும் யோபுவை கர்த்தர் வைத்தா, ஒன்னும் இல்லாத நிலையில வைத்தா. யோபு என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நீங்க என்ன இப்படி வச்சிருப்பதின் காரணம் எனக்கு தெரியும்பா. எனக்கு நிறைய கிருபை தர விரும்புறீங்க ஆண்டவரே, எனக்கு நிறைய கிருபை தர விரும்புறீங்கப்பா.

வணங்குகிறவர். உனக்கு வேண்டி

ஒரு வார்த்தை ஆண்டவர் சிந்தையில கொண்டு வருகிறார், அதை சொல்லி செபிக்கிற. ஆண்டவர் பவுலை அழைத்து 14 வருஷம் சும்மாவே வச்சிருந்தார். 14 வருஷம் படித்தவன், எல்லாரை விட திறமையானவன், நிறைய மொழி தெரிந்தவன். ஆனால் 14 வருஷம் எல்லாரை விட சிறியவனாய். ஆமென். அவருடைய வேலை வந்தபோது பைபிள் இப்படி சொல்லுது, கலாத்தியர் 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது. பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு நாள் தெரிய வந்துச்சு இந்த சிறியவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்படுகிற கிருபை, என்னை ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சு, எனக்கு பின்னாக வந்தவங்களெல்லாம் எனக்கு முன்னாடி ஓட வச்சு, என்னை வெயிட் பண்ண வச்சு எனக்கு ஒரு கிருபை தாரார்னா அது என்னோட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிய வரும், அது எல்லாருக்கும் தெரிய வரும். அதனாலதான் உன்னை வைத்த வரிசையில் இரு, பின்னாடி வரவங்க முந்தலாம். நேற்று நீங்க உங்களை முன்னாடி வச்சிருப்பார் ஆண்டவர், இன்னைக்கு பின்னாடி வச்சிருப்பார். சொல்லுங்க, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். உங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்க முன்னாடி உயர்த்தப்படும் போது நீங்க எரிச்சல் அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை இப்பொழுது இந்த வரிசையில வைத்திருக்கிறார். ஆமே. எந்த நிலையிலும் மனரம்யமாயிருக்க. அடுத்த வார்த்தையில தான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய, என்ன எல்லாவற்றையும் செய்ய, என்ன எல்லாவற்றையும் செய்ய, வாழ்ந்திருக்கும் போது, வசதி இருக்கும் போது என்னால என்னெல்லாம் செய்ய முடிந்ததோ, தாழ்ந்திருக்கும் போதோ, வசதி இல்லாத போதோ என்னை அவர் பலப்படுத்தி செய்ய வைப்பார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ, நியமத்தை மாற்றாதே, வரிசையை மாற்றாதே, எல்லாத்தையும் செயல்படுத்துகிறவர், மாற்றுகிறவர் அவர் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார், தருவேன்னு சொல்லிட்டார். ஆமென். என்னை இப்படி பார்க்க தான் அவருக்கு பிரியம்னா நான் இருக்கிறேன்ப்பா. ஆமென். இந்த வனாந்திரத்தில் நடப்பதுதான் அவருக்கு பிரியம்னா நடக்கிறேன்ப்பா. இந்த அக்கினியை கடப்பதுதான் அவருக்கு பிரியம்னா. கர்த்தர் பிரியமாயிருந்தால் தருவார், தருவார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தருவீங்கப்பா, சொல்லியபடி தருவீங்கப்பா, நம்பி சொல்லுங்க, எனக்கு சொல்லியபடி தருவீங்க ஆண்டவர்.

0: பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்காய் வாய்த்த மண்ணின் நன்மைகளை ஆண்டவரே நீர் காண்பித்த வழியிலே, நீர் வைத்த நிலையிலிருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் பிரியமாயிருந்தால் தருவார் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாயிருக்கும்படிக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. ஆண்டவரே, எங்களை தனியா விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நாங்க சுதந்திரிக்க கிருபை செய்யும் ஒவ்வொருவரையும் அப்படியே செய்து ஆசீர்வதித்தருளும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: ஹல்லேலூயா.

அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவரும் துதிக்கப்படத்தக்கவரும் மகிமைக்கு பாத்திரரும். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர், எல்லோரிலும் பெரியவர் அவர். உம்மை போல நல்ல தெய்வம்

எல்லார் வலதுகரத்தை உயர்த்தி ஏசாயா 6 அதிகாரத்தில் பார்க்கிறோமே, கேருபீன்களும் சேராபீன்களும் ரெண்டு சட்டைகளால் பறந்து ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை ஏசாயாவினுடைய கண்கள் கண்டது. அப்பொழுது தேவ மகிமை இறங்குவதை பார்த்தார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்தார். அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு பாவ உணர்வு ஏற்பட்டது. ஐயோ, நான் பாவி, அசுத்த உதடுள்ள மனிதன் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தார். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். தேவ வல்லமை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும்.

அவர் ஒருவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், அவர் ஒருவே மகத்துவம் நிறைந்தவர். அந்த தேவனை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, நீரே, நீர் மாத்திரமே போதாது, நல்ல விடுதலையோடு

0: அவரே நமக்கு போதுமானவர். அந்த தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம்.
1: பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையினின் புகழ் பாட வேண்டும்.
0: தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

என் ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். 103 சங்கீதத்தில் எழுதி இருக்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நமக்கு தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஜபத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம்.

பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவரை பாடி துதிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை உணர்கிறோம், ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரங்கள் மத்தியிலே கிருபையாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். குடும்ப நல வழக்குகளை கையாண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய 10 கட்டளைகளை இன்னைக்கு சொல்றேன். 1. உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம். இடைவெளி பிரச்சனைகளை தவிர்க்கும். 2. உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து கொள்ள வேண்டாம். உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகனை திட்டுவது போல் அவளை திட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள். தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன் தாயாருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று நினைப்பவள் அவள். 3. உங்கள் மருமகள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுள்ளவளாயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம். அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை. 4. உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். 5. உங்கள் மகனும் மருமகளும் சண்டையிடும் போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள். 6. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்களை வளர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பு. 7. உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை. அது உங்கள் மகனின் கடமை. இதை நீங்கள் உங்கள் மகனுக்கு நன்று புரிய வைத்திருக்க வேண்டும். 8. நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். 9. உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகனிடம் கொடுக்க வேண்டாம். 10. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்து இல்லை. அவர்கள் உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகளையும் நாம கடைபிடிச்சா மாமியார் மருமகள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய நாம வாழுவோம், அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுவோம். மனிதன படைச்ச உடனே தாய் தந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் சொன்னதை கேளுங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.

ரெண்டு நாளாகவும் 35 அதிகாரம். அதுக்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 14 பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி இஸ்ரவேலெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சலோமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதிய கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சலோமோன் எழுதிய கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியையும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியையும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். அவனுடைய பிறப்புகளும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்துக்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இல்கியாவும் சகரியாவும் ஜேகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கண்டு 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். கோனானிய செமாயா நெதனேயேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசப்பியா ஏயேல் ஜோசபாத் என்னும் லேவியரின் பிரபுகளும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கண்டு 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆசாரியர்கள் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோல் உரித்தார்கள். மோசேயின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படி அக்கினியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் இனத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாய் இருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். தாவீதும் ஆசாப்பும் ஏமானும் ராஜாவின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாப்பின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசக்காவலர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது. லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபடத்து மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனையெல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 ஆசரித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும்
ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்ய பாரத்தின் 18 வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. யோசியா தேவாலயத்துக்கு அடுத்தது திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பும் எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமாக கர்கேமிஸ் பட்டணத்து மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கு உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகூடாமலும், அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தான். வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகர்களும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவர்கள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் வழங்கி வருகிறது. அவர்கள் புலம்பலின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடு அந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தர் என்னை நடத்தின விதங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.

சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள

மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தும் போயிருப்பேன், என்ன மறந்தே போயிருப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆர்சி குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். என்னுடைய பெயர் அந்தோணியம்மாள். கர்த்தருக்குள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெயர் அன்னாள். என்னுடைய தாய் தகப்பனார் உடன்பிறப்புகள் எல்லாருமே ஆர்சியில் இருக்காங்க. என்னுடைய அம்மா பெயர் அன்னம்மாள், அப்பா பெயர் செபஸ்தியான். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் பக்கத்தில் உள்ள கடுக்காக்காடு என்கிற கிராமம். என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 7 பேர், 3 அக்கா, 1 அண்ணன், 1 தங்கை. நான் 5வதாக பிறந்த மகள். கர்த்தருடைய நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கர்த்தர் என்ன தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார்னு. உண்மையாகவே கர்த்தர் அந்த ஆர்சி குடும்பத்திலும் அந்த 7 பேரிலும் என்னை அவர் தாயின் கருவில உருவேற்படும் முன்பதாகவே தெரிந்து கொண்டார் என்பதற்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருந்து உங்களுடைய மத்தியில் தேவன் எனக்கு செய்த சாட்சியை சொல்லுவது தான் பெரிய அதிசய அற்புதம். ஆண்டவர், என்னுடைய சிறு வயதில் ஆர்சி பாரம்பரியத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய தாயார் ரொம்ப கண்டிப்பு உள்ளவங்க. ஆமேன். அப்புறம் என்னுடைய பள்ளி பருவம் எங்கள் ஊர்லேருந்து 1-3 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும். அப்போ எங்களுடைய அந்த நாட்களில் வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, 7 பிள்ளைகள். அப்போ படிப்புக்கு யாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னுடைய அம்மா வந்து எப்படியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தினால அவங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு எங்களை கொண்டு போய் என்னையும் என் தங்கையும் அந்த 3 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு அப்போ அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஆனால் எங்களையே கொண்டு போய் ஆர்சி கான்வென்ட் ஸ்கூலில் அங்கே தங்கி படிக்கும்படியாக இந்த விடுதியில் சேர்த்து விட்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அந்த கிராமத்து ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய பள்ளி படிப்பில் கூட தேவன் என்னை அற்புதமாய் ஆசீர்வதித்தார். விசேஷமாக நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சுரக்கா அம்மா என்று சொல்லி ஒரு அம்மை நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய ஊரில் என்னுடைய சொந்த ரிலேட்டிவ் சித்தி மகள் இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு அந்த மகள் இறந்து 1 மாதங்கள் தான் ஆனது. எனக்கு அந்த வியாதி நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்துட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, வந்தாச்சு. அப்போ எங்கள் ஊரில் எல்லாரும் அடுத்து என்னுடைய மரணம்தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் சித்தி வீடு நல்ல வசதி, எங்கள் சித்தப்பா வாத்தியார். எவ்வளோ அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருந்து செலவழித்தும் அந்த மகளை வந்து குணமாக்க முடியலை, அவள் இறந்து போயிட்டா. அவளுடைய பேர் வந்து அனிதா. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு செலவழித்து பார்க்குற அளவுக்கு வசதி கிடையாது. அப்போ எல்லாரும் என்ன, அடுத்து என்னுடைய வீட்டில் கூப்பிடுற பேர் வந்து ஆஞ்சலான்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்லாரும் இந்த மாதிரி ஆஞ்சலா அவள் தான் சாக போகிறா அப்படி இருக்குது. ஏன்னா இவ்வளோ உயரம் வயிறு இப்படி வீங்கிரும், எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, இருக்க முடியாது, பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும், அந்த இதை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வியாதி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் உண்மையிலே அவர் என்ன நினச்சார் என்னை மறக்கலை. அப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி அந்தோணி ஐயான்னு ஒரு ஐயா உண்டு. அப்போ அவங்க பிரதரன் சபை, அவங்களுடைய பையன் பாஸ்டர் பல்தசார், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் வந்து எங்கள் ஊரில் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா அதை கேட்க போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர எதிர்ப்பு எங்கள் வீட்டிலலாம். அப்போது இந்த மாதிரி சபைக்கு போயிட்டா அடிப்பாங்க பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாட்ட செருப்பால் அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் லீவுக்கு இடையில வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, 4:00 அந்த ஐயா வீட்டில் அதிகாலை ப்ரேயர் நடக்கும். அப்போ எங்கள் அம்மா என்னை நைஸாக எழுப்பி கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் படுத்திருக்க இடத்துல பில்லோவை வச்சு போர்வையை வச்சு மூடிட்டு நானும் எங்கள் அம்மா படுத்திருக்கிற மாதிரி அந்த பொசிஷனை உருவாக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு 2 வாசல் உண்டு. பின் வாசல் வழியாக நாங்கள் கடந்து அந்த வீட்டு ப்ரேயருக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது அப்போ என்னது இந்த அரிக்கன் லந்துரு தான் இருக்கும். அதில் நான் ஆண்டருடைய அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது இந்த பைபிள் அப்போ தான் முத எனக்கு தெரியும். அப்போ அந்த ஐயா எனக்கு வாசிக்க சொல்லுவார், நான் தான் வசனம் வாசிப்பேன். அப்புறம் சேர்ந்து ஜெபிச்சுட்டு எங்கள் ஊரில் ஆர்சி கோயிலில் அந்த பெல் அடித்தா எல்லாரும் ஜெபத்துக்கு போவாங்கள்ல, அதுக்குள்ளே நாங்கள் அந்த படுக்கைக்கு வந்துடணும், இல்லைனா எங்கள் அப்பாட்ட மாட்டினோம்னா போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நைஸாக படுத்துக்குவேன். ஒரு நாள் அப்படி வரும்போது எங்கள் அம்மா, நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம், மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா அவ்வளோ அடி அடித்து வீட்டை விட்டு கதவை சாத்தி வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து போகும்போது அந்த லீவில் எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் போய் ஆண்டோடைய வசனத்தை வாசித்தபடினால தேவன் என்னை முன்குறித்து நினைத்திருந்தார். அப்போ அந்த ஐயாவை எங்கள் அம்மா கூப்பிட்டு, இந்த மாதிரி பிள்ளைக்கு இப்படி இருக்குப்பா வாங்கன்னு கூப்பிடு. அந்த ஐயா வந்தார், என்னை பார்த்தாரு. அப்புறம் தேங்காயை கொண்டு வர சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வயிறு முழுவதும் ஃபுல்லாக உடம்பு முழுவதும் அந்த எண்ணெயை தேய்க்க சொல்லிவிட்டு ஓமத்தை கறிக்கு நல்லா வறுத்து
ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆக்கி அதில் மூன்று சொட்டு தேங்காய் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி மூன்று முறை விட்டு என்னை குடிக்க சொன்னார். நான் குடித்த உடனே பாருங்கள் கர்த்தர் கிருபையா, இது ஒரு பகல் 11 மணிக்கு இது நடந்துச்சு, சாயங்காலம் 1-3 மணிலேருந்து எனக்கு அப்படியே யூரின் போக ஆரம்பித்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 5 மணிக்கெல்லாம் அந்த முற்றிலுமாய் அந்த வயிறு ஊதி இருந்த அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி நான் எப்போதும் போல் நல்லா சுகமாக இருக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்த எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க பார்த்துக்கங்க. ஆமேன். கர்த்தரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அந்த சின்ன வயசில் நான் ஆண்டவரை தேடி அந்த ஓடி அந்த வேதத்தை வாசித்து அவர் என்ன நேசித்திருக்கார், அப்போ எனக்கு அவ்வளோ நேசம்னா தெரியாது இல்லையா. 4 வயசுனா 9 4ஆம் கிளாஸ்னா 9 வயசில். ஆனால் கர்த்தர் எனக்கு அப்போ தான் மொத என்னுடைய மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்பிவித்து ஆமேன் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். பிறகு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே இருக்கும்போது இந்த பைபிளை படித்ததுனால எனக்கு அந்த ஆர்சி பாரம்பரியத்தில் எனக்கு அவ்வளவா வந்து ஈடுபாடு இல்லை. ஆனால் ஆக்சுவலி நான் வந்து கொயரில் இருப்பேன், ஆலயம் சுத்தம் பண்ணுறதுல நான் இருப்பேன், அந்த திருவிருந்து பாத்திரம் விளக்கி வைக்கிறதெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க, நான் ஒரு குரூப் லீடர். ஆமேன். அப்படியா அந்த காலம் அப்படி நடந்துக்கும். அப்போ போகும்போது எல்லாமே நான் ஆண்டவற்றை ஜோமனிட்டே போய் தெரியாது. ஆனால் அந்த விக்கிரகங்களை நான் தொட்டு ஆராதிக்க மாட்டேன், அதை கழுவி அந்த தண்ணியை குடிக்க சொல்லுங்க அதெல்லாம் தொடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்போ

பேர் வந்து எங்களுடைய தலைமை இடம் வந்து அதுதான். நான் படித்த செயின்ட் ஆன்ஸ் கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஹெட்டு. அப்போது அங்கே இருக்க நல்ல பிள்ளைங்களை, ரெண்டு பிள்ளைங்களை தான் அங்கே அனுப்புவாங்க. அப்போ என்னுடைய இயரில் நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து செலக்ட் ஆகி நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அங்கே போகும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அங்கே ப்ளஸ் டூ வரைக்கும் பாரம்பரியம் தான். அங்கேயும் தேவன் பாட்டு கிளாஸில் என்னை வச்சுருந்தாரு, ஸ்கூல் அந்த சர்ச் வேலையில் வச்சுருந்தாரு. அதோடு மாத்திரமில்லை, அந்த ஸ்கூல் அந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட 1000 something ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை லீடராக வச்சுருந்தாரு. ஆமீன். அந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தந்தார். எல்லாரும் ஹோட்டல் ஆஃபெலிக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ புதுக்கோட்டை டு சென்னையை தாண்டி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னாக்க, அப்போ நான் அங்கேருந்து ஏன்னா 5 days or 10 days நான் வரமாட்டேன், ஹோட்டல் ஆஃபெலிக்கு அங்கேயே தான் இருப்பேன். அப்போ அங்கே நல்லா இருந்தால் தான் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு நல்லது செய்வாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் ஜனவரிக்கெல்லாம் அங்கே எனக்கு சிஸ்டர்ஸ் தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக ட்ரெஸ் கிடச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் வருமே சாப்பாட்டுக்கு தான் ஓகே, மற்றபடி புது ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் கிறிஸ்மஸ் ஜனவரியில் எங்களுக்கு தெரியாது. தோசை இட்லி கிடைக்கிறதே அந்த கிறிஸ்மஸ் ஜனவரி அதுக்கு தான் கிடைக்கும். அதுக்கிடையிலலாம் சோழக்குழு, கம்மங்குழு, கேழ்வரகு குழு, இப்படி தான் எங்களுடைய ஊரில் உள்ள காரியங்கள். அப்போ நான் ஹாஸ்டலுக்கு போகும்போது தேவன் அப்படியாய் அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் கண்களை தயவை கட்டளையிட்டார். அப்போ அங்கே நல்ல பேர் எடுக்க தேவன் உதவி செய்தார். அங்கேயும் கூட நான் ஒரு திருப்பு 10th எக்ஸாம் அப்போ எனக்கு ஃபைல்ஸு உண்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் வந்து ஒரு சின்ன சர்ஜரி கூட நடந்துச்சு, ஊருக்கு வந்துட்டு நான் திரும்ப போய் எக்ஸாம் எழுதினேன். அங்கே எனக்கு அந்த சீக்கு பார்க்கவும் சிஸ்டர்ஸ் எனக்கு உதவியாக இருந்தாங்க. 10th கூட ஆண்டவர் வெக்கப்பட்டு போகாதபடி நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற கிருபை செய்தார். இப்படியா தொடர்ந்து 11th 12th அதே ஸ்கூல் தான். கரெக்டாக 12th பப்ளிக் எக்ஸாம் எனக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் அஃபெக்ட் ஆயிருச்சு. அப்போ நான் வந்து ஊருக்கு வர முடியாது, ஸோ அங்கே தான் இருக்கிறேன். இப்போ நான் அந்த அங்கே இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய வார்டன் படிப்பாங்க, நான் காதால் கேட்கணும் ப்ளஸ் டூ எக்ஸாம் பப்ளிக்குக்கு, ஏன்னா பயங்கரமாக அந்த டைஃபாய்டு ஃபீவர் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வியாதி படுக்கையிலையும் கூட தேவன் அந்த அவங்க படித்து சொல்கிறத நான் காதால் கேட்டு நான் போய் எக்ஸாம் எழுதினேன். கர்த்தர் ப்ளஸ் டூலையும் கூட வெக்கப்பட்டு போகாதபடி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற கிருபை செய்தார். இந்த வாலிப வயசுலையும் கர்த்தருக்கு பயந்து அப்போவே நான் பொட்டு பூ இந்த மஞ்சள் மெட் இந்த கொலுசு இதெல்லாம் திஸ் நோ லைக் எனக்கு பிடிக்காது, போட மாட்டேன். அதுபடி எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பு உள்ளவங்க, தொங்க விட்டு பூ வச்சா பிடிக்காது, அவங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி பூ வச்சானா அது யாரு அப்படிம்பாங்க. அதனால எங்க அம்மா ஆர்சில இருந்தாலும் பக்தியில வளக்காட்டியும் ஒழுக்கத்துல கட்டுப்பாட்டுல பயங்கரமானவங்க. எங்க அம்மா மேரேஜ் ஆகாம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு வாலிப பிள்ளைகள் அங்க போகவே கூடாது. கல்யாணம் உங்க மாப்பிள்ளையோட போய்க்கோங்க, அது நாட் அலவுட், வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அப்படிதான் எங்க அம்மா அப்பா என்னை வளர்த்தாங்க. எங்க அம்மா ரொம்ப கண்டிப்புள்ளவங்க. அதே சமயம் நான் 5th பிள்ளை சொல்லுவாங்களே கெஞ்சினாலும் கிடைக்கும் அந்த மாதிரி ரொம்ப என்ன நேசிப்பாங்க. நான் எல்லாருக்கும் ரொம்ப செல்லப்பிள்ளை. இப்படியா என்னுடைய வாலிப பருவம் காரியங்களை கடந்து போயிருந்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். அதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஆமேன், எனக்கு ரொம்ப மேலே அதிகமாக மேலே படிக்க ரொம்ப ஆசை. ஆனால் வறுமை நிமித்தமாக மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலை. ஆனால் நான் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்ததுனால எனக்கு இடமும் கிடச்சிச்சு. ஆனால் அப்போக்கு 45,000 ஃபீஸ் கட்டணும், அது கட்ட முடியாததுனால என்னை அவங்க படிக்க வைக்காமல் டைலரிங் படிக்க வைக்க நான் போயிட்டேன், படிக்க போயிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு நேரம் பெரிய அக்காவுக்கு அலைன்ஸ் வந்துருச்சு. இந்த ரூபாய் இருந்தால் அவளை கட்டி கொடுத்துர்லாம் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் முடியல. சரிம்மா உங்களுக்கு என்னவோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எனக்கு அந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்க போக முடியலை. அப்புறம் நான் டைலரிங் தான் முடித்தேன். கவர்மெண்ட்டில் முடித்து 1 year அதில் ஒரு 2 years ஹையர் லோயர் முடித்தேன். முடிச்சுட்டு திரும்ப நான் மெட்ராஸுக்கு என்னது அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நான் போனேன். அங்கே போனாலும் எங்கே போனாலும் நான் ஆண்டவரை மட்டும் விடலைங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ப்ளஸ் டூ முடித்த அந்த இடைப்பட்ட நாட்களையே நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன், ஆலங்குடியில். ஆமீன். அங்கே சபைக்கு போய் அந்த போதகரால் நல்லா ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை கேட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். எங்களுடைய பாஸ்டர் பேர் ஜெயக்குமார். உண்மையாகவே கர்த்தர் தந்த கிஃப்ட் எங்களுக்கு அந்த கரெக்டான வாலிப பருவத்தில் சண்டே கிளாஸ் நடத்தி கர்த்தருடைய சத்தியத்தை நன்கு அறியும்படி, எப்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், தேவனை எப்படி நேசிக்கணும், வேதத்தை எப்படி வாசிக்கணும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ பார்த்துக்கங்க, எங்கள் ஊருக்கு அந்த ஊருக்கு குறைஞ்சது வந்து ஒரு 12 kilometers பஸ்ஸுக்கு வந்து போகணும் 10 rupees. எங்கள் அப்பா கொடுக்க மாட்டாங்க. எப்படியாவது எதையாவது சொல்லி வாங்கி அந்த காசு வச்சு தான் சண்டேஸ் நான் சர்ச்சுக்கு வந்து போகணும். அப்படி தான், இடையிலாம் ஒன்றும் சாப்பிட முடியாது, இங்கே வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். அப்படி தான். ஆனால் ஆண்டவரை மட்டும் நான் விடலை. அந்த நாட்களை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். மெட்ராஸ் போனாலுமே பக்கத்தில் எனக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு சர்ச் ஆண்டவர் கொடுத்தார். அங்கே ரெண்டு பிள்ளைகளை எங்கூட சேர்த்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போக தேவன் கிருபை செய்தார். இப்படி என்னை வாலிப நாட்கள் கடந்து போனது. ஆமேன். அப்புறம் எனக்கு வந்து திருமணத்தை தேவன் முன்குறித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ

ஆர்ச்சியில் எக்காரணம் கொண்டு திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிறதுல நான் ஒரு வைராக்கியமாக இருந்தேன். எங்கள் அம்மாவும் இந்த நாட்களில் ஆண்டவரை எப்படி தேடுனா, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சர், எங்கள் ஊரில் மூணு பேருக்கு, ஒரு ஐயாவுக்கு ஒரு அம்மாவுக்கு வாயில், எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பையில், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஜஸ்டில், இப்படி எல்லோரும் போய் அட்மிட் ஆன போகுது. எல்லோரும் மறித்து போனாங்க, என்னுடைய அம்மா மாத்திரம்தான் தேவன் உயிரோடு கூட கொண்டு வந்தார். அதுதான் எங்கள் அம்மா கர்த்தரை தேடி அந்த பிரதரன் சபைக்கு போனதுக்கான முதல் சாட்சி. ஆமேன். அப்படியா எங்கள் அம்மாவுக்கு கர்த்தர் ஜீவனை தந்தபடினால எங்கள் அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம், பிள்ளையை வந்து ஆர்ச்சியில் கொடுக்கக்கூடாது, ஒரு சபையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆர்சி. எங்கள் அப்பா பயங்கரமாக அந்த காரியத்தில், என்ன சும்மா இருந்தாலும் மற்றவங்க ஏற்றி விடுவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா உங்கள் பொண்டாடி எங்கே போயிட்டு வர பாருணும், அவ்வளோதான் அடி. திருவிருந்த ஆராதனைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா அவ்வளோ அடி வாங்குவாங்க, பார்த்துக்கோங்க. ஆமேன். அப்படி கடந்து போணுச்சு. ஆனால் அப்போ ஆர்சியில் மாப்பிள்ளை கொண்டாந்து காட்டுறாங்க, என்னை கொண்டு டீ கொடுக்க சொல்கிறாங்க. ஆமீன். ஒன்னே உனக்கு அத்தாவே, நீங்கள் எனக்கு நியமித்த கணவரை எனக்கு தாருங்க, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்கள் சித்தப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த சம்பவத்தெல்லாம், பெண் பார்க்கும் சம்பவம்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையா அதை விளக்கி, ஆமீன் ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் எனக்கு தந்திருக்கிற கணவரை திருமணம் முடிக்க கிருபை செய்தார். இந்த கணவரும் லேஸ் இல்லை, ஆர்ச்சி குடும்பம்தான். எங்கள் அம்மாவுடைய சித்தி பையன், எனக்கு ஒன்று விட்ட மாமா அம்மாச்சி, சின்ன அம்மாச்சி பையன் இவங்க. இவங்க வீட்டில் 10 பேர். என்னுடைய கணவர் ஆண்டவருக்கு நேர் எகென்ஸ். என்னுடைய கணவர் பேர் வந்து எட்வின் ராஜசேகர். அவங்க ஆலங்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கும்பங்குளங்கிற கிராமம். எங்கள் தாத்தா வாத்தியார், எங்கள் அம்மாயி ஹவுஸ் ஒய்ஃபு தான். அவங்களுக்கு மொத்தத்தில் எங்கள் ஹஸ்பண்டோட சேர்த்து 10 பிள்ளைகள். அப்போ அவங்க வந்து அவ்வளோ தூரமாக கர்த்தருக்குள்ளே வரலை. அங்கே ஒரு சம்பவம், என்னுடைய கணவருடைய ரெண்டாவது அண்ணனுடைய ஒய்ஃபு கொஞ்சம் மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டதுனால, இந்த பாஸ்டர் நாங்கள் போகிறோம் இல்லையா ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் பெற்றுக்கொண்டதுனால என்னுடைய அம்மாயி, அதான் எனக்கு மாமியார், அப்படியே சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படியே என்னுடைய ரெண்டு குழந்தன்மார், என்னுடைய சின்ன நாத்தனார், இவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது போயிட்டு வந்து இவங்கெல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணால் என்னுடைய கணவர் கிண்டல் பண்ணுறது, அவங்களுக்கு எகெயின்ஸாக நிற்கிறது, வாலிப பருவம் இல்லையா அப்போ, அதனால கையை தட்டி பாட்டம் வந்துட்டாங்க அல்லொழியக்காரங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எகெயின்ஸாக முரட்டுத்தனமாக இருப்பாங்க. இவங்களை கண்டா அண்ணன் தம்பியும் பயப்படுவாங்க, கொஞ்சம் பேரண்ட்ஸுக்குமே என்னுடைய மாமியார் மாமனாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்படி ஏன்னா ஆர்சியில் அந்த சாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்ன ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் வச்சது நிமித்தம், நான் கேட்டது கர்த்தருக்குள்ளே உள்ள கணவர். அப்போ இவங்க என்ன திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை நான் எடுத்தால் தான் முடிப்பேன்ற கண்டிஷன் என்னுடைய கண்டிஷன். அப்போ சரி, இவ்வளோ கல்யாணம் முடிக்கணும்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ரீதியில். ஆனால் எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போய் தான், ஃபஸ்ட்டு இவங்க வராமல் இருந்தவங்க அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்து ஆண்டவரை இருக பிடித்து கொண்டு, அப்புறம் அவங்களும் ஞானஸ்தானம் பெற்று, அப்படி என்னுடைய குடும்பம், என்னுடைய மாமியார் குடும்பத்திலும் என்னுடைய மாமியார் ரெண்டு கொழுந்தனார் நாத்தனார் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே எல்லோரும் சபைக்கு வர ஆரம்பித்து, கர்த்தருடைய நாமத்தினால எங்களுடைய ரெண்டு வீட்டுக்கும் முதல் முதல் கர்த்தருக்குள்ள சபை திருமணம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிறப்பாக அதிசயமாய் கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். இப்படியாக தான் எங்களுடைய ஆர்சி குடும்பத்திலிருந்து தேவன் எங்களை வேர்பிரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி, உலக வாழ்க்கையில் கணவன் மனைவியாய் தேவன்கிட்ட கேட்டது போல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை அறிந்த மகனை தேவன் எனக்கு துணையாக தந்தார். அப்படியாக நாங்கள் திருமணம் 2000 மே 17 எங்களுடைய திருமண நாள் அதை முடித்து, என்னுடைய கணவர் அதுக்கு முன்பதாக இங்கே திருச்சியில் தான் அவங்க ஆர்சி கான்வென்டில் சிஸ்டர்ஸுக்கு டிரைவராக அவங்க வண்டி ஓட்டி வேலை பார்த்தாங்க. அது நிமித்தம் திருமணம் முடித்து நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம். அன்றைய கிருபையால் அப்படியா எங்களுடைய நாட்கள் போயிட்டுருந்தது. இங்கே வந்து ஒரு பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போயிட்டுருந்தோம். அப்படி போகும்போது தேவன் எங்களுக்கு என்னன்னா, 2000 மேரேஜு, 2 இயர்ஸ் எங்களுக்கு வந்து பேபி இல்லை. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மருத்துவற்ற போகும்போது உங்களுக்கு நார்மலாக குழந்தை பெக்க முடியாது, நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு, அந்த 2001 எவ்வளோ 2000 ரூபாய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்னுடைய கணவருக்கு 1500 தான் சம்பளம், நான் ஒரு 800 சேலரிக்கு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க கேட்டது வந்து 10,000 கொண்டு வாங்க, உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி நாங்கள் ரெடி பண்ணி தரோன்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மேடம் வேண்டாம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் எனக்கு குழந்தையை தர வல்லவர், அதனால ஓகே பரவாயில்ல நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு
அதோடு நான் அவங்ககிட்டருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மேற்கொண்டு போகாமல் வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். தேவன் கிருபையாய் சபை மக்கள் எல்லாரும் எங்களுக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள். நாங்களும் ஜெபித்தோம். கிருபையாய் 2002 அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு ஈவாக கொடுத்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த மகளுக்கு பியூலா என்று கர்த்தர் பேர் வைக்க கிருபை செய்தார். ரொம்ப ஆண்டவர் ஞானத்திலும் அழகிலும் ரொம்ப சிறந்து ஆண்டவர் அந்த பிள்ளை எனக்கு தந்தார். ஆமேன். அப்படியாக எங்களுடைய காரியம், முதல் மகள் பிறந்தால், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழித்து மொத்தம் எனக்கு 3 பெண் குழந்தைகள். 2வது மகள் எப்சிபா, அவளுக்கு அப்புறம் 2 வருஷம் கழித்து அடுத்து எமிமால் அப்படின்னு 3வது மகள். இப்படியாக 3 கண்மணி பெண் பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய நாட்கள் இப்படியே போய்கொண்டு இருக்கும்போது என்னுடைய கணவர் சொந்தமாக டிராவல்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் என்னுடைய 2வது மகளுடைய டெலிவரி நான் போயிருந்த நேரம் அவங்க அந்த டிராவல்ஸ் வச்சது. 3 பேர் பார்ட்னரில் ஆரம்பித்தது. இவங்க மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளை, அவங்களாம் உலகத்தாரு. ஆனால் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இவங்க தான் போட்டாங்க. ஆனால் அவங்க தந்திரமாக ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி ஏமாற்றி எல்லா இடத்துலையும் இவங்களை சைன் பண்ண வச்சு கையை என்னது வட்டிக்கு வாங்க பணம் வாங்க இவங்கள கையெழுத்து போட வச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட வாங்கி ஏமாற்றிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் 2வது பிள்ளையை பெற்றெடுத்து வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு கொண்டாட என்னோடய மாமனார் மாமியார் அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க. சாயந்தரம் 6:30 பிள்ளைக்கு கேக் வெட்டி ப்ரேயரு, 5:00 மப்டியில் போலீஸ் வீடு தேடி வர்றாங்க என்னுடைய கணவரை தேடி. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி எல்லா ஃபைனான்ஸ் வாங்கினதெல்லாம் இவர் பேரில் இருக்குது, கிட்டத்தட்ட 1,12,00,000 ரூபா கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க போலீஸ், இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி. அப்போ நான் ஜோமினேட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த போலீஸ்கார்ட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இருக்குது சார், இது முடித்த உடனே நாளைக்கு என் கணவரை நான் வந்து ஸ்டேஷனுக்கே வர சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் சரி ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நாளைக்கு உங்கள் கணவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அன்றைய கிருபையினால் யாருக்குமே தெரியாது எங்கள் உறவுகள் அங்கே இருந்தவங்களுக்கு. ஆமேன். அதனால் அவங்க கர்த்தர் கிருபையாய் அந்த வெக்கத்திலையும் கூட தேவன் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் கிருபையாய் தயவே கட்டளையிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப ஆயிட்டு, அடுத்து இவங்க ஸ்டேஷன் போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க உங்கள் பேரில் இவ்வளோ கடன் இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு அம்பாசிடர் காரு, அதையும் ஒரு டிரைவர் கொண்டுட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இன்னொருத்தருடைய வண்டி எங்ககிட்ட ஓட்ட கொடுத்துருந்தாங்க, அவங்க வண்டியை அவன் ஆக்சிடென்ட் பண்ணி பொய் சொல்லிட்டான் எங்ககிட்ட. ஆனால் வண்டி ஓனர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. டிராவல்ஸ் வச்சுருந்தனால 4 பேர் வண்டி போட்டு ஓட்டுவோம், மந்த்லி அவங்களுக்கு ஒரு இன்கம், அதில் நமக்கு கொஞ்சம் கமிஷன். அப்படி தான், அப்படி இருக்கும்போது அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்னா இவங்களுக்கு தெரியாத ஆக்சிடென்ட் ஆனது. இல்லை சார்னு இவங்க சொல்கிறாங்க, இல்லை என் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அந்த பையன் பேர் பிரபு கார்த்திகேயன். அண்ணி அண்ணானு ரொம்ப உண்மையாக ரொம்ப பிள்ளை மாதிரி பார்த்தோம். ஆனால் அவன் எங்கள்கிட்ட போய் சொல்லி அந்த பிரச்சனையில் எங்களை சிக்க வச்சுட்டான். அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் காரை அவனையே சவாரி கூப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லி காரை நிப்பாட்டிட்டு கார் சாவியை வாங்கிட்டு போ சொல்லிட்டாரு. அப்போ இவங்கள ஃபோனில் கூப்பிட்டு என் காருக்கு பதில் சொன்னால் தான் உங்கள் காரை தருவேன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாடகை வீடு, 2வது பிள்ளையும் கையில் இருக்குது. உண்மையாக அந்த நேர சூழ்நிலை இருக்கிறதோட இறந்துடலாமா அப்படின்ற காரியம். இந்த டிராவல்ஸ் வச்ச கேப்பில் என்னுடைய கணவர் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகிட்டாங்க. அந்த உலக காரியத்தில் கெட்ட பழக்கம் இல்லை, அந்த பிஸ்னஸ் மைண்டில் அப்படி போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான சிக்கலில் நாங்கள் மாட்டி தவித்த நேரம். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நாள் வந்த கடங்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி முடியலை. அப்போ என்னுடைய கணவர் சொன்னார், ஒன்று செய்வோம், வெளியில் பூட்டிட்டு உள்ளே இருந்துக்குருவோன்னு. மனசு சம்மதிக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் என்னுடைய கணவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப வேதனையோடு கேட்டதுனால கதவை வெளியில் பூட்டிட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உள்ளே 2 பேர் இருந்தோம். என் இருதயம் கொல்லலை. நான் ஆண்டருடைய பிள்ளை, எப்படி உள்ளே இருந்துக்கிட்டு இப்படி இந்த பூட்டு போட்டுட்டு எப்படி போய் சொல்கிறது? முடியலை. நான் சொல்லிட்டேன், இந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா, வாங்கன்னு சொல்லிட்டு போய் பூட்டை திறந்தாச்சு. பேசாமல் கதவை வச்சுட்டு அதிலிருந்து நான் என்னுடைய கணவரும் கரெக்டாக 5 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் விட்டு பிள்ளைகள் அனுப்பிடுவோம், நல்லா குளித்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் எங்களை பட்டினி பசியாக விடலைங்க. கஞ்சி ஊறுகானாலும் சந்தோஷமாக சாப்பிட கிருபை செய்தார். யாருக்கும் தெரியாது, தேவனுக்கும் எங்களுக்கு தான் தெரியும், சொந்த பந்தங்களுக்கும் தெரியாது இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கணவரமாக கைகோர்த்து அன்றைய சமூகத்தில் இப்படி ஒரு ஜன்னல் உண்டு, அந்த ஜன்னலுக்கு கீழே முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணி. அப்போ நான் வந்து ஆசீர்வாத டிவியை நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ எத்தனையோ பேர் எவ்வளோ கடன்களை ஆண்டவர் எங்களுக்கு விளக்கினார், மன்னிச்சார். கடன்காரவங்க வந்து கடன் வேண்டான்னு சொல்ல கிருபை செய்தார்னு அந்த சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ
நான் ஆண்டவரே கேட்பேன், ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கணவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பார்த்துக்கங்க ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸில் அவங்க வாங்கியிருந்தது 50,000, நாங்கள் கெட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட 60,000 மேலே, ஆனால் அவங்க இன்னும் மீதி 80 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபைனான்ஸ்காரவங்க போகிறாங்க. கடைசியாக நாங்கள் அந்த ஜபத்தை முடிச்ச பிற்பாடு ஒரு கிறிஸ்டின் தம்பி பசூலுக்கு வந்தாப்புல அந்த கம்பெனிலேருந்து. அப்போ வரும்போது அந்த பையன் வந்து அடுத்து எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சனால கொண்டு கொடுத்தோம், எல்லாத்தையும் வீட்டிலே பார்த்தார். பார்த்துட்டு வச்சனார், அண்ணே நான் அந்த மாதத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன், ஆனால் நீங்கள் வந்து வாங்கினதுக்கு மேலேயே நீங்கள் கட்டிட்டீங்க, ஆனால் அவங்க உங்களை மிரட்டி இப்படி தான் கேட்பாங்க, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு நான் இதில் உங்களுக்கு வந்து அதை டிக்ளோர் பண்ணி தாரேன், யார் வந்தாலும் இதை நீங்கள் காட்டுங்க, இனிமேல் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா அல்லேலூயா, நான் கேட்டதை போலவே அந்த கடன் இனிமே இல்லைன்னு சொல்லி, ஏன்னா அவங்க ஏமாத்தி வாங்கினா வாங்கினதுதான் அந்த ரகசியத்தை அந்த மேனேஜர் வசூல் மேனேஜர் பையன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அதோட அவங்க டிரான்ஸ்ஃபர் போயிட்டாப்பில். அந்த பையன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பையன் போயிட்டாங்க. கர்த்தர் அப்படி விடுதலை கொடுத்தார். அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து மீண்டும் அந்த கடன்லேருந்து கர்த்தர் கிருபையாய் அடுத்த வேலைக்கு போகணுமே, கையில் என்ன இருக்குது, ஒரு அம்பாஸ்டர் கார் தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு திரும்ப ஜெபிச்சோம். அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர், அப்போ இந்த இண்டிகா காரு வந்து ஃபேமஸாக வந்த நாட்கள், அப்போ எங்களுடைய அம்பாசிடருக்கு யாருமே சவாரி கொடுக்க ரொம்ப கேட்கல, அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே, அதுக்கடுத்து நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மீதி கொஞ்சம் கடன் இருந்தது, இதை அடைக்கணுமே, அப்போ பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை கையில் வாடகை காரியங்கள்லாம் இருக்கேன்னு. அப்போ நாங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு ஒரு இண்டிகா கார், அந்த காரு எந்த இடத்துல நிற்கிது அதனோட வண்டி நம்பர் இன்க்ளூடிங் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி என் கணவரோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா அல்லேலூயா. அவரின் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருத்தரை அவர் வெக்கப்பட்டு போக விடாத தேவன். அப்ப நாங்க இருந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் அந்த வண்டி இருந்தது. போய் அப்புறம் அவங்களோட பேசி கர்த்தர் கிருபையா அந்த வண்டியை வாங்கி அந்த வண்டி மூலமா நாங்க பட்ட கடனெல்லாம் அடைக்க தேவன் கிருபை செய்தார். ஹாலேலூயா. அதுக்கப்புறம் மூன்றாவது மகளையும் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அந்த கடன் இல்லாம அந்த வண்டி மூலமாகவே அந்த கடனை அடைச்சு அவருடைய நாம மகிமைக்கு அமை உண்டாகும்படியாக நாங்கள் கிராமத்தில் போய் அதே வாகனத்தில் போய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். மூன்று பிள்ளைங்க சாட்டர்டே சோறு சேர்த்து வடித்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம், சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், அன்றைக்கி எதுவும் எடுக்க மாட்டோம், சமைக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், ஏன்னா வண்டி ஓட்டுறதை வச்சு வாடகை கொடுக்கணும், மூணு பிள்ளை படிக்க வைக்கணும், நாங்கள் சாப்பிடணும், ஊழியத்துக்கு போகணும். பிள்ளைகளுக்கு வீக்லியில் ஒரு ரெண்டு பாட்டு அப்படியே ஏசப்பா பாட்டு, இந்த பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டை செல்ஃபோனில் போட்டு போட்டு, ஒரே ஒரு செல்ஃபோன் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அதில் போட்டு பட்டன் செல்லு போட்டு அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் டான்ஸ் கற்றுக் கொடுத்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அதை வச்சு அதில் நாங்கள் ரெடி பண்ணி கிராமத்துக்கு கடந்து போயிடுவோம். தொட்டிய முசிறி அந்த கிராமமெல்லாம் ஆண்டவர் கிருபையால் தேவன் எங்களை கொண்டு போய் அவருடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்தார். ஒரு இடத்துல போய் நல்லா நிழல் இருக்க மரத்துக்கிட்ட நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த ரெக்கார்ட் டான்ஸ்காரங்க மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்சரை வச்சு பாட்டை போடுவோம். என்னுடைய மூன்று பிள்ளைகளும் ஆடுவாங்க, அப்படியே மக்கள் கூடுவாங்க. அப்புறம் அந்த போதகர், அந்த ஏரியா போதகர் யாருங்கிறத நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகும் முன்னாடியே கேட்டு அவங்கள வர சொல்லிடுவோம். வந்து நின்றுட்டு அங்கே வந்து மக்களுக்கெல்லாம் சின்ன ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு ஜெபையனை கொண்டு வர சொல்லுவோம். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பொருள் இருக்கும்போது அந்த விசுவாசத்தை அவங்க வந்து நம்புவாங்க, அதனால் தேங்காய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேய் ஓடிச்சு, கட்டுக்கள் அறுக்கப்பட்டது, வியாதிஸ்டர்கள் சுகமானாங்க, அப்படியே அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேதர் பண்ணி அந்த ஏரியா பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு மீண்டுமாய் நாங்கள் அந்த வாகனத்தில் கடந்து நாங்கள் திருச்சிக்கு வருவோம். இப்படி நைட்டு 12 மணிக்கு கூட வந்திருக்கோம், 1 மணிக்கு கூட நாங்கள் வந்திருக்கிறோம், ஆனால் எவ்ரி சண்டே நாங்கள் போயிடுவோம். இப்படி ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஒரு முறை கர்த்தருடைய நாம மகிமைக்காக 2015 நினைக்கிறேன், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த RSS மீட்டிங் ஒன்று நடந்துச்சு காவேரி ஆத்து பாலத்தில். நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கோம் அப்போ ஏப்ரல் மாதம், 10th ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிற நேரம், பப்ளிக் எக்ஸாம் 10th 12th. அப்போ அந்த பிள்ளைங்களை வரச்சில நாங்கள் ப்ரேயர் பண்ண அந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர் வந்து அது அந்த பேட்டரி லோவ் ஆயிருச்சு, பக்கத்தில் ஒரு வந்து ஸ்தோத்திர ஹிந்து கோயில் அங்கேருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சருக்கு பவர் கொடுத்தாங்க. ஒரு 6-7 வாலிபர்கள் எங்களுக்கு ஒத்தாசை அங்கே நிற்கிறாங்க, மக்களும் இருக்காங்க. திடீர்னு ஒரு 3 வண்டியில் 2 பசங்களா 6 வாலிப பிள்ளைகள் வந்து கடைசி நாங்கள் எல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெபிக்க போகிற நேரத்தில்
நீங்கள் இங்கேருந்து முத கிளம்புங்க, இல்லைன்னா உங்கள் காரெல்லாம் அடித்து உடச்சிருவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அங்கேருந்து வாலிப பசங்களும் ஊர் மக்களும், ஏன்டா உங்களுக்கெல்லாம் பைத்தியமா, அவங்க நல்லதானே பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு. இல்லை எல்லாரும் இடத்த விட்டு போ, முத நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டுன்னு எங்களை மிரட்டினாங்க. ஒன்றுமே பேசலை. ஊழியம் கர்த்தருடையது, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வண்டியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்க முன்னாடி எங்களுடைய கார் கண்ணாடியில் கள்ள தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த இண்டிகா காரில் ஃப்ரெண்டு கண்ணாடி நொறுங்கி, ஆனால் மக்கள் யாருக்கு, எனக்கும் கணவர் பிள்ளைகள் எங்களோட இன்னொரு ஊழியக்காரவங்க குடும்பம் வந்திருந்தாங்க, அப்போ பீட்டர் கோவிந்தராஜ் அவங்களுடைய மிஸ்ஸஸ், அவங்க யாருக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அந்த வண்டி சேதத்தோடு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அத்தோடு அந்த கிராம ஊழியம் நின்றுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட நாங்கள் விடலை, கேட்டோம், ஆண்டவரே என்னப்பா செய்யணும், இப்படி இருக்கே ஆண்டவரே என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எழுப்புதலுக்கான ஒரு கூடுகை ஊழியம் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு 4 மாதம் அல்லது 6 மாதம் இருக்கும் அந்த ஊழியம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த ஊழியத்தை முன்னின்று நடத்தின அந்த ஐயா வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் நடத்த முடியாது, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அதனால அப்புறம் ஞானஸ்தான பேர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆரோன், எனக்கு அண்ணாள். அப்போ ஆரோன் பிரதர் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, நோட்டீஸ்லாம் அடிக்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப உளைச்சலாக இருந்துச்சு. அப்போ அந்த ஊழியத்துக்கு எங்களால் என்ன முடியுமோ நோட்டீஸ் மட்டும் அடித்து கொடுப்போம். நாங்கள் அப்போ பெரிய லெவலில் நாங்கள் தாங்க, எங்களுக்கு அவளுக்கு பொருளாதாரத்தில் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் அப்படி நோட்டீஸ் மட்டும் எங்கள் பங்கு அதில் அடித்து கொடுத்துட்டு இருந்தோம். 6-7 பேர் இருப்பாங்க, யார் பொருளாதாரத்தில் தாங்க இல்லை, அந்த ஒரு பிரதர் மட்டும் இருந்தார், அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவர். அப்போ அவர் சொல்லிட்டாரு முடியாதுன்னு. அப்படி முடியாது முடியாதுன்னு சொல்லி 5வது மாதத்து ஊழியமும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. 6வது மாதம் 3வது சனிக்கிழமை நடக்கணும். அந்த ஐயா கூப்பிட்டு சொல்கிறாங்க, புதன்கிழமை வாக்கில் ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஆரோன் இந்த மாதம் நிச்சயமாக நடத்த முடியாது, வேண்டாம் நோட்டீஸ் அடிக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க வேண்டான்னு. அடித்தாச்சு நோட்டீஸ் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். சாட்டர்டே ஊழியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவர் ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டார். மனசு ரொம்ப உடஞ்சிச்சு, உழைச்சிச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நானும் என்னுடைய கணவரும் அந்த இன்னொரு வீட்டில் குடியிருந்தோம், அதே மாதிரி ஜன்னல்கிட்ட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உபவாசம் போட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு மரம் கோணலாக வளர்ந்தா, ஒரு புத்து வளர்ந்தா, அதுக்கு முன்னாடி மஞ்சளை தெளித்து குங்குமத்தை போட்டு 5 வட்டிக்கு வாங்கி திருவிழா எடுத்த மக்களுடைய கதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், அதை சாமின்னு கும்பிடுவாங்க, உயிருள்ள தேவனாய உங்களை சொல்லுவதற்கும் அந்த தேடி வர ஜனங்களுக்கு ஜெபிக்க அந்த ஊழியத்தை தொடங்கிட்டு இப்படி நிர்விசாரமாக இருக்கிறது, எனக்கு முடியலப்பா. அப்போ என்னுடைய கணவர்கிட்ட நான் எப்போதுமே சொல்வேப்பா, ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம், ஆனால் தொடங்கின பிற்பாடு 1000 தடை வந்தாலும் அதை விடக்கூடாதுப்பா, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறது அப்படி என்று சொல்லி. ஆனால் இதை தொடங்கிட்டு இப்படி விடுங்கன்னு சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்ப காயமாக இருந்துச்சு. 1,000,000 பேரை கொண்டுகிட்டு நம்மளை பரலோகத்துக்கு வரச்சல ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. அதுதான் என்னை பாரப்படுத்தினது. அப்போ நான் என்னுடைய கணவரும் முழங்கால் படியிட்டு நாங்கள் அந்த ஜன்னலை பிடிச்சி உபவாசத்தை ஜெபித்தோம். அப்போ கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா கிராம ஊழியமும் அந்த அடித்து கண்ணாடி உடைச்சதோட வேறு வேறு ஊழியத்துக்கு போனவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அடிபட்டு கட்டு போட்டு ஸ்டேஷனில் இருக்காங்க. அது அந்த சண்டே எங்கும் கேள்விப்படுறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து போக முடியல. அப்போ என்னப்பா செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் சமூகத்து இந்த ஊழியத்தை கொடுக்கும்பொழுது ஆண்டவர் பேசினார். காத்திருக்கும்போது இதை நான் உன்னுடைய கரத்தில் தாரேன் அப்படி என்று சொல்லி அப்போ நான் கேட்டேன். நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட அடையாளமும் வசனமும் கேட்டு ஜெபிப்பேன் மக்களே. ஏன்னா அதுதான் சாட்சி நம்ம சொல்ல முடியும், அதுதான் நடத்த விசுவாசிக்க முடியும். அப்ப நாங்க 2 பேரும் ஜெபிக்கும் போது ஆண்டவரை கேட்கிறோம், இந்த ஊழிய எங்களுக்கு சொன்னா எங்களுக்கு ஒரு அடையாளம் தாங்க இயேசப்பா அப்படின்னு. யாத்திராகும் 34:10 அவர் கொடுக்கிறார், பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரின் செய்கையை காண்பார்கள், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்து கர்த்தர் பேசுறார். ஓகே நன்றி அப்பா இந்த வார்த்தை, ஓகே எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அன்றைக்கு அந்த ஊழியத்தை நடத்தி முடிக்க 3,000 ரூபாய் கையில் வேணும். எங்களுக்கு அந்த 15-16வது வருஷம் அந்த ரூபாயெல்லாம் ரொம்ப கஷ்டம். 17-18 எல்லாம் ஒரு வண்டி ஓட்டி ஒருத்தர் சம்பாதிச்சு 3 பிள்ளைகள் வாடகை கொடுக்கணும், மற்ற காரியமெல்லாம் பார்க்கணும், உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை. ஸோ அப்படி அப்போ 3,000 ரூபாய் தேவை. என்ன பண்ணுறது ஐயா, அவர் சொல்லிட்டார், வியாழக்கிழமை 2 பேரும் பாஸ்டிங் போகிறோம், ஜோத்தை முடிக்கிறோம், வெள்ளிக்கிழமை ஒரு பொழுது இருக்குது, சாட்டர்டே 10 மணிக்கு ஊழியத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் செய்த அற்புதம். அடையாளத்தை கேட்டேன் இல்லையா, கரெக்டாக வியாழக்கிழமை நைட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு, பிரதர் அப் நீங்கள் மெட்ராஸுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு ஏர்போர்ட் ட்ராப், போயிட்டு நீங்கள் உடனே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படி என்று சொல்லி. ஓகே அப்போ போகிறதுக்கு டீசலுக்கு செலவுக்கு வேணும் இல்லையா, யார்கிட்ட போய் கேட்க,
அப்போ நான் நல்ல டைலரிங் நான் படிச்சிருக்கேன், கர்த்தருடைய கிருபையினால் தைப்பேன். அப்போ குழந்தைகள் இருக்கிறதுனால அங்கங்கே 5, 10, 100 அப்படி நான் ஒரு சீக்ரெட் சேமிப்பு ஒன்று வைப்பேன். அப்போ எல்லாத்தையும் எடுத்து தடவி எடுத்து பார்த்தா அன்னைக்கு அவங்க மெட்ராஸுக்கு போகிறதுக்கு பெட்ரோலுக்குள்ளே டீசலுக்குள்ளே காசு, எங்கள் வண்டி டீசல் வண்டி, டீசலுக்குள்ள காசு கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். அதை போட்டு கொடுத்து ஜோமனி அவங்களை அனுப்புனேன். கர்த்தர் செய்த அற்புதம் பாருங்கள். கொண்டு ட்ரா பண்ணிவிட்டு அதிகாலை 6 மணிக்குள்ளே சாட்டர்டே அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த ஒரு நாள் சவாரியில் அடுத்த நாள் நாங்கள் நடத்த வேண்டிய அந்த 3000 கர்த்தர் ஆமேன் அந்த வாகனத்தின் மூலமாய் கொடுத்தார், எங்கள் கைத்தொழில் மூலமாய் ஆசீர்வதித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். மக்களே, என்னன்னா, ஆண்டவரே ஊழியத்தை எங்கள் கரத்தில் கொடுத்துருக்கீங்க, நோட்டீஸ் அடிச்சுட்டு போய் ஐயா பிரதர் இன்னும் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சது, இந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, கைகளின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எலியாவுக்கு அவருக்கு தெரியுமா காக நம்ம கொண்டாந்து கொடுக்க அப்பமோ இறைச்சின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆமீன். சாரி பார்த்து விதவை போஷிப்பாள் தெரியுமா? தெரியாது. அதே போல் இந்த ஊழியத்தை நீங்கள் கொடுத்ததென்றால் கொடுக்கக்கூடிய இருதயமுள்ள ஜனங்கள் இருந்தால் நீங்கள் ஏற்படுத்தி அவங்கள கொண்டு கொடுக்கணும். யார்ட்டையும் போய் நிற்க மாட்டோம், இந்த நோட்டீஸ் கொண்டுட்டு போக மாட்டோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை நடத்தணும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இது உடன்படிக்கை எங்களுக்கும் தேவனுக்கும். யார்ட்டையும் நாங்கள் சொல்லலை. அந்த முதல் அந்த மாதம் நடக்கும்போது அந்த வாகனம் ஒரு நாள் மெட்ராஸ் சவாரியில் 3000 கொடுத்தார். அடுத்த நாள் ஓடணும் அழகாக அந்த மீட்டிங்கை கிருபையாய் நடத்த தேவன் கிருபை செய்தார். ஹாலேலூயா. இன்றைக்கு 15வது வருடம் நடக்குது தேவனுக்குள்ள பிரியமான மக்களே. ஆமேன். அப்படியாக இந்த ஊழிய பாதையை கடந்து கொண்டே இருந்தது. ஆமேன். 2010 இதுக்கு இடையில 2017 என்னுடைய கணவருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்தது. அப்போ பாதிக்கப்பட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த ஊழியம் நடக்கிற அன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாது, உங்களுக்கு தெரியாததில்ல. ஸ்டோன் ரெக்கவர் ஆகி நல்லா அதுக்குள்ளே கை ட்ரீட்மெண்ட்லாம் செய்யும்போது ரெக்கவர் ஆகி வரும்போது டியூப்பில் குறுக்க நின்று கிழிச்சு விட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆப்ரேஷன் தான் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ கொண்டு ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அவங்க ஒரு 6 மந்த் வண்டி ஓட்ட முடியல. ஆனால் அவங்க படுத்திருக்காங்க, கர்த்தர் ஊழியத்தை நடத்த கிருபை செய்தார். அதுக்கு முன்னாடி ஓட்டின காசை வச்சு அந்த ஊழியத்தை எங்களோடு இன்னொரு சகோதரர்கள் இருந்தாங்க இணைந்து அங்கே நடக்குது அந்த ஆப்ரேஷன் அன்னைக்கு அங்கே ஊழியம். ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஆப்ரேஷனில் வெற்றியை கொடுத்தார். அதோடு வந்து அவங்க ஒரு 3 மாதங்கள் ஏன்னா உள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் வச்சுருப்பாங்க, வண்டி ஓட்ட முடியாது, 6 மந்த் ரெஸ்ட் எடுக்கணுட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள், வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், அவங்க இருக்கிறாங்க அவங்கள கவனிக்கணும், என்ன பண்ண முடியும் யோசிங்க. அப்போ நான் தைப்பேன். ஒவ்வொரு அப்போ பால் பாக்கெட்டு வந்து 6 ரூபா தான் 1/2 லிட்டர் பால். ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு 3 ரூபா. அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும் பிள்ளைகளுக்கு கொடுக்க, பேரலீஜின்னு சொல்லிட்டு இருக்காது. எப்படி இருக்கும் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபமணி, ஆண்டவர் இன்னைக்கு விடிஞ்சிருச்சுப்பா, கர்த்தாவே எனக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க, எங்களை போஷிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு புடவையை கொண்டாந்து கொடுப்பாங்க, ஓரடிப்பேன், 20 ரூபா ஓடுவேன், பிள்ளைகளுக்கு 1/2 லிட்டர் பால் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கியாந்து கொடுத்து பிள்ளைகளை அனுப்பிட்டு. அப்போ வந்து சமைப்பதற்கு அரிசி நல்ல அரிசி கிடையாது, ரேசன் அரிசி, அதில் நிறைய காரியங்கள்லாம் இருக்கும்ல, கல் மண்ணெல்லாம், அதை ஒரு நாள் இப்படி புடைச்சி நம்ம அடுத்த நாளைக்கு சமைக்க முதல் நாளே அதை க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆசீர்வாத டிவியில் ஆலன் பாலையா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவருடைய செய்தி மூலமாய் தேவன் என்னோடு கூட பேசினார். நான் அடுப்படியில் நிற்கிறேன், ஆண்டவர் அப்படியே வச்சுட்டு சொல்கிறேன், அப்பா இந்த நிலைமை பார்க்கிறேன். அப்போலாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி போகிறது. அப்போ என்னுடைய கணவர் அந்த ஊழியத்துக்கு கடந்து போயிட்டாங்க. நான் பிள்ளைகளாக வீட்டில் இருக்கோம். வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச ஜபத்துக்கு போகிறாங்க. அவங்க முடிச்சுட்டு வரும்போது ட்ரெயினில், ஏன்னா அப்போ பஸ் ட்ராவல் ரொம்ப கஷ்டம்னு ட்ரெயின் டிக்கெட்டும் கொஞ்சம் குறைச்சி இல்லையா, அதனால் அவங்க ட்ரெயினில் போட்டு ட்ரெயினில் வந்து இறங்கும்போது ஒரு ஐயா கூப்பிட்டு ஆரன் பிரதர் இங்கே வாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, ட்ரெயினில் இறங்கும்போது நீங்கள் என்னப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு இறங்கியாச்சு. அந்த ஐயா நேராக கூட்டிகிட்டு போனார். போனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி முட்டை எடுத்து நல்ல குவாலிட்டி அரிசி 25 கிலோ ஒரு சிப்பம் எடுத்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தரை தேடி அவருக்காய் நிற்கும் பொழுது அவர் செய்த அற்புதம்
ஆமேன். அப்படியாக என்னுடைய கணவருடைய படுக்கை நாட்கள் அற்புதமாய் நடத்தினார். அடுத்து என்னுடைய பெரிய மகளுக்கு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன், அவளையும் கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்து அதிசயமாய் நடத்தினார். இப்படியாய் கடந்து போனது. அந்த வீட்டில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தோம். இந்த உபவாச எழுப்புதல் ஊழியத்தை கிருபையாய் நடத்தி கொண்டே இருந்தோம். பாருங்க, அதுபோல யார்ட்டையும் போகமாட்டோம், நோட்டீஸ் கொண்டுக்கிட்டு. ஒரு அண்ணன் ஒரு நாள் வந்து என்னுடைய வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனாங்க. நான் போயிட்டு வந்து கேட்டேன், என்னப்பான்னு. அங்கே எங்கே கூட்டிட்டு போனாங்க, கர்த்தரோட பண்ண உடன்படிக்கை எங்கப்பா போச்சு, இதோட நிப்பாட்டணும், போகக்கூடாது. அந்த அண்ணன் கூப்பிட்டுட்டேன், நோட்டீஸ் கொடுக்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கங்கே கூப்பிடாதீங்க, உங்களால் முடிஞ்ச நோட்டீஸ் தரம் கொண்டு கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிட்டு இங்கே அங்கே போகக்கூடாதுன்னு. சாரி கோச்சுக்காதீங்க, வேண்டான்னு சொல்லிட்டுன்னு. சரிமாட்டாங்க, அத்தோட ஸ்டாப். அவரை நோக்கி பார்ப்போம், எங்கள் களஞ்சியங்களை அவருக்கு சந்திப்பார். அவருடைய ஊழியத்தை செய்தோம், அது ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம். அப்போ நாங்கள் அந்த குடியிருந்த வீட்டில் திடீர்னு வந்து மேலே கட்டணும், நாங்கள் குடியிருக்கணும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பிள்ளைகளை வச்சுட்டு திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னால் என்ன செய்ய முடியும், அந்த வீட்டுக்கு 3500 வாடகை, அதுக்கடுத்து நான் போனால் 5000, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 30-50000 அட்வான்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது, வீட்டுக்காரவங்களை பொறுத்தது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இப்போ நாங்கள் குடியிருக்க அந்த வீட்டை கர்த்தர் வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி எங்களுக்கு ஜெபிக்க நல்ல ஒரு பிரேயர் செல்ல கொடுத்தார் தெபோரால். அவங்க எல்லாரும் ஜெபிச்சு அந்த ஆண்டி தேவனுடைய தரிசனத்தை வெளிப்பாடு காண்கிறவங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்றவங்க சிறுக தரிசனம், அந்த ஆண்டி சொல்லி உனக்கு அந்த வீடு ஓகேமா போனாங்க. போனோம், பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே 6 மேலே குடியிருந்தது இல்லை. முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வீடு. திறந்தவன அந்த முச்சந்தி வாசல் தான். அங்கே போயாச்சு, குடி போயாச்சு. ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாரும் 6 மேலே இருந்ததில்லை, இது வந்தவங்களாம் நல்லா வந்தவங்களாம் பிச்சை கோலத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் போனாங்க, நீங்கள் 3 பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்களே, இங்கே வந்திருக்கீங்களேன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொன்னேன், அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு பால் ஊத்துற சகோதரி, அவள் பேர் தனம். அப்போ அக்கா நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க அக்கா, இதில் பயங்கரமான பிரச்சனை இருக்குக்கா, பேய் ஓட்டம்லாம் இருக்குக்கா, யாருமே இருந்ததில்லைக்கா 6 மேலே, என்னக்கா 3 பிள்ளையில கொண்டுட்டு பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன்னு. நான் சொன்னேன், தனம் ஓகே, உலகத்துக்கு ஆகாதது எங்களுக்கு ஆகும், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களை இந்த இடத்துல வர சொன்னார், அவருடைய வசனத்தை வாங்கி தான் வந்திருக்கிறேன் தானோ அப்படின்னு. அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க்கா அப்படின்ட்டு அந்த புள்ள போயிட்டான். பால் அவள்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். கேபிள் போடுற பையன் வந்து இதே தான் சொல்கிறான், அந்த தம்பிகிட்டே அதே வார்த்தையை சொல்கிறான், அவசரப்பட்டு வந்துட்டீங்களுக்கா என்னக்கா போங்கக்கா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா ஓகே, இதே வசனம் சொல்லியாச்சு. அப்போ நாங்களும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறோம். அங்கே மக்கள்லாம் சொன்ன மாதிரியே சில இல்லை பல பிரச்சனைகள், அதில் தத்ரூபமாக வந்து நின்று பேசும், தத்ரூபமாக செய்யும். நான் உள்ளே பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன், வெளியில் நின்று என்னுடைய பெரிய மகள் பேரை சொல்லி பியூலாம்மா பியூலாம்மான்னு கூப்பிடும். யாரோ கூப்பிட்றாங்க, பாத்திரத்தை போட்டு ஓடி வந்து பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. திரும்ப போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன், திரும்ப ஒரு 10 கழிச்சு ஏங்க ஏங்க அப்படி கூப்பிடும், திரும்ப வந்து பார்த்தா இருக்காது. அப்படி அடுத்த நாள் விளக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி பிள்ளைகள் அனுப்பிட்டு நானும் பாட்டு பாடிக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே தான் விளக்கிட்டு இருப்பேன். திரும்ப அந்த கேட்டு திறக்கிற சத்தம் கேட்கும் பெருசாக. அப்போ ஓடி வந்து பார்த்தா யார் இருக்காது. இப்படி போயிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் குடி போய் கரெக்டாக 8 எங்களுக்கு அப்போ வந்து காரு ரொம்ப பழசாயிருச்சு, புது கார் வாங்க வசதி இல்லை, அதை விற்றுட்டு டக்குன்னு ஆட்டோவுக்கு மாறிட்டோம். ஆட்டோ மாதிரி ஸ்கூல் ஷிஃப்டெல்லாம் எடுத்தாங்க. ஓகே அப்படியாய் கர்த்தர் நடத்தினார். அப்போ இந்த புது ஆட்டோ, அந்த வீட்டில் பழைய ஆட்டோ, அதை விற்றுட்டு புது ஆட்டோ வாங்க கிருபை செய்தார். வாங்கிட்டு வந்து மொதல் டீவு சாட்டர்டே கட்டிட்டு வராங்க. சண்டே 7 எழும்புற 5 ஜபத்துக்கு அவங்க அன்னைக்கு ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போகணும். வெளியில் போய் அம்மா நீ டீயை போடுமா, நம்ம போய் ஆட்டோ ரெடி பண்ணுன்னு போய் பார்க்குறாங்க பாருங்க. அதில் உள்ள என்னது அது அத்தனை பொருளும், அந்த ஸ்டெப்னி பேட்ரி அதில் உள்ள டூல்ஸு கிட்டத்தட்ட 12,000 உள்ள பொருள் எல்லாம். 8 தாங்க ஆச்சு அந்த ஆட்டோ நாங்கள் எடுத்து முதல் டியூ கட்டிட்டு வராங்க. அப்படி எல்லாம் எடுத்துட்டு தார்ப்பையெல்லாம் தள்ளி போட்டுட்டு உடச்சி கிடக்கு அந்த வண்டி, அந்த சங்கிலி எல்லாம் போய் பார்த்துட்டு ஓடி வந்து சொல்கிறாங்க, அந்தோணி இங்கே பாரு ஆட்டோ இப்படி இருக்கணும், எப்படி இருக்கு யோசிங்க. அப்படியே வேதனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்னே ஒன்று சொன்னேன்ப்பா, எத்தனை அவன் சோதிச்சாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா, இந்த பொருளை தொட்டு திருடு நான் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், இதோடு அவன் இந்த திருட்டு தொழிலை கைவிட்டுறனு ஏசப்பா, எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, உங்களை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம், எங்களை சாட்சியாக வைங்க, நீங்கள் வசனத்தை கொடுத்து என்னை உறுதிப்படுத்தி வர சொன்னீங்கப்பா, எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு. அந்த 5 அடுப்படியில் அழுதுகிட்டு ஜோம் பண்ணிட்டு டீயை போட்டுட்டு எங்கள் ஆண்டிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஜெபக்குள்ள தாயாருக்கு. அப்போ சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் ஆண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சரி நீ கவலைப்படாத, கர்த்தர் ஏதோ நன்மையை செய்வார்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஆறுதலாக ஜோம் பண்ணி விட்டாங்க. ஆச்சு, நானும் என் பிள்ளைங்க 3 எலும்பி போய் அந்த கரகாட்டக்காரங்க அவங்க வந்து வந்துச்சு, ஏன்னா ரசிக்கப்படாதப்போ சொல்கிறது காரியம். அந்த ஓட்ட வண்டியை தள்ளின மாதிரி அந்த 3 காலையில் எழுந்திரிச்சு அந்த ஆட்டோவை தள்ளுறோம்.
என்னுடைய கணவர் அதில் இருக்கிறார். அந்த வண்டியில் என்னென்னா தள்ளுனா ஸ்டார்ட் ஆகிக்கும், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு பேட்டரி இல்லாமலே. அப்படி தள்ளி அவங்க ஊழியத்தை போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. பக்கத்துலலாம் போய் சொல்கிறேன் சங்கத்தில், அவங்க சொல்கிறாங்க என்னது சிசிடி கேமரா இருக்குன்னு போட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை, அந்த ஃபுட்டேஜ் ஒர்க்காகவே இல்லை, அப்புறம் போய் கேஸு கொடுங்க அப்படின்னாங்க. எங்கேயும் போய் கேஸ் கொடுக்க வேண்டாம், கர்த்தர் நமக்கு இருக்கிறார், போலீஸுக்கு கொடுக்குற காசை நம்ம வண்டியை செலவு பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த பேட்ரி கொடுக்கு இஸ்லாம் சகோதரன், அந்த பையன் அதான் அங்கே அடுத்து கர்த்தர் மனிதர்கள் வந்து தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். போனாங்க அந்த தம்பி உடனே சொல்லிட்டு, அண்ணன் இந்தாங்க பேட்ரி போட்டு விட்டு 6000 ரூபா பேட்ரி போட்டு விட்டு வண்டியை ஓட்டுங்க, மெது மெதுவாக காசு கொடுங்க. அடுத்த நாள் ஸ்கூல் ஷிஃப்ட் எடுக்கணும், 30 பிள்ளைங்க என்ன செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கர்த்தர் அப்படியாய் அந்த போன பொருளுக்கு பதிலாய் புது பொருளை வாங்கி மனித கண்கள் தயவோடு அடுத்த நாள் அவங்க வண்டியை ஓட்டியாச்சு. ஓட்டி கர்த்தருடைய காரியமாய் அப்படியாக அந்த ஆட்டோ மூலமாய் செய்தோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போ நாங்கள் ஓனருக்கு தெரியப்படுத்தணும், எங்களுக்கு வந்து உள்ள வண்டி நிப்பாற்ற மாதிரி பார்க்கிங் கார் பார்க்கிங் செய்து கொடுங்கணும். அவரும் உடனே ஓடி வந்து இடித்து காரை உள்ளே நிப்பாற்ற மாதிரி ஆட்டோவை நிப்பாட்டலாம் காரை நிப்பாட்டலாம் அப்படியாய் நல்ல கேட்டு வச்சு கொடுத்தார். நான் என்ன சொல்கிறேன், அவன் என்ன வீழ்த்த நினைச்சான், தேவன் அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். ஹாலேலூயா. இதோடு மாத்திரப்படி இப்படி போனுச்சு கரெக்டாக 2019 ஆமீன் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 6:30 ஏன் நான் இவ்வளோ அக்யூரேட்டாக இதை சொல்கிறேன்னா, நான் நல்லா தைப்பேன், தையல் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். தீபாவளி டைம் இல்லையா, அப்போது அந்த அக்டோபர் மாதம் நவம்பருக்கு அப்போ நிறைய துணிமணி வந்திருக்குது, கிட்டத்தட்ட 30 சட்டை வாங்கி வச்சிருச்சு, ப்ளவுஸும் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கடையில் இந்த ஷோல்டர் பெயின் வந்துச்சு, நான் தெரபிக்கு போயிட்டுருக்கேன், தைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தச்சு தான் ஆகணும். இப்படியாய் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பரில் ரொம்ப பலகீனமாகி இந்த ஒரு கையும் காலும் ரொம்ப வலி வந்துட்டு, கடைசியாக ஒரு சகோதரியோட ஜெபத்துக்கு போயிட்டு வரும்பொழுது என் வீட்டுக்குன்னு ஒரு 10 அடி தான் அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த அக்கா தோளில் சாஞ்சிட்டேன். என்னை அணைச்சி அப்படியே கொண்டாந்து அவங்க படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இதுக்கு இந்த காலும் கைத்து வராமல் போயிட்டு என்னென்னா L4 L5 வந்து ஜவ்வு வெளியாகி ஒரு முறை விழுந்ததுனால இந்த காலுக்கு போகிற ரத்தோட நரம்ப ப்ரெஷ் பண்ணி ரத்த ஓட்டை இல்லாததுனால அப்படி ஆயிட்டுன்ட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை படுக்கையாக ஆயிட்டது. ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஆனால் 1 வருஷம் கிட்டத்தட்ட 4 மாதம் அப்படியே படுத்த படுக்க மல்லாக்க தான் படுக்கணும், எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையிலே, நான் ஏன் நீங்கள் மட்டும் இல்லைனான்ற பாடலை பாடுனே தெரியுமா? அந்த பாடல் வரி ஒவ்வொன்றும் அதுபோல் சொந்தம் என்று சொல்லிக்கல, யார் யார் எங்கு உண்டு ஏன் என்று கேட்கல, அந்த வார்த்தைகளும் அப்போ சொந்தம்னா ஆண்டவர் மட்டும்தாங்கிற அந்த ஒவ்வொரு வசனமும் அந்த படுக்கையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். படுக்கை ஆயிற்று, அவங்களோட பிறந்தவங்க இருக்காங்க, என்னோடு பிறந்தவங்க இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ சொல்கிறாங்க லேடிஸ் வார்டில் அட்மிட் பண்ணாக்கா கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வந்து லேடிஸ் தான் இருக்கணும், என்ன செய்ய முடியும்? 3 பிள்ளைங்க வண்டி ஓட்டினாதான் நாங்கள் சாப்பிட முடியும், ஊழியம் செய்ய முடியும். இப்படியா இருக்கும் பொழுது என்னோட உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணுறேன், அவங்களுடைய சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறான், எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஒருத்தருமே வரலங்க. நான் ஃபஸ்ட்டு படுத்த ஒரு 5 நாள் 7 நாள் கழித்து என் தங்கச்சி அவள் ஹஸ்பண்டு என்னுடைய அக்கா அவங்க ஹஸ்பண்டு என் தம்பி ஒய்ஃபு 5 பேர் வந்தாங்க. 20 நிமிஷம் என்னை பார்த்தாங்க, என் பிள்ளை டீ போட்டு கொடுத்தா குடித்தாங்க, அத்தோட போனவங்க தான். ஒருத்தர் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கல, என்னான்னு சொல்லலை. அது வரைக்கும் என் அக்கா தம்பி, என் தம்பியை நான் ரொம்ப நேசிப்பேன், கடவுள் அடுத்து என் தம்பி என் கணவரை காட்டிலும் என் சகோதரன் நான் ரொம்ப நேசிப்பேன், அவன் எனக்கு பிள்ளை மாதிரி. ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தருமே வரலை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. நான் நினச்சேன் வந்தவங்க கொஞ்சோண்டு நமக்கு குழம்பு வச்சு கொடுத்தா 2 நாள் என் கனவு டென்ஷன் ஆகாமல் என் பிள்ளைகள் சோறு மட்டும் வெடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்கள கொண்டு விடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்க, அப்படியே போயிட்டாங்க. என் தலைமாட்டில் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையை சொல்ல முடியாது கத்துடைய பிள்ளைகளே. நான் அவற்றை கேட்குறேன், ஏசப்பா நான் இவ்வளோ ஜனத்தோடு பிறந்தேனே, இவ்வளோ உறவுகளோடு இருந்தேனே, அவர்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் ஓடனே வச்சேனப்பா. இன்றைக்கி என்னுடைய கணவர் 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கை கால் வராமல் படுத்துருக்குறேன், எனக்கு அவங்க பல்லு விளக்கி விடணும், தலைசீவை விடணும், சோறு ஊட்டணும். இன்னும் அதிகமாக சொல்கிறேன் சகோதரன் சகோதரிகளை, பாத்ரூம் போனால் தண்ணி ஊற்றுனா தான் நான் கழுவ முடியும், லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கை மட்டும் நல்லா இருந்ததுனால. அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆண் மகனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி.
என்னுடைய கணவர் அந்த இடத்துல கணவரையும் தாண்டி ஒரு தாயை போல கர்த்தர் என்னை பார்க்க கிருபை செய்தார். அவரை பொறுமையாக கொடுத்தார். இரவு பகல் எனக்கு வழி வரும்போதெல்லாம் துடிச்சு அழுவேன். அப்படியே வந்து தடை விடுவாங்க. 24 மணி கிட்டத்தில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எனக்கு உத்தரம் கொடுக்கணும், எனக்கு ஜூஸ் கொடுக்கணும். அந்த வழி தாங்க முடியாதப்ப அழுவேன். ஆறுதலாக வந்து நிற்பாங்க. அவங்க துடித வச்சு பிள்ளைகள் முன்னே விட்டு ஸ்கூல் ஷிஃப்ட்டு ஆட்டோ ஓட்டி அப்படி தான் அந்த நாட்கள். உண்மையிலே யாருக்குமே வரக்கூடாதுங்க, யாருக்குமே வரக்கூடாது. என் அக்கா வருவா, என் தங்கச்சி வருவா, என் தம்பி வருவான், என் அண்ணன் வருவான், என் அம்மா அப்பா வருவாங்கன்னு நினச்சங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் சாட்சி, நீ உயிரோடு இருக்கிறியா, நல்லா இருக்கியான்னு இத்தனை உறவுகளில் ஒருத்தர் கூட என்னை கேட்கலங்க. ஆனால் கிருபையா, என்னுடைய கணவர் வீட்டு பக்கம், என்னுடைய குழந்தை மாதிரி, என்னுடைய மச்சான் மாறு, ஆமீன், அவங்க என்னுடைய மாமியார், அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டு அந்த நேரத்தில் என்னுடைய சின்ன குழந்தை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாமல அவங்கெல்லாம் அடுத்து வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, விசாரித்தாங்க. கொஞ்சம் நாள் கழித்து வந்து அவங்கள ஒரு 6-8 மாதம் கழித்து வந்து என்னை பார்த்தாங்க. ஆனால் என் உடன் பிறந்த இரத்த உறவுகளில் இந்த நிமிஷம் வரைக்கும் யார் என்னை பார்க்கல. அவங்க வீட்டில் கல்யாணம், மற்ற நல்லது கெட்டதுக்கு பத்திரிக்கை கொண்டுட்டு தான் வந்திருக்காங்க, மற்ற எதுக்கு வரலைங்க. அப்போ நான் இந்த மாதிரி படுத்துக்கிட்ட சாயந்தரம் சொல்லிட்டாங்க, திங்கக்கிழமை நீங்கள் 8:30 அங்கே ஓபியில் இருக்கணும், அட்மிட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அட்டண்டர் ரெடி பண்ணிக்கோங்கணும். முத நாள் சாயந்தரம் எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஒரு ப்ரேயர் நடக்கும் எவ்ரி சாட்டர்டே. அப்போ பாஸ்டர் எட்வின் ஜோசப் அவங்க வருவாங்க, நடத்துவாங்க. அப்படி இருக்குது. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி பார்க்கலான்ட்டு போகிறாரு. ரொம்ப அந்த படுக்கையில் எனக்கு மறக்க முடியாத தேவ மனுஷன். எத்தனை நைட்டு நீங்கள் கூப்பிட்டாலும், என்ன உதவி வேணாலும், அவங்களால முடிஞ்ச அத்தனை உதவிகளையும், ஜப வாழ்க்கை, மனுஷீக வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாத்துலேயும் ஓடி வந்து அவ்வளோ செய்தாங்க. நான் செத்தாதான் அவங்களுடைய நினைவு போகும். அப்படி மறக்க முடியாத ஒரு கர்த்தருடைய தாசன் அவங்க எனக்கு. ஆமீன். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னோம். அப்போ சரி சிஸ்டர், கவலைப்படாதீங்க, கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு நான் அப்படி ஹாலில் அப்படி ஜன்னலுக்கு பக்கத்தில் இப்படி நான் படுத்திருக்கேன். அப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ பேரோடு பிறந்தேன், சொந்த பந்தமெல்லாம் இவ்வளோன்னு சொன்னேன், எனக்கு ஒருத்தர் கூட உதவிக்கு வரலையே சப்பா, என்னை அனாதே என்னைக்கு விட்டுட்டாங்களே சப்பா, எனக்கு யார், நான் நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகும்போது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செவரில் கர்த்தர் ஒரு வசனத்தை எழுதினார், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லிட்டு நான் பைபிள் வாசிச்சிருக்கேன். அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அட்ட டயத்தில் அப்படியே எழுதி நான் வாசிக்க அது மறைந்து போனது. ஆமீன். அப்போ ஒரு பெரிய சமாதானம் எனக்குள்ளே வந்துச்சு. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்புறமும் திரும்ப ஆண்டவரே ஓகேப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ஓகே அழுகையை முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன்ப்பா, இப்படி ஒரு வசனத்தை எனக்கு எழுதி காமிச்சாருப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை பேசி முடிக்கிறோம். அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார், உங்களுக்கு அட்டண்டர் ரெடி, நீங்கள் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக ரெடியாக இருந்துக்கோங்கன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த நாள் போனோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க எனக்கு அட்டண்டரா வந்தது யாரு தெரியுமா? ஆமீன். புதுசா மைசூர்ல இருந்து திருமணம் முடித்து 10 நாள் ஆன புது பொண்ணு, அந்த பாஸ்டருக்கு தம்பி ஒய்ஃப், அந்த பையன் வந்து வாத்தியார். அப்போ எங்கள் சிச்சுவேஷனை சொன்ன உடனே உடனே என் பொண்டாட்டி அனுப்புகிறேன், அந்த பொண்ணு நான் வர்றேன்ப்பான்னு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டாவ வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி வந்தா. ஆமீன், ஸ்தோத்திரம். அவள் வந்து நர்சிங் முடித்தவ, ஏஎன்எம் நர்சிங் முடித்த பிள்ளை. அதுபோல் 22 நாள் பகல் அந்த பொண்ணு இருப்பா, இரவுக்கு அந்த பாஸ்டருடைய மகள் சகோதரி எஸ்தர், தங்கமான பிள்ளை, வாலிப பிள்ளை, அவள் ஐடி பார்க்கில் பகல் முழுவதும் பிள்ளை வேலை செய்வாள். சாயந்தரம் கரெக்டாக அது பாஸ்ட்டு கூட்டி வந்து விடுவார். ஏன்னா என் கணவர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூல் ஷிஃப்ட் முடிக்கணும், அங்கே பார்க்கணும். அதனால பாஸ்ட்டு கொண்டாந்து அவங்க மகளை நைட்டுக்கு விட்டுட்டு தம்பி ஒய்ஃப் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. நினச்சி பாருங்களேன், நான் யாரை நம்பினேன், மனுஷனை நம்பினேன், யாரும் எனக்கு உதவி செய்யலை. இந்த படுக்கையில் தேவன் எனக்கு உறவுகள் எப்படி, மனிதர்கள் எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். பார்த்துக்கோங்க, அந்த 22 நாள் ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாற்றி என்ன, எனக்கு தலை செய்வணும், ஊட்டணும், ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கையில் தான் ப்ரெஷ் பண்ண முடியும், தண்ணி ஊற்றுறதுக்கு அவங்க தான். அப்போ பார்த்துக்கங்க, அவ்வளவும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்த்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அநேக உறவுகள் இல்லை, அநேக தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்தார்கள், எங்களை வந்து பார்த்தாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு மாவாட்டி கொடுக்கறது, ஒரு குழம்பு வச்சு கொடுக்கறது, ஒரு ஆம்பளை குழம்பு வைக்கிறோம்னா எப்படின்னு பார்த்துக்கங்க. படுக்கையில் இருப்பேன், ரசம் எப்படி வைக்கிறேன்னு கேட்பாங்க, ஒன்றுன்னா சொல்லுவேன்.
அவங்க அங்கே செய்வாங்க. அப்படி ஒரு வேதனைங்க, அந்த சூழ்நிலையே வரக்கூடாது யாருக்கும். ராத்திரி 12 மணிக்கு தான் துணி துவைப்பாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறது? எப்படி இருக்கு? பிள்ளைகளுக்கு தலை சீவணும், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தலையை பின்னி விடுவாங்க. என் பெரிய மக 10th, இன்னொரு பிள்ளை 6th, கடைசி மக வந்து 4th. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வியாதி படுக்கையில் கர்த்தர் எங்களுக்கு அநேக தெய்வ பிள்ளைகளை கொண்டு நடத்தினார். என்னுடைய தேபகரால் ஜெபாய்க்கும் எனக்கு தாய் வீடு. அதில் உள்ள ஒவ்வொரு ஆண்டிமாரும் ஒவ்வொரு நாளும் விசாரிக்க உதவ, ஒரே நாள் ஒரு ஆண்டி, இன்றைக்கு தான் நான் சாட்சியில் சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது, ஒரே நாள் 5000 ரூபாய் எனக்கு அவங்க செலவு செய்தாங்கங்க ஆஸ்பத்திரிக்கு. யார் செய்வா? அதே என்னுடைய உறவு எனக்கு ஒரு 5000 உதவி செய்தாங்க, ஆனால் எனக்கு அவங்க 10000 தரணும். நான் வீட்டுக்கு வந்த விற்பனை அந்த 5000 கொடுனான்னு என் கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கங்க. நினச்சி பாருங்க, அந்த மாதிரி இன்னும் அவங்க இதை ஒரே நாள் அவங்க செஞ்சது. அப்படி ஒவ்வொருத்தரும் அக்கிருபையாய் அந்த படுக்கையில் 1.5 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு போணுச்சு தெரியாது, அது பிரமிக்கத்தக்க அதிசயம். ஆமீன், அல்லேலூயா. அவர் கர்த்தர் எனக்கு செய்தார், அப்புறம் அப்படி கர்த்தர் நடத்தினார். அந்த அவர்களோடு இருக்கிற பார்க்கல, அந்த அதிகங்கிற வசனத்தை நான் தேடினேன். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6:16. ஆமீன், அல்லேலூயா. எலியாவுக்கு வேலைக்காரன் போய் சொல்கிறான், ரதங்களும் குதிரைகளும் போர் வீரர்களும் நிறையா இருக்காங்க, நம்ம என்னையா செய்கிறதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர்களோடு இருப்பவர்களை பார்த்து நம்மளோடு இருக்கிறவர் அதிகம் சொல்கிறாரு. ஆண்டவரே, அவனுடைய கண்களை, விசுவாச கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி, அப்படி பாருங்க, அவர்களுக்குள்ளே மந்த அந்த கண்ணை உண்டாக்கி, மங்கின கண்ணை உண்டாக்கி அந்த இடத்துல ஜெபிக்க ஜெயிக்க தேவன் கிருபை செய்தார். அப்படி ஆய் கர்த்தர், நான் நினைச்சல சொந்த பந்த அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் நமக்கு பார்ப்பாங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, அவர் அழைச்சா அவருடைய பிள்ளைகளை எப்படி அவர் நடத்துவார் என்று சொல்லி. ஆமீன். அப்போது அந்த படுக்கைக்கு அப்புறமே ஒரு சண்டை மாதிரி, யாருமே வரலை பேசலை. அப்போ நான் ஆண்டவர் ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். அதாவது யோவான் 15:18-19, உலகம் உங்களை பகைத்தா நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாக அது என்னை பகைச்சிது. ஏன் தெரியுமா? நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை நேசித்து உங்கள்கிட்ட அன்பு கூர்ந்திருக்கும், நீங்கள் உலகத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டேன், அதனால் உலகம் உங்களை வெறுக்கும். ஆமீன். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார், அந்த யோவான் 15:18-19. ஆமீன், அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் அற்புத அதிசயமாய் அந்த படுக்கையிலேருந்து கர்த்தர் என்னை எடுத்தார். படுக்கையிலங்க நேருக்கு நேராக பிசாசு வந்து என்னோடு கூட போராடும். அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது, அந்த ஃபஸ்ட்டு 5 நாள் படுக்கையில எல்லாம் பார்க்க வந்தாங்கன்னு சொன்னேன் பாருங்க, பார்த்துட்டு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போக இங்கேருந்து பிசாசில் 4-5 என் தங்கச்சியோடு போயிருச்சு. அவள் போய் வீட்டுக்குள்ளே போக முடியல, வீட்டை விட்டு வெளியில் கத்தி உருண்டு பிறண்டு கத்துறா, நான் குடியிருக்கிற இடம், உன் அண்ணா அக்காவும் உன் மாமனும் அங்கே வந்துருந்து எங்களை விரட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எங்களால் இருக்க முடியல, அங்கே எங்கே போவோம், நான் தான் உங்கள் அக்காவை படுக்க வச்சுருக்கேன், உயிரை எடுத்துக்கிட்டு தான் போவேன்னு. என்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்டு விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவங்க பதறிப்போ என்னன்னு எடுத்தா, அண்ணா இந்த மாதிரி உங்கள் குழந்தையாளுக்கு அங்கே வந்துட்டு வந்ததோடு இந்த மாதிரி வந்து பேய் ஆடி அவள் வீட்டுக்குள்ளே வரல, தயவு செய்து நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கண்ணான்னு சொல்கிறாரு. இவங்க சொன்னாங்க, சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என் குழந்தையால் அவளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கங்க உங்கள் மனைவியேன்னு சொல்லிட்டு. ஹாலெலூயா, ஹாலெலூயா. அந்த பிசாசானவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அப்படி தான் பேசிட்டு, இந்த பால்கார பிள்ளைகிட்ட நான் சொன்னேன்ல, உலகத்துக்கு ஆகாததை எங்களுக்கு ஆகணும், இது அப்படியே அவள் சொல்லியிருக்கிறா, உன் அக்கா இந்த மாதிரி சொல்கிறா, உலகத்துக்கு ஆகாதது எங்களுக்கு ஆகும், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கோம்னு சொல்கிறா, எங்களை வந்து வேதனையாக இருக்குது, எங்களுக்கு இருக்க முடியலை, அவங்க காலி பண்ணாட்டி நான் கொன்றுவேன் அவளைன்னு சொல்லி. எங்க நடந்தது எங்க பாருங்க. ஹாலெலூயா. சில பேர் பேய் இல்லை நம்ப மாட்டேன் இருக்கு, ஆனால் அதை ஜெபத்தாலும் ஜெயம்தான் ஜெயம் கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னார்ல, அப்போ மனுஷன் 40 நாள் மாத்திரமில்ல கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான், அந்த வார்த்தையை கொண்டு தான் நான் ஜெயம் எடுக்க முடியுங்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நான் அந்த காரியங்களை கண்டேன். ஆமீன். இப்படி ஜன்னல் ஓரம் படுத்திருப்பேன், எத்தனை சண்டே அவங்க சர்ச்சுக்கு போகாமல் இருக்க முடியும், எப்பா நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி கை 8 தூரத்தில் ஜூஸ் அடித்து வச்சுட்டு எனக்கு குளிக்க ஊற்றி சாப்பாடெல்லாம் கொடுத்து பிள்ளைகள் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, பிறகுதான் அவங்க போவாங்க. அப்படி இந்த ஜன்னல்கிட்ட நான் படுத்திருக்கிறேங்க, நம்ம இந்த கருப்பாடு சம் எல்லாடு சொல்லும்ல, அது பாதியோடு உரிச்சு கட்டி 2 காலும் மேலே வச்சு தொங்க விட்டா எப்படி இருக்கு? அப்படியாக இந்த தலையிலேருந்து கண்ணம் அப்படி தோல் பிக்கப்பட்டு எரிஞ்சு எரியாத நிலைமையில் ஒரு உருவம் வந்து நிற்குது. அப்படி வந்து வந்து வந்து வந்து காட்டுது. அது வரும்போதெல்லாம் என் சரீரம் உச்சியிலேருந்து மண்டை வரைக்கும் குத்துது, கடுக்குது.
அப்படியே வந்து வந்து நிற்கிது. நான் அப்படியே படுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி, அப்போ நிறைய வசனங்கள் எனக்கு அதுக்கு முன்பதாக ஆண்டவர் கொஞ்சம் மனப்பாடம் செய்ய கிருபை செய்தார். ஐயா பைபிள் படிக்க முடியாது, ஏஞ்சி உட்காரக்கூடாது, மதலாக தான் படுத்திருக்கணும். அப்போ அந்த வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி பெர்க்மான்ஸ் ஐயா பாடல்களை பாடி பாடி பாடி பாடி அப்படியா நான் இருக்கிறேன். அப்போ அந்த வேதனை கரியும் அது வந்தால் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அதுக்கு எனக்கும் போராட்டம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி என்னாகும், 23 யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லையே. இன்னும் கொஞ்ச காலத்தில் யாக்கோப்பை குறித்தர் யாருக்கு என்னென்ன செய்தார் என்று யாக்கோப்பை குறித்தும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, போ சத்துருவே நீ தலை நசுக்கப்பட்டவன், நீ போ பாதாளத்துக்கு அப்படியே கட்டி கட்டி கட்டி ஜெபிக்கிறேன். அப்போ என்னுடைய கணவர் வந்தோன்னு சொல்லிட்டு அழுதேன், ரொம்ப வேதனை ரொம்ப வேதனை. அதுக்கு அடுத்த சண்டே அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க, இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு குழந்தை போல வந்து நின்றுக்கிட்டு நான் படுத்திருக்க படுக்கைக்கு மேலே தொட்டில் கட்டி பிள்ளை ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்துரு வந்து நின்றுக்கிட்டு என்னை பாடாப்படுத்துது. குழந்தை உருவத்தில் வந்து பலவிதமான காரியங்கள் சொப்பன தரிசனத்தில் அப்படியே படுத்துது. ஒரு நாள் பட்ட பகலில் என்னுடைய கணவர் இருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க, நான் படுத்திருக்கிறேன். எங்கள் படுத்திருக்க அந்த பெட்ரூமுக்குள்ளே உள்ளே அட்டாச்சு பாத்ரூம், அந்த பாத்ரூம் கதவுக்கு நேராக மேலே நல்லா தூக்கி கொண்டை போட்டு பெரிய சகப்பு கலர் பொட்டு வச்சு இப்படி அள்ளி கொண்டை போட்டுருக்கு, குங்குமம்லாம் வச்சுருக்கு, பெரிய பெரிய அந்த கடகமெல்லாம் போடுவாங்கள்ல ஆதி கால அந்த படங்கள் நாடகத்தெல்லாம் போட்டு கீழ்ப்பாட்சி மாதிரி புடவையை தூக்கி வருஞ்சு கட்டிக்கிட்டு அப்படி அகோரமான ஒரு முகம், பெரிய தண்டட்டி மாதிரி ஒரு கம்மல் இந்த போட்டுக்கிட்டு அப்படியே நல்ல சரப்பண்ணி அப்படியெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு காலை தூக்கிட்டு ஒரு அம்பை வச்சுக்கிட்டு நிற்கிது பாருங்க, என்னுடைய நெஞ்சுக்கு நேரம் அப்படியே தூக்கி நிற்கிது. அப்படி ஒரு சரீரமெல்லாம் உடையுது, எலும்பெல்லாம் அணு அணுவாக கடுக்குது, அப்படி வலிக்குது, சொல்ல முடியலை, அது என்னால் பார்க்க முடியல, அப்படியே நிற்கிது பல்லு முகமுமா. எனக்கு அது என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏசப்பா ஆண்டவரே என்னை அந்த 9 வயசு 9 வயசில் அந்த அம்மா அம்மா போட்ட வியாதியிலேருந்து காப்பாற்றினீங்களப்பா, எனக்கு என்னப்பா உங்கள் சித்த உங்கள் ஊழியத்தை தானப்பா செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது கத்துறேன். நான் அந்த படுக்கையில் இந்த 1.5 வருஷமும் ஒரு நாள் கூட ஊழியம் தடப்படலை சகோதர சகோதரிகளே. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க இதோட ஆரோனுடைய ஊழியம் முடிஞ்சிச்சு, ஒய்ஃப் படுத்துட்டாங்க, அவரால் எப்படி ஊழியம் செய்ய முடியும், முடியாது, அவங்க நடக்கவே முடியாதான். அப்படி பலர் கர்த்தர் உங்களை நடக்க வைப்பாருமா, கர்த்தர் உங்களை நடத்துவாருமா, இப்படி சிலர். ஹல்லேலூயா, ஆமேன். காணான பார்க்க போனவங்க என்ன சொன்னாங்க, ஆமேன். ரெண்டு பேர் தான் நல்ல செய்தி, மீது எல்லாம் துச்செய்தி. அவனுடைய நாமத்தினால அதெல்லாம் நான் விசுவாசித்தேன். அப்படி அப்படி இருக்கும்போது அந்த ஊழியம் 1 மாதம் கூட தடை இல்லைங்க, அற்புதமாய் ஊழியம் அங்கே நடத்த தேவன் கிருபை செய்தார். இந்த காரியத்திலையும் இந்த ஊழியத்தப்போ இந்த பிசாசு என் கூட நின்று இப்படியாய் வாதாடுகிறது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அழுகிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜீவனை தந்தா உங்கள் ஊழியத்தை பண்ணுவேன் ஏசப்பா, என்னை கொண்டு உங்கள் சித்த என்ன, எதுக்காக என் தாயின் கருவில் அந்த ஆசையில் என்னை பிரித்து கொண்டு வந்தீங்க, அந்த சின்ன வயசில் உங்கள் வார்த்தையை படிக்க என்ன கொண்டுட்டு போனீங்க, நீங்கள் செய்யப்பா செய்யப்பா. அப்போ என்னால் முடியலாம் ஆண்டவரே நல்லது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சபைகளில் அதை பார்க்க முடியாது, ஆனால் ஆட்சியில் பார்ப்போம். அந்த உயிர்த்தெழுதப்போ உயிர்த்த இயேசுவை கைகளை விரித்து முழு அங்கி தையல் இல்லாத ஒரு அங்கி போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உருவத்தில் இயேசு கிறிஸ்து அப்படியே தரிசனமாகி இந்த கையை அவர் விரிக்கும் பொழுது அந்த கையிலுள்ள அங்கி அப்படியே படபடபடான காற்றுல பெரிதாகி அந்த சத்துருடைய முகத்தை முற்றிலுமாய் எனக்கு நேராய் மறைத்து அந்த அங்கியிலாலே மறைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நெஞ்சோடு என்ன ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அணைப்பதைப் போல, ஹல்லேலூயா, அவர் என்னை அணைத்து கொண்டார் அணைத்து கொண்டார். அது பிரமிக்கத்தக்க அதிசயம், அந்த தொடுதல் கிடைச்சிச்சுன்னா பெரிய பாக்கியம், அது யாருக்கும் அவளை சீக்கிரம் கிடைக்காது. அதை கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த அடியாளுக்கு தேவன் கொடுத்து கிருபை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் என்னை அவர் அணைக்கும் பொழுது அந்த வலி வேதனை அந்த சத்துரு போராட்டம் அன்றோடு என்னை விட்டு போனது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி அதோடு மாத்திரமல்ல வியாதி படிக்க நீங்கி 1 மாதம் முடிய இன்னும் 6 நாள் இருக்குது, ஐ மீன் அடுத்து வந்து அந்த 1 வருஷம் கழித்து மறு வருஷம் 3 மாதம் கழித்து அந்த 6வது மாதம் வாரத்துக்கு 1 நாள் அதிகாலையில் எப்போதும் 5 மணிக்கு நான் ஜெபமனை எழுப்பிடுவேன், 5 மணிக்கு இவங்களெல்லாம். அப்போ சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து எழுப்பலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்க. எல்லா பக்கத்திலே கோயில் இருக்கு, சங்கு அங்கே ஊதிட்டாங்க. சரி போயிட்டு ஒரு 2 உள்ளே போனவ தான், நான் எப்படி விழுந்தேன் எப்படி போனேன்னு தெரியாது. ஃபைனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டில் அந்த இது சேர் வச்சு தான் போகணும். ஆனால் நான் அங்கேருந்து மயக்கம் போட்டு விழுந்து அந்த இருக்கிற அந்த டைல்ஸில் இந்த பாருங்கள் இந்த இடத்துல காயம் வெட்டி 1.5 இன்ச்சு உள்ளே போயிட்டு கிடக்குற எனக்கு தெரியாது
கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழிச்சு அப்படியே ஒரு கரம் ரெண்டு கையை வச்சு இப்படி குப்பரப்படுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் பாருங்க, அப்படியா என்னை தூக்கி அப்படியே நிறுத்தாடுச்சு. விழுந்தவங்க ஒரு கையை அங்கங்கே பிடிச்சு சப்போர்ட் பண்ணி எழுந்திருப்போம், இல்லை அப்படியே தூக்கி அப்படியே நிப்பாட்டுனுச்சு. யாரா நம்மளை நிப்பாட்டுறா? பாத்ரூம் கதவு சாத்தின மாதிரியே இருக்கு, யாரும் எழும்பலை, ரெண்டு லைட்டும் எரியல, பாத்ரூம் லைட்டு மட்டும்தான் எரியுது. அப்படியே தூக்கி நிப்பாட்டியாச்சு. நான் அந்த கையை தொட்டு தொட்டு பார்க்குறேன், யார் என்னை தொட்டது, யார் தூக்குனது? அது அந்த பேபி பிறந்த உடனே நம்ம பிறந்த அந்த டைம் பிள்ளைய தொட்டால் எப்படி சாஃப்ட் இருக்கும், அதை விட மென்மங்க அது சொல்லவே முடியாது. அப்படி சரீரம் யாருக்கும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படியா அந்த ரெண்டு கைகளும் சரியான கலர், அந்த வெள்ளை அந்த நாட்டு ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிங்க்கு, அப்படி அவருடைய ரெண்டு கைகளும் அப்படி அவ்வளோ சாஃப்ட்டு தொட்டு தூக்கினார். என் மூளை சொல்லுது தண்ணி வச்சு கழுவுனா பிளட்டை அரெஸ்ட் ஆகும் சொல்லுவாங்களேன்னு. டேப் அப்படி திறக்க போகிறேன், மூடு, கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு என்னும் மூணு முறை அந்த சத்தம். சுற்றி சுற்றி திரும்ப பார்க்குற யாருமே இல்லை. ஓகே அப்படியே அதை டேப்பை மூடிட்டு மெது மெதுவாக அதுக்கப்புறம்தான் நான் செவுறு சப்போர்ட்டுக்கு பிடிக்கிறேன். அப்படியே பிடிச்சி வந்து சத்தமும் இல்லை, மெதுவாக அங்கே அந்த வாஷிங் மிஷினை பிடிச்சிட்டு, ஏங்க ஏங்க நான் இப்படி விழுந்துட்டேங்கன்னு என் பிள்ளை கணவர் எல்லாம் வாரி அடித்து ஓடி வந்து என்னை பார்த்து, என் கணவர் என்னை தொட்டது தான் தெரியும், நான் மயக்கமாயிட்டேன். பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடு 1.5 இன்ச் உள்ள வெட்டி ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு, இப்படி பிளந்துட்டு அப்படியே. என் பிள்ளைங்களாம் பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் என்னை கண்ணாடியில் காட்டுங்கன்னு, டேடி அம்மாவுக்கு தயவுசெய்து காட்டாதீங்க, வேண்டாம் வேண்டாம், என் பெரிய மகள் அழுகிறா, இவங்களும் வேண்டான்ட்டாங்க. டக்குன்னு ஒரு ஈர துணியை வச்சு கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு, எங்கே போகிறது, கையில் என்ன 600 ரூபா இருக்குது அவ்வளோதான், எங்கே போகிறது, என்ன செய்கிறது, யார்கிட்ட கேட்குறது, அவங்களும் என்ன பண்ண தெரியாமல் ஒரு ஆட்டோக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சரி ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொன்னால், இங்கேருந்து கேட்க எனக்கு இந்த நாங்கள் குடியிருக்கிற அந்த காஜாமல் அதெல்லாம் சுற்றி சுப்பிரமணியபுரத்தில் ஒரு 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி வாரம், கொரோனா டைம்னு திறக்கலை, இல்லை டாக்டர், அதோடு திரும்ப போய் ஒரு ஆஸ்பத்திரியில் காசு கூட வேண்டான்னு சொல்லிட்டு வந்த பாருங்க ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரிக்கே திரும்ப போனோம், வேறு வழி இல்லை, போனோம். போனால் அவங்க விழுந்த இது இருக்கதை பார்த்துட்டு என்னை விழுந்துட்டிங்களான்னு கேட்டாங்க. விழுந்துட்டேன்னு சொன்னால் அட்மிட் போட்டுவாங்களே, கூட காசாகுமே, என்ன செய்ய, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிங்க சொல்லிட்டு, இல்லைங்க வலிக்கு விட்டு மயக்கமாக விழுந்துட்டேன், மயக்கம் போட்டு தானே விழுந்தீங்கன்றாங்க, இல்லை வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்க டைல்ஸ்லன்னு சொல்லிட்டேன், ஏன்னா மயக்கம்னா பிபி அதெல்லாம் செக் பண்ணு, அட்மிட் ஆகு, உங்களுக்கு லோ சுகர் அப்படி சொல்லிவிடுவாங்களே, என்ன செய்ய அப்படின்ட்டு. ஆனால் அவங்க காயத்தை பற்றி திரும்ப கேட்குறாங்க, இல்லைங்க இது மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லுதுங்க, எப்படி பாருங்க ஆண்டவர் ஞானம், நான் திரும்ப இல்லைங்க வலிக்கு விட்டு தாங்க இது அந்த டைல்ஸ் வலிக்கு விட்டு தாங்க விழுந்துட்டேன்னு. தையல் போட்டு முடித்தா 900 ரூபா பில்லு, என்ன செய்ய, திரும்ப அங்கேருந்து ஃபோன் பண்ணி திரும்ப ஓடி போய் அடுத்த நாள் குழுவுக்கு வச்சு இந்த காசு எடுத்துகிட்டு கணவர் ஓடி வந்தாங்க, அதை கொடுத்துட்டு நான் ஆஸ்பத்திரிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் தெரியுமா சகோதர சகோதரிகளே, கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரையே நோக்கி பார்க்குற நம்மள் முகங்களை அவர் வெக்கப்பட்டு போக விடாத தேவனாக இருக்கிறார். அதுக்கு உயிருள்ள சாட்சி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடிப்பிடித்து அந்த பொல்லாத சத்துருக்கு என்னை விலக்கி அவர் காத்தார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அதோடு அந்த வீட்டில் உள்ள அத்தனை பிசாசும் ஓடிச்சு. அப்புறம் என்ன தர்மம் வச்சார் கர்த்தர் எங்களை, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பருவதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் குடியிருக்கிற அந்த பெரியார் நகர் பகுதியில் இன்ற வரைக்கும் அற்புதமும் அதிசயமாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அங்கே வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுற வீடு எதுனா எங்கள் வீட்டை காட்டுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த வீட்டுக்குள்ளே கிராஸ் ஆன பிசாசு அநேகர் அங்கே கீழே விழத்தள்ளி அநேகர் காயப்பட்டு கிடந்து ஒரு இஸ்லாம் சகோதரர் தேடி வந்து சொன்னார், பிரதர் ரொம்ப நன்றி, நீங்க குடி வந்து உங்க வீட்டில் அந்த ஜெபம் பண்ண பிற்பாடு தான் பின்னாடி நாங்கள்லாம் நிம்மதியா இருக்கிறோம், ஏன்னா அந்த பிசாச்சு டங்கு டங்குன்னு வரும் போகும், வாலிப பிள்ளைகள் யாருமே போக முடியாது வர முடியாது, அவ்வளோ போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம், இப்போ விடுதலையா இருக்கிறோம், நாங்கள் இல்லை உன்னை நீ அல்ல பிரஜாதியே சொல்ல கடவுள் சொன்ன மாதிரி அவங்க தேடி வந்து பார்த்து என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போனாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் அதில் உள்ள சத்து எல்லாம் வெளியானது. இப்போ கூட அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க, 7வது வருஷம் நாங்கள் இருக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்படியா நல்ல வசதி வாய்ப்போடு கர்த்தர் அந்த வீட்டில் தேவன் குடியிருக்க பண்ணியிருக்கிறார்.
இப்படி கடந்து போய் கொண்டிருந்த எங்களை கர்த்தருடைய வார்த்தை வசனத்தாலும் அந்த படுக்கையில் எல்லாரும் போய் பைபிள் ஸ்டடி பிஹெச்டி முடிப்பாங்க, ஆனால் அந்த படுக்கையில் ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி கொடுத்து கர்த்தர் என்னோடு கூட பேசி அடுத்து என்னைக்கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் திட்டமாய் விளக்கினார். நீ படுக்க மாட்டே, உன் கால்களை மான் கால்களை போலாக்கி பூமியின் உயர் ஸ்தலங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ஆபகூப் 3:18 அப்படி வார்த்தை வசனத்தால் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதுபோல அந்த ஜோசப் செல்வராஜ் அந்த பாஸ்டர் ஓடி வந்து அவரெல்லாம் என்ன அளவுக்கு முடியுமோ அவ்வளோ உதவிகளை செய்து ஒரு சகோதரன் தகப்பனை போல அவர் விழிச்சிருப்பார். என்னுடைய வீட்டுக்காரர் நீங்கள் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கங்க பிரதரும்பார் நைட்டில் வந்து, ஏன்னா இரவு பகல் தூக்கம் வராது பாருங்க. அப்போ மறக்க முடியாத அந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் அப்படியாய் கர்த்தர் உதவி செய்து கர்த்தர் நடத்தி அந்த ஊழியத்துக்கு என்னை பலப்படுத்தி ஆண்டுடைய பெரிதான கிருபையினால 2021 August 5 ஆமேன். அந்த படுக்கையில் கொடுத்த தரிசனம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவர் சொன்ன அந்த சிச்சுவேஷன்ஸை ஜெபிக்கும் வந்தபோது தாசர்கள் மூலமாக வெளிப்படுத்தின காரியம்லாம் நாங்கள் கோயம்புத்தூரை நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எப்போது செழிப்பாக இருக்கிற மலைதேச பகுதின்னு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தொழுயரை தாண்டி இருக்கிற தம்பம்பட்டி ஆத்தூர் சேலம் ரூட்டு திருச்சியிலேருந்து கரெக்டாக அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர். கர்த்தர் அந்த படுக்கையில் பேசி அவனுடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி 1 வருஷம் 3 மாதம் ஆகிறது. அங்கே ஒரு சபையை தொடங்கி அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி எழுப்பி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியம் செய்யலாம், அல்லது விசுவாசியாக இருக்கலாம், அல்லது பிரஜாதி மக்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளெல்லாம்

பார்க்க வரலன்னு என் அக்கா தங்கச்சி கேட்க முடியாது பாருங்க. ஏன் இதை செய்யலைன்னு கேட்க முடியாது பாருங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் டம்ளர் வெந்நீர் கூட அவங்க வச்சு நான் குடிக்கலை, என் புள்ள புருஷன் குடிக்கலங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரும் பெலனை கர்த்தி என் கணவருக்கு தந்தார். அநேக பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்தார்கள், உதவினார்கள், தாங்கினார்கள். நான் சொன்னால் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. எங்களை நேசித்த ஒவ்வொரு சகோதரர்களும் செய்த உதவி ஒத்தாசை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி அற்புத அதிசயமாக அவர் நடத்துகிறார் என்று சொல்லி அந்த சாட்சிக்கு உயிருள்ள சாட்சியாக கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். இன்னும் நான் செத்து போய் சில மணி நேரங்கள் கழித்து உயிர் கொடுத்தார். அந்த அனுபவம் வந்து செத்து போன நமக்கு தெரியாதில்ல, என்னுடைய கணவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு முறை அவங்க சொல்லுவாங்க, இப்படியா கர்த்தரங்களை ஊழிய பாதையிலே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய நாங்க அறியாதது எட்டாதது எப்படி இவன் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், மூணு பொம்பளை பிள்ளைகள். ஆமென். மனிதர்கள் அப்படி நினைச்சாங்க, தேவன் நினைச்ச தடைபடாது. எங்களுடைய பெரிய மகளை கிருபையாய் பி ஆப்தமெட்ரிஸ் தேர்ட் இயர் பிள்ளை படிக்க கிருபை செய்திருக்கிறார். ரெண்டாவது மகள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய மூன்றாவது மகள் 11th பயோமேக்ஸ் குருப்படுக்க கிருபை செய்திருக்கிறார். இதில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுத்து வளர்த்தோமோ இல்லையோ கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே வளர்த்தாங்க. என் பிள்ளைகள் காலையில் டெய்லி எழுந்து ஜோம் பண்ணிட்டு வசனங்கள் சொல்லி செபிச்சேன்ட்ட வந்து என்ன ஜோமனன் சொன்னாதான் நான் டீ டிஃபன் கொடுப்பேன். பைபிள் படிக்கலை செபிக்கலைன்னா நீ அப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடாட்டி சாக மாட்ட மகளே, கர்த்தரை தேடாட்டி செத்து போயிடுவோம் ஆத்துமா. இப்படி தான் கர்த்தருக்குள்ளே வளர்த்து கர்த்தர் கிருபையா இன்னைக்கு பிள்ளைகளை ஒர்ஷிப் எடுக்க செய்து குடிக்க வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆண்டவர் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சாட்சியாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். நல்லா பாட வேதத்தை எடுத்து வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அநேக யூத் மீட்டிங்கில் பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. இது இன்னொரு பெரிய சாட்சி. என்னுடைய சின்ன மகள் சொன்னால் 10th வரச்ச என் ரெண்டு மகளையும் பார்த்து, நீங்கள் ரெண்டு பேரும் செய்யாத ஒரு காரியத்தை நான் 10th செஞ்சு அம்மா அப்பாவுக்கு நல்ல பெருமையை தேடித்தருவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, என்னன்னா நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படி சொல்லி. ஆண்டுடைய நாமத்தினால பிள்ளைகள் எல்லாமே நல்லா படிப்பாங்க. அப்படி அவள் படித்து இருக்கும்போது கடைசியாக எக்ஸாமுக்கு ஒரு 20 days பிஃபோர் என்னுடைய பிள்ளைக்கு சரியான வைரஸ் ஃபீவர். ஒரு 6-5 இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். 22 என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலை. ஃபஸ்ட்டு அந்த என்னது ஃபஸ்ட்டு எக்ஸாமே அவள் எழுதலை. 3 revisionல் ஃபஸ்ட் ரிவிஷன் எழுதலை. செகண்ட் டிவிஷன்லாம் டோட்டலி அவள் வந்து ரொம்ப பிள்ளை வந்து என்ன ஆகிட்டா, டயர்ட் ஆகிட்டா. முன்னாடி மாதிரி அவளால் படிக்க முடியலை. ஆனால் வசனத்தை மட்டும் உரிமை பாராட்டி நான் சொல்லுவேன், ஆண்டவர் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்தினகோ காய்கறிகளை சாப்பிட்ட போது 10 சமர்த்தனா வைத்தது போல என் பிள்ளைகளை வைங்க ஆண்டவரே அப்படி சொல்லி சொல்லி, கர்த்தாவே நீங்கள் உங்களை சேவிக்க பிள்ளைகளை சேவிக்காத வித்தியாசத்தை காட்டுங்க இப்படி ஜெபித்தேன். கர்த்தருடைய நாம மகிமைப்பட ரிசல்ட் வந்துச்சு. என் பிள்ள 475. அப்போ அவங்கவுங்க மார்க்கு தானே வரும். பார்த்தோன்னே அவள் போய் பெட்ரூமில் உட்காந்து அழுகிறா. நானும் ஒரு பக்கம் ரொம்ப உடைக்கப்பட்டேன். ஐயோ அவள் 490 எபோ எடுப்பேன் மம்மின்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஆனால் மார்க்கு 25 குறைஞ்சி போச்சு. எத்தனை பேர் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க அப்படி சொல்லி அவள் ஒரு பக்கம் அழுக, நான் ஒரு பக்கம் நிற்க. எங்கள் வீட்டில் அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே பார் புள்ள அழுகிறா, நீ அழுதினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா பிள்ளை யாரோ வந்திருப்பாங்கப்பா ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு. அவளை வேணாம் மம்மி வரல, லேட்டாக போய்க்கலாம் ஸ்கூலுக்குங்கிற மக்களை, நீ வா நீ தான் ஃபஸ்ட்டுனு அப்படி நான் சொல்லி அவளை தேத்துறேன். இல்லை மம்மின்னு அழுகிறா. இவங்க சொன்னாங்க, கிளம்புங்க ஸ்கூலில் ஒரு அதிசயம் உங்களுக்கு காத்திருக்குன்னு. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், சரிப்பா உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கிடவுது அப்படியே வரோம். ஏமே வார, நமக்கு ஸ்கூலில் ஒரு அதிசயம் காத்திருக்கு. கிளம்பி போயாச்சு. அந்த வந்த மார்க்கை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுனாங்க. ஜெராக்ஸ் சென்டருக்கு போகிறோம். எங்களுக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த தம்பி, அக்கா பாப்பா மார்க்கை நான் சொல்கிறேன். ஆனால் பாபு அவன் ஃபஸ்ட்டு வரமாட்டா, அப்போ 25 எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கப்பான்னு. ஏக்கா போமா இங்கே பாரு, ஏமே நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு போங்கிறான் அவனும். சரிப்பா அடுத்து நீ சொல்கிற விசுவாசிக்கிறேன் அப்படியே போகிறோம். போனால் அந்த கேட்டுக்கு போக மாட்டேங்கிறா, தெரிஞ்ச மிஸ் இருக்காங்க மார்க் குறைஞ்சிச்சு என்னை கேள்வி கேட்பாங்க. இந்த கேட்டுக்கு வாங்கினேன் என்னை கூப்பிட்றா. அப்போ ஃப்ரெண்டு வர, அப்பா காத்திருப்போம் வாங்க இந்த பக்கம்னு. வாமா போகணும், வேண்டாம் மாமி இந்த பக்கம் வாங்கணும். அடுத்த வாசல் வழியாக உள்ளே போகிறோம். உள்ளே இந்த வார பிள்ளைங்க எல்லாரும் கை கொடுக்குது ஓடி வந்து, ஏன்ப்பா என்னப்பா என்னப்பான்னு கேட்குறேன். என்ன ஆண்டி உங்களுக்கு தெரியாதா, ஏமி தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 25 எத்தனையோ பேர் வந்திருப்பாங்கன்னு நான் போகிறேன். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி யாரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. HM கேட்குறாங்க, இவளுக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டு மற்ற பிள்ளைகள் போடணும்னு காத்திருந்தேன், இவளை லேட்டாக வாரீங்கன்னு சொல்லி. ஆமீன். அப்போ பிள்ளைகளோட வாயின் வார்த்தையை அவர் அங்கீகரிக்கிற தேவன். பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லிகிட்ருக்கேன், மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். என்னுடைய மகளுக்கு இப்போ காலேஜில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படி

கிடைச்சதும் பெரிய அதிசயங்க, பெரிய சாட்சிகள் இருக்குது. கர்த்தர் அவளை தூத்துக்குடி போப் இன்ஜினியரிங் காலேஜ் சாயர்புரத்தில் பிள்ளையை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலும், அதுபோல் என்னுடைய பெரிய மகளுக்கு படிக்கிற காலேஜில் எல்லா இதை ப்ரொனன்சேஷன் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆமே நீ எங்கே படித்தேன்னு கேட்பாங்க. எல்லாத்துலேயும் பிள்ளை இதுவரைக்கும் முதன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி சொல்லவும் நேசிக்கவும், பிரஜாதிகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லவும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஊழிய பாதையில் ஆண்டவர் பிள்ளைகளையும் எங்களையும் அப்படியாய் பயன்படுத்தி அற்புத அதிசயமாய் சொல்லப்பல அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய கடமையை மாத்திரம் வசனத்தை மாத்திரம் விசுவாசித்து அறிக்கை செய்து அவரை நம்பி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் இம்மட்டங்கள் நடத்தியிருக்கிறார். ஒன்று தெரியுமா சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 80,000 வரைக்கும் கூட நாங்கள் செய்கிற அந்த ஊழியத்தை, அதாவது எழுப்புதல் ஊழியத்தை, மறுரூபர் எழுப்புதல் ஊழியமாக கடந்த ஜனவரியில் ஆண்டவர் பேர் மாற்றம் கொடுத்து இதுவரைக்கும் அவ்வளோ மாதத்துக்கு ஊழிய செலவுகள் செய்து ஊழியத்தை செய்யும்படி தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் உண்ண உடுக்க உறங்க தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்ததில்ல. நல்லா நினச்சிக்கோங்க, என்னுடைய ஏடிஎம் பரலோகத்தில் அங்கே பிள்ளைங்களாம் உங்கள் அம்மா அப்பா என்ன ஆக்குபேஷன் கேட்பாங்க இல்லையா, கேட்டுட்டு என்ன ஒர்க்குன்னு, அப்போ நான் சொல்லுவேன் உங்கள் அம்மா அப்பா இங்கே இல்லை வேலை, எங்கள் அப்பாவுக்கு வந்து பரலோகத்தில் உள்ள வேலைன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லுவேன். ஆமேன். இங்கே செய்கிற வேலைக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தாங்க, அங்கே செய்கிற வேலைக்கு அளவே இல்லாதது. அந்தந்த நேரத்தில் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற கர்த்தர். ஆமீன். தேவை

0: அப்படியாய் நம்முடைய தேவைகள் பெருகும் போது சிக்கி தவிக்காதபடி வெக்கப்பட்டு போகாதபடி கத்தர் எனக்கு அதிக அநேக நன்மைகளை செய்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்த இயேசு யார் என்று அறியாத நான் எனக்கு செய்வாரா? உங்களுக்கு தான் அதிகமாய் செய்வார். ஹாலெலூயா, ஹாலெலூயா. அவர் நம்மை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அற்புத அதிசயங்களை செய்யவல்ல தேவனாயிருக்கிறார். ஆமேன், ஹாலெலூயா, ஆமேன், ஆமேன்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமும் முதல் அதிகாரம் 27 வசனம். 1618 to 1648 வரை இங்கிலாந்தில் 30 காலம் நடந்த யுத்தத்தில் ஸ்வீடன் நாட்டு மன்னன் குஸ்தாவஸ் அடால்ஃபஸ் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய படை மாபெரும் வெற்றியை பெற்றது. ஸ்வீடனுக்கு வெற்றி கிடைத்தாலும் அங்கு மாபெரும் துக்கம் ஏற்பட்டது. அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஸ்வீடன் நாட்டுக்கு ஒரு மன்னனை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கினார்கள். சிலர் சொன்னார்கள், இந்த ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று. வேறு சிலரோ, நம் மன்னனுடைய கிரீடம் அவருக்கு உறவினரான போலந்து நாட்டு மன்னனுக்கு வைக்கப்பட்டு அவரையே ஸ்வீடனுக்கு மன்னனாக்க வேண்டும் என்றார்கள். இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்வீடன் நாட்டு சான்சலர் எழுந்தார். ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாகவும் மாற்ற வேண்டாம், போலந்து நாட்டு மன்னனையும் நம் நாட்டுக்கு மன்னனாக மாற்ற வேண்டாம். ஏனென்றால் மகா குஸ்டஃபஸுக்கு அவருடைய சொந்த வாரிசே இருக்கிறது. அவருடைய 6 மகள் இருக்கிறாள், அவளையே அரசியாக்கி விடலாம் என்றார். ஆனால் சிலரோ, அப்படியா, அரசனுக்கு 6 குழந்தை இருப்பதே எங்களுக்கு தெரியாதே என்று அந்த கருத்தை மறுத்து பேசினார்கள். அதற்கு சான்சலர், இதோ கொஞ்சம் பொறுங்கள், நான் அவளை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி மன்னனின் 6 குழந்தை கிறிஸ்டினாவை தூக்கி கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். ராஜாவுக்கு சொந்த வாரிசு இருக்கிறதா என்ற சந்தேகத்தை கிளப்பியவர் சற்று முன்பாக சென்றார். சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த கிறிஸ்டினாவை வெறிக்க வெறிக்க பார்த்தார். பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் பக்கம் திரும்பி, அவளுடைய மூக்கை பாருங்கள், கண்களை பாருங்கள், அவளுடைய நாடியை பாருங்கள், இந்த சிறுமியின் முகத்தில் நான் மகா குஸ்டவஸை பார்க்கிறேன். மன்னனை அச்சடுத்து வார்த்ததை போல இருக்கிறாள். அவள் நிச்சயமாக நம் மன்னனின் குழந்தைதான் என்றார். இதை கேட்டதும் அனைவரும் கிறிஸ்டினா ஸ்வீடனின் அரசி என்று மகா ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் தங்கள் தகப்பனின் சாயலை பிரதிபலிப்பதைப் போல நாம் தேவனின் பிள்ளைகளாயிருந்தால் அவருடைய சாயல் நம்மில் தெரிய வேண்டும். அவரை போலவும் அவருடைய தன்மைகளுடனும் இருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாது சுந்தர் சிங் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டிலிருந்த ஒரு சிறுமி வாசலில் நின்ற சுந்தர் சிங்கை பார்த்துவிட்டு, அம்மா, இயேசு நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றாள். ஆம், சாது சுந்தர் சிங்குக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருடைய முகத்தில் ஒரு பேரொளியை கொடுத்தது. அவருடைய கண்களிலிருந்து ஒரு தெய்வீக அன்பு அம்பு போல பாய்ந்தது. அவருடைய தன்மைகளும் இயேசுவை போல மாறியது. மோசே தேவனோடு இரவும் பகலும் 40 சீனாய் மலையிலே சஞ்சரித்த போது அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. அதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஜனங்கள் சொன்ன பிறகுதான் தன் முகத்தில் தெரிந்த பிரகாசத்திற்கான காரணத்தை அவர் அறிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான தன் தகப்பனை பிள்ளைகள் ஒத்து இருப்பதைப் போல தேவனால் பிறந்த நமக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. ஆகவே அவர் பாவமற்ற பரிசுத்தராயிருப்பது போல நாமும் இருக்க வேண்டும். அவர் ஒளியில் இருப்பதைப் போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். அவரை நெருங்கி சேரச் சேர தேவன் நமக்கும் இந்த கிருபைகளை தருகிறார். நாம் தேவனைப் போல தன்மையுள்ளவர்களாக மாறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் பிரதான நோக்கமே அதுதான். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தன்மையின்படியும் மாற்றுவாராக.

0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோசுவாவின் புஸ்தகம் 15 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 15:18-19 வசனங்கள்.
2: அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அக்சாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, காலேபுடைய மகள். காலேப் சொல்லுகிறார், கீரியாட் சேப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று 16 வசனத்திலே காலேப் சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை சுதந்திரிக்கும் போது இந்த பகுதியிலே ஆமேன் இந்த குடிகள் இருக்கிறார்கள். அப்பொழுது காலேப் சொல்லுகிறான், இதை சங்காரம் பண்ணி அவர்களை துரத்தி இந்த கீரியாத் சேப்பேரை பிடிக்கிறவர்களுக்கு என் மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று. ஆமேன். காலேபுடைய சகோதரனுடைய மகன் ஒத்தினியல் என்ன செய்கிறான் என்றால், யுத்தம் பண்ணி அதை பிடிக்கிறான். அதை பிடித்த போது காலேப் தான் சொல்லியிருந்தபடி அக்சாலை ஒத்தினியலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். திருமணம் முடிந்து கணவனோடு புறப்பட்டு போகும்போது அக்சால் ஒத்தினியலை இடத்துல கேட்கிறான், எங்க அப்பா கிட்ட ஒன்று கேட்டுட்டு வரேன்னு சொல்லி உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறாள். வரும்போது தகப்பன் அவளை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது அவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற சம்பாஷணை, நாம் கேட்டு வாங்குகிற காரியம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்சாலின் ஜபத்திலிருந்து தான் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பொதுவாகவே அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது ஆண் மக்கள் பெண் மக்கள் இன்னைக்கு மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் மூத்த மகனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் உண்டு, மற்ற ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துல மற்ற பகுதிகளை சமமாய் பிரித்து கொடுப்பார்கள். அதாவது 3 பசங்க இருப்பாங்கன்னா தகப்பனுக்கு இருக்கிற சொத்தை 4 பங்கிட்டு 2 பகுதியை, அதாவது மற்ற 2 பேருக்கு கொடுக்கிற பகுதிகளுக்கு 2 மடங்கு மூத்த மகனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம். சிரேஷ்ட புத்திர பாகம் அதுதான். ஏசாவின் இடத்துலேருந்து யார் வாங்குறா? யாக்கோபு வாங்குறான். என்னதான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவான்னாலும் அவனை விட ஏசா எப்பவுமே 2 மடங்கு மேல யாக்கோபு தந்திரம் உள்ளவன். அப்படியே இருந்து அந்த பிளஸ்ஸிங்க வாங்கிட்டான், சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள் என்றால், விவாகம் பண்ணி கொடுக்கும் போது பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். சொத்தெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க, பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். ராகேல் லேயாளை அனுப்பும் போது அப்படிதான், யாக்கோபு சம்பாதித்த சம்பாத்தியத்தை கொடுத்து விடுகிறான் லாபான். அப்போ இவ்வளவுதான். அப்போ சொத்துல உரிமை பாராட்டுறது அந்த காலத்துல பெண்களுக்கு இல்லை, கொடுக்கிற பரிசு பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவ போய் தகப்பன் கொடுத்ததை வாங்கிட்டு போகணும், அவ்வளவுதான். தகப்பன் என்ன கொடுக்கிறான்னா வறட்சியான நிலத்தை கொடுக்கிறார். அப்படி இருந்தும் இவ போய் அப்பா கிட்ட எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று கேட்கிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் இன்னைக்கு நான் தியானிக்க போறோம். அவ போய் உத்தரவு வாங்கி, நான் எங்க அப்பா கிட்ட ஒன்று கேட்டு வாங்கிட்டு வரவா? ஆமே. எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு? எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? ஆமே. அப்பா நமக்கு இருக்கிறார். 3 காரியங்களை முன்வைத்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை முன்வைத்து. 1, உரிமை. உரிமை என்ன? உரிமை அப்படின்னா, He is my father. அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. நான் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளை என்று அழைத்து விட்டார். நான் அவரை அப்பாவாக பார்ப்பதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளையாக பார்த்து விட்டார். அப்ப இந்த உறவுக்கு முக்கிய காரணரே அப்பா தான். அப்படிதான் நாங்க பிள்ளை பிறந்ததும் ஆமென் அது அப்பா அம்மான கூப்பிடும் இல்ல, முதல்ல பிள்ளை என்று கையில் வாங்குறதே அப்ப. பிள்ளை சொல்லுமா எங்க அப்பா வெளியே ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறாரு கையில கொண்டு கொடுங்கன்னு, இல்ல எங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காங்க வெளியே கொண்டு போயிடாதீங்க வேற யாரும் நிக்கிறாங்க வெயிட் பண்ணுங்க சொல்லும், அதுக்கு தெரியாது. அப்ப அது பிள்ளைன்னு சொல்லிதான் தகப்பன் கையில வாங்குறார். அப்ப நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் பிள்ளை. அப்ப பிள்ளைக்கு பேரெல்லாம் ஃபர்ஸ்டே மனசுல இருந்திருக்கோம்னா பிள்ளைய கையில் எடுத்ததை பேரை சொல்லி நான் அவரை அப்பாவாக பார்த்து அறிவதற்கு முன்னமே அவர் என்னை வயிற்றில் இருக்கும் போதே என் பிள்ளை வளருது, என் பிள்ளை வளருது. சிலர் பாருங்க காது வச்சு கேட்பாங்க பிள்ளை என்ன சொல்லுது. பிள்ளை ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு பெரிய எஸ்ஐ படிச்சுட்டு இருக்குள்ள இருந்து அதுல என பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சாச்சு, பிள்ளையா நினைக்க ஆரம்பிச்சாச்சு, பிள்ளைக்காக வெயிட்டிங். பிள்ளை ஜெனிப்பித்ததும் கையில் எடுத்து என் பிள்ளை, உடனே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, எல்லாருக்கும் லட்டு கொடுக்கிறது, சந்தோஷம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமிஷம், பரலோகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். இங்க நாம ஒரு பிள்ளை பிறக்கும் போது எப்படி கொண்டாடுறோமோ அதை விட அதிகமா பரலோக தேவன் கொண்டாடுறார். நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நாளை அவர் கொண்டாடுறார். ஹல்லேலூயா. இந்த உரிமை ஆமே நியமம், அதாவது பிரமாணம் அவளை கேட்க வைக்கல. பிரமாணம் என்ன? பசங்களுக்கு சொத்து, பெண் பிள்ளைகளுக்கு பரிசு, பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி விடுறது. அது அந்த காலத்துல எல்லாம் வரதட்சணை பசங்க தான் கொடுக்கணும். இந்த காலத்துல நம்ம ஊர் அதுலும் விசேஷம் நாகர்கோவில் மக்கள் பைபிளை மாத்தி படிச்சாங்களோ என்னவோ தெரியல. அன்னைக்கெல்லாம் இப்ப ரெபேக்காலை அழைத்து கொண்டு போகும்போது கொண்டு வந்தவன் பரிசு பொருட்களை கொடுத்து கூட்டிட்டு போறான். ஆமா இன்னைக்கு எல்லாமே தலைகீழ இருந்தாலும் தகப்பன் வந்து பரிசு பொருட்களை கொடுக்கிறார். அவர்கிட்ட அவருக்கு அவருக்கு என்ன தோணுது அதை கொடுக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அப்படி கிடையாது. அது உரிமை. அந்த இளையகுமாரன் கேட்டு வாங்கணும் தெரியுமா, எனக்கு சொத்துல பாதி கொடுங்க, அது வேற. அப்ப இந்த இடத்துல இவள் வந்து கேட்கிறது பிரமாணத்தின் படி அல்ல, அப்பா பிள்ளை என்கிற அந்த உரிமையின் படி கேட்கிறாள். ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள். யோவான் 1:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. 1:12 எத்தனை பேர்களும், அதான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது அவர் தந்தது, நான் வாங்கல, நான் எடுக்கல, இது அவர் தந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை தன் தகப்பனை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் அழைத்தார். அப்பாவை பார்க்கிறதுக்கு முன்னமே அவர் பார்த்துட்டார். அந்த குழந்தை கண்ணப்படி மூடி இருக்கும், வெளியே வந்ததும் குழந்தை கண்ணெல்லாம் திறந்து திடீர்னு வெளிச்சம் வந்ததும் அந்த குழந்தை மேக்சிமம் என்ன செய்யும், கண்ணை மூடி இருக்கும், அப்படியே பார்க்கும். ஹல்லேலூயா. நான் கண் திறப்பதற்கு முன்னமே அவர் என்னை பார்த்தார். நான் கண் மூடின பின்பு அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சில குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு பிள்ளை பிறந்தோன்னு எல்லாரும் அழுவாங்களாம். வந்து வந்து இங்க வந்து இந்த கஷ்டம், இந்த பாவம், இந்த பொல்லாப்பு, இந்த அக்கிரமம், இந்த அநியாயம், இந்த மனிதாபிமானம் மற்ற இடத்துல வந்து பிறந்துட்டியன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேயோ கிராமத்திலேயோ தெரியல எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கு. அழுவாங்களாம் ஜனமே சேர்ந்திருந்து. பொதுவாகவே அதான் நேற்று சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு அழுகை சத்தம் கேட்டு தான் ஒரு குடும்பமே மகிழும். அது குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியாது இதுதான் என் தாய், இதுதான் என் தகப்பன் என்று. நாளாக நாளாக அந்த தாயால் ஊட்டப்படும் போதும் தகப்பனால் சுமக்கப்படும் போதும் அதை நான் பாடுவேன். அந்தியம் வரு ஆச்சூடு, அந்த சூடு, அந்த சூடு அதுல தெரியும் இதுதான் அம்மா, இதுதான் அப்பா. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அவன் பிரமாணத்தின்படியோ மற்ற நியமத்தின்படியோ ஒருவேளை சில காரியங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவனாய் தகுதி இல்லாதவளாய் இருக்கலாம். ஆனா நான் அவரிடத்துல கேட்பது அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இல்ல, எனக்கு அவர் அப்பாவானதுனால நான் அவரிடத்தில் கேட்பேன். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல வேற யாருக்கும் இறங்க முடியாது. நமக்கு இரக்கம் பாராட்ட நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரு தகப்பன், சில எல்லா தகப்பனையும் சொல்லல, சில தகப்பன் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள விடுங்க. ஆனா காமனாவே தகப்பனுடைய இரக்கம் என்று இருக்கிறது. அதனாலதான் பைபிள் இருக்குது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. சில தகப்பன் எல்லாம் குழந்தை பிறந்ததுமே விட்டுட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க, துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னார், என் கூட படித்த ஒரு பையன் சொன்னான், அவர் பெண் பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஆம்பளை பையன் பிறந்துட்டான், அதுதான் என் கூட படித்த பையன். பிறந்த உடனே அப்படி வாங்க போறாரு, என்ன ஆம்பளை பையன், அவனை நீங்களே வச்சிருங்க அப்படி சொல்ல, அப்படி பார்த்துட்டு என்ன ஆம்பளை பையனா, அவனை நீங்களே வச்சிருக்க சொல்ல, அப்படி திரும்பி நடந்துட்டாரான். அவன் சொல்றான், இப்படி இருந்தவர் என்ன என்ன பாடுபடுத்திருப்பார். இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. பொதுவாகவே தகப்பன் என்பது பிள்ளைகளுக்கு இற எவ்வளவு முரடமா இருப்பாங்க, ஆனா பிள்ளைன்னு வரும்போது உடஞ்சி ஒரு ஓரத்துல இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி யாருக்குமே இறங்க முடியாது. ஆமென். பிள்ளைக்கு இறங்குறது போல எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பன், பிள்ளைய ஸ்கூல்ல அவனை பத்தி கம்ப்ளைண்ட் வந்ததும் போய் ஸ்கூல்ல எல்லாரும் டப்புன்னு அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு நைட்டு உக்காந்துருந்து அவனை தடவிட்டு இருக்காரு. இவ கேட்க போறது தன்னுடைய நீதி நியாயத்தை வச்சில்ல, அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறாள். அதான் அந்த உரிமையை பயன்படுத்தணும். உரிமையை பிள்ளைங்க எல்லாருக்கும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை. இளையகுமாரன் பிரிந்து போனாலும் அப்பாவுக்கு அவன் யார் தான், பிள்ளை தான். ஆனால் அவனால் பிள்ளையாக வர முடிந்ததா, வேலைக்காரனாக வர முடிந்ததா? அவன் மனசில் என்ன இருந்துச்சு, என் வீட்டில் இருக்கிற என் மூத்த அண்ணன் இவ்வளோ அனுபவிக்க நான் விடக்கூடாது, அப்படியே வந்தான் இல்லை வேலைக்காரனுக்கு. அப்போ இங்கே ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, உரிமை இருந்தும் அந்த உரிமையின்படி நம்ம கேட்கணும்னா உறவு இருக்கணும். தகப்பனோடு எந்த உறவும் இல்லாதவனுக்கு உரிமை பாராட்டுகிற அந்த ஒரு எண்ணமே வராது. அவனுக்கு ஏதாவது கிடைச்சா போதும். இந்த அக்சால் தகப்பனோடு அந்த உறவுல இருந்ததுனாலதான் என் அப்பா கிட்ட நான் அவனை கேட்டுட்டு வரேன். எந்த உறவுமே இல்லை, பிள்ளைகள் ஆக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டதோடு சரி, ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நாம எல்லாருமே அந்த இளைய குமாரனை மாதிரி தான் கேட்டுட்டு இருப்போம். இந்த அக்ஷால மாதிரி கேட்கணும்னா எனக்கு நீங்க ஒரு வறட்சி கொடுத்து எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான அந்த உரிமையோட கேட்டு வாங்குது. ஆண்டவர் சீஷர்களிடத்துல சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லார்டையும் சொல்லல, உறவுல இருக்கிறாங்க தெரியுமா, எத்தனை ஜனங்க கூடி இருந்தாங்க இயேசுவை சுற்றி, எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, நீங்க என் நாமத்தினால கேட்டன தருவேன் இல்ல. எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. அவர்கிட்ட வந்தாங்க, வந்தவர்களில் அநேகர் அவரை விட்டு போனாங்க, போன பிற்பாடும் சிலர் கூட இருந்தாங்க. அந்த கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். அப்ப அந்த உறவுல இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள், உறவில இருக்கிறவர்களை உரிமையை சரியாய் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா சில காரியங்கள் நம்மை குத்திட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணிட்டு எப்படிடா கேட்க போற, விடாது. நம்ம மனசாட்சி நம்மை உறுத்திட்டே இருக்கும். அதனாலதான் இளையகுமாரன் தயங்கி தயங்கி வரான், ஏ அவர் அப்பா தானே, அவர் அப்பா தானே, அன்னைக்கு கேட்டதும் கொடுத்தார்ல, இன்னைக்கு போனதை வெட்டி போட்டுருவாரா? இல்ல, அவர் இரக்கமுள்ள தகப்பன், பிள்ளை வரமாட்டானான் ஏங்கி பார்க்கிற தகப்பன். இப்படி தெரிந்தும் அவன் ஏன் தயங்கி வாரான் தெரியுமா? அந்த உரிமை இருந்து அவனால அத பாராட்ட முடியல, ஏன்னா உறவு இல்ல. அதனாலதானங்க நம்ம அநேகருடைய உதவியை நாடுகிறோம் ஜபத்துக்கு. ஜபத்துக்கு ஏங்க நமக்கு டவுட் வந்துட்டு என் ஜபம் கேட்கப்படாதுன்னு, நம்ம ஜபம் கேட்கப்படாதுன்னு எங்கெங்க டவுட் வந்துட்டு, நான் ஜோம் பண்ணி எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு டவுட் வர போய் தானே நிறைய இடத்துக்கு போன் போட்டு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றோம், நிறைய இடத்துக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்? நமக்கு நம்முடைய பிள்ளைதானங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களில் கொஞ்சம் பேரை பாஸ்டர் ஆக்கினார், கொஞ்சம் பேரை விசுவாசம் ஆக்கினார். அப்படி இல்லை, முதல்ல பிள்ளைங்க. நான் எப்படி அவருக்கு பிள்ளையோ நீங்களும் அவருக்கு பிள்ளைங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்று நம் முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரால் வல்லமையை பயன்படுத்தப்படுகிறவர்கள் எப்படி அவருக்கு பிள்ளைகளோ அப்படியே இன்று ரட்சிக்கப்பட்டவனும் பிள்ளைதான். ஆனா எங்க டவுட் ஆயிட்டான், நான் ஜெபம் பண்ணா எப்படி? ஏன்? நான் உறவு இல்ல. உறவுல இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு, இவங்க கிட்ட என்ன கேட்க முடியும் என்ன கேட்க முடியாதுன்னு. இவளுக்கு தகப்பனோட அந்த உறவு இருந்ததுனால, அப்பா பிள்ளைங்கிற உறவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவளுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் என் அப்பா கிட்ட கேட்டா அப்பா கிட்ட அப்பா தருவார். அந்த உரிமைய அவ பயன்படுத்துறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகப்பன் இடத்துல இருந்து இனி கணவன் வீட்டுல வாழ போகிறார், போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அந்த உரிமையை பயன்படுத்துறான். அப்பா இங்க இருந்து உங்ககிட்ட இருந்தாக்க நான் போறேன், உம்மிடத்துல இருந்து நான் போறேன். நான் அங்க போய் இறங்கினதும் நீ வறட்சியோட வந்திருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்க, நீங்க நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்க. உரிமையா கேட்கிறான், உரிமை. ஒரு தேவ பிள்ளை உரிமை இருந்தும் ஏன் உரிமை பாராட்ட முடியல தெரியுமா? எந்த கான்டாக்டுமே இல்லை தகப்பனோட, எந்த கான்டாக்டுமே. டெய்லி அப்பா கூட பேசி பழகிற அனுபவம் இல்லைன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் அப்பா கிட்ட கேட்கணுங்கிற மனசு வராது. அப்பா கூட பேசி பழகிற அனுபவம் இல்லைன்னா நமக்கு மூன்றாவது நபர் தேவைப்படுவார். ஒரு அப்பா பிள்ளைக்கிடையில மூன்றாவது நபர் பேசுவது என்பது வேற வழி இல்லாத நிலை. அப்படிப்பட்ட அனுபவம் எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலே கசப்பான அனுபவமே. ஒரு அப்பா பிள்ளைக்கு இடையில பேசி முடிக்கிற காரியத்துல மூன்றாவது நபர் வருவது கசப்பான அனுபவமே. அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை அந்த மூன்றாவது நபர்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறது, பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை அந்த மூன்றாவது நபர்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறது, இது மிகவும் கசப்பான அனுபவம். ஏன் இது வருது தெரியுமா? சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல, சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல. அதனால ஒரு தேர்ட் பர்சன் அவசியமா இருக்கிறது. இது எந்த தகப்பனுக்குமே கசப்பான அனுபவம். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதும் சாமுவேல்கிட்ட சாமுவேல் நினைச்சாரு, நான் நியாயாதிபதியா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல போல. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே அவங்க ஒன்ன தள்ளல, சாமுவேலே அவங்க என்னதான் தள்ளிட்டாங்க, அவங்க ஒன்ன தள்ளல. நீ ஒன்ன தள்ளுறாங்க நினைச்சிட்டு இருக்கிறியா? அவங்க என்ன தள்ளிட்டாங்க? உறவுல உறுதியா இருந்தா அந்த உரிமைய உரிமையில நாம கேட்போம். அப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. யோசுவா உறவுல உரிமையா உறவுல உறுதியா இருந்ததுனால கேக்குறான், ஆண்டவர் இந்த சூரியனை நிக்க வைங்கப்பா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே அடியேன் கேட்க துணிந்தேன். உறவுல உறுதியா இருக்கிறவன் துணிந்து கேட்பான், ஆண்டவர்கிட்ட துணிந்து கேட்பான். ஐயோ அடிச்சிருவாரோ, ஐயோ இல்ல, துணிந்து கேட்பான், ஆண்டவர்கிட்ட கேட்பான். அவன் கேட்கறது சரியோ தப்போ அது ரெண்டாவது, ஆனா கேட்கிற துணிச்சல் எங்க இருந்துங்க வரும்? உரிமையில தாங்க வரும். கேட்கிற துணிச்சல வர மாட்டேங்குது இல்ல இன்னைக்கு நமக்கு, கேட்கணும்னு போறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறோம். அப்படி கேட்டுட்டு ஆபிரகாம் சொல்றான், நான் தூளும் சாம்பலும் ஆனவன், ஆனாலும் உம்மிடத்துல கேட்க துணிந்தேன் அப்படிங்கிறான். எங்க இருந்து வந்துச்சு? அவன் கர்த்தருக்கு முன்வாய் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே நம் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை சொல்ற இடத்துல எல்லாம் விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் சொல்ல மாட்டார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், என் ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டுப்பா. அதனால எனக்கு ஒன்னும் பிளஸ் பண்ணாம இருக்க முடியாது. அதனால நான் கேட்க துணிந்தேன். இது பெருமையின் வெளிப்பாடு அல்ல, இது உரிமையின் வெளிப்பாடு. இந்த உரிமையை தான் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்மளால கேட்க முடியல. ஏன்? உறவு ரொம்ப வீக்கா இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா விசிட் பண்ற மாதிரி தேவ சமூகத்துல வந்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து ஏதோ கொஞ்சம் கூட்டத்தோடு கூட்டமா ஜோம் பண்ணிட்டு இல்ல. டெய்லி பைபிள் சொல்லுது, நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஆமே, அவர்களுடைய வாசல்களில் தான் மகிமையின் ராஜா என்ன செய்வாராம், உட்பிரவேசிப்பார். உரிமையில அப்பா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு இது செய்யுங்கப்பா. ஆமே, உரிமை, இது பெருமையின் வெளிப்பாடு. நான் சொன்ன அவர் செய்வாருங்கிறது பெருமையில நிறைய பேர் பேசுவாங்க, அது வெறும் வார்த்தை தான். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நான் அவரை அப்பாவாக்கவில்லை, அவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார். இனி நான் அவரை அப்பான்னு தான் கூப்பிடணும். அந்த உரிமை இருக்கிறது. இனி எந்த அளவுக்கு உறவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உரிமை. இரண்டாவது காரியம், நேரம் போகிறது, நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பிக்கை, தகப்பன் மேல இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கேட்டா தருவார். இதான் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கேட்டால். யோவான் 16:24 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 16:24,
2: இதுவரைக்கும்
1: நீங்களின் நாமத்தினாலே
2: ஒன்றும் கேட்கவில்லை.
1: நல்ல கவனமா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை,
2: கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி,
1: உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி
2: கொள்வீர்கள்.
1: சில இடத்துல ஆண்டவர் கேட்க விட மாட்டார், நல்ல கேட்க விட மாட்டார், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைப்பார். சில இடத்துல ஆண்டவர் நம்மளை கேட்க வைக்கிறார், கேட்க வைக்கிறார். ஒரு இடத்துல அடையாளம் கேட்கும் போது ஆண்டவர் கோபம் வருது. நான் ஆகாஷ் ராஜாவின் இடத்துல சொல்லும் போது நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறார், நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன் சொன்னதும் ஆண்டவருக்கு என்ன வருது? கோபம் வருது. சில இடத்துல கேட்கவே விட மாட்டார், ஒப்பு கொடுக்க வைப்பார். சில இடத்துல ஆண்டவர் கேட்க தான் வைப்பார். நீ நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ள நீ கேளு. சரி, அப்பா தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் வாங்கல, வாங்காம இல்ல, வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் இவளுக்கு ஓகே, கேட்போம் அப்பா கிட்ட. இவளுக்கு அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா, கேட்டா கிடைக்கும். தகப்பனுக்கு பிள்ளை கேட்கணுங்கிற விருப்பம் இருக்கும். கேட்கட்டும், கேட்கட்டும், அது வளர்ச்சியின் அடையாளம். நாம் சரியானதை கேட்போம் என்றால் அவர் உள்ள அவ்வளவு சந்தோஷப்படும். சாலமோன் சின்ன பிள்ளைன்னு சாலமோன் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியுமா? இல்ல, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுங்கிறார். அவர் பார்க்கிறார் இவன் என்ன கேட்க போறான். அப்பொழுது அவன் ஞானத்தை கொடுங்க கேட்டதும் ஆண்டவருக்கு சந்தோஷம் ஆயிட்டான். அது அவருக்கு ஏற்றதா இருந்துச்சான். அது ஏற்றதா இருந்ததுனால ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இங்க இவள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலையத்தை தான் கேட்டாள். இவள் கேட்டது ஏற்றதா இருந்ததுனால மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை ஒன்றுக்கு மேல கொடுக்கிறார். ஆமே, அவருக்கு தெரியாதாங்க எனக்கு என்னது தேவை என்று. ஆனா கேட்கணும், நீங்க கேளுங்கள். ஆண்டவர் ஃபீல் பண்றார், நீங்க ஒண்ணுமே கேட்கல, நீங்க நாலு பேரை கேட்க வைக்கிறீங்க, எனக்காக நீங்க சோம் பண்ணுங்க, எனக்காக நீங்க சோம் பண்ணுங்க. ஹே, அவன் எப்படி, அவர் எப்படி எனக்கு பிள்ளையோ, நீயும் எனக்கு பிள்ளைதாம்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் ஊழியர்களை மத்தியஸ்தரா பார்க்கவே கூடாது. ஊழியர்கள் திறப்பில் நிற்கணும், விசுவாசிகள் திறப்பில் நிற்கணும். அதே வேளையில மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இடத்துல யாரையும் வச்சு பாத்துறாதீங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நமக்கு அப்ப என்ன வித்தியாசம்? அந்த இடத்துக்கு பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ஒரே வழி இயேசு மட்டும்தான். நானே வழி. அந்த இடத்துல மரியாளுக்கும் வர முடியாது, அப்போஸ்தலர்களுக்கும் வர முடியாது, எந்த பாஸ்டர்ஸுக்கும் வர முடியாது. அதனால அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க கூடாது. அந்த இடத்துல அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. அதனால அந்த பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தியஸ்தர் ஒருவரே. எனக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன, அந்த இடத்துல ஊழியர்களை தூக்கி வைக்கிறது. அது ஊழியர்களுக்கே நாம் ஆபத்தை உண்டாக்குற காரியம். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இயேசுவின் ஸ்தானத்துல வேற யாரையும் பார்க்க கூடாது. ஆமே, எங்களுக்காக வேண்டிக்க. அவங்க அப்படி சொல்றாங்க, நாம இப்படி சொல்றோம். இல்ல, நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. ஆனா அதே வேளையில நான் ஜெபிக்காம, நான் என் அப்பா கிட்ட பேசாம ஒரு தேர்ட் பர்சன் மூலமா என் காரியத்தை சொல்லி கொண்டிருப்பேன். எந்த பெற்றோருக்கு, எந்த தகப்பனுக்கு பிடிக்கும் அது? ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசு முன்னாக வரா, சத்தம் போட்டுட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம போயிட்டு இருக்கிறார். இப்போ சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, ஆண்டவர் ஏதாவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் வந்தேனே அன்றி வேற வரல சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்ப அவ வந்து கேட்கிறான். இதுக்குதான் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஆண்டவர், உன் விசுவாசம் பெரியதுமா, நான் வச்சுக்கா. பேதுரு யோவானுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம கேட்டதுக்கு அப்புறமும் இவர் கொடுக்கலையே. ஆமே, ஹல்லேலூயா. தூதனை கூட வணங்க பரலோகம் அனுமதிக்கல. மார்பில் சாய்ந்திருந்த யோவானே தூதனை வணங்க போறான். தூதன், ஏ உனக்கு இப்பதான் ஒரு பெரிய வெளிப்படுத்தின விசேஷத்தையே, சாத்தான் விழுந்தது அடி வாங்கினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன விலை வைக்கிறதுக்குன்னு. இல்லை, அது நம்ம பழக்கம்ல, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே காலை அதுவரை எல்லாம் கேட்டுட்டு அப்படியா. ஆமே ஆமே, கிடைச்சவங்க காலை காட்டுங்க. தூதனுக்கு தெரியும், தயவு செய்து காலை. நானும் ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான், நாம அவரை வணங்குவோம். நம்பிக்கை அப்பா கிட்ட, எனக்கு தெரியும் நான் கேட்டா அவர் தருவார். அக்ஸாலே, இப்பொழுது உனக்கு இருப்பது இதுதான் லைஃப்னு பார்க்காத. அப்பா கிட்ட இருக்குது இல்ல, அதுதான் லைஃப். இப்ப எனக்கு இருக்கிற வறட்சி அல்ல, என் அப்பா கிட்ட எனக்காக இருக்கிறது அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலைகள் தான் என் லைஃப். நம்ம லைஃப், என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கிறது, வறட்சியான நிலம். அவர் கையில் என்ன இருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான நிலம். அக்ஸாலே, நீ கேட்க காரணம் என்ன, நான் எனக்கு தெரியும் என் லைஃப் என்பது என் கையில் அல்ல, என் லைஃப் அவர் கையில் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கிறது, வறட்சியான நிலம். அப்பா கையில் என்ன இருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் இருக்கிறது. என் எதிர்காலம் எது, என் கையிலா, இல்ல அவர் கையில் இருக்கிறது. என் கையில் இருப்பதுதான் என் லைஃப்னு பார்ப்பேன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். நான் இதே வச்சுட்டு சரி வாழ்ந்துட்டோம் இருந்துட்டு, இல்ல என் லைஃப் அவர் கையில் இருக்கிறதுங்கிறது நம்பிக்கை இருக்குமா, நான் போய் கேட்பேன். அவள் கேட்க இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, தகப்பன் கேட்க வைக்கிறார். நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், அவர் அவள் இறங்கின உடனே காலை பார்த்து
2: உனக்கு என்ன வேண்டும் என்றார்.
1: அதன் அர்த்தம் என்ன, காலை மகளை கேட்க வைக்கிறார். நீங்க தேவ சமத்தில் வந்து அமரும் போது அவருடைய பார்வை உங்க மேல படும் வரை காத்துருங்க. படும்போது நம்மளை அறியாம நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஏன் அப்பா கிட்ட கேட்டேன் தெரியுமா, அவர் என்னை கேட்க வச்சார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவி. அவ இறங்கி வந்து அப்பா அப்பா அப்பா அப்பா அப்படி இல்லை, அவ இறங்கினதும் காலே அவளை பார்த்து உனக்கு என்ன வேணும். அதன் அர்த்தம் என்ன, மகளை கேட்க வைக்கிறார். என் அப்பா என்ன கேட்க வைக்கிறார், என் அப்பா என்ன ஜெபிக்க வைக்கிறார். இதுதாங்க பிரசனம். அந்த பிரசனத்துல கூடவே இருக்கும்போது சீஷர்களை கேட்க வைக்கிறார். பாத்தீங்களா, நீங்க இதுவரைக்கும் என் நாமத்தினால, ஏ பேதுரு கேளு, யோவான் கேளு, யாக்கோபு கேளு, கேட்க வைக்கிறார். ஆமே, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவரே கேட்க வைப்பார், சரியானதை கேட்க வைப்பார். நமக்கு தெரியாது என்ன கேட்கணும், சரியானதை கேட்க வைப்பார். அவ சரியானதை கேட்டா, அப்பா நீங்க என் கையில் ஒன்று கொடுத்துருக்கிறீங்க, என் கையில் இருப்பதில்லை என்னுடைய எதிர்காலம், உங்க கையில் இருக்கிறது தான் எதிர்காலம், எனவே எனக்கு அதுதாங்க ஆண்டவரே. தகப்பனுக்கு அது பிடிக்குதுங்க. ஒரு பிள்ளை, ஒரு அவருடைய பிள்ளைங்க அறிந்திருக்கணும், இன்னைக்கு என் கையில் இருக்கிற வறட்சியான நிலமல்ல என்னுடைய நாளை, என்னுடைய நாளை என் அப்பா கையில் இருக்கிற நீர் பாய்ச்சலான தோட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதை பார்த்துட்டு போய் போய் ஆண்டவர் உங்களை நம்பினதுக்கு நம்ம கைய பார்த்தா வறட்சி தான். சில கையை பார்த்து சொல்லுவாங்க, கையில என்ன பெரிய ஓட்டை, எங்க இருந்து அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறாங்க? இனி கொத்தனார் போட்டு அடைக்கவே முடியும். அதனாலதான் உங்க கையில பைசாவே தங்க மாட்டது. இங்க ரூமா போட்டிருக்கோம் வந்து தங்கறதுக்கு, என் கையில இருக்கிறது இல்ல. அக்ஸால் சொல்லி இருப்பா இல்ல ஒத்தினியல்ட்ட, நீங்க என் கைய பார்க்காதீங்க, என் அப்பா கைய பாருங்க, நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆமாம், கடந்த நாளில் ஒரு குடும்பம் வந்து வேதனையோடு, பையன் ஏதோ கேட்டானா அதை வாங்கி கொடுக்கறது காசு இல்லை. உடனே நீங்கள் ஏன் சம்பாதித்து வைக்கல, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருந்தா எந்த பிரச்சனை வந்துருக்குமா, இவ்வளோ வேதனையாக இருக்குமா. இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், என் கையில் இருக்கிறத பார்க்காதப்பா, அவர் கையில் இருக்கிறது. சங்கீத 104 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவர் கையில தான் இருக்கு. அக்சாளுடைய நம்பிக்கை அதுதான். இன்னைக்கு எனக்கு இருக்கிற வறட்சி அல்ல என்னுடைய நாளை, என்னுடைய நாளை என்பது இன்று என்னிடத்தில் இருப்பதல்ல, என்னுடைய நாளை என்பது இன்று அவர் கையில இருப்பது. அப்பா ஆமே. நம்முடைய லைஃப நம்ம இடத்தில் இருப்பதை வைத்து தீர்மானிக்காதீங்க. அது ஒருவேளை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், நெருக்கத்தின் சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா சொல்லணும், என் அப்பா கிட்ட இருக்கிறது. அதனாலதான் நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல இருந்தும் தாவீது சொல்லுகிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக அவ ஜெபிக்க காரணம் தைரியம். மூணு காரியத்தை சொன்ன சொல்லுங்க. ஒன்று உரிமை, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அப்பா கிட்ட. மூணாவது தைரியம். இந்த தைரியம் வர காரணம் என்ன? தைரியம் எல்லாருக்கும் வருமா? இளையகுமாரன் தயங்கி தயங்கி வந்தா, மூத்த குமார் எவ்வளவு தைரியம் வந்து கேட்டார் பாத்தீங்களா, என்னப்பா நீங்க அவன் வந்தது அப்படி செய்றீங்க, நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன். இது தான் தைரியம். தைரியம் அப்படி எல்லாருக்கும் வராது. இவளுக்கு இந்த தைரியம் வர காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான், இவளுக்கான வாழ்க்கையை இவள் அமைத்துக் கொள்ளவில்லை, இவங்க அப்பா அமைத்துக் கொடுத்தது. இவளே போய் அப்பாவுக்கு தெரியாம அப்பாவை வேதனைப்படுத்தி இவளே ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொண்டு வந்து, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டுமென்னா ஓடி. அவருடைய தீர்மானம், இவ நோ சொல்லல. அவருடைய செயல், இவ தடுக்கல. அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொன்னவளுக்கு தைரியம் உண்டு. அவ வந்து கேப்பா, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பாக்கு எஸ் சொல்றவங்களுக்கு தான் அப்பா கிட்ட தைரியமா கேட்க முடியும். உரிமை இருக்கும், தைரியம் இருக்காது. இளையகுமாரன் வந்து, அப்பா அந்த வேலைக்காரர்ல ஒருவன், மூத்தகுமார் என்னப்பா நீங்க, அவன் வந்திருக்கிறான் உடனே இவர், ஏய் அவன் வந்துட்டால நீ போ, அப்படி கிடையாது. நீ பாருப்பா என்னுடையதெல்லாம். அந்த தைரியத்தை பாத்தீங்களா? இந்த தைரியம் என்பது எப்படி வந்தது தெரியுமா? தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் அந்த மூத்த குமாரன் செய்யாததுனால அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. அக்சல் தைரியமா அப்பா கிட்ட வந்து கேட்க காரணம் என்ன? நீ என்ன வச்சுட்டு என்ன வந்து கேட்கிற? அப்படி சொல்லல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்? அவளுக்கான வாழ்க்கைய அவள் அமைத்துக் கொள்ளவில்லை, அப்பா அமைத்து கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையை அப்பா சமத்துல விட்டு கொடுக்கணும், குடும்பமா விட்டு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். உமது பிரியத்தின்படி. தாவீது உனக்கு பிரியமே இல்லையா? உனக்கு ஆசையே இல்லையா? எனக்கு ஆசையே வெளியே சொல்ல முடியாது. ஆனா நான் வாழ்ந்திருக்கணும்னா, நான் உரிமையா அவர்கிட்ட போகணும்னா, நான் தைரியமா அவர்கிட்ட போய் கேட்கணும்னா, என் வாழ்க்கையில என் விருப்பம்ல நடக்கணும், அவர் விருப்பம் தான் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கை அவரால் அமைக்கப்பட, நம்முடைய குடும்பம் புருஷன் மனைவி பிள்ளைங்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருதுனாலே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான். முந்தின பழையன ஒளிந்தன, புதிதாயின தேவ சமூகத்தில் நம்ம குடும்பமா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இதுவரை ஒருவேளை எங்க வாழ்க்கை எங்க சித்தப்படி எங்க பிளான் படி ஒருவேளை நாங்கள் அமைச்சிருக்கலாம்ப்பா. இதோ உங்க சமூகத்தில் எங்கள் குடும்பம் என்னும் வரைபடத்தை வைக்கிறோம். ஆண்டவர் வெட்ட வேண்டியதை வெட்டி, திருத்த வேண்டியதை திருத்தி, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை புதுப்பிக்கிறார். சங்கீதம் 65:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65:9 வாசியங்கள் நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus.
2: தேவரீர் பூமியை விசாரித்து
1: அதற்கு நீர், அவர் விசாரிக்கிறார், வேண்டிய நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி, திருத்தி, இப்படி நீர் அதை திருத்தி
2: அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்.
1: ஆமென். அதுதான் இப்பொழுது சொன்னேன். ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டதா இருக்கலாம். தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் அதை கட்டி எழுப்புவார், திருத்த வேண்டியதை திருத்துவார், சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரிப்பார், சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிப்பார். எதற்கு இது தேவை தெரியுமா? தைரியமாய், தைரியமா கேட்க. ஆமென். அக்ஷால போல அப்பா கிட்ட கேட்டு வாங்கணும்னா உரிமை வேணும், நம்பிக்கை வேணும், தைரியம் வேண்டும். இம்மூன்றும் இருக்குமானால் கொடுக்கப்பட்ட வறட்சியை குறித்து அக்ஷால் கலங்க மாட்டாள். அவளுக்கு தெரியும், நான் இன்னும் வாங்கிட்டு வரேன் பாருங்க. ஆமென். ஒத்தினியல்கிட்ட சொல்லிட்டு போறா, எங்க அப்பா கிட்ட கிடைக்குமான்னு தெரியல, அப்படி இல்லை, உத்தரவு பெற்று வாங்கிட்டு வரேன் பாருங்க, நான் என்ன கொண்டு போறேன், என்ன கொண்டு வரேன்னு. ஆமென். அவ போனது மாதிரியே இன்னொரு வறட்சியும் வாங்கிட்டு வந்தா. இதுக்கு பேசாம அந்த கழுதை மேலேயே என்ன தைரியங்க அவளுக்கு, என்ன இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அப்பா போட்ட ட்ராக்ல நடக்கிறதுனால, அப்பா போட்ட பாதையில. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கான வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளாமல் அவர் அமைத்து தருவதை நீ வாழ்க்கையாய் தெரிந்தெடுப்பாயானால் வறட்சி உன் வாழ்க்கையில வந்தாலும் உன்னால தைரியமாய் அப்பா கிட்ட கேட்டு வாங்க முடியும். இந்நாளில கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்திலே

ஐந்து நிமிடம், ஒரு ஐந்து நிமிடம், எல்லாரும் கண்களை மூடி. மூன்று காரியங்கள், உரிமை, நம்பிக்கை, தைரியம். ஒன்று உரிமை. அந்த உரிமையோடு கேட்கணும்னா உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உறவுல விரிசல் வராதபடி காத்துக்கோங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், எனக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுல எந்த விரிசல வந்துடக்கூடாதுப்பா, எந்த விரிசல வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, டெய்லி நம்ம பேசிட்டே இருக்கணும்ப்பா. நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்கிட்ட பேசணும். ஆபிரகாம் கேட்க துணிந்தானே, அந்த உறவுல விரிசல் வந்துட்டு. ஆண்டவரே, அப்பா என் எண்ணம் எல்லாம் அந்த வேலைக்காரர்களோடு, அந்த வேலைக்காரர்களோடு இந்த பிள்ளைங்கிற எண்ணமே போய்விடுமே. இந்த உறவுல விரிசல் வந்துட்டுனா இதுக்காகவா சிலுவையில ரத்தம் சிந்தினா, இதுக்காகவா உனக்காக பலியானா, உன்னை பிள்ளையாக்கி வைத்திருக்கிறாரு. உறவுல விரிசல் வந்துடக்கூட. யாரு என்கிட்ட பேசலைன்னாலும் ஆண்டவர், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் என்ன பகைத்தாலும் நான் உங்களை பகைச்சிடக்கூடாதுப்பா. பல நேரத்துல நாம் விரும்புகிற மற்றவர் நம்ம கூட பேசலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசாம இருக்கிறோம். ஆமென். எங்க பேச விரும்புகிறவங்கிட்ட பேசுங்க. அவாய்ட் பண்றவங்கள்ட்ட ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களை ஒருத்தங்க அவாய்ட் பண்றாங்கன்னா நீங்க உங்களை கேட்க விரும்புறார் தெரியுமா ஒருத்தர், அவர்கிட்ட பேச.

நம்பிக்கை, இந்த நம்பிக்கை உண்டாக உங்க கையில இருக்கிறத பார்க்காதீங்க, அவர் கையில இருக்கிறத பாருங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள். சொல்லுங்க அப்பா, இன்னைக்கு என் கையில வறட்சியான நிலை இருக்கலாம், ஆனா இது கிடையாது என் ஃபியூச்சர். உங்க கையில இருக்கிற நீர் பாய்ச்சலான நிலைமை என் ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிற வறட்சி அல்ல, உன் கரத்தில் இருக்கிற செழிப்பு. என் எதிர்காலம் என் கையில் இருக்கிற வறட்சி அல்ல. சொல்லுங்க, இந்த தேவ சமூகத்தில் உங்க இருதயத்தில் இந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு இந்த வலி தெரியும், இந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். அப்ப ஆனாலும் எனக்கு இது கொடுத்துட்டீங்களே, பிளேம் பண்ணல, அக்ஷால் பிளேம் பண்ணல, அப்பாவை குற்றப்படுத்தல, இது இருக்கட்டும் பா. ஆனா உங்க கையில இன்னும் இருக்குல்லப்பா, உங்க கரத்துல இன்னும் இருக்குது இல்லப்பா. செத்து போன சாராளின் கற்பத்துல உயிருள்ள ஒரு ஈசாக்க கொடுக்க முடிந்தது. செத்து போறா பாக்கா வாலாரா ரீ மாமா சேரே, செத்து போன சாராளின் கற்பத்துக்குள்ள உயிருள்ள ஒரு ஈசா, உயிருள்ள ஒரு வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் சாகல, சாராளின் கற்பத்தான் செத்துச்சு. சேரே மாமா, வாக்கு தத்தம் சாகல, வாக்கு தத்தம் சாகல. வாக்குத்தத்தம் சாகல, வாக்குத்தத்தம் சாகாது. என் எதிர்காலம் என்பது என் கையில் இருக்கிற வறட்சியில் அல்ல, என் அப்பா கையில் இருக்கிற செழிப்புல இருக்கிறது. இதுதான் கேட்க வைக்குது. அப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, ரெண்டு கைகளை உயர்த்தி கேளுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவீரா. ஆண்டவர் கேட்கிறாருங்க உங்ககிட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கையை சொல்லி இனி வேண்டியதை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க, நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. அப்ப கேட்கலாம், ஏன் இந்த வறட்சியான நிலத்தை தந்தார்? அது தந்ததுனால தானே இப்ப கேட்க வைக்கிறார். அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை நீங்க இன்னைக்கு கேட்கறதுக்கு கர்த்தர் நேற்று தந்த அந்த வறட்சியான நிலம் காரணம். ஆமே, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தையும் ஒரு காலேபு கேட்டதுக்கு அதிகமா கொடுப்பானா? காலேபையே ஆசீர்வதித்தவர் நம்ம அப்பா. சத்தமா அப்பா, அப்பா சத்தமா சொல்லுங்க.

தைரியம், தைரியம் அந்த கிருபாசன தண்டையில நெருங்கணும். கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கை, எங்க குடும்பம், என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் உங்க சித்தப்படி, உங்க சித்தப்படி அமையட்டும்பா, அமையட்டும்பா. நாளைக்கு எங்க பிள்ளைங்களும் தைரியமா இந்த கிருபாசன தண்டையில நிக்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க சித்தப்படி வாழ்க்கை அமைச்சு கொண்டவங்களுக்கு நிக்க முடியல. நாளைக்கு தலைமுறை நிக்கணும், தைரியமா நிக்கணும். அப்பா தைரியம், அப்பா கிட்ட வந்து கேட்கணும், உங்க பாதத்தை வந்து பிடிக்கணும். எசேக்கியல் அப்படி இருந்ததுனாலதான் சுவர் புறமா திரும்பி அழ முடிஞ்சது ஆண்டவர் சமூகத்துல. இதெல்லாம் யார்கிட்ட போயிருப்போம்? இளையகுமாரனுக்கு எங்க அப்பா இருக்கிறார், ஆனா தைரியமா போக முடியல பாத்தீங்களா? அவனாய் தெரிந்து கொண்ட வாழ்க்கை வேண்ட. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஆண்டவரே, இந்த இதுதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், இதை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா, எங்க பிள்ளைங்க இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, கதாவே நீர் அமைப்பீராக, என் வாழ்க்கையை கட்டுவீராக. ஆண்டவரே, அக்சால் கேட்டாள், தகப்பன் காலை கொடுத்தான், நாங்க உங்க பிள்ளைங்க, நாங்க உங்களை அப்பாவாக்கல, நீங்க எங்களை பிள்ளைங்களாக்கிட்டீங்க, நாங்க கேக்குறோம், என் அப்பா தருவா. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை சாட்டி.

அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சீ த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

உள்ள கையில் இவனை வரைந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்ன கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி. சொல்லுங்க, உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே, உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

ஜெபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் சொல்ல. இல்லை, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டு? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அண்ட் சொல்ல, நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். குடும்ப நல வழக்குகளை கையாண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய 10 கட்டளைகளை இன்னைக்கு சொல்றேன். 1. உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம். இடைவெளி பிரச்சனைகளை தவிர்க்கும். 2. உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து கொள்ள வேண்டாம். உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகனை திட்டுவது போல் அவளை திட்டிவிடாதீர்கள். ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள். தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன் தாயாருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று நினைப்பவள் அவள். 3. உங்கள் மருமகள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுள்ளவளாயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம். அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை. 4. உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். 5. உங்கள் மகனும் மருமகளும் சண்டையிடும் போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள். 6. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்களை வளர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பு. 7. உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை. அது உங்கள் மகனின் கடமை. இதை நீங்கள் உங்கள் மகனுக்கு நன்று புரிய வைத்திருக்க வேண்டும். 8. நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். 9. உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகனிடம் கொடுக்க வேண்டாம். 10. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்து இல்லை. அவர்கள் உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகளையும் நாம கடைபிடிச்சா மாமியார் மருமகள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய நாம வாழுவோம், அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுவோம். மனிதனை படைச்ச உடனே தாய் தந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் சொன்னதை கேளுங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதிய முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவர் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறார். ஆகையால் ஆதி முதல்
நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தீயது தீர்ந்தது, எராடிகேஷன் ஆஃப் ஈவில். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்துதல் 18:10. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுகளுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா இனத்தாரும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் செல்வந்தரானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய செயல்களுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ ஐயோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 46:8. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். காம், see the glorious works of the Lord. See how he brings destruction upon the world. இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியாகிய திருமுழுக்கினன் யோவான் அவரை அணையாத நெருப்பினால் பதரை சுட்டரிக்கிறவர் என அறிமுகம் செய்தார். நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அந்த அக்னியினால் அவர் பதறாத பதர்களையெல்லாம் அவியாத அக்னியினால் அவித்து சுட்டரிப்பார் என்று அவன் தன்னுடைய பிரசங்கத்தில் தெளிவாக அவன் முழங்கினான். அதே விதமாக தமது வாழ்விலே இயேசு நல்லதை விரும்புவதோடு நின்று விடாது, தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் செய்தார். எனவேதான் பிதாவாகிய தேவன் சகல தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்தார். பரிசுத்தாவியின் வல்லமையால் அவர் நன்மை செய்கிறவராயும் தீயவனின் கையில் அகப்பட்ட மக்களை விடுவிக்கிறவராக நடந்து திரிந்தார். லூக்கா 10:38 இவ்விதமாக வாசிக்கிறோம், தேவன் அவரை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் தமது ஊழிய காலத்தில் உலகில் உள்ள தீயவை அத்தனையையும் இயேசு கிறிஸ்து ஒழித்து விடவில்லை. சாத்தான் தான் இவ்வுலகின் தீது நிறைந்த அமைப்புகளுக்கு அதிபதி என்று அவர் திரும்ப திரும்ப சொன்னார். யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:14, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி பிசாசை உலகத்தின் அதிபதி என்று அவர் தெளிவாக அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே தீயவை யாவற்றிற்கும் சாவு மணி அடிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவை தமது வாயினால் ஊதி ஒழித்து விடுவார். அவரது தோற்றமே அவனை அழித்து விடும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:8 வாசிக்கிறோம். தமது வருகையில் அவர் சாத்தானை மட்டுமல்ல அவனை பின்பற்றுகிறவர்களையும் அதம் பண்ணுவாராம். ஒரு பகுதியை வாசிக்கிறேன், 2 தெசலோனிக்கேயர் 7:9 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைமகனது பாதங்களை முத்தம் செய்யாத எவரும் அவரது கோப கலனுக்கு பலியாகுவார். எனவேதான் சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். 1000 ஆண்டு சாத்தான் கட்டப்பட்டு இனிமேல் நாடுகளை வஞ்சிக்க முடியாதபடி ஆழம் காண முடியாத படுகுழியில் தள்ளப்படுவான். முடிவாக அவனுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் தீக்கடலில் அவன் தள்ளப்படுவான். அங்கு அவர்கள் என்றென்றுமாய் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:10 கூறுகிறது. சாத்தான் இல்லாத ஒரு இடத்தை யோசித்து பாருங்கள். பிசாசின் ஆவிகள் அரசு தலைவர்களை அவர்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை எதிர்க்கும்படியாக ஏவிவிடும். இதுதான் அர்மகதோன் யுத்தம் என்பது. இதை வெளிப்படுத்தல் 16:10 வாசிக்கிறோம், பேட்டில் ஆஃப் ஆர்மகதன். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு போர் புரிவார்கள், ஆனாலும் அவர் அவர்களை வென்று விடுவார். ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. He is the Lord of Lords and King of Kings. இப்பாலுலகின் தீய அமைப்பாகிய பாபிலோன் என்பது விழுந்துவிடும், விழுந்து போகும். அதைத்தான் இன்று நாம் வெளிப்படுத்தல் 18:10 வாசித்தோம். இன்று நான் உயர்த்தப்பட்டால் பெருமையடைகிறேன், அடுத்தவர் மதிப்பு பெற்றால் பொறாமை கொள்ளுகிறேன். ஆனால் கிறிஸ்து திரும்ப வந்து தமது பரிசுகளை வழங்கும் போது பரிசு வாங்குபவன் பெருமைப்பட மாட்டான், அதை பார்ப்போர் பொறாமைப்பட மாட்டார். விண்ணகம் என்பது ஆச்சரியங்கள் நிறைந்த இடமாயிருக்கும். முந்தியவர் பிந்தியவராயும் பிந்தியவர் முந்தியவராயும் இருப்பார்களாம். அங்கு இருப்பர்

எந்த ஆச்சரியமும் நம்மை துக்கத்தில் ஆழ்த்தாது, என்னே இடம் அது. எனவேதான் டோனா ஊரை சேர்ந்த தாவீது ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே இவ்வளவு அழகான ஒரு பாடலை ஏற்றி வைத்தார்கள். எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ, எது என் சீயோனோ, அதின்னம் எத்தனை தொலையோ. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். கம் சீ த க்ளோரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட், சீ ஹவு ஹி பிரிங்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்பான் த வேர்ல்ட். ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்தில் வந்து தீயவை யாவும் ஒழிந்து போகும்படி தம்முடைய வாயின் காற்றினாலே அத்தனையும் அவர் அழிக்கப் போகிற ஒரு நாளை குறித்து இன்று நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உமது மாபெரும் கிருபையினாலே அந்த கோபாக்கினிக்கு நாங்கள் ஆளாகி விடாதபடி தேவரீர் எங்களை ரட்சித்து விட்டதற்காக, எங்களை மீட்டு விட்டதற்காக, உங்களுடைய பாதங்களை முத்தம் செய்ய ஆவியானவர் எங்களை துரத்தி விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனாலும் செல்வ செருக்கிலும் உலகத்தின் ஆடம்பர எல்லா விசித்திரங்களிலும் கர்த்தாவே இன்னும் பிடிக்கப்பட்டு கர்த்தாதி கர்த்தரை ராஜாதி ராஜாவை வணங்க அவருக்கு முன் அடிபணியாத ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீக்கிரத்திலே உம்முடைய குமாரனுடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அதற்கு முன்பதாக அந்த கோபத்திற்கு மக்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை எல்லா மூலை முடுக்குகளிலும் வாருங்கள் என்னிடத்தில் என்று சொல்லி அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாங்கள் தொனிக்க எதிரொலிக்க கர்த்தாவே எங்களுடைய கால்கள் விரைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த தியானத்தை குறித்து நாங்கள் ஏனோதானோ என்று இராதபடி, கவலையீனமாய் ஏனோதானோ என்று வாழ்கிற அத்தனை பேரையும் இந்த தேவ வார்த்தைகளினால் நாங்கள் எச்சரிக்க நோவாவை போன்ற ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். நித்திய ராஜ்யத்திலே நீர் எங்களுக்கு பங்கு தருவேன் என்று எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரலோக புத்தகத்திலே எங்கள் பெயர்களை நீர் எழுதி வைத்து விட்டதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே இன்னும் எத்தனை பேருடைய பெயர்களை நாங்கள் எழுத முடியுமோ அத்தனை பெயர்களையும் உடைய பரலோக புத்தகத்தில் நாங்கள் சேர்க்க விடாது உழைக்க நீர் எங்களுக்கு உதவிதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலமெல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை கர்த்தர். நம்ம இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன், நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம்.

கொண்டு அந்த ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார்.

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடக்க போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன் இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டு கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வனை போன்ற கொடுமையான வியாதிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழியை

இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவரின் நேசருடைய உள்ளங்கைகள இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மையா

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம், பத்திரமாக, சேஃப் இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உன் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் தான் சொல்லுகிறது, ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

பிழைப்பார். அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தம் அல்ல. தாமதம் மறுப்பு அல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியா, ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, பஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமும் முதல் அதிகாரம் 27வது வசனம். 1618 முதல் 1648 வரை இங்கிலாந்தில் 30 ஆண்டு காலம் நடந்த யுத்தத்தில் ஸ்வீடன் நாட்டு மன்னன் குஸ்தாவஸ் அடால்ஃபஸ் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய படை மாபெரும் வெற்றியை பெற்றது. ஸ்வீடனுக்கு வெற்றி கிடைத்தாலும் அங்கு மாபெரும் துக்கம் ஏற்பட்டது. அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஸ்வீடன் நாட்டுக்கு ஒரு மன்னனை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கினார்கள். சிலர் சொன்னார்கள், இந்த ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று. வேறு சிலரோ, நம் மன்னனுடைய கிரீடம் அவருக்கு உறவினரான போலந்து நாட்டு மன்னனுக்கு வைக்கப்பட்டு அவரையே ஸ்வீடனுக்கு மன்னனாக்க வேண்டும் என்றார்கள். இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்வீடன் நாட்டு சான்சலர் எழுந்தார். ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாகவும் மாற்ற வேண்டாம், போலந்து நாட்டு மன்னனையும் நம் நாட்டுக்கு மன்னனாக மாற்ற வேண்டாம். ஏனென்றால் மகா குஸ்டஃபஸுக்கு அவருடைய சொந்த வாரிசே இருக்கிறது. அவருடைய 6 வயது மகள் இருக்கிறாள், அவளையே அரசியாக்கி விடலாம் என்றார். ஆனால் சிலரோ, அப்படியா, அரசனுக்கு 6 வயது குழந்தை இருப்பதே எங்களுக்கு தெரியாதே என்று அந்த கருத்தை மறுத்து பேசினார்கள். அதற்கு சான்சலர், இதோ கொஞ்சம் பொறுங்கள், நான் அவளை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி மன்னனின் 6 வயது குழந்தை கிறிஸ்டினாவை தூக்கி கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். ராஜாவுக்கு சொந்த வாரிசு இருக்கிறதா என்ற சந்தேகத்தை கிளப்பியவர் சற்று முன்பாக சென்றார். சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த கிறிஸ்டினாவை வெறிக்க வெறிக்க பார்த்தார். பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் பக்கம் திரும்பி, அவளுடைய மூக்கை பாருங்கள், கண்களை பாருங்கள், அவளுடைய நாடியை பாருங்கள், இந்த சிறுமியின் முகத்தில் நான் மகா குஸ்டவஸை பார்க்கிறேன். மன்னனை அச்செடுத்து வார்த்ததைப் போல இருக்கிறாள். அவள் நிச்சயமாக நம் மன்னனின் குழந்தைதான் என்றார். இதை கேட்டதும் அனைவரும் கிறிஸ்டினா ஸ்வீடனின் அரசி என்று மகா ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் தங்கள் தகப்பனின் சாயலை பிரதிபலிப்பதைப் போல நாம் தேவனின் பிள்ளைகளாயிருந்தால் அவருடைய சாயல் நம்மில் தெரிய வேண்டும். அவரைப் போலவும் அவருடைய தன்மைகளுடனும் இருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாது சுந்தர் சிங் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டிலிருந்த ஒரு சிறுமி வாசலில் நின்ற சுந்தர் சிங்கை பார்த்துவிட்டு, அம்மா, இயேசு நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றாள். ஆம், சாது சுந்தர் சிங்குக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருடைய முகத்தில் ஒரு பேரொளியை கொடுத்தது. அவருடைய கண்களிலிருந்து ஒரு தெய்வீக அன்பு அம்பு போல பாய்ந்தது. அவருடைய தன்மைகளும் இயேசுவை போல மாறியது. மோசே தேவனோடு இரவும் பகலும் 40 நாட்கள் சீனாய் மலையிலே சஞ்சரித்த போது அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. அதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஜனங்கள் சொன்ன பிறகுதான் தன் முகத்தில் தெரிந்த பிரகாசத்திற்கான காரணத்தை அவர் அறிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான தன் தகப்பனை பிள்ளைகள் ஒத்திருப்பதை போல தேவனால் பிறந்த நமக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. ஆகவே அவர் பாவமற்ற பரிசுத்தராயிருப்பது போல நாமும் இருக்க வேண்டும். அவர் ஒளியில் இருப்பதைப் போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். அவரை நெருங்கி சேரச் சேர தேவன் நமக்கும் இந்த கிருபைகளை தருகிறார். நாம் தேவனைப் போல தன்மையுள்ளவர்களாக மாறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் பிரதான நோக்கமே அதுதான். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தன்மையின்படியும் மாற்றுவாராக.
2: சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே,

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangikondirukkirabadi amukku nandri solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum unna magimai irangattum. இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:15 நாம் வாசித்து அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இது எங்கே சொல்லியிருக்கிறது, யார் இதை சொன்னாங்க, அதை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம இந்த தியானத்துக்குள்ளே வருவோம். சங்கீதக்காரன் 95வது சங்கீதத்தில் 8-11 வரைக்கும் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 95:5 சங்கீதம் 95:8 நான் வாசி கேட்குறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாட்களிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பாறையில் அவர் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அன்பாவிலே இந்த வசனத்தை தான் இங்கே தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வசனத்தை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை தான் இங்கே எபிரேயர் எழுதின நிருபத்தை எழுதின போலா அடிகளார் இங்கே இதை குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன 7வது வசனத்திலிருந்து சொல்கிறார், 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இளைப்பாயில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று. இது ஏன் இங்கே சொல்லிட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, அந்த 12வது வசனம் 13வது வசனத்தையும் பாருங்கள். 13, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். அன்பாவிலே இன்னைக்கு கிறிஸ்துவின் இடத்திலே பங்கு உள்ளவர்களாய் இருக்கிற வேண்டுமென்றால் இங்கே ஒரு 3 ஆலோசனைகளை இங்கே தருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆதி காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் தேவன் அவர்களை போஷித்து பராமரித்து 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து செருப்பு தேயலை ட்ரெஸ்ஸு விழிஞ்சு போல இப்படி பல காரியத்தை அவர் அதிசயங்களை அற்புதத்தை செய்து 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, வழி நடத்தின போது அவங்க கோபம் மூட்டினார்கள். அந்த இலைப்பாதுக்குள்ளே பிரவேசிக்காமல் ஆண்டவரே ஆணையிடுற மாதிரி அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, ஒரு ஆண்டருடைய கீழ்ப்படிதல் இல்லாத ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி நவீன காலத்து கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால்தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு இங்கே பேசுகிறார். என்னென்னா கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அவங்க 40 வருஷ காலம் நடந்த ஆண்டுகிட்ட பங்கு இல்லாமல் அந்த பிரவேசிக்கல, அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்காமல் போயிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக. அதெல்லாம் சொல்கிறார் 15வது வசனத்தில் சொல்கிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டதில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருந்து சொல்லியிருக்கிறதே என்று சொல்கிறார். அப்போ கோபம் மூட்டின அந்த அந்த கோபம் மூட்டுதலில் நடந்தது போல அப்படின்றார். ஆண்டுடைய கோபம் ஏன் வந்ததுன்னா அவங்களுடைய இருதயத்தின் கடினப்பட்டதுனால தான் ஆண்டுடைய கோபம் வந்து இப்படி சொன்னார், என்னுடைய இலைப்பாறையில் நீங்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன் என்று. இன்றைக்கி ஆண்டுடைய கோபாக்கணிக்கு நாம் ஆளாகக்கூடாதுன்னு தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அந்த காரியத்தை இங்கே என்ன செய்கிறார், நோட் பண்ணி சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள் இந்த 12வது வசனத்திலிருந்து படித்தோம்னா தெரியுதோம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இன்றைக்கி உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இன்றைக்கி நம்முடைய ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்கிறதான். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயன்றார். அப்போ இருதயத்தில் தான் அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான் பிசாசு. அந்த இருதயத்தில் ஏன் அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான் என்று பார்த்தோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாக்கா இருதயம் கடினப்படுகிறது தான். அதனால்தான் 13வது வசனத்தில் சொல்கிறார், உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் வந்தால் தான் இருதயம் கடினப்படும். இப்போ இருதயம் கடினப்பட்டால் அவிசுவாசம் வருது. இருதயம் கடினப்படுறதுக்கு என்ன காரணம், உலகத்தில் இருக்கிற பாவம் உள்ளே வரும்போது இருதயம் கடினப்படுது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பாவத்தை உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே ஏற்றணும். இல்லைன்னா உள்ளே வராதபடிக்கு பாவம் உள்ளே வராதபடிக்கு இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஆனால்தான் நீதிமொழிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 4:23 இப்படியாக சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளையும் விட்டு அகற்றி உன் உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளில் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்கு காப்பாயாக. இப்போ பாருங்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றார். இப்போ இருதயத்தில் தான் அந்த பாவம் உள்ள நுழைஞ்சி நமக்கு அவிசுவாசத்தை, இருதயத்தை கடினப்படுத்தி அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அப்போ இருதயம் கடினப்படாதபடிக்கு, அவிசுவாசத்தில் நாம் நடந்து ஆண்டுடைய கோபாக்கணிக்கு ஆளாகாதபடிக்கு இருக்கணும்னா நீதிமொழிகளில் ஆலோசனை சொல்கிறாரு. என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி நாம் இருதயத்தை காத்துக்கொள்கிறோமா? நம்ம வீட்டை காத்துக்கொள்கிறோம், நம்ம உடம்பு சரீரத்தை காத்துக்கொள்கிறோம், மற்றபடி நம்முடைய உடைமைகளை காத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்கிற வழியை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமா? இன்றைக்கி நாம் அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்தான் ரொம்ப முக்கியமானது. அது அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்றார். அப்போ எல்லா காவலோடும் அப்படின்னாக்கா வாயினால் இருதயத்தில் நம்ம வந்து என்ன செய்யணுமா, கடினப்படுத்துகிறோமா? அதனால் தான் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடின் மாறுபாட்டை உனக்கு மாற்றி மாற்றி பேசுறதுனால இருதயம் கடினப்படுகிறது, அதனால் அவிசுவாசம் வருகிறது. அப்போ வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றினா நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அடுத்து என்ன சொல்கிறாரு, கண்ணு நேராக நோக்க கடதுன்றார். இன்னைக்கு கண்ணால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அநேக பாவத்தை பார்த்து இன்றைக்கி இருதயத்தை கெடுத்துடுறாங்க, இருதயத்தை கடினப்படுத்திடுறாங்க. இருதயத்தை இன்றைக்கி நம்ம கடைபட்டு வரோம். அதன் மூலமாக அவிசுவாசம் நமக்குள்ளே வருகிறது, ஆண்டவருக்கு விரோதமாகி போகிறது. அப்போ வாய், கண், அடுத்தது கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் நிலைவரைப்பட்டிருப்பதாக. இடதுபுறமும் வலதுபுறமும் என்ன செய்யாத, உன் காலை என்ன செய்ய, தீமைக்கு விளக்கு. இப்போ கண், வாய், கால் இந்த மூணு மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இருதயத்தை காத்துக்கொள்ளலாம் அப்படின்றார். அதனால் தான் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் மூலமாக நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அதனால இந்த பாவம் உள்ளே வராதபடிக்கு நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னா எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள நம்ம வாயை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், கண்ணை ஜாக்கிரதையாக. அதனால்தான் ஒரு இடத்துல மத்தியில் சொல்கிறார் ஆண்டவர், உன் கண் தான் உன் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது, கண் கெட்டு போச்சுன்னா நீ என்ன செய்யாத, ஒரு புடுங்கி கடாசு அப்படின்றார். அதேபோல் கை, அதேபோல் கால், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போதே வாய், அப்போ இந்த வாயினால் என்ன செய்கிறோம், நம்ம பாவத்தை செய்கிறோம். இன்றைக்கி அதனால் நம்ம இருதயம் கெட்டு போகுது, நம்முடைய இருதயம் என்னது, கடினப்பட்டு போகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை நாம் பாவம் இருதயத்தில் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்முடைய புற அவயங்களாகிய வாய், கண், காது, கை, மூக்கு, சாரி அந்த கால், இவைகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த இருதயத்தில் அந்த பாவம் என்ன செய்யாது, நமக்குள்ளார வராது என்று பார்க்கிறோம். அந்த இருதயத்தில் அந்த பாவம் நமக்குள்ளே வரலனாலே நம்மளுடைய இருதயம் கடினப்படாது, நவமான இருதயமாக மாறும். அதனால தான் எரேமியாவில் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இந்த கடினமான இறுதி, இந்த கல்லான இறுதியத்தை எடுத்துகிட்டு என்ன இறுதியத்தை தாங்கன்னு சொல்கிறாரு, நவமான இறுதியத்தை, சதையான இறுதியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுவோம்னு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் வந்து தாவீது அதை தான் சொல்கிறாரு சங்கீதத்தில், அந்த இறுதியம் வந்து திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்குது, இந்த இறுதியம் வந்து பொல்லாத இறுதியமாக இருக்குது, இந்த இறுதியத்தை என்ன செய்ய என்னை விட்டு நீக்கி போட்டு ஈசோப்பினால் கழுவும் அப்படின்றார். இப்போ நாம் அந்த இருதயத்தை பாதுகாக்க, இருதயத்தை நாம் சுத்திகரிக்க நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் இங்கே புத்தி சொல்கிறார் எபிரேயரில். என்ன சொல்கிறாருன்னா, தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த பொல்லாத இருதயம் எப்போ வருதுன்னா, பாவம் வஞ்சனையாக, பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகுது. அந்த பாவம் உள்ளே வர்றதுனால தான் இருதயம் கடினப்படுகிறது என்று பார்க்குறோம் அன்பாவன்லே. அதனால் நாம் என்ன செய்யணும் இப்போன்னா, 14 வசனத்தில் தான் சொல்யூஷன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், எபிரேயர் 3:14 ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவனிடத்திலே பங்கு உள்ளவர்களாக இருப்போம். அப்போ ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கை, இன்றைக்கி அதில் முடிவு பரிந்தம் உறுதியாக இருக்கிறோமா? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் ஷேக் ஆகுது. எதையாவது உலகத்தில் வந்து பணம் கொஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம நம்பிக்கை குறையிறது கொஞ்சம். இந்த இதை பாருங்கள், இன்றைக்கி நம்பிக்கை குறைவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லுவாங்களாம், கழுத தேஞ்சி கட்ட எறும்பான கதையாக, வர வர மாமியார் கழுத போலானார், இப்படி பழமொழிலாம் உண்டு. இன்றைக்கி வர வர இன்றைக்கி என்ன செய்கிறோம், அலட்சியம் நமக்குள்ளே வந்து போகுது, பயபக்தி இல்லை. ஆண்டு ஐயோ இது ஊழியமாச்சே, இது ஆண்டருடைய காரியமாச்சே, நம்ம வந்து என்ன செய்யணும், இதை கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படின்றது வரல. நமக்கு அலட்சியம் வருகிறது, அசட்டைத்தனம் வருகிறது. இதனால்தான் ஆண்டர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் கொண்ட அன்பை விட்டு நீ விழுந்து போனாய் என்று உண்மையில் உனக்கு எனக்கு குறை உண்டுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார். அப்போ ஆரம்பத்தில் ஆண்டர் மேலே நாம் காட்டுற அந்த நம்பிக்கை அன்பு, அது முடிவு பரிந்தும் நமக்கு என்ன செய்யணும், நிலையாய் நிற்கணும், உறுதியாக இருக்கணும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது பாவம் உள்ளார என்றாவை என்றாவை இருதயம் கடின, அதுதான் இன்றைக்கி இஸ்ரேவேல் மக்கள் அப்படி தான் செஞ்சாங்க. ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த பார்வோன்ட்ட அவஸ்தப்படும் போது, ஐயோ ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ நாங்கள் துன்பப்படுறோம், அடி வாங்குகிறோம், அப்படி உதவாங்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அவங்கள விடுதலை செஞ்சு கொஞ்சம் மண்ணாவெல்லாம் கொடுத்து அவங்கள போஷித்து இப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னது பாவம் அவங்களுக்குள்ளார, என்றாவது விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தாங்க, விபச்சாரத்தை கொண்டு வந்தாங்க, இப்படி பல காரியத்தை கொண்டு வந்து கீழ்ப்படியாமல் போனாங்க. இப்படி பல காரியத்தை செய்து அந்த இருதயத்தை கடினப்படுத்த தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், கோபத்தில் இளைப்பாதில் நீ என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஆணையிட்டாருன்னு சொல்கிறோம். அவரை டென்ஷன் ஆகிட்டோம். இன்றைக்கி நாம் இன்றைக்கி புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற பக்தர்களாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். இன்றைக்கு நீ என்ன செய்யணும், நாம் அந்த இருதயத்தை பொல்லாத இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்ற, அந்த இருதயம் கடினப்படாமல் இருக்க அந்த நீதிமொழிகளில் சொல்ல ஆலோசனையை கேட்டு நம்ம இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்யணும், வாயைய கண்ணை கையை காலை இப்படி பரிசுத்தமாய் நாம் காத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அந்த அன்பு நமக்குள்ளார என்ன செய்யும், ஊற்றெடுக்கும். அன்பாவில் இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஸ்லாகிங்காக கொஞ்சம் வழி விலகி போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் உஷாராகணும். ஐயோ ஆண்டவரே, அந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு நேர்ந்தது போல் எனக்கு எங்களுக்கும் நேரக்கூடாது, நாங்கள் இன்னும் இருதயத்தை நாங்கள் என்ன செய்யணும், பண்படுத்தணும், இன்னும் தாழ்மைப்படுத்தணும், எங்கள் இருதயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்தணும், இன்னும் நாங்கள் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக எங்கள் வாயை கண்ணை காரை எல்லாத்தையும் நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னாக்க இன்றைக்கி வாயினால் பாவம் செய்கிறோம், இன்றைக்கி கண்ணுனால் பாவம் செய்கிறோம், கையினால் கால்னால். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் மத்தியில், இதெல்லாம் உனக்கு பாவத்தை கொண்டு வருது, அதனால் என்ன செய்ய அதை தரித்து போடு அப்படின்றார். ஒத்த கை ரெண்டு கையும் இல்லாமல் நீ நரகத்தில் இருக்கிறத விட ஒத்த கை உள்ளவனா நீ பரலோகத்தில் வந்து என் கூட இரு அப்படின்றார். ரெண்டு கண்ணு இல்லாதவனா நரகத்தில் இருக்கிறத விட ஒத்த கண்ணாக நீ என் கூட பரலோகத்தில் வந்து வாழுன்றார். அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த அவயங்களை நாம் ஜாக்கிரதையாக காத்து கொண்டோம் என்றால் நம்முடைய உள்ளார இருக்கிற இருதயத்தை நாம் என்ன செய்வோம், காத்து கொள்ள முடியும். பாவத்தை என்ட்ரு பண்ண முடியாது, பாவம் என்ட்ராவாது, இருதய நவமான இருதயமாய் மாறும். அன்பாவன்லே, இன்றைக்கு நாம் ஆண்டுடைய கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற பங்கு உள்ளவர்களாக இருக்கணும்னா ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கையும் அன்பு நமக்குள்ளே வேணுன்றத சொல்கிறாரு. அந்த இருதயம் கடினப்படக்கூடாது, அந்த இருதயத்தில் கடினப்படுறதுக்கு, அந்த பொல்லாத இருதயமாய் மாறுறதுக்கு காரணம் பாவம்தான், அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. எனவே இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசில் வச்சு இதெல்லாம் நம்ம தியானித்து, அதனால்தான் கடைசியாக சொல்கிறார் பாருங்கள், 19 எபிரேயர் 3:19, ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அவிசுவாசம் என்ற அந்த பொல்லாத இருதயம் நமக்குள்ளே எதனால் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணுன்றதை இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படியாக நம்மளை இருதயத்தை தாழ்த்து ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வோம். அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு அந்த ஒரு பிசாசு பிடிச்ச மகனை கொண்டு வந்து ஒரு அப்பங்காரன் எப்படி அழுகுறான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் இருதயத்துலேருந்து என்ன செய்யுங்க நீக்கி போடுன்னு மாரில் அடிச்சுட்டு அழுவது போல் நாம் அழுவோம், நாம் ஆண்டவரிடத்தில் கதறுவோம், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் ஒரு நாளும் வரக்கூடாது, நான் அந்த இலைப்பாதுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு மகளாய் நான் மாற வேண்டும், அதற்கு என்னுடைய இருதயம் கடினப்படக்கூடாது, என் இருதயத்தை காத்து நடக்க எனக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, அதன்படி முடிவு பறிந்து உன் மேலே நான் நம்பிக்கை வைக்க உதவி செய்யணும் சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த இருதயம் எப்படியாக கடினப்பட்டு அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது, இந்த பாவம் உள்ள நுழையும் போது இருதயம் கடினப்படுகிறதுன்னு பார்க்குறோம், அவிசுவாசம் வருதுன்னு. ஆண்டவரே, என்னுடைய இருதயம், எங்களுடைய இருதயம், இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் தான் காத்து கொள்ள முடியும். ஆண்டவரே, நாங்கள் வாய், கண், ஆண்டவரே கை, கால் இதெல்லாம் நாங்கள் பரிசுத்தமாய் வாய் வைத்து கொள்ளும் போது, உமக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடாத இருக்கும்போது இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்கமாக ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நீதிமொழிகளின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன்படியாக செய்து ஆண்டவருடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கிற ஆண்டவரே தகுதியை எனக்கு எங்களுக்கு தாங்க. அந்த அவிசுவாசம் என்ற பொல்லாத சாத்தானுடைய கிரியையில் என்னை விட்டு, எங்களை விட்டு, ஒவ்வொரை விட்டு அகற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே என்ன எங்களையும் காத்து வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன்.
2: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ஷம்மா, எகவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை. Wonderful Lord, you are so wonderful.

பிரைஸ் அல்லார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் உங்களை பாதுகாப்பதாக. நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வார்த்தை சத்தியம். தகப்பன் பிள்ளையை சிக்ஷிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தகப்பன் எந்த பிள்ளையை சிக்ஷிப்பார் தெரியுமா? நேசிக்கிற புத்திரனை. இங்க வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன? உன் மகனை சிக்ஷை செய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நம்மேல் பாசம் வைத்து நம்மை சுமையா எண்ணாமல் சுகமா எண்ணி நம்மை இந்நாள் வரைக்கும் சுமந்து வருகிற நல்ல தகப்பன். சில வேளைகளிலே அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை வரும்போது நாம் அதை தண்டனையா எண்ணி நாம் தண்டிக்கப்படுகிறோம். அவ்வளவுதான், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை விட்டு விட்டார் என்றெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் அப்படி அல்ல. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான் என்று. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தகப்பன் மகனை சிக்ஷித்து வளர்த்தும் போது அந்த மகன் பின்னாட்களிலே தகப்பனுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் மாறுகிறானா? அப்படி என்றால் என்ன, அவன் ஒரு நல்ல நிலையை அடைந்து தகப்பனை போஷிக்கிறவனாய், தகப்பனுக்கு எல்லா விதத்திலும் துணை செய்கிறவனாய், உதவி செய்கிறவனாய் மாற்றப்படுகிறானா? அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, தகப்பனுடைய சிக்ஷை என்னுடைய பின்னாட்களில் என்னை நன்றாயிருக்க வைக்கும். பரலோக தகப்பன் நம்மை சிக்ஷிக்கும் போது ஒரு காரியம் அங்கே தெரிகிறது. என்ன தெரியுமா? என்னுடைய ஃபியூச்சரில் நான் நன்றாயிருப்பதற்கும், நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும், நான் அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவனாய் இருக்கிறதற்குமே என்னை அவர் சிக்ஷிக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை உங்கள் பெற்றோர் சிக்ஷிக்கிறது உங்கள் பின்னாட்களில் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போகிறீர்கள். அதே போல தான் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, அன்பு சபையோரே, அன்பு தேவ மக்களே, கர்த்தர் பரலோக தகப்பன், நல்ல தகப்பன். சில நேரத்தில் சிக்ஷிக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் நாளைக்கு அவருக்கு ஆனந்தமாகவும் ஆறுதலாகவும் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைக்கதான் சில பகுதிகளில் நம்மை திருத்தும்படிக்கு நம்மை சிக்ஷிக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு அப்பா. சிக்ஷை நல்லதே. எனவே சிக்ஷையிலே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். நல்ல தகப்பனே, நீரங்களை சுமக்கிறதும் நீரங்களை சிக்ஷிக்கிறதும் நீரங்களை கண்டிக்கிறதும் எல்லாமே எங்கள் நன்மைக்கு. நீங்கள் அப்பாவாக இருந்து செய்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகளாக இருந்து இதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வுக்கும் தலைப்பாக கனம் உள்ளது. இதற்கான ஜீவ வார்த்தை எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் என்று ஆரம்பிக்கிறோம். மே மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வரும் திருமண அழைப்புதல்கள் கணக்கில்லாதவைகள். சில கிறிஸ்தவ திருமண அழைப்புதல்கள் வரும்போது அதில் 4 பக்கமும் மஞ்சள் பூசி வருகிறதை பார்த்திருக்கிறோம். முன்பெல்லாம் நல்ல நாளை மட்டும் பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் இப்பொழுது நல்ல நேரத்தையும் கூட பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் திருமணம் நடக்கும் என்று குறிப்பிட்டு நேரத்திலும் கூட புறஜாதியரை பின்பற்றுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வேதத்திலே கத்தர் நாள் நேரம் சகுனம் பார்க்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஜோதிடர்களிடம் போய் காசு கொடுத்து நல்ல நேரம் நல்ல நாள் கேட்டு குறித்து ஒழுங்கு செய்யப்படுகிற திருமணத்தை கத்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்க முடியும்? மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய காலத்திலே கிறிஸ்தவர்களின் ஜோதிடம் கணிக்கும் பழக்க வழக்கங்களை குறித்து மிகவும் வன்மையாக கண்டித்தார். குழந்தை பிறந்த ராசி அக்குழந்தையின் தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்று இந்த ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். நாம் அவர்களை பார்த்து கேட்கிறோம், ஏசாவும் ஜாக்கோப்பும் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து பிறந்தனர், அப்படியானால் ஏன் அவர்கள் இயல்பும் வாழ்வும் ஒரே மாதிரியாக இல்லாமல் மிக அதிகமாக வேறுபாடுகள் நிறைந்ததா இருந்தன? இப்படியாக நாம் வினவுகிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டு திருமணத்தை தேவ சித்தத்தின்படி முழங்காலில் நின்று ஒழுங்கு செய்யுங்கள். கர்த்தருடைய பிரியம் அதில் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. விவாகம் ஏன் கனம் உள்ளது? முதல் திருமணத்தை கத்தர் ஏதேன் தோட்டத்தில் நடத்தி வைத்தார். முதல் அற்புதத்தை கூட ஒரு திருமண வீட்டில் தான் நிகழ்த்தினார். அது மட்டுமல்ல, நித்தியத்திலே கிறிஸ்துவே உங்களுடைய ஆத்தும மனவாளனாய் இருக்கிறபடியினால் அவர் ஒவ்வொரு திருமணத்தையும் கனம் உள்ளதாகவே காண்கிறார். உண்மையாகவே தேவனால் இணைக்கப்படுகிற குடும்பங்கள் மிக இனிமையானதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் விளங்குகின்றன. அவர் விவாகம் என்பதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து திட்டமிட்டு தம்முடைய எல்லையில்லாத ஞானத்தினாலே நிறைவேற்றினார். விவாகம் என்பது கணவனும் மனைவியும் மாத்திரம் இணைக்கப்படுவது அல்ல, அவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதையே அது வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் முப்புரி நூல் என்று சாலமோன் குறிப்பிட்டார். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று வேதமும் சொல்லுகிறது. கணவன் மனைவி மற்றும் கிறிஸ்து என மூவரும் முப்புரி நூலாக இணைக்கப்படும் போதுதான் எந்த சத்ருவினுடைய வல்லமையும் அவர்களை பிரிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே, கணவனும் மனைவியும் கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளும் போதுதான் அந்த இல்லற வாழ்க்கையில் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நிலவும். அந்த விவாகம் தான் கனமுள்ளதாயிருக்கும். உங்களுடைய நினைவுக்கு, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவான், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவாள். எபேசியர் 5:33. அன்பான ஜீஃபான் நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் தேவையானதை நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே இந்த நாளிலே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்மோட அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறு அன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

சிந்திப்போம் செயல்படுவோம். குடும்ப நல வழக்குகளை கையாண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய 10 கட்டளைகளை இன்னைக்கு சொல்றேன். 1. உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம். இடைவெளி பிரச்சனைகளை தவிர்க்கும். 2. உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து கொள்ள வேண்டாம். உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகனை திட்டுவது போல் அவளை திட்டிவிடாதீர்கள். ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள். தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன் தாயாருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று நினைப்பவள் அவள். 3. உங்கள் மருமகள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுள்ளவளாயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம். அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை. 4. உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். 5. உங்கள் மகனும் மருமகளும் சண்டையிடும் போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள். 6. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்களை வளர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பு. 7. உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை. அது உங்கள் மகனின் கடமை. இதை நீங்கள் உங்கள் மகனுக்கு நன்று புரிய வைத்திருக்க வேண்டும்.

8. நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். 9. உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகனிடம் கொடுக்க வேண்டாம். 10. உங்கள் பேரக்குழந்தைகள் உங்கள் சொத்து இல்லை. அவர்கள் உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகளையும் நாம கடைபிடிச்சா மாமியார் மருமகள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய நாம வாழுவோம், அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுவோம். மனிதனை படைச்ச உடனே தாய் தந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் சொன்னதை கேளுங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 5 verse 21.
1: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார்.
2: For the ways of man are before the eyes of the Lord, and he ponders all his paths.
1: மனிதனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது.
2: For the ways of man are before the eyes of the Lord.
1: அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர் தூக்கி பார்க்கிறார்.
2: And he ponders all his paths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: மனிதனுடைய வழிகள் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன?
2: So what is that mentioned as ways of a man here?
1: மனிதனுடைய வழிகள் என்றால் என்ன?
2: What does ways of a man mean?
1: மூன்று காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
2: You have to understand three important things.
1: மனிதனுடைய வழிகள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள காரியத்தின் முதலாவது அர்த்தம், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எடுக்கும் தீர்மானங்கள்.
2: Here ways of man means ways are related to decisions.
1: அவனுடைய தீர்மானங்கள் தான் அவனுடைய வழிகள் என்று சொல்லலாம்.
2: Here you can say his decisions to be his ways.
1: அதாவது அவன் என்ன தீர்மானங்களை தன் வாழ்க்கையில் எடுக்கிறானோ தன் வாழ்க்கையிலே அவன் முன்னேறும் பாதை அதுவாகவே இருக்கும்.
2: So his life progresses as a result of series of decisions that he take.
1: நாம் ஒன்னு விளங்கிக் கொள்ளணும், இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பின் விளைவுகளை கொண்டு வரப்போகிறது.
2: You have to understand our choices that we make today become our consequences tomorrow.
1: இன்றைக்கு நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்தால் நாளைக்குள்ள பின் விளைவுகளும் நல்லதாய் இருக்கும்.
2: If you make your choice and decisions good today, then the consequences will also be good tomorrow.
1: இன்றைக்கு தீமையான தீர்மானங்களை தவறான தீர்மானங்களை எடுப்போமானால் நாளைக்கு வாழ்க்கையும் தவறுதலாய் மாறும்.
2: If you take bad decisions or choices today, then our consequences will also be bad tomorrow.
1: கவனியுங்கள்.
2: Listen carefully.
1: ஒரு மனிதன் என்ன விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான்.
2: Whatever a man sows, so shall he reap.
1: நீங்க ஒரு மாங்கனியின் விதையை விதைத்துட்டு நாளைக்கு தேங்காய்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூடாத காரியம்.
2: If you sow the seed of a mango tree and you expect this coconut tree to come out, it is impossible.
1: ஆகவே இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வழியை நிர்ணயம் செய்கிறது.
2: Therefore the decisions that you take today determines your ways tomorrow.
1: இரண்டாவது நீங்க கவனிக்கணும்.
2: Second thing,
1: இந்த மனுஷனுடைய வழிகள் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் எடுக்கிற தீர்மானங்கள் மாத்திரமல்ல அவன் தேர்ந்தெடுக்கும் திசையை இந்த வழிகள் பிரதிபலிக்கிறது.
2: Here second, these waves reflect the direction of a man.
1: ஒரு மனிதன் எந்த திசையில போகணும் அப்படின்றத அவன் வந்து தீர்மானிக்கிறான் பாருங்க, அந்த திசை தான் ஒரு மனிதனுடைய வழிகளை பிரதிபலிக்கிறது.
2: Here these ways reflect the direction of a man.
1: இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஒரு மனிதன் என்று பார்ப்பீர்களானா மனுஷர்களை வந்து ஆண்டவர் ஒரு பொம்மை ட்ரெயினை போல ஆண்டவர் உண்டாக்கல.
2: So when you consider here, the Lord did not create man like a toy train.
1: Toy train பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக்ல அது சுற்றி சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும்.
2: If you look at a toy train, it will be moving around the same track again and again.
1: அதுல இருந்து அது இறங்கிட்டுனா பின்பு அது ஓடாது.
2: So if it get out of the track, it will not move on.
1: எத்தனை ஆண்டுகள் ஓடினாலும் அதுலயே ஓடிக்கொண்டிருக்கும்.
2: No matter how many years it travels in the same track.
1: ஆனால் மனிதன் அப்படி அல்ல.
2: But human being is not so.
1: இப்படி தான் போகணும், இதுதான் செய்யணும், இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி தான் முடிவெடுக்கணும், இந்த பாதையில தான் போகணும், நமக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது.
2: Here the man is not having any kind of compulsion that he should go this way, this direction. He has to do this way and that way only.
1: அவனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.
2: There is no restriction for human.
1: நன்மையின் தீமை உனக்கன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று தான் கர்த்தர் சொல்றாரு.
2: The Lord said, I have kept a good and evil before you and you have to choose it.
1: அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் கூட ஆண்டவர் மனுஷனை ஒரு பொம்மையை போல உண்டாக்காம நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வச்சுட்டாரு, ஜீவ விருட்சத்துக்கு கனியையும் வச்சுட்டாரு.
2: That's why when the Lord created man in the garden of Eden, he did not make him as a toy, but Lord set the tree of good and tree of evil before him.
1: நீ எந்த மரத்துக்கு நேராவும் நீ போலாம்.
2: So you can go towards any tree you want.
1: உனக்கு முன்பாக ரெண்டு பாதை இருக்கு, அகலமான பாதை இருக்கு, குறுகலான பாதை இருக்கு. நீ எந்த பாதை வேணா நீ தேர்ந்தெடுக்கலாம்ப்பா.
2: There are two paths before you. It is a wider path and a narrow path. You can choose whatever you want.
1: நீங்க ஒரு ஒரு பாதை, அது ஒரு திசை என்று எடுத்துக்கொள்வீங்களான்னா, ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நாம போகிற திசைகளில் பெரும்பாலான திசைகளை நாம் வழியின் பாதியிலே கூட திருப்பி கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது.
2: When you consider this direction, this important truth you have to understand, most directions can be altered along the way.
1: ஒன்று, நீங்க சரியான திசையில போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப தைரியம் கொண்டு கூடாது, வழியில வழி மாறி போறவங்களும் இருக்கிறாங்க.
2: So since you are taking the right direction, you should not be overconfident because people also alter their way or change their way on the way.
1: They can go astray. அவங்க தொலைந்து போகலாம், அவங்க வழி தப்பி போகலாம்.
2: They can go astray or they can be lost on the way.
1: அதே வேளையில நம்முடைய வாழ்க்கையில வந்து வழி தப்பி போனாலும் திரும்பவும் சீரான வழிக்கு திரும்பவும் ஆண்டவர் வாய்ப்புகளை எப்பொழுதுமே திறந்து வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்க மறந்துடக்கூடாது.
2: But at the same time, don't forget, if you even if you take away astray from the Lord, you can again come to the right direction at any point of your life.
1: ஆனால் எவ்வளவு சீக்கிரமா திரும்புறீங்களோ அவ்வளவு நல்லது.
2: But how soon you return, that is always good for you.
1: ஏனென்றால் அந்த U-turn அப்படின்றது வந்து எப்பொழுதுமே நமக்கு கிடைக்காது.
2: Because you will not get that U-turn always.
1: அடுத்த U-turn எடுக்கிறதுக்கு காலம் ஒருவேளை உங்களுக்கு போதாம இருக்கலாம்.
2: Maybe you may not have time to take the next U-turn in your life.
1: ஆகவே இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம்.
2: No, today, now is the accepted time. Now is the day of salvation.
1: இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால் நீங்கள் கோபாக்கினின் பிள்ளைகளை போல இருக்காம உடனே நீங்க உங்க வாழ்க்கைக்கு மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க.
2: Today, if you hear his voice, do not harden your hearts as in rebellion, but repent and commit yourself to the Lord.
1: அந்த இளைய குமாரனை லூக்கா 15 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் அப்பாவை விட்டு போகிற ஒரு திசையும் அவன் வாழ்க்கையில அவனுக்கு இருந்தது. அதே வேளையில அப்பாவை நோக்கி திரும்ப வர்ற திசையும் அவன் வாழ்க்கையில இருந்தது.
2: When you look at the younger son, where we read in Luke chapter 15, he had a direction as away from the father and also to his father.
1: ஆனால் அவன் தகப்பனை விட்டு அவன் போன திசையிலிருந்து தகப்பனை நோக்கி திரும்பி வருகிற திசையை அவன் தெரிந்து கொண்டான்.
2: But he chose the direction from away from the father to his father.
1: அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நம்ம விட்டுற கூடாது.
2: Therefore we should not lose the opportunities that the Lord gives us.
1: மனுஷனுடைய வழினா என்ன?
2: What is the way of a man?
1: நான் சொன்ன மனுஷனுடைய வழி என்பது அவனுடைய தீர்மானங்கள்.
2: First I said you these ways are related to decisions.
1: இரண்டாவது, மனுஷனுடைய வழின்னு சொல்றது அவன் வாழ்க்கையிலே அவன் பிரதிபலிக்கும் அவனுடைய திசைகள்.
2: Second I told you these ways reflect the direction that he take in his life.
1: மூன்றாவது, மனுஷனுடைய வழிகள் என்று சொல்லும்பொழுது அவன் எந்த இடத்திலே சேர போகிறான் என்கிற இடங்கள்.
2: The third ways result in a destination.
1: நாம் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள்,
2: the decisions that we take today,
1: நாம் திரும்புகிற திசைகள்,
2: the directions that we take today,
1: எங்க நாம் போய் சேர போகிறோம் என்பதை நிர்ணயம் பண்ணுகிறது.
2: They determine the destination that we reach.
1: மனுஷனுடைய வழிகள் என்று சொன்னா அவன் வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது அப்படின்றது நம்ம கவனமா இருக்கணும்.
2: So when you say ways of a man, you should be very careful where his destination is, where his life ends.
1: எல்லா வழியினுடைய எல்லா வழிகளுக்கும் ஒரு முடிவு இருக்குன்றத மறந்துடாதீங்க.
2: Don't ever forget there's an end for every ways.
1: எல்லா வழிகளுக்கும் ஒரே முடிவு கிடையாது.
2: And it is not the same end to all ways.
1: இன்னைக்கு அநேகர் தங்களை வஞ்சித்துக் கொள்றாங்க. All the roads lead to Rome என்று ஒரு ஒரு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு.
2: So there's a statement that says all roads leads to Rome.
1: எங்க போனாலும் கடைசில கடவுள்கிட்ட தான் சேரணும் அப்படினு சொல்வாங்க.
2: They say wherever you go you have to reach God at the end.
1: அப்படி ஒரு வழி கிடையாது.
2: There is no way like that.
1: எந்த வழியில போனாலும் கடவுள்கிட்ட போய் சேர முடியாது.
2: You cannot reach God in any way you want.
1: தேவனுக்கு போகும் ஜீவனுக்கு போகும் பாதை ஒருவன் தெரிந்தெடுத்தாதான் ஜீவன்ல போய் முடிய முடியும்.
2: Only if a person take the path that leads to life, only then he can lead and reach that life.
1: எல்லா வழியும் ஒரே போல தெரியலாம்.
2: All ways may appear similar.
1: நீங்க ஒரு ஹைவேஸ்க்கு போனீங்கன்னா
2: If you go on highways,
1: நீங்க சேலம் போற ரோடும் சரி, நீங்க விஜயவாடா போற ரோடும் சரி, ரோடெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும்.
2: If you look at the road that leads to Salem and Vijayawada, both look similar.
1: எல்லாமே தார் ரோடு தான்.
2: All are made of tar.
1: எல்லாமே 3 lane 4 lane ரோடு தான்.
2: All the roads are 3 lane and 4 lane roads.
1: ரோடு எல்லாம் ஒண்ணுதானங்க. எல்லா ரோடும் விஜயவாடா போனா எல்லா ரோடும் விஜயவாடா போகாது.
2: Just because all the roads are similar, not all roads leads to Vijayawada.
1: உதாரணமா நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க.
2: For example, if you go to a railway station,
1: ஒரு ஜங்ஷன்ல போய் நின்னீங்கனா, இப்ப சென்னையில உள்ள ரயில்வே ஜங்ஷன்ல போய் நின்னீங்கனா, கிட்டத்தட்ட 14 பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஒரே போன்ற ட்ரெயின் coaches தான் இருக்குது.
2: And if for example if you go to Chennai Junction, you will have around 14 platforms where the trains appear similar in all the platforms.
1: எல்லா கோச்சும் ஒரே மாதிரி இருக்குறாங்க.
2: All the coach appear similar.
1: எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஒரே விதமான இன்ஜின் தான் இருக்குது.
2: And all the platform contain same kind of engine in them.
1: எந்த வண்டில ஏறினா என்னங்க?
2: So whichever train you can choose, right?
1: நாம எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போக போறோம்.
2: We going to reach the same destination.
1: அப்படி சொல்லி ஏற முடியுமா?
2: Can you get into a train like
1: இல்ல.
2: That? No.
1: எந்த வண்டி கிளம்புதோ அதுல ஏறிடலாம்னு சொல்லி நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா?
2: So can we go to the place getting into any train that goes first?
1: எந்த ட்ரெயின் பக்கத்துல இருக்கோ அதுல ஏறிடுவேன் நான் நினைச்ச இடத்துக்கு போவேன்னு சொல்ல முடியுமா?
2: Can you see I will get into the train which is nearer to me so that I can reach my destination?
1: எந்த ட்ரெயின் வசதியா இருக்கு ஏறிறதுக்கு அதனால நான் ஏறுவேன் நான் நினைச்ச இடத்துக்கு போவேன்னு சொல்ல முடியுமா?
2: Can you say that this train is comfortable so that I can get into it I can reach the destination I want?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல.
2: No, not at all.
1: எங்க போகணும்ன்றத எந்த ட்ரெயின் போக போகுதுன்னு யோசித்து தீர்மானித்து அந்த திசையை தேர்ந்தெடுத்து ஒரு மனுஷன் போனா போய் தான் போய் சேர விரும்புகிற இடத்துக்கு போய் சேருவான்.
2: Only if a person make the right decision by choosing the train which goes in the right direction, only then he can reach the right destination.
1: முடிவு எல்லாவற்றுக்கும் உண்டு.
2: There is a destination for everything.
1: There is an end to everything. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு.
2: There is an end to everything.
1: ஆனா எல்லா முடிவும் ஒன்று அல்ல.
2: But not every end is the same.
1: ஒரு முடிவு மரணம், இன்னொரு முடிவு ஜீவன்.
2: One end is death, the other one is life.
1: ஒரு முடிவு பரலோகம், ஒரு முடிவு நரகம்.
2: One end is heaven, the other end is hell.
1: ஒரு முடிவு சந்தோஷம், ஒரு முடிவு வேதனை.
2: One end is joy, the other end is pain.
1: மனுஷனுடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது இது மூன்றையும் நீங்க மறந்துடவே கூடாது.
2: When you say ways of a man, you should not forget all these three things.
1: Three D's: decisions, directions, destinations. இது மூன்றையும் கலந்ததுதான் மனுஷனுடைய வழி.
2: Ways of man is a combination of all these three.
1: அதுல நாம் ரொம்ப எச்சரிப்பாகவும் கவனமாக இருக்கணும்.
2: We should be very careful and very concerned about it.
1: இந்த மனுஷனுடைய வழிகளை பற்றி எழுதும் பொழுது,
2: when he writes about the ways of man,
1: அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
2: Look at the word that he says.
1: நீதிமொழிகள் 5:21 க்கு திரும்ப வரலாம்.
2: Let us come again to Proverbs 5:21.
1: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது.
2: For the ways of man are before the eyes of the Lord.
1: அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார்.
2: And he ponders all his paths.
1: ரெண்டு காரியங்களை அங்க சொல்றாரு.
2: He says two things here.
1: மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அப்படின்னு இருக்கு.
2: It says for all the ways of man.
1: அப்பனா மனுஷன் எல்லாரும் ஒரே வழியில போறது இல்ல.
2: It means not all men take all the same way.
1: இரண்டாவது,
2: second,
1: அது என்ன சொல்லுகிறதுனா, மனுஷனுடைய வழிகள் பல வகையாக இருந்தாலும் எல்லா மனுஷனுடைய வழியும் கர்த்தருக்கு மறைவா இல்ல.
2: And also it says, though the ways of man are different, but not everything hidden from God.
1: ஒரு வழி கூட தேவனுக்கு மறைவானது கிடையாது.
2: So not even a single way is hidden from the Lord.
1: எல்லா வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
2: The Lord knows all our ways.
1: மூன்றாவது,
2: third,
1: ஒரு மனுஷன் வந்து பல வழிகள் தனக்கு முன்பாக இருக்கும் போது அவன் எந்த வழியை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம்.
2: If a man has many ways before him, he can choose any ways he want.
1: ஆனால் அவன் மாத்திரமல்ல, அவன் கவனிக்கிறானோ கவனிக்கலையோ, கர்த்தர் அவனுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார்.
2: No matter whether he monitors or not, but the Lord ponders all his paths.
1: இன்னொரு விதமாய் சொன்னால், கர்த்தர் அவன் போகிற பாதைகள் மேல் கவனமாய் இருக்கிறார்.
2: In other words, the Lord is much concerned and monitors the path that he takes.
1: நாம கூட அலட்சியமா நம்ம பாதையில போயிரலாம்.
2: Even we may take that path carelessly and despise it.
1: ஆனால் கர்த்தர் நம்முடைய பாதைகள் மேல் ரொம்ப கவனமாய் இருக்கிறார்.
2: The Lord is much concerned about our paths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மனுஷனுடைய பாதைகள், மனுஷனுடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது, மனுஷன் நீயே தீர்மானம் பண்ணிக்கப்பா, நீயே நடத்திக்கப்பா, நீயே நியாயம் செய்துக்கப்பா, நீயே எல்லாவற்றையும் நடத்துப்பா அப்படின்னு ஆண்டர் விடுறது இல்ல.
2: When it says ways of man or paths of man, the Lord doesn't let us take or choose our way, whatever we want, do whatever we want.
1: நீயே முழு உத்தரவாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லல.
2: The Lord doesn't say you take the entire responsibility.
1: மனுஷனுடைய வழியா இருந்தாலும் கர்த்தர் அதுல சம்பந்தம் உள்ளவராய் இருக்கிறார்.
2: Though it is a way of man, but God has a connection over there.
1: அதன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார்.
2: The Lord has a dominion over it.
1: தேவனுக்கும் மனிதனுடைய வழிக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது.
2: There is a great connection between the ways of man and God.
1: அதுதான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன்.
2: That is what I'm going to speak today.
1: தேவன் நம்முடைய வழிகளின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார்.
2: The Lord ponders all our paths.
1: தேவன் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார்.
2: The Lord ponders our paths.
1: தேவனுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் உள்ள இணைப்பு என்ன, தொடர்பு என்ன?
2: What is the connection between God and our ways?
1: ஒரு சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்.
2: I want to share few truths with you.
1: மனுஷனுடைய வழின்னு சொல்லும் அந்த மூன்று வார்த்தையை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க.
2: When you say ways of man, have these three D's in your mind.
1: நான் ஒவ்வொரு முறை நான் அதை குறிப்பிடும் போதும் மனுஷனுடைய தீர்மானங்கள், மனுஷன் போகிற திசைகள், அவன் சேருகிற இடங்கள்ன்றது உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். In the back of your head.
2: Every time I mention this word, you have to have this man's decision, man's direction, man's destination in your head.
1: கர்த்தரே நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சில சத்தியங்களை கவனிக்கலாம். முதலாவது,
2: the first truth,
1: யோபு 23:10 பாருங்க.
2: Job 23:10.
1: ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்.
2: But he knows the way that I take.
1: மனிதனுடைய வழிகளை குறித்து வேதம் சொல்லுகிற முதலாவது சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார்.
2: The first truth about ways of man that the Bible says is God is acquainted with our paths.
1: நம்முடைய வழிகள் ஒன்று கூட அவருக்கு புதிதானதெல்லாம் கிடையாது.
2: None of our way is new to him.
1: நம்முடைய எல்லா தீர்மானங்கள், நம்முடைய எல்லா திசைகள், நாம் போய் சேர முனைகிற எல்லா முடிவுகளையும் கர்த்தர் முற்றிலும் அறிந்திருக்கிறார்.
2: The Lord is absolutely familiar with all our decision, with all our directions and with our destination.
1: வசனத்தை கேக்குறவங்க எல்லாம் நல்லா கவனிங்க.
2: Everyone listen to me when you listen to the word.
1: நீங்க எடுக்கிற தீர்மானங்கள், நீங்க போகிற திசைகள், நாம எந்த இடத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நாம எடுக்கிற பிரயாசங்களை நம்முடைய வீட்டில் உள்ள கணவன், மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள் யாருமே அறியாமலே நம்ம மறைச்சிட்டு, அவங்கள மறைச்சிட்டு நம்ம ஒரு வழியில ஒரு தீர்மானத்துல முன்னேறி போயிட்டு இருக்கலாம்.
2: Maybe we can progress in our life in our decisions, directions and destination, concealing everything from our family members, from our husband, wife, our parents, children, everyone.
1: எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு நம்முடைய தீர்மானங்களை மறைச்சிடலாம்.
2: You can blindfold everyone's eyes and you can cover up your decisions.
1: எல்லா திசைகளையும் யாருமே நம்மளை சந்தேகப்படாத அளவுக்கு நம்ம மூடி மறைச்சு போலாம்.
2: You can cover up all your directions that no one can doubt about you and move on.
1: ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம மறைக்கவே முடியாது.
2: But there is nothing hidden from the Lord.
1: நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார்.
2: For the Lord knows the way that I take.
1: தேவனுக்கு நம்முடைய ரகசியத்தை போய் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆட்கள் யாருமே அவசியம் இல்லை.
2: God doesn't need any informants to tell about our secrets.
1: நாம் எடுக்கிற தீர்மானங்களை பற்றி, நாம் வினைகிற திசைகளை பற்றி, நாம் போய் சேர வேண்டும் என்று முனைகிற முடிவுகளை பற்றி நாம் கூட தேவனிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
2: Even we need not update our decisions, directions and destinations to God.
1: வேற யாரும் நம்மளை பற்றி ஆண்டவர்ட்ட புகார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
2: And the Lord doesn't need anyone to complain or inform about us.
1: ஆண்டவரே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா, அவன் வழி சரியில்லை.
2: Lord, you search and see that his ways are not right.
1: ஆண்டவரே அவன் போக்கு சரியில்லை, நீங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க, எங்க போயிட்டு இருக்கான்னு கண்டுபிடிங்கலாம் யாரும் அவற்றை சொல்ல வேண்டியதில்லை.
2: It is not necessary that no one need to tell God to search our ways and find our mistakes there.
1: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
2: The Lord knows everything.
1: 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read 2 Kings chapter 6 verses 8 to 12,
1: ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது.
2: It's a very beautiful incident.
1: அங்கே வாசிக்கிற அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான்.
2: Here the king of Syria was making war against Israel and he consulted with his servant saying, my camp will be in such and such a place.
1: ஆனால் எலிசா என்கிற தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி இன்னென்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் இங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான்.
2: But Elisha, the man of God, sent to the king of Israel saying, beware that you do not pass this place, for the Syrians are coming down there.
1: அப்போ இஸ்ரவேலின் ராஜா 10 வசனத்துல தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டார்.
2: Then the king of Israel sent someone to the place of which the man of God had told him. Thus he warned him and he was watchful there not just once or twice.
1: 11th வசனம் சொல்கிறது.
2: Verse 11 says,
1: இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டானாம்.
2: So here he said, therefore the heart of the king of Syria was greatly troubled by this thing, and he called his servants and said to them, will you not show me which of us is for the king of Israel?
1: அதற்கு 12th வசனத்தில் அவனுடைய ஊழியக்காரர்ல ஒருவன் சொல்லுகிறான்.
2: Verse 12 he says,
1: அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொன்னான்.
2: And one of his servants said, none my lord O king, but Elisha the prophet who is in Israel tells the king of Israel the words that you speak in your bedroom.
1: நீங்க உங்க பள்ளி அறையில உங்க படுக்கை அறையில நீங்க என்ன பேசுறீங்கன்றத அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் ராஜாவுக்கு சொல்லிடுவான்.
2: There's a prophet there who can tell what you speak in your bedroom to the king there.
1: நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் பற்றியும் தேவன் முழு அறிவுள்ளவராய் இருக்கிறார்.
2: God has a foreknowledge or acquainted with all our paths.
1: எல்லாமே அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது.
2: Everything is an open book before him.
1: இதை தான் 139th சங்கீதத்தில் முதல் 12 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம்.
2: This is what you read in Psalm 139 first 12 verses.
1: கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
2: Oh Lord, you have searched me and known me.
1: என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
2: You know my sitting down and my rising up. You understand my thought afar off.
1: நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும்.
2: You comprehend my path and my lying down and are acquainted with all my ways.
1: 6th வசனத்துல சொல்லுகிறாரு.
2: Verse 6 he says,
1: இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது.
2: Such knowledge is too wonderful for me. It is high. I cannot attain it.
1: தொடர்ந்து பாருங்க.
2: You continue that.
1: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
2: Where can I go from your spirit or where can I flee from your presence?
1: நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்.
2: If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there.
1: நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும்.
2: If I take the wings of the morning and dwell in the uttermost parts of the sea, even there your hand shall lead me and your right hand shall hold me.
1: இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்று நான் சொன்னாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும்.
2: If I say surely the darkness shall fall on me, even the night shall be light about me.
1: உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது.
2: Indeed the darkness shall not hide from you.
1: இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி சமம்.
2: But the night shines as the day. The darkness and the light are both alike to you.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
2: So this is the knowledge of God.
1: நம்முடைய அத்தனை வழிகளை பற்றியும் ஆண்டவர் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார்.
2: The Lord is acquainted about all our paths in our life.
1: அவர் ஏதோ கணிக்கிறது கிடையாது. ஓ இப்படி போய்டுவானோ இப்படி செஞ்சிருவானோ அப்படினு கணிக்கிறது இல்ல.
2: God does not make any guesses about our life.
1: ஒரு வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்வாங்க.
2: They will say a funny incident.
1: இது சும்மா ஒரு வேடிக்கைக்காக தான்.
2: This is just for a fun.
1: மூன்று நாட்டினுடைய போலீசார் வந்து தங்களுடைய நாட்டு போலீஸ் படையினுடைய வலிமையை குறித்து மெச்சி கொண்டார்களாம்.
2: So the heads of the police army of three nations, they spoke proud about their power.
1: Police force. அப்போ அவங்க முதல் போலீஸ் வந்து யாருன்னா அமெரிக்காவுடைய போலீஸ்.
2: So the first police force was American.
1: அவங்க சொன்னாங்களாம், ஒரு ஒரு குற்றம் சம்பவித்து 2 மணி நேரத்துக்குள்ள நாங்க குற்றவாளியை பிடிச்சிருவோம்.
2: They said if there's a crime that happens we will find out the criminal in another 2 hours.
1: அப்போ பக்கத்துல அதே இடத்துல இங்கிலாந்தினுடைய போலீஸ் வந்து இருந்தாங்களாம்.
2: So there was the head of the England army force beside him.
1: அந்த லண்டன் போலீஸ் சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்கலாம் அரை மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சிருவோம்.
2: London police said we will find the criminal in half an hour.
1: அப்போ பக்கத்துல இந்திய போலீஸ் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம்.
2: இந்தியன் போலீஸ் வாஸ் சிட்டிங் பிசைட் देम அண்ட் வாஸ் லாஃபிங்.
1: என்னப்பா சிரிக்கிறே?
2: வை ஆர் யூ லாஃபிங்?
1: இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல.
2: These are all nothing.
1: நாங்க குற்ற நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே குற்றவாளியை புடிச்சிருவோம் அப்படினா.
2: We will catch the criminal even before one hour before that crime happens.
1: இத வேடிக்கையா சொல்வாங்க.
2: They say this was a fun.
1: ஆனா ஒருவேளை மனுஷன் வந்து பிடிக்கறானோ பிடிக்கலையோ அறிஞ்சிருக்கறானோ அறியலையோ தேவன் எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிறார்.
2: No matter whether man knows it or not, finds out or not, but God knows all our ways.
1: எதுவுமே அவரை நம்முடைய வழிகளுக்கு மறைக்க முடியாது.
2: Nothing can hide him from our paths.
1: மனுஷன் என்ன வேணா தன் வாழ்க்கையில தன் வார்த்தைகளால சவால் விடலாம், என்ன வார்த்தைகள் வேணா பேசலாம். அது வந்து தேவன் நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், எங்க போய் சேர போறோம்ன்றத மறைக்க போறது இல்ல.
2: Man can speak any words or words of challenge, he can do anything, but that will not hide the direction or decision that we're going to take in our life.
1: மத்தேயு 26 ஆம் அதிகாரம் 39 35 பாருங்களேன்.
2: Matthew 26 verses 31 to 35.
1: இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார்.
2: Jesus said unto his disciples,
1: மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும்.
2: I will strike the shepherd and the sheep of the flock will be scattered.
1: இந்த ராத்திரிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள்.
2: And all of you will be made to stumble because of me this night.
1: ஆனால் நான் உங்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் சொன்னார்.
2: But after I have raised I will go before you to Galilee.
1: உடனே பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா?
2: What did Peter say immediately?
1: உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையவே மாட்டேன் அப்படினு சொன்னார்.
2: He said if even if all are made to stumble because of you I will never be made to stumble.
1: இயேசு அவனை நோக்கி சொன்னார், பேதுருவே இந்த ராத்திரி சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உமக்கு சொல்கிறேன்.
2: Jesus said unto him, Peter, assuredly I say to you that this night before the rooster crows you will deny me 3 times.
1: பேதுரு அதுக்கு என்ன பதில் சொன்னாரு?
2: What did Peter reply?
1: நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான்.
2: He said even if I have to die with you I will not deny you.
1: கடைசியில் யார் சொன்னது நடந்தது?
2: But whose words actually happened last?
1: பேதுரு சொல்றான், எல்லாரும் மறுதலிச்சால் மறுதலிக்க மாட்டேன்.
2: Peter said even if everyone deny I will not deny you.
1: நான் மரிக்க வேண்டியதா இருந்தா கூட மறுதலிக்க மாட்டேன்.
2: Even if I have to die with you I will not deny you.
1: ஆனா கர்த்தர் வார்த்தை சொன்னாரு, மெய்யாகவே சொல்றேன் இன்றைக்கு ராத்திரி நீ மூன்று முறை மறுதலிப்பாய்.
2: But the Lord said a word, truly I say you that you will deny me thrice this night.
1: அவன் எப்படி தீர்மானிக்க போகிறான், எந்த திசையில போகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்றத பேதுருக்கே தெரியல, கர்த்தர் அறிந்திருந்தார்.
2: Peter was not familiar about his decision, his direction and destination, but God knows it.
1: இது ரொம்ப ஆச்சரியமாய் பிரமிப்பாய் இருக்கிறது.
2: This is really astounding and surprising.
1: யோவான் 13 ஆம் அதிகாரம் 21-30 பாருங்களேன்.
2: John chapter 13 verses 21 to 30.
1: இயேசு வந்து ஆவியில கலங்கி சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
2: Jesus was troubled in spirit and testified and said, most assuredly I say to you, one of you will betray me.
1: இத சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து, யாரு நானா நானா நானான்னு ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க.
2: So then the disciples when they heard this they were looking at each other, they were perplexed about it and they spoke whether it is me or whom.
1: இப்ப ஒருவன் இயேசுவை பார்த்து கேக்குறான், ஆண்டவரே அவன் யார்?
2: So one of the person asked Jesus, Lord, who is it?
1: 26 ஆம் வசனத்துல இயேசு பதில் சொல்றாரு, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி அந்த துணிக்கை எடுத்து யூதாஸ்காரியோத்து கொடுக்கிறார்.
2: In verse 26 Jesus answered, it is he to whom I shall give a piece of bread when I have dipped it, and having dipped the bread he gave it to Judas Iscariot.
1: அவன் வாங்கின உடனேவே சொல்கிறது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான்.
2: Now when he received it, Satan entered him.
1: உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, நீ செய்கிறதை போய் சீக்கிரமாய் செய்.
2: Then Jesus said to him, what you do, do quickly.
1: இப்ப கவனிங்க, சுற்றி சீஷர்கள் உட்கார்ந்திருக்காங்க.
2: Now the disciples are sitting around.
1: அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் முன்னால நடக்குதுன்றத கூட கிரகிச்சுக்க முடியல அவங்களால.
2: They were not able to understand the answer for their question is happening before them.
1: யூதாஸுக்குள்ள பிசாசு புகுந்துட்டான்னு உங்களுக்கு தெரியல.
2: They do not know that Satan entered Judas Iscariot.
1: நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யின்னு இயேசு சொன்ன உடனே அவங்க மனதுல என்ன ஓடுச்சுன்னு சொன்னா, யூதாஸ் கையில பணப்பை இருக்கு, ஆகவே பண்டிகைக்கு தேவையானவைகளை வாங்குறதுக்காக அல்லது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி இயேசு சொல்றார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கணிச்சிட்டு இருக்காங்க.
2: When Jesus said to Judas, what you do quickly, these disciples thought, since Judas had the money box, Jesus would have told him to buy something for the feast, or he should have told him to give something to the poor.
1: ஆனால் எல்லார் கண்ணுக்கும் அவன் செய்ய போகிறது மறைந்திருந்தாலும் தேவன் முன்னமே அறிந்திருந்தார்.
2: Though it was hidden from all their eyes, the Lord have known it already.
1: மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது.
2: God is acquainted with the paths of man.
1: எவ்வளவு நாம பயந்திருக்கணும் தெரியுமா?
2: You know how fearful we should be.
1: உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக எங்க போவேன் ஆண்டவரே?
2: Lord, where I can go away from your presence, Lord.
1: என் கதவை அடைச்சிட்டேன் அப்படினா உலகமே என்ன பார்க்கலன்னு நினைச்சிர கூடாது.
2: If I shut my door, I should not think that the world is not looking at me.
1: என் கண்ணை மூடிட்டேனா எல்லார் கண்ணும் இருளாக்கிட்டேன்னு நினைக்க
2: கூடாது. I should not think if I close my eyes, I have blindfolded all the eyes of men.
1: எல்லார் கண்களும் அடைக்கப்பட்டு எல்லாருடைய சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்ம போனாலும் நம்முடைய அத்தனை வழிகளையும் தேவன் வெளிச்சம் போல பார்த்துட்டே இருக்கிறாரு.
2: Even if you close all the eyes of men and if you go beyond the doubt of men, the Lord knows all our ways.
1: தேவன் நம் வழிகளில் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார்?
2: How is the Lord connected with our ways?
1: முதலாவது நம்முடைய அத்தனை வழிகளையும் அவர் அறிந்திருக்கிறார்.
2: First, God is acquainted with all our paths.
1: சில பேர் நாம ரொம்ப சாதுரியமாக வந்து நம்முடைய மறைவான திட்டங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு மனுஷனுக்கு ரொம்ப இனிமையாக பேசி நம்ம ரொம்ப நயமாக வஞ்சகமாக பேசி நம்ம வந்து தந்திரமாக பேசி நடந்ததை நடக்காதது போலவும் நடக்காததை நடந்தது போலவும் அழகாக பிக்சரைஸ் பண்ணி அவங்கள நம்ப வச்சிடலாம்.
2: சம் ஆஃப் அஸ் மைட் பி ஸ்மார்ட் எனஃப் டு ஸ்பீக் இன் சச் அ வே கன்சீலிங் தி ஆக்சுவல் மேட்டர் வித் இன் ஆர் செல்ஃப் பட் ஸ்பீக்கிங் இன் சச் அ வே தட் பீப்புள் கேன் ஈஸிலி பி டிசீவ்ட் அண்ட் பிலீவ் தட் த லைஸ் ஆஸ் ட்ரூத்.
1: வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் நாட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் வாட் ஹஸ் நாட் ஹேப்பன்ட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். யூ கேன் கன்வின்ஸ் தெம் வெரி ஸ்மார்ட்லி வெரி சட்லி கன்னிங்லி யூ கேன் யூ நோ சீட் தெம். பட் யாரை ஏமாத்தினாலும் கர்த்தரை மாத்திரம் ஏமாற்ற முடியாது.
2: பட் நோ மேட்டர் whomsoever யூ கேன் சீட் யூ கேன் நாட் சீட் காட்.
1: நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது.
2: அண்ட் ஆல் அவர் வேஸ் ஆர் பிஃபோர் தி லார்ட்.
1: அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
2: ஹி நோஸ் ஆல் அவர் வேஸ்.
1: இரண்டாவது நம்முடைய வழிகளுக்கும் தேவனுக்கு என்ன சம்பந்தம்?
2: செகண்ட், ஹவ் இஸ் காட் கனெக்டட் வித் அவர் பாத்ஸ்?
1: ஆதியாகமம் 28:15 பாருங்க.
2: ஜெனசிஸ் 28:15.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார்.
2: Behold, I am with you and will keep you wherever you go and will bring you back to this land, for I will not leave you until I have done what I have spoken to you.
1: முதலாவது சொன்னேன், மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அல்லது அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது.
2: First, I told you, God is acquainted with all the parts of man.
1: ரெண்டாவது, நம்முடைய தேவன் நம் எல்லா வழிகளிலேயும் நம் கூடவே வருகிறார்.
2: Second, God accompanies us in all our paths.
1: ஒரு மனுஷன் உண்மையாய் தேவனை விசுவாசிக்க முடியுமானால் நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளும் தனியே விடுகிறதில்லை.
2: If a man can truly believe the Lord, our God will never let us alone.
1: ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார்,
2: the Lord has promised here,
1: நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்.
2: Here the Lord promises, I will keep you wherever you go and will bring you back to this place and I will not leave you until I have done what I have spoken to you.
1: நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர்.
2: Our God is faithful God.
1: கரம் பிடித்தவர், கைவிடவே மாட்டார்.
2: The Lord who has upholded our hands, he will never leave us.
1: நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையிலே என்னோடு வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அழைக்கும் போது நமக்குள்ளே இருந்து நமக்காக நமக்கு முன் சென்று வழி நடத்த அவர் கூடவே வருகிறார்.
2: If we accept the Lord and if we call unto the Lord to accompany us, then he will be with us, in us and go before us and he will accompany us in all our paths.
1: 1 Chronicles 28:20.
2: First Chronicles 28:20.
1: தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி சொல்கிறார், நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார்.
2: And David said to his son Solomon, be strong and of good courage and do it. Do not fear nor be dismayed, for the Lord God my God will be with you. He will not leave you nor forsake you until you have finished all the work for the service of the house of the Lord.
1: கவனியுங்கள்.
2: Listen carefully.
1: மனுஷனுடைய வழிகளோடு தேவன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது சொன்னேன், தேவன் நம்முடைய எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னும் போது அதை கண்டு நாம் எச்சரிப்படைய வேண்டும்.
2: So when I said the Lord has a connection with the ways of man, and the first point when I said God is acquainted with all our paths, then we should be very careful about our paths.
1: இரண்டாவது,
2: second,
1: தேவன் நம்முடைய வழிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்ன்னு சொல்லும் போது நம்முடைய தேவன் நம் கூடவே வருகிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களானால் எதை கண்டும் பயப்படாமல் கலங்காமல் நாம் முன்னேறலாம்.
2: When I say that the Lord has a connection with our paths, and where God accompanies us in all our paths, and if you believe that, we can go forward without any fear.
1: எனக்கு இதில் ரொம்ப பிடித்த காரியம் என்னன்னா, அந்த ரெண்டு வசனம் ரெண்டு விதமான நிலைகளை பேசுகிறது.
2: So in these two verses speaks about two different levels.
1: முதலாவது நாம் வாசித்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன்.
2: In the first verse that we read, the Lord says, I am with you.
1: தனிப்பட்ட விதமாய் நாம் தேவன் நம்முடைய வழிகளில் நம்மோடு கூட வருகிறார் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடியும்.
2: So here we can believe and trust the Lord that he can come personally with us.
1: என்னோடு அவர் வருவார்.
2: He will come personally with me.
1: நான் ஒரு நாளும் பயப்பட வேண்டியதில்லை.
2: I will not be afraid of anything.
1: ஆனால் தாவீது சாலமோனுக்கு சொல்லும் பொழுது,
2: But when David said to Solomon,
1: அவர் சொல்லுகிறாரு, என் மகனே, உன்னோட கர்த்தர் இருப்பார்.
2: He says, my son, the Lord will be with you.
1: நான் நினைக்கிறேன் எந்த தகப்பனுக்கும் தான் பிள்ளையை விட்டு பிரியணுன்ற வாஞ்சை இருக்கவே இருக்காது.
2: I think no father will have a desire to leave a son.
1: எந்த தகப்பனும் தான் பிள்ளை தன்னோடு இருக்கணும், தான் தான் பிள்ளையோடு இருக்கணும்னு தான் எந்த தகப்பனும் ஆசைப்படுவார்.
2: Every father will desire that he should be with his son and his son should be with him.
1: தன்னுடைய தகப்பனை தன்னுடைய பிள்ளையை விட்டு பிரியணும்னு வாஞ்சிக்கிற எந்த தகப்பனும் உண்மையான அன்புள்ளவன் அல்ல என்பது உண்மை.
2: Any father who desires to be to part from his son is not a true loving father.
1: தன் பிள்ளையை விட்டு எந்த தகப்பனும் பிரிய விரும்ப மாட்டான்.
2: No father will like to be away from his father, son.
1: தாவீதுக்கு எவ்வளவு வாஞ்சை இருந்திருக்கும்.
2: See how much David should have that desire.
1: இவ்வளவு பணமும் பொருளும் பொன்னும் வெள்ளியும் சேர்த்து தன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு தன் பிள்ளை மூலமா கட்டப்படுகிற ஆலயத்துல அவன் இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான்.
2: Having stored up so much of silver, gold, riches and which he have given to his son, and how much he would have desired to live in that temple of God which he is going to construct.
1: தன் பிள்ளையோடு சேர்ந்து அந்த ஆலயம் கட்டப்படுறத அவன் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான்.
2: How much he would have desired in his heart to look at the temple that is being constructed by his son.
1: ஒரு பக்கம் அவனுக்கு பயம் கூட இருந்திருக்கும்.
2: On one side he would have had a fear in his heart.
1: என் பிள்ளைக்கு போக்குவரத்து கூட தெரியாம இருக்கான்.
2: My son doesn't know even is going and coming.
1: கோடான கோடி விலை மதிப்புள்ள பொன்னையும் வெள்ளியும் அவன் கையில கொடுத்துட்டு போறேன்.
2: I give so many millions and billions of gold and silver in his hands.
1: இதை வைத்து அவன் எப்படி செய்வான், எப்படி கட்டுவான், எப்படி முடிப்பான், எந்த தகப்பனுக்கு ஒரு பயம் இருக்கும்.
2: So every father will have the fear how he will manage, how he will handle it, how he will finish this work.
1: ஆனால் தாவீதுக்கு ஒரு பெரிய உன்னத ஞானம் இருந்தது.
2: But David had a divine wisdom in him.
1: தேவனை குறித்த ஒரு புரிதல் அவனுக்கு இருந்தது.
2: He had a good understanding about God.
1: அவனுக்கு தெரியும்.
2: He knows.
1: என் பிள்ளையோட நான் இல்லாம போயிட்டாலும்
2: Though I am not with my son,
1: என் தேவன் என் பிள்ளையோட இருப்பார்.
2: My Lord will be with my son.
1: நீ ஆரம்பித்த வேலையை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டார்.
2: He will not leave you nor forsake you until you have finished all the work for the service of the house of the Lord.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய வழிகளில் நம்மோடு கூட வருகிறார் என்பது நமக்கு தனிப்பட்ட விதத்துல தைரியத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளை நினைக்கும் போதும் அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது.
2: When you believe that God accompanies in our path, it not only gives a personal confidence in us, but also it also gives a bright hope about our descendants.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சில வேளையில சில பிள்ளைகளை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வரும்.
2: Sometimes there comes situation where they have to send their children to abroad.
1: சில வேளையில நாங்க இஸ்ரேல் பயணத்துக்கு போகும்போது சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு, பாஸ்டர், எங்கள் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க.
2: Sometimes when we go to Israel trip, certain children will bring their parents to us and they will say, Pastor, please take care of our parents.
1: சில பெற்றோர் தங்கள் வாலிப பிள்ளைகளை கொண்டு வந்து எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, பாஸ்டர், என் பிள்ளைகளை உங்க நம்பி தான் அனுப்புறேன், நீங்க உங்களுக்கு கண்காணிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க எங்க பிள்ளைகளைன்னு சொல்லுவாங்க.
2: சோ சம் பேரண்ட்ஸ் வில் கம் அண்ட் கமிட் தேர் சில்ட்ரன் யங் சில்ட்ரன் டு அஸ் அண்ட் தே வில் சே பாஸ்டர் வி ட்ரஸ்ட் யூ அண்ட் வி சென்ட் அவர் சில்ட்ரன் ப்ளீஸ் டு டேக் கேர் ஆஃப் தெம்.
1: நாங்க சில்ட்ரன் சொல்லுவோம் நீங்களும் கூட வாங்களேன்.
2: Sometimes we used to call them, you also accompany us.
1: சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்புறதுக்கு எங்கட்ட பண வசதி இல்ல.
2: They will say, Pastor, we don't have the enough money for us to all come together for the trip.
1: சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் வரணும்னு ஆசைதான், ஏன் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது.
2: Some people may say, we desire to come, but our health condition is not accompanying it.
1: சிலர் சொல்லுவாங்க எங்க பெற்றோரோட வரணும் ஆசைதான் பாஸ்டர், எனக்கு இத்தனை நாள் லீவ் கொடுக்க மாட்டாங்க.
2: Some children will say, we like to accompany with our parents, but they will not give us leave in our office.
1: அப்போ எல்லாரும் உணர்றாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல விரும்பினா கூட கூட போக முடியாது.
2: So at one point of time, everyone realized that even if you desire, you cannot accompany them.
1: ஆனா உங்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா?
2: But what is the hope they have?
1: பாஸ்டர் கூட போறாரு.
2: Pastor is accompanying them.
1: பாஸ்டருடைய மனைவி கூட போறாங்க.
2: Pastor's wife is going along with them.
1: அதனால என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுவாங்க.
2: Therefore they will take care of my child.
1: அதனால அவங்க அந்த ஏர்போர்ட்ட விட்டு போகும்போது ஒரு நிம்மதியா போறாங்க.
2: Therefore when they leave that airport they go in peace.
1: அவங்க ஒரு சந்தோஷமா போறாங்க.
2: They will go with joy.
1: தைரியமா போறாங்க.
2: They will go with a confidence.
1: என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது.
2: Nothing will happen to my child.
1: சில பேர் நான் அங்க ஏர்போர்ட்லயே சொல்றத கேட்டேன்.
2: I have heard many people say in the airport even.
1: அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத.
2: Mom you don't worry about anything.
1: ஏமா மகனே நீ எதுக்கும் கவலைப்படாத.
2: My son do not be worried about anything.
1: என்ன வேணாலும் பாஸ்டர்ட்ட போய் சொல்லு.
2: So whatever you want go and tell pastor.
1: ஏதாவது தேவனா நீ பாஸ்டர்ட்ட சொல்லு.
2: If you need something go and tell pastor.
1: சில பிள்ளைங்க என்கிட்ட சொல்லு, சில பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க.
2: Some children have told me.
1: பாஸ்டர் எங்க அம்மாட்ட வந்து ஒரு $300 தான் கொடுத்திருக்கேன் பாஸ்டர்.
2: Pastor I have given only $300 to my parents.
1: எங்க மம்மிக்கு வந்து இந்த டாலர்லாம் கொடுத்து பொருள் வாங்க தெரியாது.
2: My mother doesn't know how to use dollars there and buy products.
1: ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைனா,
2: if in case she needs some extra money,
1: நீங்க தயவு செய்து கொடுத்துருங்க பாஸ்டர், நான் வந்ததுக்கு அப்புறம் நான் தந்துறேன்.
2: You please give her pastor, I will give you once you return.
1: என்ன ஒரு நம்பிக்கை.
2: What a kind of hope.
1: ஒரு மனிதனையே இன்னொரு மனுஷன் இவ்வளவு நம்புவானானா?
2: If a man can trust and believe a mere man.
1: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை நாம் எவ்வளவு நம்பலாம்?
2: How much we can hope and trust the Lord, the maker of heaven and earth.
1: ஒரு அழிந்து போகிற மனுஷன் மேலேயே நாம் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம்னா,
2: when we can trust so much upon a mortal man in this world.
1: நேற்றும் இன்றும் மாறாமல் இருக்கிற கர்த்தரை நாம் எவ்வளவு நம்பலாம்?
2: How much we can trust and hope the Lord who is never changing.
1: அவர் என்னை விட்டு விலக மாட்டார்.
2: He will never leave me.
1: என்னை கைவிட மாட்டார்.
2: He will never forsake me.
1: என் வழிகளில் எல்லாம் என் கூடவே வருகிறார்.
2: He will accompany me in all my paths.
1: மூன்றாவது,
2: third,
1: மனிதனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் சம்பந்தம் என்ன?
2: What is the connection between the ways of man and God?
1: சங்கீதம் 32:8.
2: Psalm 32:8.
1: சங்கீதம் 32:8.
2: Psalm 32:8.
1: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
2: I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye.
1: முதலாவது சொன்னேன், மனுஷனுடைய வழிகளுக்கும் தேவனுக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னா, நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார்.
2: First I told you what is the connection between the ways of man and God. First God is acquainted with all our paths.
1: இரண்டாவது சொன்னேன், நம்முடைய எல்லா வழிகளிலேயும் அவர் கூட வர உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
2: Second I told you God accompanies us in all our paths.
1: மூன்றாவது ஒரு சத்தியம் இருக்கு.
2: The third truth,
1: நம்முடைய மனுஷனுடைய வழிகளிலே தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார்.
2: God assists us in all our paths.
1: நமக்கு உதவி செய்கிறார்.
2: He will assist us.
1: வழிகள் என்று சொல்லும் பொழுது மூன்று காரியங்களையும் சொன்னேன், அதை மறந்துடாதீங்க.
2: When I say ways I told you three things.
1: நாம் எடுக்கிற தீர்மானங்கள்,
2: our decisions,
1: நாம போகிற திசைகள்,
2: the directions that we take,
1: நாம் சேர விரும்புகிற இடங்கள்,
2: the destination that we

0: அருமையா இருக்குது.
1: How beautiful it is.
0: இது எப்படின்னு சொன்னா உன்னை வந்து கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போக மாட்டேன்.
1: So it is like not that way that I will hold on to your hand and drag you as such.
0: என்ன செய்வேன்னா சத்தம் விடுவேன்.
1: I will make you a voice.
0: உனக்கு போதிப்பேன்.
1: And I will teach you.
0: உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
1: I will guide you.
0: காட்டுவேன்.
1: I will show you.
0: உன்னை விட்டு என் கண்ணை விலக்க மாட்டேன்.
1: I will not take away my eyes from you.
0: ஒன்றை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
1: You have to understand something.
0: தேவன் ஒரு மனுஷனுடைய வழிகளை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தப்பா நினைச்சுக்கிட கூடாது. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு.
1: When you say that the Lord leads the ways of man, it doesn't mean that the Lord will be speaking each and every second in my ears.
0: இது எப்படின்னா உதாரணமா ரெண்டு இட்லி சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு.
1: So for example, the Lord will say you to eat two idlis.
0: ஒரு இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடின்னு திடீர்னு சொல்லுவாரு.
1: The Lord will suddenly say drink a half a glass of water.
0: இப்போ படுத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்லுவாரு.
1: The Lord will say now you can go and sleep.
0: இப்போ எழுந்துக்கோன்னு சொல்லுவாரு.
1: The Lord will say you awake now.
0: இன்னைக்கு வேலைக்கு போ அப்படினு சொல்லுவாரு. திடீர்னு வேலைக்கு போகாதன்னுவாரு.
1: The Lord will say you can go to work today and suddenly he will say don't go to work today.
0: வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு லெஃப்ட்னுவாரு. திடீர்னு ரைட்னு சொல்லுவாரு.
1: So suddenly as you are driving the Lord will say take left suddenly and take right suddenly.
0: திடீர்னு எழும்புனுவாரு. திடீர்னு உட்காருன்னு சொல்லுவாரு.
1: Suddenly he will ask you to rise up and suddenly he will ask you to sit down.
0: இதெல்லாம் சொல்ல மாட்டார். நான் சொல்லல.
1: I don't say he won't say all these things.
0: தேவன் சொல்லணும்னா சொல்வாரு.
1: If God wants to say he will say.
0: எலியாவை பார்த்து எழுந்து புசின்னு சொன்னாரு.
1: The Lord said unto Elijah get up and eat.
0: சாப்பிட கூட சொன்னாரு. நான் இல்லன்னு சொல்லல.
1: So Lord asked him to eat even.
0: ஆனா நீங்க கர்த்தர் வழிநடத்த போறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளினுடைய அடிப்படை அசைவுகளை கூட கர்த்தர் சொன்னாதான் செய்வேன் அப்படின்னு நம்ம நிக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: But we need not have to ask him for every mundane thing in our life and expect him to answer everything.
0: நம்மளுடைய பெற்றோர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறோம் அப்படிதானே?
1: So our parents are good counselors to us.
0: அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களா?
1: So is that it doesn't mean that they are telling each and everything every second to us?
0: இல்ல.
1: No, not at all.
0: சில வேளை ஆரம்ப கட்டங்கள்ல சொல்லலாம்.
1: Sometime in initial stages they may say us.
0: ஆனா உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு போதிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இதெல்லாம் அர்த்தம் என்ன?
1: So what does it mean that I will instruct you, teach you, I will guide you with my eyes?
0: இத நீ எப்படி விளங்கிக் கொள்ளணும் தெரியுமா?
1: How can you understand this?
0: தேவன் வந்து நம்முடைய கையை பிடிச்சு விளையாட போறது இல்ல.
1: The Lord is not going to take hold of our hand and play with that.
0: அவர் ஒரு கோச் மாதிரி இருப்பாரு.
1: He is like a coach to us.
0: கோச் பாத்திருக்கீங்களா?
1: Have you seen a coach?
0: ஒரு ফুটবল கேம்ல ஒரு கிரிக்கெட் கேம்ல விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோச் என்ன பண்றார்னா பல மாதங்கள் பல வருடங்கள் அந்த ரங்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்.
1: So in a football match or a cricket match, before the match starts, this coach will be with the players and he will train them for many years together, many months together in secret.
0: ஆனா விளையாட்டு ஆரம்பித்த உடனே அந்த கோச் வந்து ஃபீல்டுக்குள்ள வர மாட்டாரு.
1: But once the play starts, that coach will not enter the field.
0: அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃபீல்டுடைய வெளியில உட்கார்ந்து அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்.
1: He will be sitting outside that field and he will be watching the match.
0: எப்பயாவது ஒரு முறை சத்தம் போடுவாரு.
1: Once in a while he will make some noise.
0: மற்றபடி ஒவ்வொரு பாலுக்கும் அடி அடி அடின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாரு.
1: Otherwise he will not guide them for every ball.
0: சில வேளையில ஒரு பிரேக் வரும்போது வந்து ஒரு சின்ன ஆலோசனை கொடுப்பாரு. இப்படி போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்ந்துருவாரு.
1: Sometimes during a break he will come and give an advice and then he will go back and sit.
0: நம்முடைய தேவன் கூட ஒரு நல்ல கோச்.
1: Even our God is also like a coach.
0: எப்படி நம்மள வழி நடத்துவார் நான் சொல்றேன்.
1: How he will guide us.
0: நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளரை போல கர்த்தருடைய வசனத்திலிருந்து சத்தியங்களை கோட்பாடுகளை நியமனங்களை நியாயங்களை தேவன் நமக்கு நல்ல பயிற்சி கொடுப்பார்.
1: He will train us in his word, in his principles, in his ordinances, in his laws from the word of God.
0: அதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம அனுதின வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்கும் போது நாமே நாம் கேட்ட வசனங்களை வைத்து போதனைகளை வைத்து ஆலோசனைகளை வைத்து சரியான முடிவுகளை எடுக்க பின்னாலிருந்து அவர் பார்த்து கொண்டே இருப்பார்.
1: Having taught us, he will expect us and he will also watch us taking those kinds of things from the word, the principle that we have read and he wants us to apply them in our daily life as we go through the struggle.
0: சில பேர் பண்ற தப்பு என்னன்னா ஆண்டவரே நான் இன்னைக்கு காலையில வேலைக்கு போகணுமா?
1: So what is the mistake some people do? Lord, do I want to go to work today?

0: ஆண்டவர் உடனே பதில் சொல்ல மாட்டார்.
1: The Lord will not answer you immediately.
0: கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார்.
1: The Lord is not talking with me.
0: கர்த்தர் உங்கட்ட ஏற்கனவே பேசியிருக்கார்ப்பா. இதெல்லாம் ஏற்கனவே ட்ரெய்னிங்ல கொடுத்திருக்காரு.
1: The Lord has already given all these things in training.
0: வேலை செய்யாதிருக்க மனமில்லாதவன், வேலை செய்ய மனமில்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன்.
1: The man who doesn't have a heart to work shall not eat.
0: ஏற்கனவே ஒரு ட்ரெய்னிங் செஷன் இது எடுத்துக்கிறாரு.
1: The Lord has already taught you in a training session.
0: கால் எழும்பனோனே உனக்கு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னும் போது, ஆண்டவரே நான் இப்ப பல் வளர்க்கணுமா, நான் இப்ப இட்லி சாப்பிடணுமா, நான் இப்ப வேலைக்கு போகணுமான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: If you want to take a decision in the early morning, you need not ask Lord, should I brush now, should I eat idli now, should I go to work now.
0: அந்த வசனம் காலுக்கு ஒரு தீபமா, பாதைக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சம் சத்தம் போடாது, அமைதியா விளக்க மாத்திரம் காமிச்சிட்டே இருக்கும், வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கும்.
1: His word is a lamp to your feet and a light to your path. It will not speak out, but it will show the light calmly.
0: அது டைரக்ஷனை காமிச்சிட்டே இருக்கும்.
1: It will just show you the direction alone.
0: எப்படி நான் சரியான தீர்மானங்களை ஒரு கிறிஸ்தவனா எடுக்கிறேன்?
1: So how do I take the right decisions as a Christian?
0: ஒரு ஆவிக்குரியவன எப்படி தீர்மானங்களை எடுக்கிறேன்?
1: How do I take my decision as a spiritual man?
0: நான் கற்றுக்கொண்ட வசனங்களால,
1: based upon the word that I have learned.
0: அந்த நேர ஆவியானவர் ஞாபகப்படுத்துவாரு.
1: That's when the Holy Spirit will remind us.
0: இந்த வசனத்தை வச்சு உன்னை ட்ரெயின் பண்ணிருக்கேன்.
1: I have trained you in this word.
0: உன் இருதயத்தில் உள்ள இந்த வசனத்தை நீ காத்திருந்த பாரு, இந்த நேரம் அதை யூஸ் பண்ணணும்.
1: This word which you have kept in your heart, you are supposed to apply and use this word now.
0: ஒவ்வொரு பால் வரும்போது எப்படி ஒரு கோச் வந்து இப்ப அடி அடி அடின்னு கத்த மாட்டாரோ?
1: Like how when you get every ball that coach will not shout hit it hit it.
0: அதே போல கர்த்தர் கூட ஒவ்வொரு நிமிஷமும் நம்மட்ட வந்து போ நில்லு எழும்பு உட்காரு இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டார்.
1: Similarly the Lord will also come and say every second go sit stand right and left.
0: அவர் நமக்கு போதிக்கிறார்.
1: He will teach us.
0: பின்பு அந்த போதனையை கேட்டு அதன்படி நடக்க நமக்கு சுதந்திரத்தை தர.
1: And then he will give us freedom that we may apply and walk according to the training that we have received.
0: எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன்.
1: How good is our God.
0: கடைசியா,
1: at last,
0: மனுஷனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன?
1: What is the connection between the ways of God and ways of man?
0: முதலாவது சொன்னேன், தேவன் நம்முடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறார்.
1: First I told you God is acquainted with all our paths.
0: இரண்டாவது நம்ம கவனிச்சோம், தேவன் நம்முடைய எல்லா வழிகளிலேயும் தேவன் நமக்கு கூடவே இருக்கிறார்.
1: Second I told you God accompanies us in all our paths.
0: மூன்றாவது கவனிச்சோம், தேவன் நம்முடைய எல்லா வழிகளிலேயும் நமக்கு உதவுகிறார்.
1: Third I told you God assists us in all our path.
0: கடைசியாக,
1: last,
0: நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்துக்கு திரும்ப வரலாம்.
1: Let's come to the first verse that we read.
0: நீதிமொழிகள் 5:21.
1: Proverbs 5:21.
0: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது.
1: For the ways of man are before the eyes of the Lord.
0: 5:21. கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக மனுஷனுடைய வழிகள் இருக்கிறது.
1: For the ways of man are before the eyes of the Lord.
0: அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார்.
1: And he ponders all his paths.
0: அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: கடைசியாக நம்முடைய வழிகளை குறித்து சரியான மதிப்பீட்டை கர்த்தர் தான் தருகிறார்.
1: Fourth, God makes a right assessment of our paths.
0: நாம வழிகள் சரியா தவறா அப்படின்னு தீர்மானிக்கிறது யாருடைய அதிகாரத்தில் இருக்குன்னா, கர்த்தருடைய அதிகாரத்தில் இருக்கு.
1: So it is God who decides whether our decisions are right or not.
0: சரியான மதிப்பெண் கொடுக்கிறவர் கர்த்தர் தான்.
1: It is God who assesses them right.
0: நம்ம வழிகள் சரியா தவறா என்று தீர்மானம் பண்ற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கல.
1: The Lord has not given us the authority to assess whether our decisions are right or wrong.
0: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி ஒன்று உண்டு வேதத்துல வாசிக்கிறோம்ல.
1: So we also read there is a way that is pleasing to man.
0: There is a way that seems right to man. Right in the eyes of man. அவன் கண்ணுக்கு அது சரி.
1: That is right in the eyes of man.
0: அது வந்து சட்டமாகாது.
1: But that cannot become the right one.
0: அது நியாயமாகாது.
1: That is not lawful.
0: ஒரு மனுஷனுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறது கர்த்தர்.
1: But it is God who assesses and ponders all his paths.
0: அதை தராசுல வச்சு பார்க்கிறாரு.
1: He places it in the balance.
0: அது சரியா தவறா, நன்மையா தீமையா, அது நல்லதா கெட்டதா, அது ஆசீர்வாதமானதா, அது அழிவுக்கு உரியதா என்றதை கர்த்தர் தீர்மானம் பண்றாரு.
1: It is God who decides whether it is right or wrong, good or evil, whether it brings blessings or destruction. Everything is assessed by God.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: நம்முடைய முடிவுகளை வைத்து நம்ம நல்ல வழியில போயிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிர கூடாது.
1: We should not think based upon our end that we are moving in the right direction.
0: உதாரணமாக எனக்கு நிறைய செல்வம் கிடைச்சிருச்சு, நான் நல்ல வழியில் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது.
1: Just because you have more riches, you cannot say that I am going in a right way.
0: உலக பிரகாரமாக நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக என் வாழ்க்கை சரியான திசையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது.
1: Just because you are more blessed in the worldly life, it doesn't mean that your life is going in the right direction.
0: ஒரு திருடனுடைய வீட்ல நிறைய பணம் இருக்கலாம்.
1: There might be more riches in the house of a thief.
0: அதுக்காக அவன் வாழ்க்கை கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா?
1: So does it mean that his life is right?
0: சொல்லுங்க பாப்போம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் சரியான பாதையில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது.
1: Just because I'm happy doesn't mean that I'm in the right way.
0: குடிகாரன் கூட சந்தோஷமா இருக்கான்.
1: Even a drunkard is happy.
0: அதுக்கு அவன் வழி சரின்னு சொல்லிட முடியுமா?
1: So for that can you say that he is right?
0: நான் செய்யறதெல்லாம் வெற்றியா முடியுது அப்படின்றதுக்காக நான் செய்யறது சரின்னு சொல்ல முடியுமா?
1: Just because whatever I do is successful, can I say that it is a right way?
0: ஒரு கொலைகாரன் கூட தான் கொலை செய்யணும்னு நினைச்ச தீர்மானத்துல வெற்றி அடைகிறதுனால அவன் செய்யற காரியத்தை சரின்னு சொல்லிட முடியுமா?
1: Even a murderer is successful in his decision of killing a person, so can we say that his path is right?
0: நாம செய்யறதுனுடைய முடிவு ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்றதுக்காக நாம செய்யறது சரின்னு நாம வந்து கொண்டு வந்துட முடியுமா முடிவை?
1: So just because the end of your thing is popular, can you say whatever you do is right?
0: அப்படினா ஒரு தீவிரவாதி ஒரு இரவுல உலகம் முழுவதும் தெரிகிற பேர் பெற்றவனா மாறிடுறான், அதனால அவன் ரொம்ப நல்லவன் சொல்ல முடியுமா?
1: If it's so, a terrorist become popular in one night, so can we say that he is right?
0: ஒரு மனிதனுடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறவர் கர்த்தர் தான்.
1: It is God himself who will assess the path of a man.
0: நம்முடைய எல்லா தீர்மானங்கள், நாம் போகிற திசைகள், நாம் போய் சேர்கிற இடங்கள் எல்லாவற்றிற்கும் நியாயத்தை புகட்டி நன்மை என்ன தீமை என்ன என்று முடிவிலே நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே.
1: It is God who sees, who assesses and judges whether it is right or wrong regarding our decisions, directions and destinations.
0: அதனால நாம் ஒரு நாளும் நம்முடைய உணர்ச்சிகளை வைத்து கொண்டு நான் போகிற பாதை சரியான பாதை என்று மாறுதட்டி கொள்ளக்கூடாது.
1: Therefore we should not brag or boast about our decisions, directions and destination based upon the end of it.
0: இல்ல, about upon our feelings,
1: emotion.
0: We should not let our feelings and emotions decide that our ways are right. நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல.
1: The Lord has not given that authority to our feelings or emotions.
0: ஒரு மூன்றாம் நபர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஓ நீ போகிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் வந்து தீர்மானம் மட்டும் போயிட முடியாது.
1: ஜஸ்ட் பிகாஸ் த தேர்ட் பர்சன் ஹவ் கிவன் யூ சர்டிஃபிகேட் தட் வாட் யூ டூ இஸ் ரைட், ஐ கேன் நாட் ப்ரொசீட் ஃபர்தர் வித் தட் சர்டிஃபிகேட்.
0: தாவீது ஒரு முறை நாத்தான் எனக்கு தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நான் ஒரு கேதுரு மர வீட்டில் இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்குது, கர்த்தருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறேன்னு சொன்ன உடனே நாத்தான் சொன்னார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்முடைய மனதில் உள்ளபடி எல்லாம் செய்யும் சொல்லிட்டு போயிட்டாரு
1: அவர். Once when David said to the prophet Nathan that I live in a house of cedar but the ark of God is in a tent, so I want to construct a temple for God, immediately that prophet said, see the Lord is with you, you proceed as you want.
0: உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் நீர் செய்யும்.
1: Do as you want in your heart.
0: அதனால அது கர்த்தருடைய வார்த்தையா?
1: So does it mean that is the word of God?
0: இல்ல.
1: No.
0: அவன் வீட்டுக்கு போன உடனே கர்த்தர் திருப்பி அனுப்பினார் அவனை.
1: When he went home the Lord again sent him.
0: நீ பேசினது ஒருவேளை தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம்.
1: Maybe David might be happy with what you have spoken.
0: ஆனா நான் சொல்றேன் தாவீது கட்ட மாட்டான்.
1: But I tell you David will not build it.
0: அவன் மகன் தான் கட்டுவான், போய் சொல்லு போ.
1: But his son will construct it, you go and tell him.
0: தயவு செய்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என் வழி வந்து கர்த்தருக்கு முன்பாக கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீங்க தயவு செய்து தீர்மானம் பண்ணிராதீங்க.
1: Don't make a decision and think that your path is right just because of the certificate which is given by a third person.
0: உங்க மனம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருச்சு அப்படின்ன உடனே அது சரின்னு தீர்மானம் பண்ணாதீங்க.
1: Just because your heart is filled with happiness, don't think that is the right one.
0: ஒருவேளை நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக கர்த்தர் அதுல இருக்கிறார் நினைச்சிடாதீங்க.
1: Just because you have achieved what you have thought, that doesn't mean or don't think the Lord is in that thing.
0: ஒருவேளை நீங்க செய்யற ஒரு காரியத்துக்கு எந்த தடையுமே வரல அப்படின உடனே கர்த்தர் அதுல இருக்கிறார் நீங்க நினைச்சிடாதீங்க.
1: Just because nothing has obstructed what you have done, it doesn't mean the Lord is there in that.
0: முடிவில் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது கர்த்தருடைய வார்த்தை.
1: It is the word of God that is going to judge us at the end.
0: சூழ்நிலைகள் அல்ல.
1: It is not the situation.
0: மனம் அல்ல, மனுஷன் அல்ல.
1: It is not your heart or man.
0: மனுஷன் பார்வையில் சிலதெல்லாம் வந்து தோல்வி போல தெரியலாம்.
1: Certain things that is seen by man may appear to be failure.
0: இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது சுற்றி வந்து பார்த்தவங்க யாரும் அதை பாராட்டல, அவரை பரிகாசம் தான் பண்ணாங்க.
1: When Jesus was hanging on the cross, the people who came around, they did not appreciate him, they were mocking at him.
0: அவங்க சிரிச்சிட்டதனால, அவங்க அங்கீகரிக்காததனால இயேசு தேவனுக்கு பிரியமில்லாத செய்தார்னு அர்த்தமா?
1: just because they mocked at him, just because they did not accept him, does it mean that Jesus did something which was against the will of God? No.
0: அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார்.
1: He accomplished the will of God.
0: அவரே தான் தேவன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினார்.
1: And unto him the Lord gave the name above all names and exalted him.
0: தேவனுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருந்தது.
1: The end of Stephen was really terrible.
0: மனுஷனுடைய பார்வையில் அது பெரிய தோல்வி போல தெரிந்தது.
1: In the sight of man it appeared to be a great failure.
0: என்னங்க ஊழியம் முடிச்சாரு கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க.
1: See, he has accomplished a ministry but they stoned him to death.
0: மனுஷன் சொல்லிருப்பான் கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கலாம். தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிருக்கலாம்.
1: Men would have told, see, he has spoken a wrong way, would have spoken right.
0: இப்படி எல்லாம் பேச வேண்டியது இல்ல.
1: It is not necessary for him to
0: speak. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்.
1: They would have told it is not necessary for him to speak all these things.
0: அவன் எடுத்த பாதை, அவன் எடுத்த தீர்மானம், அவன் செய்த காரியம், அவன் போன திசை, அவனுடைய முடிவு நல்லதா கெட்டதான் தீர்மானித்தது என்னன்னு கேட்டா, இதோ என் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுக்கிறேன், வானம் திறக்கப்பட்டுக்கிறதையும் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொன்னா பாருங்க, அதுதான் டிசிஷன் மேக்கிங்.
1: So the end of the work that he did was when he saw and we when he lifted up his eyes, I saw that the heaven was open and the father was on the right side of the
0: Jesus stood on the right side of the father. That is the deciding factor. நம்முடைய வழிகளை நாம சீர் தூக்கி பார்க்கிறது இல்லை, மனுஷன் சீர் தூக்கி பார்க்கிறது இல்லை, கர்த்தர் சீர் தூக்கி பார்க்கிறார்.
1: It is not we assessing or men assessing our paths, but God assesses and ponders all our paths.
0: என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
1: Lord, I commit my paths to you.
0: என் வழிகளை நீர் நடத்தும்.
1: Lord, you lead my path.
0: நீர் ஆளுகை செய்யும்.
1: You take control of
0: me. எனக்கு அதிகாலையில் நான் ஒரு 2 மணி, 3 மணிக்கு, 2:30 மணிக்கு எழுமினேன். காலையிலிருந்து என்னை உடைச்சு நொறுக்கி என்னை வந்து திரும்ப திரும்ப என் மனதில் பாட வைத்த பாடல், உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும்.
1: This morning I woke up at 2:30. Right from the morning, the song that really broke me and made me to sing again and again is this song.
0: இந்த பாடலை தெரிந்தவங்க என்னோட சேர்ந்து பாடுங்க.
1: Join with me as you sing this song.
0: உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும்.

0: பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம்.
1: Our holy father, we come to your presence, Lord.
0: எங்கள் வழிகளை நீர் சீர்தூக்கிப்பார்.
1: Lord, you ponder our paths, Lord.
0: உம் சித்தம் போல் எங்களை நடத்தும்.
1: Lead us according to your will, Lord.
0: முடிவிலே உம்முடைய அங்கீகாரத்தை பெற கிருபை தாரும்.
1: Give us grace to be recognized by you at the end, Lord.
0: இந்த வசனத்தை பேசின அடியேனையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாத்திரம் நடத்தும்.
1: May the Lord alone lead the servant of God who has spoken this word and the one who are listening to this word.
0: உம்முடைய நாமத்தினால் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும்.
1: Glorify your name in our life, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பி நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதம் 42:5. ஒரு பெண் தன் கணவனை இழந்தது நிமித்தம் மிகுந்த துக்கத்தோடு இருந்தாள். நான் ஏன் இனி வாழ வேண்டும் என அவள் பல முறை நினைத்தாள். ஒரு நாள் அந்த பெண் தன்னுடைய 5 பேரனோடு காரில் செல்லும்படியாக கிளம்பினாள். அவனை தனக்கு அருகில் இருந்த சீட்டில் பத்திரமாக உட்கார வைத்துவிட்டு வாகனத்தை கிளப்பினாள். ஆனால் அவளோ சீட் பெல்ட் போடவில்லை. அதை பார்த்த அவளுடைய பேரன், பாட்டி, என்னை மிகவும் பத்திரமாக உட்கார வைத்தீர்களே, நீங்கள் ஏன் சீட் பெல்ட் போடவில்லை என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், நான் இயேசுவிடமும் உன் தாத்தாவிடமும் போகவே ஆசைப்படுகிறேன், எனவே எனக்கு சீட் பெல்ட் போட தேவையில்லை என்றாள். அதற்கு அவள் பேரன், பாட்டி, அப்படியானால் நீங்கள் என்னை தனிமையில் விட்டுவிடப் போகிறீர்களா என்று கேட்டான். அந்த சிறுவன் அவ்வாறு கேட்ட பின்புதான், தான் வாழ்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தன்னுடைய நிலை தான் நினைத்ததை போல மிகவும் மோசமானது இல்லை என்று உணர்ந்து கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த பெண்ணை போலவே வாழ்வில் சில இழப்புகளும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் வந்தவுடன் நான் இனியேன் வாழ வேண்டும், வாழ்ந்தது போதும் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். நம்முடைய சேவை அநேகருக்கு தேவை. நாம் நம் தேவனுக்கு தேவை. நம் வாழ்வில் தேவன் மகிமைப்பட வேண்டும். நம் வேதனைகளும் கஷ்டங்களும் நிரந்தரமானவை அல்ல. அவை சீக்கிரத்திலே விலகி போகும். எனவே இழப்புகளையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிராமல் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி ஏசபேலின் வார்த்தையை கேட்டு மிகவும் பயந்தார். இனிமேல் தான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். எனவே தேவனிடம், போதுமாண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் தேவனோ எலியாவின் மேல் தான் வைத்திருந்த திட்டத்தை கூறினார். நீ ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், பின்பு எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கூறினார். எலியாவை தேவன் அரசியல் மாற்றத்திலும் இஸ்ரவேலரின் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியிலும் வல்லமையாக பயன்படுத்தினார். ஆம், நம்மை கொண்டும் தேவன் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய வேலைகள் ஏராளம் உள்ளன. ஆகவே நமது சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வருவோம். கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து கொண்டிராமல் தேவ திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம் வேதனைகளை கர்த்தர் மறக்கச் செய்வார், அவைகளை மாற்றுவார்.

சொல்லுவோமா? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவர் கிருபை நம்ம விட்டு விலகாதாம். ஆமே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்வில். சரியா?

ரெண்டு நாளாகவும் 35 அதிகாரம். அதுக்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 14 பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி இஸ்ரவேலெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சலோமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதிய கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சலோமோன் எழுதிய கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியையும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியையும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். அவனுடைய பிறப்புகளும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்துக்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இல்கியாவும் சகரியாவும் ஜேகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கண்டு 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். கோனானிய செமாயா நெதனேயேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசப்பியா ஏயேல் ஜோசபாத் என்னும் லேவியரின் பிரபுகளும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கண்டு 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆசாரியர்கள் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோல் உரித்தார்கள். மோசேயின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படி அக்கினியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் இனத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாய் இருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். தாவீதும் ஆசாப்பும் ஏமானும் ராஜாவின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாப்பின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசக்காவலர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது. லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபடத்து மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனையெல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 ஆசரித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும்
ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்ய பாரத்தின் 18 வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. யோசியா தேவாலயத்துக்கு அடுத்தது திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பும் எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமாக கர்கேமிஸ் பட்டணத்து மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கு உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னார். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகூடாமலும், அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தான். வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகர்களும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவர்கள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் வழங்கி வருகிறது. அவர்கள் புலம்பலின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடு அந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கங்களை மாற்றுகிற நாளாகவும் சோகங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நகைக்க பண்ணுகிற நாளாய் அமையப் போகிறது. பெரிய நன்மையினாலும் அளவில்லாத ஆசிர்வாதத்தினாலும் சந்தோஷ மகிழ்ச்சியின் நிறைவினாலும் கடந்து போகும்படி இன்று தேவன் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களோடு யார் யாரை தேவன் நகைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:6, அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று உள்ளது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகளை குறித்த கவலைகள், மனபாரம், திருமணமாகவில்லையே என்ற சோகம், வேலை கிடைக்கவில்லையே என்ற மன அழுத்தம், குடும்ப சமாதான இல்லாமையின் காரணம், வியாதியின் போராட்டம், பற்றாக்குறை இவற்றின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களை தேவன் நகைக்க பண்ணும்படி விரும்புகிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன். இந்த இடத்தில் தாவீதுக்கு தன் சொந்த குமாரனை பிராணனை வாங்க வகை தேடி கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான், என்ன செய்வதென்றே வழி தெரியாமல். 2 Samuel 15 35:30-31 வாசிக்கும் போது தாவீது தன் முகத்தை மூடி என்றுள்ளது. அந்த அளவிற்கு அவன் புலம்பல் இருந்தது. 31 அப்சலோமோடை கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருந்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது என்று உள்ளது. முன்பு தனக்கு நன்மையான ஆலோசனைகளை தேவதூதனைப் போல தந்த அகித்தோப்பேல் இன்று தன்னை கொல்ல நினைக்கிறவர்களோட சேர்ந்து தனக்கு தீமை விளைவிக்கிறான் என்று எண்ணி புலம்புகிறான். என கண்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்யும்படி எழும்பியிருக்கிறவர்களை கண்டு பயப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம். 31 கடைசி பகுதியில் கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டார் என்று உள்ளது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். 3 எஸ்தரின் புஸ்தகம் 9:21 அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது என்று உள்ளது. யூதருக்கு விரோதமாய் நாகமான் அநேக திட்டங்களை தீட்டினான், மொர்தகாயும் கொல்ல நினைத்தான். ஆனால் கர்த்தரோ எஸ்தரின் ஜபத்தையும் மொர்தகாயை ரத்தொடுத்தி தன் ஜனங்களுக்காய் மன்றாடி அழுததையும் பார்த்து பெரிய விடுதலையும் வெற்றியும் உயர்ந்த ஸ்தானத்தையும் தந்தார். அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாற செய்தார், துக்கத்தை மகிழ்ச்சியாக்கினார், இரட்டுழுத்தினவன் பட்டுடுத்தும்படி செய்தார். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதனான சூழ்நிலைகள் ஆனாலும் சஞ்சலத்தோடு இருக்கிற உங்களை சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய போகிறார். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று. தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட துக்கங்களை மாற்றுகிறார். சஞ்சலங்கள் தவிப்பும் ஓடிப்போகிறது. உங்கள் வாயை நகைப்பினால் மாற்றப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆதியாகமம் 26:2 12-13 வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கின் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சத்தின் நிமித்தம் இடம்பெயர்ந்து எகிப்துக்கு போக நினைத்தார். கர்த்தர் சொன்னார், நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். காலமானது பஞ்சம் நிறைந்ததா இருந்தது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கடினமான சூழ்நிலையிலே அந்த தேசத்தில் ஈசாக்கு இருந்தார். பல போராட்டங்கள் சத்துரு கொண்டு வந்தான். ஆனால் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரிய மனுஷனானான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு எல்லாம் சாதகமில்லாத சூழ்நிலையிலே, எதிர்மறையான சூழ்நிலையிலே, போராட்டமான சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சார்ந்து கொண்டால், நிச்சயம் ஈசாக்குக்கு என்ன கர்த்தர் செய்தாரோ அதை நமக்கும் செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சாதகமாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருந்தால்தான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம், தேவனை தேட ஆரம்பிப்போம். எதிர்மறையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது சோர்ந்து போய் புலம்ப ஆரம்பித்து விடுவோம். நாம் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்திலே இதை செய் என்று சொல்லிவிட்டால், கர்த்தர் உணர்த்தினால் கண்டிப்பாய் அதை செய்யும் போது அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதில் தான் கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை கட்டளையிட ஆரம்பிக்கிறார். சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படியுங்கள். உங்கள் சுற்றுப்புறங்களை பார்க்க வேண்டாம். ஈசாக்கின் நாட்களிலே பஞ்சம் உண்டான போது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதற்கு பின்பும் ஈசாக்குக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவைகளிலெல்லாம் கர்த்தரோடு நின்று வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இந்த காலை நேரத்திலே உங்களை சுற்றிலுமாய் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீ இதை செய், இப்படி நடந்து கொள், இந்த இடத்தில் இரு, இந்த காரியத்திற்கெல்லாம் கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அதை கண்டிப்பாய் செய்யுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு, கர்த்தர் உங்களை நடத்துகிறதற்கு, அற்புதங்களை செய்கிறதற்கு மூல காரணமாக இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள், முறுமுறுப்பார்கள், கீழ்ப்படிவார்கள், முறுமுறுப்பார்கள், இப்படி அவர்கள் குந்தி குந்தி நடந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த ஈசாக்கை போல கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். அதன் பின்பு நன்மைகள் நம்மை தேடி வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொன்னவைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். நிச்சயம் உங்கள் பிரயாசம் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, நல்ல தேவனே, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்து பஞ்சமான சூழ்நிலையிலே அந்த தேசத்தில் இருந்தார். அவரை சுற்றிலுமாய் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தரோடு இருந்தபடினால் அந்த தேசத்தில் கடினமான சூழ்நிலையில் பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை பெற்று ஐஸ்வர்யவானாகி மகா பெரிய மனுஷனாய் மாறினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல கடினமான சூழ்நிலைகளில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தாவே அதற்குரிய பிரதிபலனை தந்து நன்மையினால் திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்துவீராக.
உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள்.
2: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை
1: நோக்கி,
2: இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும்
1: யுத்த வீரரையும்
2: உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன்.
1: போன வார செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் கர்த்தர் பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்தார். எரிகோவுக்கு வெளியிலிருந்து யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எரிகோவை பிடிக்க வேண்டும், எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காக தன் ஜனத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி யோர்தானை கடந்து இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது கையிலே உருவின பட்டயத்தை உடைய கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். இப்படி அவர் சொன்னதும் யோசுவா பாதத்திலே பணிந்து, ஆண்டவர் அடியனுக்கு சொல்வது என்ன, சொல்லும் அடியன் கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. யோசுவா அப்படியே செய்தான். எப்பொழுது யோசுவா அர்ப்பணிக்கிறான், ஒரு அர்ப்பணிக்கிறவனின் அடையாளம் என்ன தெரியுமா? அப்படியே செய்வது. ஆமே. அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னிடத்தில் சொல்லுகிறதை அப்படியே செய்வது. ஆமே. அப்படியே ஒருவனால செய்ய முடியலன்னா அவன் இன்னும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் சொன்னதுனால நான் அர்ப்பணித்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினதுனால இதை செய்தேன். இது நிமித்தம் சிலர் நிந்திக்கலாம், சிலர் ஒதுக்கலாம், சிலர் வெறுக்கலாம், சிலர் தூஷணமான வார்த்தைகளால் காயப்படுத்தலாம், சிலர் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கலாம். இதுதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காய் நிற்கும் போது உலகத்தால் கிடைக்கப்படுகிறது. ஆனாலும் இவைகளெல்லாம் கொஞ்ச காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே. யோசுவா அப்படியே செய்கிறான். இப்பொழுது கர்த்தர் யோசுவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எரிகோவையும் ஆமீன் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். அவர் இப்படி சொல்லும் போது எரிகோவனுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்ததா? அந்த 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள்.
2: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
1: எரிகோவனுடைய அப்போதைய நிலை எப்படி இருக்குதுன்னா, அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருத்தருக்கும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இதுதான் எரிகோவனுடைய நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், நான் அதை ஒப்பு கொடுத்தேன் என்று. ஒரு தேவ பிள்ளை இந்த இடத்துல எரிகோவின் வாசலையோ எரிகோவின் சூழ்நிலையை பார்த்தால் உண்மையிலே நம்ப முடியாது. ஆனால் நாம் எதை மட்டும் பார்க்க வேண்டும் தெரியுமா? உருவின பட்டயத்தை உடைய கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை மட்டும் பார்க்க வேண்டும். அர்ப்பணிக்கிறவனுக்கு காதுகளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முழங்க பண்ணுகிறார். ஆனால் வார்த்தை வெளிப்படும் போது இருக்கிற சூழ்நிலையோ அதற்கு அப்படியே எதிரான சூழ்நிலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது அதுதான், நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தோம், நம்புவதற்கு ஏதுவாய் ஒன்றுமே கிடையாது, ஆனால் சொல்லுகிறது யார் என்று பார்க்க வேண்டும். ஆமென். நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவர் யார் தெரியுமா? ஆமென். மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை தகர்க்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை தகர்க்க ஆண்டவர் பெருசா ஒண்ணுமே செய்யலங்க. ஆமென். அவர் சும்மா நடந்து போனாலே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் முன்னாடி திறக்கப்படாத வாசல் திறக்கப்பட, அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ கீழே விழ, என் ஆண்டவர் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், எனக்கு முன்பாக நடந்து போனாலே போதும், நடந்து போனாலே போதும். சங்கீதம் 68 அதனுடைய 7-8 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 68வது சங்கீதம் 7-8 வசனங்கள். தேவனே
2: ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில்,
1: தேவனே அந்த வசனத்தை ஒரு விசை கூட, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகி உமக்கு முன்பாக வானமும்
2: பொழிந்தது.
1: அவர் நடந்தா போதும், அவர் நடந்தா போதும், எனக்கு முன்னாக அவர் நடக்கிறார், நான் உனக்கு முன்னே போய். சில நேரத்துல நம்ம கூடவே நடக்கிறவர் சில நேரத்துல சொல்லுவார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன் பார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன், நான் போறேன், நீ வந்து பாரு என்ன நடக்குது பாரு. யோபுவின் வாழ்க்கையில ஆமென் அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களும் திறக்கப்பட காரணம் என்ன? வானம் அவன் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாதையிலே நான் நடப்பதற்கு முன்னதாக என் ஆண்டவர் எனக்கு முன்னே நடந்திருக்கிறார், நடந்திருக்கிறார், எனக்கு இது போதும்பா, இந்த பாதை நீங்க எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுத்துட்டேன் யோசுவாவே. ஆமென். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீ கிட்ட போகும்போது அது திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லது அது தாழ்பால்கள், ஆமென், திறக்கப்பட்டிருக்கும், நீ தள்ளுனா போதும். எப்படி ஆண்டவர் இது சாத்தியாகும்? நான் ஃப்ரெண்ட்ல போறேன், நான் ஃப்ரெண்ட்ல போறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில சவாலான சில கடினமான பாதையை ஃபேஸ் பண்ணலாம். ஆண்டவரே நாளைக்கு இன்னாரே போய் பார்க்க வேண்டி இருக்கிறது, என் பாதை சற்று கடினமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க. ஆண்டவரே பிள்ளைக்காக அட்மிஷனுக்கு போறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க முன்னாடி போங்க. ஆண்டவரே போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க உனக்கு அட்மிஷன் கிடைக்கவே, இப்படி எத்தனை அந்நிய சத்தங்களை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு தளர்ந்து வந்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், அவர் நடந்து போனாலே போதும், அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுமாம். ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். டோரி, அவர் யார் தெரியுமா? ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னவர் யார் தெரியுமா? ஆமே, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். அப்படி என்றால் ஒரு காரியம் இது தெளிவாய் தெரிகிறது, இந்த வார்த்தை என்பது ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட கட்டளை. ராஜாவின் வாயிலிருந்து ஒரு கட்டளை புறப்படுமானால் ஆமா நானாலும் கொடுத்துதான் ஆகணும். மோர்தெகாய்க்கு அவனை சாகடிக்கிறது ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இப்பொழுது ராஜா ஆமானை கூப்பிட்டு சொல்லுகிறான், ராஜாவை கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமன் சொல்றான், ராஜாவே அவனை உங்க குதிரையில ஏத்தி உங்க வஸ்திரம் போட்டு கிரீடத்தை வச்சு எல்லா ஜனங்களும் காண அவனை சுற்றிட்டு கொண்டு வரணும். ஆமன் மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னா, மோர்தெகாயை எப்படியாவது சாகடிக்கணும். அப்பொழுது ராஜா சொல்லுகிற, நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை முற்றத்தில் இருக்கிறானே மோர்தெகாய் அவனுக்கு செய் என்றான். ஆமான் முடியாது என்று சொல்லவில்லை, கர்த்தரிடத்துல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினிடத்துல யாருக்குமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தான் சொன்னேன், ஆமானானாலும் ஆமேன் கொடுன்னு சொன்னா அவன் கொடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமானானாலும் கொடுன்னு சொன்னா அவர் கொடுப்பதை எவனுக்கும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஆமேன். ஏசாயா 43வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி அளந்தா. ஆண்டவர் யார் தெரியுமா? வடக்கை பார்த்து சொல்லுவார் கொடும்பார், தெற்கை பார்த்து சொல்லுவார் இனி வைத்திராதே, அதுக்கு மேல வைக்க முடியாது. ஆமா நானாலும் கொடுன்னு சொன்னா சிலர் உங்க நன்மையெல்லாம் பறித்து வைத்திருக்கிறாங்க, எவ்வளோ கேட்டு பார்த்தாச்சு நீங்க. கடந்த நாள்ல சிலரை சந்தித்து ஜெபிக்கும் போது அவன் சிலருடைய குறிப்பு என்னன்னா, அவங்க கஷ்டத்துல இவங்க உதவி இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆனதும் இவங்கள்ட்ட வாங்கினதே மறந்து. ஆமா, இவங்களுக்கு வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, அதை வச்சுதான் இவங்க வேற காரியங்களை பிளான் பண்ணணும், திட்டம் பண்ணணும். எவ்வளவு கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. ஆமே, கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கேளுங்க. அவர் வடக்கை நோக்கி கொடு என்கிறவர், தெற்கை நோக்கி வைத்திராத என்றவர். கொடுன்னு சொன்னா கொடுத்துதான் ஆகணும். ஆமே. பார்வோனையும் கொடுக்க வைத்தார், சகேவையும் கொடுக்க வைத்தார். சகை பார்வோன் வக்கியோல கூட கொடுக்காத படிக்கு எல்லாத்தையும் முடிங்கி வச்சிருந்தான். இப்ப இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போகும்போது குளோரி, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ல, எல்லா வீட்டிலும் போய் கேட்க சொல்ல. அத்தனை பேரும் இப்ப வக்கியோல் கொடுக்கல, இப்ப என்ன கொடுக்கறாங்க, பொண்ணு கொடுக்கறாங்க. எப்படி பார்வோனே மனசு வந்துச்சு? பார்வோனுக்கு மனசு வரல. மேலிருந்து ஜனத்துக்காய் புறப்பட்ட கட்டளை எது? சகைவு. பாத்தீங்களா என்ன சொல்றார் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் வேற ஒண்ணுமே செய்யலைங்க. சகைவா, உன் கூட நான் வீட்டுக்கு வரேன். நடந்து போயிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு முதல் ரேமாவே இதுதான். ஆண்டவரே, நீங்க சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா போதும்பா. சகைவு நடந்து போயிட்டே இருக்கும் போது சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி கொடுத்துறேன். வடக்கை நோக்கி கொடு என்று, தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார், உன் கையில் இதை ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கொடுப்பேன்னு சொன்ன கொடுப்பார். ஆமென். தருவேன்னு சொன்னால் தருவார்.

ஆண்டவரே, முன்னாடி வாசல் அடைக்கப்பட்டிருக்கப்பா, யாருக்கு உள்ள போக முடியாது. இது ராஜாவின் கட்டளை. அவர் கொடுப்பேன்னா கொடுத்துருவார், செய்வேன்னா செஞ்சிருவார், தருவேன்னா தந்துருவார். ஆமே. ஒருவருக்கு உள்ள போக முடியாது, யாருக்கு உள்ள போக முடியாது, உண்மைதான். ஆனா அவர் நடந்து போயிட்டார்னா, உங்க முன்னாடி எதை எது திறக்கப்பட முடியாம அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை எதை விரும்பணும்னா, உங்க பிரச்சனையை முன்னாக செல்லட்டும்.

0: இந்த விரும்பணும் யோசுவா பார்க்கிறான். யோ எரிகோவுக்கு வெளியிலிருந்து இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடக்குதுன்னா எரிகோவுக்கு வெளியிருந்து நடக்குது. இன்னும் கர்த்தர் சில நன்மைகளுக்கு வெளியே தான் நம்மை வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களுக்கு வெளியே தான் வைத்திருக்கிறார். இங்கேதான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை வந்து சந்திக்கிறது, அவனை அர்ப்பணிக்க வைக்கிறது, அவனோடு பேசுகிறது, உனக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றார். இது ராஜாவின் கட்டளை, இதை யாருக்கும் மாற்றவும் கூடாது, இதை யாருக்கும் மீறவும் கூடாது. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் தருவேன் என்றார். அவர் சொல்லியபடி ஒன்று ராஜாக்கள் 5:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 5:12 கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடி
1: அவனுக்கு ஞானத்தை தந்தார்.
0: இதுதாங்க தேவன், அவர் சொல்லி இருந்தபடி. நான் கேட்டபடி அல்ல எனக்கு கிடைப்பது, நான் கேட்கலாம், ஆனா தேவன் எப்படி கொடுப்பாராம். நான் ஒரு காரியத்தை கேட்கும் போது எனக்கு அவர் ஒரு பதில் தரார் தெரியுமா, அவர் சொல்லி இருந்தபடி. அதுலதான் ஐஸ்வர்யத்தில் அவனுக்கு நிகராய் ஒருவனும் இல்லை, ஞானத்திலும் அவனுக்கு நிகராய் ஒருவனும் இல்லை, சொல்லி இருந்தபடி. அதனாலதான் தாவி, நாம் ஏற்கனவே சங்கீதம் 119:98 செய்திக்கு முன்னாக ஆண்டவர் சொல்ல வைத்தாரே, அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது, எவைகள் என்னோடு சொன்ன வார்த்தை. கர்த்தர் சாலமோனுக்கு எப்படி என்ன கொடுத்தார், அவர் சொல்லி இருந்தபடி. ஆண்டவரே, இவனுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஐஸ்வர்யம் தேவை ஆண்டவரே, இவ்வளவு ஞானம் தேவை ஆண்டவரன்னு கேட்ட ஆண்டவர் சொல்வார், நான் சொல்லிட்டேன். ராஜா சொல்றார், கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் ஒப்பு கொடுத்தேன். உடனே யோசுவா, ஓகே ஆண்டவர், ஆமேன் ஆண்டவரே சொல்லிட்டு எழும்பி போகல. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, அதை சுதந்திரிப்பதற்கான வழியை கர்த்தர் யோசுவாவுக்கு காண்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் அடையும்படியான வாக்குத்தத்தை சொல்லுவதோடு அவர் நிறுத்த மாட்டார், அதை சுதந்திரிப்பதற்கான வழியையும் கர்த்தர் நமக்கு தெரிவிப்பார். அவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா, ஆலோசனை கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பைபிள்ல அண்டர்லைன் வைத்து பண்ணி படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதை தப்பாய் புரிந்து விடக்கூடாது. நான் சொல்லுகிற பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது, நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை லைன் பண்ணுவோம், அது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது, ஆனால் அதை தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது, அதுக்கு மேலையும் அதுக்கு கீழேயும் வேற யாருக்கோ இது மட்டும்தான், இது மட்டும்தான், இப்படி தப்பா, ஆமே இதுல ஒன்றை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. அதனாலதான் பைபிள்ல ஒன்றையும் ஒரு தேவ பிள்ளை ஸ்கிப் பண்ணாம வாசிக்கணும். ஆமே, என்னோடு பேசின வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணி வைத்து அது எனக்கான ரேமாவாக எடுத்து வைப்பது தப்பே கிடையாது, அப்படி பண்ணுகிறவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் அதே வேளையில் அதுக்கு மேலே இருக்கிறதும் அதுக்கு கீழே இருக்கிறதும் அதுக்கு சைடில் இருக்கிறதும் யாரோ பாவம் அவங்களுக்கு ஆண்டவர், அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இதை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னு என் ஆத்மாவை போடுறதுக்குள்ள யோசுவா காணாம போகல. சிலர் அப்படிதான் எடுத்துக்கொள்ள படுகிறார்கள், யோசுவா வெயிட் பண்றான். ஆமே ஆமே, இருக்கு எரிகோ, அங்க இருக்கு, பார்த்தாச்சு. யோசுவா எரிகோவுக்கு வெளியே இருக்கிற ரைட், இந்த எரிகோவுக்கு சுதந்திரிப்பதற்கான நன்மை யோசுவா, இதற்கு நடுவே இருக்கிற பாதை, அதுல எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி சுதந்திரிக்க வேண்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை கர்த்தர் வாக்கு தருவார், ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் யாரை சுதந்திரிக்க வைப்பார் தெரியுமா? எண்ணாகமம் 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 14:10 அதனுடைய 8
1: வசனம்,
0: கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார்,
1: அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிறார், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார்.
0: நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது இப்படி சொல்லல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் மட்டும்தான் சொல்றார். ஆனா நடத்தி வரும் வழியில காலை சொல்லுகிறார், காலை அறிந்து கொண்ட காரியம், காலை புரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார், கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி. அப்ப தேவன் வழிகளை பார்க்கிறார், பாதைகளை பார்க்கிறார். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எகிப்திலே யோசுவா காலேப் காதுகளில் மட்டும் கேட்கப்படவில்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்டாங்க. வனாந்திரத்திலே மடிந்த அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் சேர்த்துதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமே. இப்பொழுது ஒன்றை புரிந்து கொண்டார்கள், ஏன் நிறைய பேர் சுதந்திரிக்காம போயிட்டாங்க, ஏன் அநேகருக்கு அது எட்டாமலே போயிட்டு, ஏன் கை கட்டினது அநேகருக்கு வாய் கட்டவில்லை, ஏன் அநேகர் பார்க்கிறதோட சரி அவங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கேதான் வேதம் காண்பிக்கிறது, கர்த்தர் பிரியமாயிருந்தார். ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மந்த் ப்ராமிஸ் வேர்ட், ஒவ்வொரு வீக், ஒவ்வொரு டே வாக்குத்தத்தம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்கிறது. இது அழியாது, இது ஒழியாது. ஆமென். சாராளின் கற்பம் செத்ததா இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறதுனால அந்த செத்த கற்பத்துக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள ஈசாக்கை கர்த்தர், ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை அதுதான். சாராளின் கற்பம் தான் செத்தது, உள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் சாகல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் உயிரோடு இருந்தாலும் நமக்குள்ள வார்த்தை இல்லைன்னா செத்ததுக்கு சமம். நம்முடைய சரீரம் செத்த நிலைமையில் இருந்தாலும் உள்ளே வார்த்தை இருக்குமானால், இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால். யோபு ஓங்கிட்ட அப்படி என்ன இருக்கு, யோபு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சாராளின் கற்பம் செத்ததுங்க, ஆனா அதுக்குள்ளதான் உயிருள்ள ஈசாக்கு கருவாய் தோன்றப்படுகிறான், வளருகிறான். கை வளருது, காலு வளருது, மூக்கு வளருது, கண்ணு வளருது, எங்க? செத்த கற்பத்துக்குள்ள. இந்த வார்த்தையினுடைய மேன்மையை பாத்தீங்களா? அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற பரலோகம் கொடுக்கிற ஒரே நம்பிக்கை வார்த்தை. அவ்வளவு ஆண்டவர், இனி எனக்கு முடியாது. ஆபிரகாம் சரீரம் செத்த நிலை, அதுதான் அவனுடைய நிலைமை. 100 வயசுல குழந்தை பிறந்ததும் ஆபிரகாம் அப்படி பார்த்துட்டு கண்ணை மூடல. அதுக்கப்புறம் 75 வருடம் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறான். தேவன் ஒரு நன்மை தருவது பார்த்து விட்டு போவதற்கல்ல, அதை அனுபவிப்பதற்கு. 175 வருடம், 100 வயசுல சரீரம் செத்த நிலைமையில் இருக்கிற ஒருவனுக்கு 175 வயது வரை வாழ்றதுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்துல ஆபிரகாம் யாரோடு குடியிருந்தானா? ஆபிரகாம் கூடாரத்திலே ஈசாக்கோடும் யாக்கோபோடும், பிள்ளையோடு மட்டும் இல்ல பேர பிள்ளையோட இருக்கிறான். இந்த பலன் எங்கிருந்துங்க வந்துச்சு? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துல இருந்து, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்? 100ஓட முடிஞ்சுன்னு. நம்ம எங்க முடியும் நினைக்கிறோமோ ஆண்டவர் சொல்றார், இனிதான் இருக்குது. மோசே இனிதான் இருக்கு. மோசே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால 80. மோசே வா, ஒன்னு நான் அனுப்புறேன் ஆண்டவர், நான் போறதுக்குதான் ரெடியா இருக்கிறேன். ஒண்ணு நான் எகிப்துக்கு அனுப்புறேன். மோசே எழுதினாரு 90வது சங்கீதம். ஆனா மோசே 120 வயசு வரை வாழ்ந்தார். எழுதுறதுல நீங்க வேணா 70-80ல இருந்துருங்க, நான் இன்னொரு 40 வருஷம். அதான் ஒரு வயசான பாட்டி சாக கிடக்குறாங்க, அவங்க பேரன் எங்க அப்பாவை ஜோமண்ண கூட்டிட்டு போறாப்ல, கூட்டிட்டு போய் அங்க போய் நிறுத்திட்டு, பாஸ்டர் கஷ்டம் இல்லாம ஆண்டவர் எடுத்துக்க ஜோமண்ணுங்க. அவங்களுக்கு மூச்சுடவே முடியல, அவங்க இருக்கிற பலத்துல நீ வேணா போ. யார பேர பையனை பார்த்து, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நீ வேணா போ, எனக்கு அவசரம் இல்ல. சுதந்திரிக்கணுங்க, சபை சுதந்திரிக்கணும். எப்பொழுது கேட்கிறது ஈஸி, சுதந்திரிக்கிறதுல தான் காரியம். காலை சொல்லுகிற கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார், என் பிரியமே என் பிரியமே, இதுதான் சபையை பார்த்து கர்த்தர் அழைக்க பயன்படுத்தும் வார்த்தைகளில் பிரதானமான வார்த்தைகளில் ஒன்று. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே. தானியேலை பார்த்து சொல்லுகிற, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். இதுதான் நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? எதுக்காக பைபிள் படிக்கிறோம்? ஐயோ பைபிள் படிக்கலன்னா இன்னைக்கு இப்படி பயந்து படிக்கிறவங்க தான் நிறைய. அவங்க பைபிளை நேசிக்கவே முடியாது, அவங்க பைபிளை சுவாசிக்கவே முடியாது, அவங்களால பைபிள்ல புரிந்து கொள்ளவே முடியாது. தாவீத மாதிரி படிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் மதியன் தியானம். அந்த தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஆமே. நாள் முழுவதும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இத கையில் எடுக்கணும். காலையில எழுந்ததும் இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு அப்படி முடியலன்னா கர்த்தர் எல்லாம் பாப்பாருங்க. கூப்பிடும் போது சமீபமாய் வருகிறது, ரைட்டு தான். ஆனா நினைவுகளை அவர் தூரத்திலிருந்தே அறிகிறாரா? நான் என்னதான் கதறி கூப்பிட்டாலும் என் சத்தத்தை கேட்பதற்கு முன்னமே அவர் என் நினைவுகளை அறிகிறார். தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்து அவர் தீர்மானிக்கிறார், இவன் கூப்பிடுறதுக்கு போகணுமா வேண்டாமா என்று. என் ஆண்டவரே, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. நாங்க இவ்வளவு கத்துறோம், வரமாட்டேங்கிறீங்க நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே. ஆமே, நாத்தான் வேலே, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை சர்ச்சுக்குள்ள என்றானதும் அந்நிய பாஷை பேசிட்டு வந்து உட்கார்றது மட்டும் அவர் பார்க்க மாட்டார். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமீன் போட்டதும் நம்ம எப்படி வீட்டுக்கு போறோமோ அதே மாதிரி அவரும் போயிடுவார். நீ அடுத்த சண்டே காலையில் 6 மணிக்கு தான், நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். ஆமா, ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார்ங்கிற நிச்சயம் இருக்குமானால் நீ அவரை எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறா, எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறா என்பதை குறித்து கவனமாயிரு. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நீ அவரை எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறா என்பதை குறித்து கவனமாயிரு. இயேசுவை கூட்டிட்டு தியேட்டருக்கு போலாமா? ஆண்டவரே, போனவரை தான் ஏதோ புது படம் ரிலீஸ் ஆச்சு, வாங்க ஆண்டவரே கூட்டிட்டு போகலாமா? முடியுமா? துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? உனக்குள் நம்முடைய கர்த்தர் பிரியமாயிருந்தால் கொடுப்பார். இன்னைக்கு சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். வாக்கு தத்தம் உங்களுக்கு சொல்லியாச்சு. வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவருடைய இரத்தத்தினாலே வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி தந்து விட்டது. இதுல இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு என்று எழுதப்பட்டு விட்டது. இனி இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் தருகிற வார்த்தை மேல அவர் பிரியமா இருந்தார்னா தருவார். மேல சுதந்திரிக்க விரும்புகிறவன் எதுல போக்கஸ் பண்ணுவான் தெரியுமா? அவரை பிரியப்படுத்துறதுல.

0: தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். நீங்க பிரியப்பட
1: ஏதாவது
0: நான் செய்யணும். இன்னைக்கு யாரை எல்லாமோ பிரியப்படுத்துறோம், புருஷனை பிரியப்படுத்துறோம், மனைவியை பிரியப்படுத்துறோம், பிள்ளைகளை பிரியப்படுத்துறோம், பாஸ்டர் ரொம்பவே பிரியப்படுத்துறோம். ஆனா ஹல்லேலூயா. ஓகே, இப்ப ஒரே ஒரு கேள்வி, உங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டார்னு வைங்களா, இயேசு வந்துட்டாங்க, எப்படி உங்க வீடு இருக்கும், நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் பெல் அடிக்குது? இயேசுவா வாங்க ஆண்டவரே. அப்படியா, இயேசு வந்துட்டார்னா எப்படிங்க இருக்கும்? இயேசு வீட்டுக்கு வந்துட்டார் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவையில்லாம ஏதாவது பேசுவோமா? பழைய மாதிரி மனைவி சண்டை எடுக்க வரும்போது, புருஷன் ஏதாவது பேச வரும்போது, என்ன என்ன ஒன்றும் ஆகல, ஐயோ மனுஷா கொஞ்சம் சொல்லுவோமா இல்லையா? எங்க அவர் மாம்சமாகி வந்தாருங்க, அவருக்கு அதே நிகரானவர் தானங்க ஆவியானவர், அவர் கூட தானே இருக்கிறார், ஏன் கனப்படுத்த மாட்டேங்கிறோம்? பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே தான் குமாரனாகிய கிறிஸ்து, குமாரனாகிய கிறிஸ்து எப்படியோ அப்படியே தான பரிசுத்த ஆவியானவர். அவர் மாம்சமாகி வரல, இயேசு மாம்சமாகி வந்தார், ஆவியானவர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் இயேசு வீட்டில் இருந்தா நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் அல்லவா நாம? பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்தாதீங்க. நாம் பிரியப்படுத்துறோமா துக்கப்படுத்துறோமா? ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரில் வாசம் பண்ணுகிற என்று நிச்சயம் இருக்கிறவன் எதை சொல்லுகிறான் தெரியுமா? இயேசு இருக்கிறார். இயேசு எப்பொழுதுங்க வெளிப்பட்டார் மரியாள் வயிற்றில்? ஆவியானவர் அவள் மேல வந்த போது கிறிஸ்து, ஜீசஸ் கிறிஸ்து வெளியே வரார். எதுக்குங்க அபிஷேகம்? நாலு அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கா? இல்ல, கிருஷ்ணன் பாடினமே, தேவசாயல் ஆக மாறி தேவனோடி இருப்பே. இதுக்கு தாங்க ஆவியானவர். ஏதோ மூணாவது பாட்டுல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இல்ல, என்னுடைய பார்வை இயேசுவ மாதிரி என்ன பார்க்க வைக்கிறார், இயேசுவ மாதிரி என்ன சிந்திக்க வைக்கிறார், இயேசுவ மாதிரி என்ன செயல்பட வைக்கிறார், இயேசுவ மாதிரி என்னை நடக்க வைக்கிறார், இயேசுவ மாதிரி என்னை ஜெபிக்க வைக்கிறார், இயேசுவ மாதிரி ஜனங்களை நேசிக்க வைக்கிறார். அவர் வெளிப்படும் போது இயேசுவை போல என்னை மாற்றி

0: பார்த்து நாம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன், தருவேன் தருவேன் சொன்னீங்களே, எங்க ஆண்டவரே தந்தீங்க? அதே கேள்வி ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், எங்கப்பா நீ எனக்கு பிரியமா இருக்கிற? கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் தேசத்தில் நம்மை கொண்டு போய், நம்மை கொண்டு போய். ஆமென். நம்ம எல்லாம் என்ன காரணம் சொல்ற, அது என்ன வாசல் ஆண்டவரே? அந்த மனுஷர்லாம் ரொம்ப முரடானவங்க ஆண்டவரே. அவங்க இருக்கிறது வரைக்கும் ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, ஏவியர் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இப்படி துர்ச்செய்தியை சொல்லிட்டு இருக்கும் போது காலேப் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் அவர் தருவார், தருவார். நாம எதுல போக்கஸ் பண்ணணும்னா, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா, பிரியமா இருக்குதா? எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஜெபத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆமே, சர்ச்சில் அடிக்கடி ஜெபம் நடந்துட்டே இருக்குது, காலையிலிருந்து ஜெபம். ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாது. டிவி ஆன் பண்ண ஜெபம், யாராவது ஜெபம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஜெபம் பண்ணியும், இவ்வளவு கதறியும், இவ்வளவு உபவாசித்தும், ஏன் சில காரியங்கள் கைக்கு எட்டினது போல வந்தும் கைவிட்டு போகிறது? ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? கலை சொல், அது ரொம்ப எளிதா சுதந்திரிக்கலாம். கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால், கர்த்தர் பிரியமா இல்லைன்னா கஷ்டப்பட்டும் கிடைக்காது. இங்க யோசுவாவுக்கு மூன்று பிரதானமான காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவது, ஆறாவது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம்.
1: நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும், உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார்.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவது கர்த்தர் அதை எப்படி அங்கே போக வேண்டும், யார் யார் எந்த வரிசையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நியமத்தை அங்கே வைக்கிறார். சுதந்திரிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை தான். இருப்பினும் ஒரு ஸ்டெப் மேல சொல்லணும்னா, எனக்கான வார்த்தையை, எனக்கான வாக்கு தத்தத்தை, எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எஸ், ஏன்னா சிலருக்கு அந்த விருப்பம் இருக்காது, எப்படியாவது இருந்துட்டு போவோம். அப்படி அல்ல. ஆமென். பிரைஸ் காட். எனக்கு இந்த பூமியில நான் காணும்படி எனக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏலியையும் பார்க்கணும், கானானையும் பார்க்கணும். கானானை பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏலியை பார்க்கணும். இங்கே பார்க்க வேண்டிய தேவன் ஆயத்தை, ஒவ்வொரு இது சுதந்திரங்க, இது நமக்கு தேவன் வைத்த சுதந்திரம், இது நமக்கு தேவன் வைத்த நன்மை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பேன்னா, பூமியிலே ஆண்டவர் நல்ல ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இங்கே மட்டும் இல்ல, நித்தியத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் நமக்கு மேன்மையான இடத்தை வைத்திருக்கிறார். ரெண்டும் பைபிள்ல நமக்கு காண்பித்து தருகிறார். இங்கே வாழும் வரைக்கும் நாம் நமக்கு தேவன் வைத்த ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஒரு புது வருஷத்தை கர்த்தர் காண செய்கிறாரா? இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் அதை பார்க்கணும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் இந்த காலத்தில் இதுதான் அது தந்திருக்கணும், அது பார்த்திருக்கணும், அது சுதந்திரித்திருக்கணும். அதுதான் பிளஸ்ஸிங், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பார்த்து ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஆமே, அவங்க கர்த்தர் நடத்தி வந்த பாதையை சொல்ல தொடங்கும் போதே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புறம்போக்கு நிலத்தில் எங்க அம்மா 5 பிள்ளைங்க வச்சுட்டு ஒரு சின்ன ஷெட்டு போட்டு குடியிருந்தோம். இதுதான் பாஸ்டர் எங்க ஆரம்பம். மழை எல்லாம் வந்துட்டுன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை தந்திருக்கிறார் சொல்லும் போது அவங்க ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமே ஆமே, ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி சரி போட்டோமா அடுத்த மலைக்கு நீ போயிரு நீ இங்க வந்துரு அப்படி கூப்பிடல. இங்கே சுதந்திரிக்கும் படிக்கு கர்த்தர் சில நன்மைகளை வைத்திருக்கிறார், அதை காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையை போட்டு ஒரு தாயார் அஞ்சு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அதுல ஒருத்தங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்கள கர்த்தர் பிளஸ் பண்ணி. ஆமே, இது பெரிய பங்களாலாம் இல்லைங்க, ஆனா திரும்பி பார்த்தா பங்களா தான். ஹல்லேலூயா. அது பெரிய பங்களா அரண்மனை எல்லாம் கிடையாது, ஆனா திரும்பி பார்த்தா அரண்மனை தான். இதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை. ஆமா, இங்கே சுதந்திரிக்க வேண்டியது சுதந்திரிக்கணும். அதுக்கு கத்தர் என்ன வைக்கிறார்னா, எரிகோவை ஒப்பு கொடுத்தேன். என்னண்டவர் காணான் காணான் சொல்லிட்டீங்க எரிகோ, ஏ இங்க சில காரியத்தை நீ தாண்டி நீ பிடிக்க வேண்டி இருக்கிறது, நீ ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. சில இடத்துல உன்னை கொண்டு போறது உன் முன்னாடி பாரு, ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கல்ல, உனக்கு முன்பா இந்த வாசலை நான் திறக்க போகிறேன் என்பதை உன்னை அறிந்து கொள்ள செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அதற்கு முன்பாக எக்காலம் ஊதுகிறவர்கள், அதற்கு முன்பாக யுத்த சன்னதர்கள், ஆயுதம் ஏந்தினவர்கள், இப்படி வரிசை. இதுக்கு பின்னாக மற்ற ஜனங்கள், இதுவே வரிசை. இப்படி ஆண்டவர் ஒரு நியமத்தை வைக்கிறார். சுதந்திரிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விதித்த விதி உண்டு, வைத்த வரிசை உண்டு. இதை வந்து மாற்றக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் தேவன் முதல்ல எங்க வரிசை ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நம்முடைய பிறப்பில், நம்முடைய பிறப்பில். ஆமே. தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்தெடுத்தவர் ஏன் தாவீதை முதல்ல பிறக்க விடல? இல்ல எட்டு பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்களா யார் ஃபர்ஸ்ட் வரணும்னு? எங்க வீட்டில் நாங்க அஞ்சு பேர், நாங்க அஞ்சு பேர் இருந்து டிஸ்கஸ் பண்ணி, அண்ணன் நீங்க முதல்ல வாங்க, ரெண்டாவது அப்படி ஒண்ணும் இல்லை. அப்ப தேவன் எங்கே வரிசையை தீர்மானிக்கிறார் என்றால், நம்முடைய பிறப்பிலேயே. அது அவருடைய தீர்மானம், அது அவர் வைத்த வரிசை. பென்யமீன் வேணும் அழலாம், என்னண்டவரே என்ன இந்த வீட்டில் கடைசி வச்சிருக்கிறீங்க, என்ன இந்த வீட்டில் சின்னவனா வச்சிருக்கிறீங்க. தேவன் ஒரு வரிசையில வைத்திருப்பார் என்றால் அதை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். அதிலே உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கப்படும் போது பென்யமீனுக்கு மட்டும் மற்றவர்களை விட ஐந்து மடங்கு, ஐந்து மடங்கு ஆண்டவர் வைத்திருப்பார். சில விதியை வைத்திருப்பார். ஆபிரகாமுக்கு என்ன வைக்கிறார்? 99 வயசுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இது அவனுக்கு வைத்த விதி, இது அவனுக்கு வைத்த நியமம். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே, என் பார்வையை விட்டு மட்டும் மாறிடாத, ஏன்னா நீ சுதந்திரிக்க போகிற. உன் கை கெட்ட போகுது, அதை கைவிட்டப்படக்கூடாது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, இதை அழைத்து அன்னைக்கே சொல்ல வேண்டியதுதானே. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ ஆலோசனை நம்மை நோக்கி வருகிறது என்றாலே வாக்கு தத்தம் நம் கையெட்டும் தூரத்தில் வந்து விட்டது என்ற அர்த்தம். இந்த 99 வயசுல இப்படி என்கிட்ட சொல்லலாம் ஆண்டவர் கேட்டார் ஆபிரகாம்? இல்ல, நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்திலே உண்மையை கண்டு கர்த்தர் யார் யார் தடையா இருந்தாங்களோ எல்லாத்தையும் துரத்தி விட்டாராம். என் பார்வையை விட்டு மாறிடாதன்ட்டார் ஆபிரகாம்ட்ட. ஈசாக்கு என்ன விதி? பஞ்ச நாட்களில் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாதன்ட்டார். எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, பார்வையை விட்டு விலகாத ஆபிரகாம்ட்ட, எகிப்துக்கு போகாத என்று ஈசா கிட்ட உட்கார்ந்து அப்படின்ட்டார். ஈசாக்கு அங்கே கூடியிருக்கிறான். அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு, 100 மடங்கு தேவன் ஒரு நியமி, நம்ம எல்லாம் அந்த 100 மடங்கு மட்டும் பிடிக்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கு 100 மடங்கு கொடுத்தீங்களே, ஈசாக்கு ரகோபத்தை கொடுத்தீங்களே, ஏ அவனுக்கு வைத்த விதியை பார், அவனுக்கு வைத்த நியமத்தை பார். நீ எகிப்துக்கு எல்லாரும் போகிற வழியை நீ தெரிந்தெடுக்காதே என்ற அர்த்தம். ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறாங்களோ நீ அப்படி போகாதே. உனக்கு ஒத்தாசை வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிந்தெடுக்கிற வழி அல்ல. அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நான் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். நோ, ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள். ஆமென். எங்கே தேவன் வைத்தாலும் அந்த வித்தியாசத்தை காட்டிட்டே இருக்கணும். ஆமென். நாம் அதை காண்பிக்கும் போதுதான் நமக்கு. ஆமென். ராஜா ஒரு கட்டளை வைத்ததும் தானியேல் போய் ராஜாவை ப்ளீஸ் பண்ணல. தானியேல் ராஜாதி ராஜா சமூகத்தில் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நான் இதோ உன்னோட புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் சொல்லிவிட்டு மோசேக்கு கர்த்தர் என்ன நியமத்தை வைக்கிறார். யாத்திராகம் 10வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். 34வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன்,
1: பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும்
0: நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்கிற 12வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சேருகிற தேசத்தில்
1: குடிகளோடு
0: உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு
1: பண்ணினால்
0: அது உன் நடுவில்
1: பண்ணியாயிருக்கும்.
0: யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணப்பட்டவனோடு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட மாட்டான். அப்படி பண்ணினால் அது உன் நடுவில்
1: கண்ணியாயிருக்கும்.
0: அது என்னைக்குமே கண்ணி. உடன்படிக்கை பண்ணிட்டார், கையை பிடிச்சிட்டார், இனி அவ்வளவுதான். நோ, உடன்படிக்கை பண்ணப்பட்டவனுக்கு விதிக்கிற விதி நியமம் என்ன? நீ போய் சேருகிற குடிகளோடு சமாதானமாறு, சந்தோஷமாறு, ஆனா உடன்படிக்கை மட்டும் பண்ணிராத. அப்படி பண்ணனா என்ன ஆகுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து.
0: 14வது வசனம்,
1: கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ
0: பணிந்து கொள்ள வேண்டாம். 15,
1: அந்த தேசத்தின் குடிகளோடு
0: நீ உடன்படிக்கை பண்ணுவாயானால்
1: அவர்கள்
0: தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள்.
1: ஒருவன்
0: உன்னை அழைக்கையில் வேற வழி இல்ல, நீ போய் அங்கே சாப்பிட்டுதான் ஆகணும். நீ அந்நியரோடு, அந்நிய நுகத்திலே தேவனற்றவனோடு, விக்கிரங்களை வழிபடுகிறவனோடு நீ உடன்படிக்கை செய்வாயானா, நீ ஆராதிக்க வரும்போது அவனும் வருவான், அவன் ஆராதிக்க போகும்போது நீயும் போகணும். நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ரெண்டு எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. ஆமென். அதனால் நீ புரிந்து கொள், மோசேக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிறகு மோசேக்கு தம்முடைய நாமத்தை எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? எரிச்சல் உள்ளவர், எனக்கு எரிச்சலை உண்டாக்கிறாதேங்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. எனவே தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும், விசேஷமாய் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற பெற்றோர் இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆமே. படிப்பு பாருங்க, தப்பு கிடையாது. நல்ல வேலையில் இருக்கிறனா பாருங்க, தப்பு கிடையாது. ஆமே. நல்ல ஃபேமிலி எல்லாம் பாருங்க, ஏன்னா பிள்ளைக்கு பெஸ்ட் கொடுக்கணும், அதில் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களா? இது கண்டிப்பாக பார்க்கணும், இது கண்டிப்பாக பார்க்கணும். மேரேஜுங்கிறது ஒன் டே ஈவெண்ட் கிடையாது, அது மற்றவங்களுக்கு தான் ஒன் டே ஈவெண்ட். வருவாங்க, சிரிப்பாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு அது ஒரு புதிய துவக்கம், இனி உள்ள வாழ்க்கை அதுதான். எனவே ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட வாலிப பிள்ளைகளே, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவன், ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்காதேங்கிறார், எரிச்சலை உண்டாக்கிறாத. ஆமே. கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு. யாரோடு பிணைக்கப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமே. அந்நிய நுகத்தில் இல்ல, எப்படி நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போல ஏற்றுக்கொண்ட ஒருவரோடு பிணைக்கப்படும் போது ஏன் அவங்களுக்குள்ள சண்டை வராதா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வராதா? எல்லாம் வந்தாலும் கர்த்தர் சாட்சியாங்க நிப்பா, கர்த்தர் சாட்சியாங்க நிப்பா. பிரச்சனையும் வரும், எல்லாம் வரும், ஆனா கர்த்தர் சாட்சிங்கிறார், கர்த்தர் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா ஆமென். அப்போ அந்த விதியை மாற்றக்கூடாது, வரிசையை மாற்றக்கூடாது. ஆமென். வரிசையை மாற்றி மனுஷனை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் எந்த நிலையில வைத்திருக்கிறார், சின்னவன வைத்திருக்கிறாரா? எதுக்கு ஆண்டவர் என்ன சின்னவனை வச்சிருக்கிறீங்க, உன்னை ஆயிரமாக்க? சிறியவனை வைத்திருக்கிறாரா? எதுக்கு ஆண்டவர் என்ன ரொம்ப சிறியவனை வச்சிருக்கிறீங்க, உன்னை பலத்த ஜாதியாக்க? கர்த்தர் ஆண்டவர் அவங்களை ஏன் ஆண்டவரை முன்னாடி யோர்தானுக்கு யோர்தான கடக்கும் போது உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற எங்களை தான் ஆண்டவரை முன்னாடி விட்டீங்க, ஆனா இப்ப எரிகோன் வரும்போது எங்களை மூணாவது ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. சில நேரத்தில் ஆண்டவர் ஆர்டர் மாத்துவாருங்க. ஆமா, உங்களுக்கு கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ. பந்திக்கு முந்துறாங்க சீஷர்கள், ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா இது நியாயம் கிடையாது. நீ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது தாழ்வான இடத்துல நீ போய் உட்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது மற்றவங்க உன்னை கூப்பிட்டு மேன்மையான இடத்துல உட்கார வைக்கட்டும். நம்ம என்ன வேற எங்க வேணாலும் தாழ்வான இடத்துல உட்காந்துருவோம், ஆனா பந்திக்கு போனா அப்படி எங்க சேர் எங்க சேர் எங்க நல்ல இலை போட்டிருக்கு உட்காந்துலாம் இலையெல்லாம் மாத்துவோம். ஒரு இடத்துல போனது நீ கொஞ்சம் ஒரு தாழ்வான இடத்துல உட்காரு, அவங்க உன்னை கூப்பிட்டு மேல உட்கார வைக்கட்டும். கர்த்தர் ஒரு வரிசையில வச்சிருக்கிறார் உங்களுக்கு என்று பாருங்க. யாக்கோபை ரெண்டாவது தான் வச்சார், ரெண்டு பிள்ளைங்களும் உள்ளே இருக்கிறாங்க. யார் ரெட்டையர்கள்னாலே முதல்ல யார் வெளியே வராங்களோ அவங்க தான் மூத்த பிள்ளை, ரெண்டாவது யார் வராங்களோ அவங்க தான் ரெண்டாவது பிள்ளை. உள்ள இருந்து போராடுறாரு சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு. யாரு? யாக்கோபு. ஏசாவதா வெளியே வெளியே வரும்போதே காலை பிடிச்சு உள்ள இழுக்கிறான். யாக்கோபு அவன் காலை பிடித்து கொண்டே உள்ள இழுத்து பார்க்க முடியல, ஏன்னா வெளியே டாக்டர்ஸ் இழுக்கிறாங்க. உள்ள 2.5 கிலோ யாக்கோபு ஏசாவை இழுக்கிறான், வெளியே 200 கிலோ டாக்டர்ஸ் வெளியே இழுக்கிறாங்க. எதுங்க ஏசா வெளியே வந்தாச்சு, இவனும் சரி நானும்

0: வார்த்தைகளை கேட்ட உடனே
1: மிகவும்
0: மனம் கசந்து
1: சத்தமிட்டு
0: அலறி
1: தன்
0: தகப்பனை நோக்கி, என் தகப்பனே,
1: என்னையும்
0: ஆசீர்வதிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு அவன், உன் சகோதரன்
0: தந்திரமாய் வந்து வாங்கிட்டு போயிட்டான் பா, தந்திரமாய் வந்து வாங்கிட்டு போயிட்டான். 36வது வசனம்,
1: அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு இரண்டு தினம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டு,
0: இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி,
1: நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை,
0: எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும்
1: வைக்கவில்லையா என்றான்.
0: வைத்து வைக்கவில்லையா? ஒன்னு கூட உங்ககிட்ட இல்லையா? ஆமென். யாக்கோபே, நீ கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். யாக்கோபே, உனக்கான ஆசீர்வாதம், ஆமென், நீ தந்திரமாய் வந்து ஏன் ஏசாவுக்குறது வாங்குற? உனக்கான ஆசீர்வாதம் உன் வீட்டில் இல்லாம இருக்கலாம். யாக்கோவே, உனக்கான ஆசீர்வாதம் யாபோ காற்றின் கரையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வீட்டில் அண்ணனுக்கு தான் பெரிய இடம், அதனால எப்படியாவது தந்திரமாய் தந்திரமாய் உலக தகப்பனை ஏமாற்ற முடியுங்க, இப்படி தந்திரமால அவரை ஏமாற்ற முடியாது. உனக்குன்னு வைத்திருக்கிறார், உனக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்று இப்பொழுது தெரியாது யாக்கோபே, பின் நாட்களில் அறிந்து கொள்வாய். என்ன? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த வரிசையில உன் தேவனாய் அறியப்படுவது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீ தந்திரமாய் வாங்கின ஆசீர்வாதத்தை விட இது எவ்வளவு மேன்மை தெரியுமா? உன்னை ஒரு வரிசையில் வைத்திருக்கிறார்னா வெயிட் பண்ணு, இன்னொரு ஆளை அளவிடாத. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இன்னொருத்தங்களை அள வச்சுட்டு அவங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உங்க சாப்பாடுல நீங்க கை வைக்கிறது இன்னொருத்தங்க வயிற்றுல அடிச்சுட்டு இருக்குமானா? ஆண்டவர் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிப்பார், எங்க தொடணுமோ அங்க தொடுவார். அவர் நீதி உள்ளவர். ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தீங்கு செய்வாயோ? ஏசாவை அவர் வெறுக்கிறார் சொல்லிட்டு நீ அவனை அவமானப்படுத்துவாயோ? அவனை கண்ணீர் கண்ணீர் விட வைப்பாயோ? என்ன இருந்தாலும் ஏசாவினால உனக்கு கிடைத்த நன்மையை மறந்துடாத. என்ன நன்மை? அவன் வஸ்திரத்தை போட்டதுனாலதான் அப்பா கிட்ட உனக்கு. நம்ம வீட்டில் சாப்பாடுல கை வைக்கும் போது, இப்ப நான் சாப்பிடுற இந்த சாப்பாடு இன்னொருத்தர் அள வச்சு அவங்க கிட்ட இருந்து பறித்த பணத்திலிருந்து சாப்பிடுவேனானா? ஓ, பரலோக தேவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. இன்னொருத்தங்களை வஞ்சித்து அவங்களை அவங்க கிட்ட இருந்து அபகரித்து அதுல ஒரு 100 ரூபாயை கொண்டு காணிக்கையில போட்ட காணிக்கை பெட்டியில போட்ட ஆண்டவர் சொல்லுவார், அது எனக்கு என்னத்துக்குன்னு கேட்பா. அவர்கிட்ட காசு இல்லாமலையா வந்து கொடுக்க வைக்கிறார்? இல்ல, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அநியாயமா சம்பாதித்த ஒரு பணத்தை காணிக்கப்பட்டில போடாதிருங்கள். பிறரை வஞ்சித்து, பிறரை கண்ணீர் விட வைத்து, அவங்க கிட்ட இருந்து அபகரித்த காசுல கொண்டு வந்து தயவு செய்து தசம பாகம் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். கர்த்தர் தந்த நன்மையிலிருந்து எடுத்துக்கொடுங்கள். அது கொஞ்சமா இருந்தாலும் பரலோக தேவன் அங்கீகரிப்பார், தேவன் அதை மேன்மையாய் பார்ப்பார். ஹல்லேலூயா. தந்திரமாய், இப்படி தந்திரமாய் ஆண்டவர்கிட்ட வாங்கிடலாம். உன்னை எதுல வைத்திருக்கிறார்? இரு, அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து, ஹல்லேலூயா, ஆமென். சாமுவேல் கிட்ட தைல கொம்பை கொடுத்து விடுகிறார், அதுக்குள்ள அபிஷேக தைலம் இருக்கிறது. ஆமென். அதை வாங்குறதுக்கு 7 பேர் போட்டி போடுறாங்க, 7 பேர் போட்டி போடுறாங்க. மூத்தவன் வந்து நிக்கிறான், அவனுடைய சைஸ் எல்லாம் பார்த்து சாமுவேலே நினைச்சிட்டாரு இவன் தான். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊற்ற வரும்போது கர்த்தர் தடுத்தார், கர்த்தர் தடுத்தார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நான் மட்டும் மூத்தவனா இருந்திருந்தா எனக்கு ஈஸியா கிடைச்சிருக்குமே. நான் இளையவன் ஆனதுனால என்ன அந்த கூட்டத்திலேயே சேர்க்கலையே? கூட்டத்தில் சேர்க்க வேண்டாங்க. ஆனா உங்களுக்குரியதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தாவீது வந்ததும் சாமுவேல்ட்ட சொல்றார், வைத்திராத என்றார். வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர் தெற்கை நோக்கி வைத்திராத என்றவர். 7 பேர் முன்னாடி நிற்கிறாங்க. பொதுவா ஒரு வீட்டில்

ஆமென். அம்மா சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐந்து பிள்ளைங்களை உட்கார வச்சு நாங்க அஞ்சு பிள்ளைங்க சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா முத உருண்டை யாருக்கு தான் போகும்? மூத்த மகனுக்கு தான் போகும். இப்ப சிக்கன் வச்சு கொடுக்கறதா இருந்தா லெக் பீஸ் யாருக்கு தான் போகும்? கடைசி பையனுக்கு அந்த மீதி. இது உலகம் கொடுக்கிறது, ஆனா அவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அவன் அவனுக்குரியது. தாவீது இந்த தைல கொம்புல கொஞ்சம் மூத்த பையனுக்கு, அடுத்து கொஞ்சம் ரெண்டாவது பையனுக்கு, அடுத்து கொஞ்சம் இப்படி வந்தா உனக்கு மிச்சம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால உனக்கானத உனக்கு மட்டும்தான் தருவார். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்கானது. ஒரு வாட்டி ஆந்திரா பக்கத்துல, ஆந்திராவா ஆந்திரா பக்கம் தான் நினைக்கிறேன், ஒரு ஊருக்கு, ஆந்திரா பெங்களூரா தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிட்டு இருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளோட போறோம். சென்னையிலேருந்து ஒரு சகோதரன் நானுமாக கார்ல. அப்போ ஒரு கிராமம், அங்க ஒரு டீ கடை இருந்துச்சு, ஈவினிங் ஒரு டீ குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வடை சாப்பிடும்போது ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறான். அதை நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரன் விரட்டுறான். விரட்டும் போது எனக்கு தெரிஞ்சிட்டு அந்த பையன் ஏதோ உடைக்குதான் வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் அந்த பையனை சும்மா அப்படி திட்டி விரட்டுறாங்க. ஓகே, நான் அப்படி சாப்பிட்டுட்டு நான் இப்போ என் கூட அந்த பிரதர்ட்டு சொன்னேன், அந்த வடை எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு. எல்லாத்தையும் பொதிந்து எடுத்தான், எடுத்து கையில் கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னு, அந்த பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு கூப்பிட்டு கையில் கொடுத்ததும் அந்த பையன் இப்படி பார்த்துட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு ஓடுறான். இப்படி பார்க்குற தெருவோடு ஓடுறான். எனக்கு புரிஞ்சிட்டு எங்கே ஓடுறான் தெரியுமா? அவன் வீட்டுக்கு ஓடுறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு தேவையிலும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதும் அவன் உடனே மனசில் அவனுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, என் வீட்டில் இன்னும் ஆட்கள் இருப்பாங்க. அவன் எடுத்துகிட்டு ஓடுறான். அதை பார்க்கும்போது என் உள்ளல் அந்த இடத்துலே நான் அழுதுட்டேன். அவன் ஒரு இடத்துல வந்து நின்று நாலு திட்டு வாங்கி விரட்டப்பட்டு, ஆனால் அவன் ஒரு நம்பிக்கையோடு நிற்கிறான், யாராவது ஒருத்தங்க எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. கிடைச்சதும் ஓடுறான். அவன் உள்ள என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமே, இந்த உறவுங்கிறது நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறது சும்மா இல்லைங்க. எனக்குள்ளதை எடுத்து அவனுக்கு, அவனுக்குள்ளதை எடுத்து இவனுக்கு. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு. காரில் வரவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, நடந்து வரவங்க எப்படிங்க வருவாங்க? ரதத்தில் வரவன் ஃபஸ்ட்டு வருவான், குதிரையில் வரவன் ஃபஸ்ட்டு வருவான். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதவனை நாலு பேர் சுமந்து தான் அங்கே கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருவனை நாலு பேர் சுமந்து கொண்டு வராங்க. அந்த நாலு பேரை எத்தனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பான்னு தெரியாது. யாராவது வருவீங்களா? ஒரு ஆள் வந்திருப்பான், ரெண்டு பேர் வந்திருப்பான், மூணு பேர் வந்திருப்பான், நாலு பேர் வந்தால் தான் சுமக்க முடியும். ஆனால் அவனுக்கு தெரியும், அவருக்கு முன்னாடி நான் கொண்டு வைக்கப்பட்டா எனக்குரியதை எனக்கு தருவார். உனக்குன்னு ஒரு வரிசையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். சொல்ல ஏ, நீ கொஞ்சம் பின்னாடியவா. பின்னாடிவா. மூணு பாயிண்ட்ல ஒன்னோட முடியுது. ஆண்டவர் என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறீங்க? பவுல் சொல்றார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிறியவன். அந்த எல்லாரை விட படிச்சவன் யார் தெரியுமா? பவுல். திறமையானவன் யார் தெரியுமா? பவுல். நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவன் யார் தெரியுமா? பவுல். ரோம குடியுரிமை உடையவன் யார் தெரியுமா? பவுல். ஆனா பவுல கர்த்தர் எந்த வரிசையில வச்சிருந்தார் தெரியுமா? சிறியவனா. எதுக்கு தெரியுமா? நிறைய கிருபை கொடுக்க, நிறைய கிருபை கொடுக்க, நிறைய கிருபை கொடுக்க, நிறைய. நீ ரொம்ப சின்னவனா இரு, உனக்கு நான் நிறைய கொடுப்பேன். பேதுரு ரெண்டு நிருபத்தை எழுதுறார், யோவான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு சுவிசேஷம், மூணு நிருபம், மொத்தம் அஞ்சு புத்தகத்தை எழுதுறார். லூக்கா ரெண்டு எழுதுறார், லூக்கா சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், மத்தேயு ஒன்னு எழுதுறார், மார்க் ஒன்னு எழுதுறார்.
யாக்கோபு இயேசுவின் சகோதரர்களில் ஒருவனான யாக்கோபு ஒரு நிருபம் எழுதுறான், யூதா ஒரு நிருபம் எழுதுறான். இப்படி ரெண்டு எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல போயிட்டு இருக்குது. தூண்களா எண்ணப்பட்டவர்களில் பேதுரு ரெண்டே நிருபம் தான், யோவான் 3, 2, 5 புத்தகம். ஆனா அந்த பவுல் சின்னவன், 14 புத்தகத்தை எழுதுறாரு. ஒன்னொரு வரிசையில வைத்திருக்கிறது நோக்கத்தை நீ அறிந்து கொள். ஆண்டவர், அப்ப நான் இவ்வளவு படிச்சு எதுக்கு ஆண்டவரே? நான் காலேஜில் போய் படிச்சு எதுக்கு ஆண்டவரே? இதெல்லாம் படிச்சு எதுக்கு? உட்காரு, உட்காரு. உனக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு வரிசையை வைத்திருக்கிறார், அதுல இரு, அதுல அமர்ந்திரு. ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடக்கி இருக்க ஜெபிக்கலாமா? இன்னைக்கு உள்ள வார்த்தை போதும் என்று நினைக்கிறேன். ரெண்டாவது சர்வீஸ்ல ஆண்டவர் ஏவனா அடுத்த பாயிண்டும் ஓடும். இப்ப நம்ம முழங்கால் போட்டு, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா அப்படி எழுமி நிற்கலாமா? சிலருக்கு ரொம்ப டைட்டா இருக்கிறீங்க, எனக்கு எழுமின்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அவர் நல்லவர், அவர் நல்லவர்.

சொல்லுங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவர் பேசுவீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களை எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திர செலுத்துங்க. உங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்ப உங்க முன்னாடி ஒருவேளை போகலாம், ஆனா அதை குறிச்சு நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனசு வரட்டும், ஏன்னா கர்த்தர் என்ன இப்படி வச்சிருக்கிறா, கர்த்தர் என்ன வைத்திருக்கிறா. யோபு ஸ்தோத்திரம் சொன்னார் தெரியுமா? எல்லாம் இருந்த சூழ்நிலையிலும் யோபுவை கர்த்தர் வைத்தா, ஒன்னும் இல்லாத நிலையில வைத்தா. யோபு என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நீங்க என்ன இப்படி வச்சிருப்பதின் காரணம் எனக்கு தெரியும்பா. எனக்கு நிறைய கிருபை தர விரும்புறீங்க ஆண்டவரே, எனக்கு நிறைய கிருபை தர விரும்புறீங்கப்பா.

வாக்குகிறவர். உனக்கு வேண்டிய

ஒரு வார்த்தை ஆண்டவர் சிந்தையிலே கொண்டு வருகிறார், அதை சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவர் பவுலை அழைத்து 14 வருஷம் சும்மாவே வச்சிருந்தார். 14 வருஷம் படித்தவன், எல்லாரை விட திறமையானவன், நிறைய மொழி தெரிந்தவன், ஆனால் 14 வருஷம் எல்லாரை விட சிறியவனாய். ஆமென். அவருடைய வேலை வந்தபோது பைபிள் இப்படி சொல்லுது, கலாத்தியர் 2:9, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது. பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு நாள் தெரிய வந்துச்சு, இந்த சிறியவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்படுகிற கிருபை, என்னை ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சு, எனக்கு பின்னாக வந்தவங்களெல்லாம் எனக்கு முன்னாடி ஓட வச்சு, என்னை வெயிட் பண்ண வச்சு எனக்கு ஒரு கிருபை தாரார்னா அது என்னோட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிய வரும், அது எல்லாருக்கும் தெரிய வரும். அதனாலதான் உன்னை வைத்த வரிசையில் இரு, பின்னாடி வரவங்க முந்தலாம். நேற்று நீங்க உங்களை முன்னாடி வச்சிருப்பார் ஆண்டவர், இன்னைக்கு பின்னாடி வச்சிருப்பார். சொல்லுங்க, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். உங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்க முன்னாடி உயர்த்தப்படும் போது நீங்க எரிச்சல் அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை இப்பொழுது இந்த வரிசையில வைத்திருக்கிறார். ஆமே. எந்த நிலையிலும் மனரம்யமாயிருக்க, அடுத்த வார்த்தையில தான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய, என்ன எல்லாவற்றையும் செய்ய, என்ன எல்லாவற்றையும் செய்ய, வாழ்ந்திருக்கும் போது, வசதி இருக்கும் போது என்னால் என்னெல்லாம் செய்ய முடிந்ததோ, தாழ்ந்திருக்கும் போதோ, வசதி இல்லாத போதோ என்னை அவர் பலப்படுத்தி செய்ய வைப்பார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ, நியமத்தை மாற்றாதே, வரிசையை மாற்றாதே, எல்லாத்தையும் செயல்படுத்துகிறவர், மாற்றுகிறவர் அவர் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார், தருவேன்னு சொல்லிட்டார். ஆமென். என்னை இப்படி பார்க்க தான் அவருக்கு பிரியம்னா நான் இருக்கிறேன்ப்பா. ஆமே. இந்த வனாந்திரத்தில் நடப்பதுதான் அவருக்கு பிரியம்னா நடக்கிறேன்ப்பா. இந்த அக்கினியை கடப்பதுதான் அவருக்கு பிரியம்னா, கர்த்தர் பிரியமாயிருந்தால் தருவார், தருவார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தருவீங்கப்பா, சொல்லியபடி தருவீங்கப்பா, நம்பி சொல்லுங்க, எனக்கு சொல்லியபடி தருவீங்க ஆண்டவர்.

0: பரிசுத்த பிதாவின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்கள் சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்காய் வாய்த்த மண்ணின் நன்மைகளை ஆண்டவரே நீர் காண்பித்த வழியிலே, நீர் வைத்த நிலையிலிருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் பிரியமாயிருந்தால் தருவார் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாயிருக்கும்படிக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. ஆண்டவரே எங்களை தனியா விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யும் ஒவ்வொருவரையும் அப்படியே செய்து ஆசீர்வதித்தருளும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம். குடும்ப நல வழக்குகளை கையாண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய 10 கட்டளைகளை இன்னைக்கு சொல்றேன். 1. உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம். இடைவெளி பிரச்சனைகளை தவிர்க்கும். 2. உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து கொள்ள வேண்டாம். உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகனை திட்டுவது போல் அவளை திட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள். தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன் தாயாருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று நினைப்பவள் அவள். 3. உங்கள் மருமகள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுள்ளவளாயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம். அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை. 4. உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். 5. உங்கள் மகனும் மருமகளும் சண்டையிடும்போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள். 6. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்களை வளர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பு. 7. உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை. அது உங்கள் மகனின் கடமை. இதை நீங்கள் உங்கள் மகனுக்கு நன்று புரிய வைத்திருக்க வேண்டும். 8. நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். 9. உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகனிடம் கொடுக்க வேண்டாம். 10. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்து இல்லை. அவர்கள் உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகளையும் நாம கடைபிடிச்சா மாமியார் மருமகள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய நாம வாழுவோம், அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுவோம். மனிதனை படைச்ச உடனே, தாய் தந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் சொன்னதை கேளுங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.

அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவரும் துதிக்கப்படத்தக்கவரும் மகிமைக்கு பாத்திரரும். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர், எல்லோரிலும் பெரியவர் அவர். உம்மை போல நல்ல தெய்வம்

எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஏசாய் 6 அதிகாரத்தில் பார்க்கிறோமே, கேருபீன்களும் சேராபீன்களும் ரெண்டு செட்டைகளால் பறந்து ரெண்டு செட்டைகளால் முகத்தை மூடி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை ஏசாயாவினுடைய கண்கள் கண்டது. அப்பொழுது தேவ மகிமை இறங்குவதை பார்த்தார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்தார். அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு பாவ உணர்வு ஏற்பட்டது. ஐயோ, நான் பாவி, அசுத்த உதடுள்ள மனிதன் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தார். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். தேவ வல்லமை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும்.

அவர் ஒருவர்தான் ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். அவர் ஒருவே மகத்துவம் நிறைந்தவர். அந்த தேவனை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, நீரே, நீர் மாத்திரமே போதாது, நல்ல விடுதலையோடு

0: ஆமென். அவரே நமக்கு போதுமானவர். அந்த தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம்.
1: பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரையினின் புகழ் பாட வேண்டும்.
0: தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

விடுதலையோடு கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தேவ பலனை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு நல்லவர். ஹல்லேலூயா.

என் ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம். 103 சங்கீதத்தில் எழுதி இருக்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நமக்கு தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஜபத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம்.

பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறோம். அவரை பாடி துதிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை உணர்கிறோம், ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரங்கள் மத்தியில் கிருபையாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதிய முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறார். ஆகையால் ஆதி முதல்
நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமும் முதல் அதிகாரம் 27 வசனம். 1618 முதல் 1648 வரை இங்கிலாந்தில் 30 காலம் நடந்த யுத்தத்தில் ஸ்வீடன் நாட்டு மன்னன் குஸ்தாவஸ் அடால்ஃபஸ் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய படை மாபெரும் வெற்றியை பெற்றது. ஸ்வீடனுக்கு வெற்றி கிடைத்தாலும் அங்கு மாபெரும் துக்கம் ஏற்பட்டது. அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஸ்வீடன் நாட்டுக்கு ஒரு மன்னனை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கினார்கள். சிலர் சொன்னார்கள், இந்த ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று. வேறு சிலரோ, நம் மன்னனுடைய கிரீடம் அவருக்கு உறவினரான போலந்து நாட்டு மன்னனுக்கு வைக்கப்பட்டு அவரையே ஸ்வீடனுக்கு மன்னனாக்க வேண்டும் என்றார்கள். இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்வீடன் நாட்டு சான்சலர் எழுந்த ஸ்வீடன் நாட்டை குடியரசு நாடாகவும் மாற்ற வேண்டாம், போலந்து நாட்டு மன்னனையும் நம் நாட்டுக்கு மன்னனாக மாற்ற வேண்டாம். ஏனென்றால் மகா குஸ்டஃபஸுக்கு அவருடைய சொந்த வாரிசே இருக்கிறது. அவருடைய 6 மகள் இருக்கிறாள், அவளையே அரசியாக்கி விடலாம் என்றார். ஆனால் சிலரோ, அப்படியா, அரசனுக்கு 6 குழந்தை இருப்பதே எங்களுக்கு தெரியாதே என்று அந்த கருத்தை மறுத்து பேசினார்கள். அதற்கு சான்சலர், இதோ கொஞ்சம் பொறுங்கள், நான் அவளை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி மன்னனின் 6 குழந்தை கிறிஸ்டினாவை தூக்கி கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். ராஜாவுக்கு சொந்த வாரிசு இருக்கிறதா என்ற சந்தேகத்தை கிளப்பியவர் சற்று முன்பாக சென்றார். சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த கிறிஸ்டினாவை வெறிக்க வெறிக்க பார்த்தார். பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் பக்கம் திரும்பி, அவளுடைய மூக்கை பாருங்கள், கண்களை பாருங்கள், அவளுடைய நாடியை பாருங்கள், இந்த சிறுமியின் முகத்தில் நான் மகா குஸ்டவஸை பார்க்கிறேன். மன்னனை அச்செடுத்து வார்த்ததைப் போல இருக்கிறாள். அவள் நிச்சயமாக நம் மன்னனின் குழந்தைதான் என்றார். இதை கேட்டதும் அனைவரும் கிறிஸ்டினா ஸ்வீடனின் அரசி என்று மகா ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் தங்கள் தகப்பனின் சாயலை பிரதிபலிப்பதைப் போல நாம் தேவனின் பிள்ளைகளாயிருந்தால் அவருடைய சாயல் நம்மில் தெரிய வேண்டும். அவரைப் போலவும் அவருடைய தன்மைகளுடனும் இருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாது சுந்தர் சிங் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டிலிருந்த ஒரு சிறுமி வாசலில் நின்ற சுந்தர் சிங்கை பார்த்துவிட்டு, அம்மா, இயேசு நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றாள். ஆம், சாது சுந்தர் சிங்குக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருடைய முகத்தில் ஒரு பேரொளியை கொடுத்தது. அவருடைய கண்களிலிருந்து ஒரு தெய்வீக அன்பு அம்பு போல பாய்ந்தது. அவருடைய தன்மைகளும் இயேசுவை போல மாறியது. மோசே தேவனோடு இரவும் பகலும் 40 சீனாய் மலையிலே சஞ்சரித்த போது அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. அதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஜனங்கள் சொன்ன பிறகுதான் தன் முகத்தில் தெரிந்த பிரகாசத்திற்கான காரணத்தை அவர் அறிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான தன் தகப்பனை பிள்ளைகள் ஒத்திருப்பதை போல தேவனால் பிறந்த நமக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. ஆகவே அவர் பாவமற்ற பரிசுத்தராயிருப்பது போல நாமும் இருக்க வேண்டும். அவர் ஒளியில் இருப்பதைப் போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். அவரை நெருங்கி சேர சேர தேவன் நமக்கும் இந்த கிருபைகளை தருகிறார். நாம் தேவனைப் போல தன்மையுள்ளவர்களாக மாறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் பிரதான நோக்கமே அதுதான். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தன்மையின்படியும் மாற்றுவாராக.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தீயது தீர்ந்தது, எராடிகேஷன் ஆஃப் ஈவில். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்துதல் 18:10. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுகளுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா இனத்தாரும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் செல்வந்தரானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய செயல்களுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 46:8. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். காம், சீ த க்ளோரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட், சீ ஹவு ஹி பிரிங்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்பான் த வேர்ல்ட். ஏசு கிறிஸ்துவின் முன்னோடி ஆகிய திருமுழுக்கினன் யோவான் அவரை அணையாத நெருப்பினால் பதரை சுட்டரிக்கிறவர் என அறிமுகம் செய்தார். நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அந்த அக்னியினால் அவர் பதறாத பதர்களை எல்லாம் அவியாத அக்னியினால் அவித்து சுட்டரிப்பார் என்று அவன் தன்னுடைய பிரசங்கத்தில் தெளிவாக அவன் முழங்கினான். அதே விதமாக தமது வாழ்விலே இயேசு நல்லதை விரும்புவதோடு நின்று விடாது, தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் செய்தார். எனவேதான் பிதாவாகிய தேவன் சகல தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்தார். பரிசுத்தாவியின் வல்லமையால் அவர் நன்மை செய்கிறவராயும் தீயவனின் கையில் அகப்பட்ட மக்களை விடுவிக்கிறவராக நடந்து திரிந்தார். லூக்கா 10:38 இவ்விதமாக வாசிக்கிறோம், தேவன் அவரை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் தமது ஊழிய காலத்தில் உலகில் உள்ள தீயவை அத்தனையையும் இயேசு கிறிஸ்து ஒழித்து விடவில்லை. சாத்தான் தான் இவ்வுலகின் தீது நிறைந்த அமைப்புகளுக்கு அதிபதி என்று அவர் திரும்ப திரும்ப சொன்னார். யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:14, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி பிசாசை உலகத்தின் அதிபதி என்று அவர் தெளிவாக அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே தீயவை யாவற்றிற்கும் சாவு மணி அடிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவை தமது வாயினால் ஊதி ஒழித்து விடுவார். அவரது தோற்றமே அவனை அழித்து விடும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:8 வாசிக்கிறோம். தமது வருகையில் அவர் சாத்தானை மட்டுமல்ல அவனை பின்பற்றுகிறவர்களையும் அதம் பண்ணுவாராம். ஒரு பகுதியை வாசிக்கிறேன், 2 தெசலோனிக்கேயர் 7:9. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைமகனது பாதங்களை முத்தம் செய்யாத எவரும் அவரது கோப கலனுக்கு பலியாகுவார். எனவேதான் சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். 1000 ஆண்டு சாத்தான் கட்டப்பட்டு இனிமேல் நாடுகளை வஞ்சிக்க முடியாதபடி ஆழம் காண முடியாத படுகுழியில் தள்ளப்படுவான். முடிவாக அவனுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் தீக்கடலில் அவன் தள்ளப்படுவான். அங்கு அவர்கள் என்றென்றுமாய் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:10 கூறுகிறது. சாத்தான் இல்லாத ஒரு இடத்தை யோசித்து பாருங்கள். பிசாசின் ஆவிகள் அரசு தலைவர்களை அவர்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை எதிர்க்கும்படியாக ஏவிவிடும். இதுதான் அர்மகதோன் யுத்தம் என்பது. இதை வெளிப்படுத்தல் 16:10 வாசிக்கிறோம், பேட்டில் ஆஃப் ஆர்மகதன். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு போர் புரிவார்கள், ஆனாலும் அவர் அவர்களை வென்று விடுவார். ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. He is the Lord of Lords and King of Kings. இப்பாலுலகின் தீய அமைப்பாகிய பாபிலோன் என்பது விழுந்துவிடும், விழுந்து போகும். அதைத்தான் இன்று நாம் வெளிப்படுத்தல் 18:10 வாசித்தோம். இன்று நான் உயர்த்தப்பட்டால் பெருமையடைகிறேன், அடுத்தவர் மதிப்பு பெற்றால் பொறாமை கொள்ளுகிறேன். ஆனால் கிறிஸ்து திரும்ப வந்து தமது பரிசுகளை வழங்கும் போது பரிசு வாங்குபவன் பெருமைப்பட மாட்டான், அதை பார்ப்போர் பொறாமைப்பட மாட்டார். விண்ணகம் என்பது ஆச்சரியங்கள் நிறைந்த இடமாயிருக்கும். முந்தியவர் பிந்தியவராயும் பிந்தியவர் முந்தியவராயும் இருப்பார்களாம். அங்கு இருப்பர் என்று நாம் எதிர்பார்த்த பலர் அங்கு இருக்க மாட்டார். இவர் அங்கே போகவே மாட்டார் என்று நான் ஒதுக்கி கட்டிய பலர் அங்கு இன்புற்றிருப்பர். இதோ ஒரு எடுத்துக்காட்டு வசனம், லூக்கா மத்தேயு 21:31. இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் அது பாவ வாசனையே இல்லாத இடம். அதலால் எந்த ஆச்சரியமும் நம்மை துக்கத்தில் ஆழ்த்தாது. என்னே இடம் அது! எனவேதான் டோனாவூரை சேர்ந்த தாவீது ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே இவ்வளவு அழகான ஒரு பாடலை ஏற்றி வைத்தார்கள். எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ, எது என் சீயோனோ, அதின்னம் எத்தனை தொலையோ. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். கம் சீ த க்ளோரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட், சீ ஹவு ஹி பிரிங்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்பான் த வேர்ல்ட். ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்தில் வந்து தீயவை யாவும் ஒழிந்து போகும்படி தம்முடைய வாயின் காற்றினாலே அத்தனையும் அவர் அழிக்கப் போகிற ஒரு நாளை குறித்து இன்று நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உமது மாபெரும் கிருபையினாலே அந்த கோபாக்கினிக்கு நாங்கள் ஆளாகி விடாதபடி தேவரீர் எங்களை ரட்சித்து விட்டதற்காக, எங்களை மீட்டு விட்டதற்காக, உங்களுடைய பாதங்களை முத்தம் செய்ய ஆவியானவர் எங்களை துரத்தி விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனாலும் செல்வ செருக்கிலும் உலகத்தின் ஆடம்பர எல்லா விசித்திரங்களிலும் கர்த்தாவே இன்னும் பிடிக்கப்பட்டு கர்த்தாதி கர்த்தரை ராஜாதி ராஜாவை வணங்க அவருக்கு முன் அடிபணியாத ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீக்கிரத்திலே உம்முடைய குமாரனுடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அதற்கு முன்பதாக அந்த கோபத்திற்கு மக்கள் தப்பித்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை எல்லா மூலை முடுக்குகளிலும் வாரங்கள் என்னிடத்தில் என்று சொல்லி அவருடைய அழைப்பின் சத்தத்தை நாங்கள் துணிக்க எதிரொலிக்க கர்த்தாவே எங்களுடைய கால்கள் விரைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த தியானத்தை குறித்து நாங்கள் ஏனோதானோ என்று இராதபடி, கவலையீனமாய் ஏனோதானோ என்று வாழ்கிற அத்தனை பேரையும் இந்த தேவ வார்த்தைகளினால் நாங்கள் எச்சரிக்க நோவாவை போன்ற ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். நித்திய ராஜ்யத்திலே நீர் எங்களுக்கு பங்கு தருவேன் என்று எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரலோக புத்தகத்திலே எங்கள் பெயர்களை நீர் எழுதி வைத்து விட்டதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே இன்னும் எத்தனை பேருடைய பெயர்களை நாங்கள் எழுத முடியுமோ அத்தனை பெயர்களையும் உடைய பரலோக புத்தகத்தில் நாங்கள் சேர்க்க விடாது உழைக்க நீர் எங்களுக்கு உதவிதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தர் என்னை நடத்தின விதங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.

சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று

மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தும் போயிருப்பேன், என்ன மறந்தே போயிருப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆர்சி குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். என்னுடைய பெயர் அந்தோணியம்மாள். கர்த்தருக்குள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெயர் அன்னாள். என்னுடைய தாய் தகப்பனார் உடன்பிறப்புகள் எல்லாருமே ஆர்சியில் இருக்காங்க. என்னுடைய அம்மா பெயர் அன்னம்மாள், அப்பா பெயர் செபஸ்தியான். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் பக்கத்தில் உள்ள கடுக்காக்காடு என்கிற கிராமம். என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 7 பேர், 3 அக்கா, 1 அண்ணன், 1 தங்கை. நான் 5வதாக பிறந்த மகள். கர்த்தருடைய நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கர்த்தர் என்ன தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார்ன்னு. உண்மையாகவே கர்த்தர் அந்த ஆர்சி குடும்பத்திலும் அந்த 7 பேரிலும் என்னை அவர் தாயின் கருவில உருவேற்படும் முன்பதாகவே தெரிந்து கொண்டார் என்பதற்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருந்து உங்களுடைய மத்தியில் தேவன் எனக்கு செய்த சாட்சியை சொல்லுவது தான் பெரிய அதிசய அற்புதம். ஆண்டவர் என்னுடைய சிறு வயதில் ஆர்சி பாரம்பரியத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய தாயார் ரொம்ப கண்டிப்பு உள்ளவங்க. ஆமீன். அப்புறம் என்னுடைய பள்ளி பருவம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும். அப்போ எங்களுடைய அந்த நாட்களில் வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, 7 பிள்ளைகள். அப்போ படிப்புக்கு யாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னுடைய அம்மா வந்து எப்படியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தினால அவங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு எங்களை கொண்டு போய் என்னையும் என் தங்கையும் அந்த 3 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு அப்போ அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஆனால் எங்களையே கொண்டு போய் ஆர்சி கான்வென்ட் ஸ்கூலில் அங்கேயே தங்கி படிக்கும்படியாக இந்த விடுதியில் சேர்த்து விட்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 8 வகுப்பு வரைக்கும் நான் அந்த கிராமத்து ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய பள்ளி படிப்பில் கூட தேவன் என்னை அற்புதமாய் ஆசீர்வதித்தார். விசேஷமாக நான் ஒரு 4 வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சுரக்கா அம்மா என்று சொல்லி ஒரு அம்மை நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய ஊரில் என்னுடைய சொந்த ரிலேட்டிவ் சித்தி மகள் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு அந்த மகள் இறந்து 1 மாதங்கள் தான் ஆனது. எனக்கு அந்த வியாதி நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்துட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, வந்தாச்சு. அப்போ எங்கள் ஊரில் எல்லாரும் அடுத்து என்னுடைய மரணம் தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் சித்தி விட நல்ல வசதி, எங்கள் சித்தப்பா வாத்தியார். எவ்வளோ அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருந்து செலவழித்தும் அந்த மகளை வந்து குணமாக்க முடியலை, அவள் இறந்து போயிட்டா. அவளுடைய பேர் வந்து அனிட்டா. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு செலவழித்து பார்க்குற அளவுக்கு வசதி கிடையாது. அப்போ எல்லாரும் என்ன, அடுத்து என்னுடைய வீட்டில் கூப்பிடுற பேர் வந்து ஆஞ்சலான்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்லோரும் இந்த மாதிரி ஆஞ்சலா அவ தான் சாக போகிறா அப்படி இருக்குது. ஏன்னா இவ்வளோ உயரம் வயிறு இப்படி வீங்கிரும், எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, இருக்க முடியாது, பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த இதை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வியாதி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் உண்மையிலே அவர் என்ன நினச்சார் என்னை மறக்கலை. அப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி அந்தோணி ஐயான்னு ஒரு ஐயா உண்டு. அப்போ அவங்க பிரதரன் சபை, அவங்களுடைய பையன் பாஸ்டர் பல்தசார், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் வந்து எங்கள் ஊரில் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா அதை கேட்க போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர எதிர்ப்பு எங்கள் வீட்டிலலாம். அப்போது இந்த மாதிரி சபைக்கு போயிட்டா அடிப்பாங்க பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாட்ட செருப்பால் அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் லீவுக்கு இடையில வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, 4:00 அந்த ஐயா வீட்டில் அதிகாலை ப்ரேயர் நடக்கும். அப்போ எங்கள் அம்மா என்னை நைஸாக எழுப்பி கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் படுத்திருக்க இடத்துல பில்லோவை வச்சு போர்வையை வச்சு மூடிட்டு நானும் எங்கள் அம்மா படுத்திருக்கிற மாதிரி அந்த பொசிஷனை உருவாக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு 2 வாசல் உண்டு, பின்வாசல் வழியாக நாங்கள் கடந்து அந்த வீட்டு ப்ரேயருக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது அப்போ என்னது இந்த அரிக்கன் லந்துரு தான் இருக்கும். அதில் நான் ஆண்டவருடைய அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது இந்த பைபிள் அப்போ தான் முத எனக்கு தெரியும். அப்போ அந்த ஐயா எனக்கு வாசிக்க சொல்லுவார், நான் தான் வசனம் வாசிப்பேன். அப்புறம் சேர்ந்து ஜெபிச்சுட்டு எங்கள் ஊரில் ஆர்சி கோயிலில் அந்த பெல் அடித்தா எல்லோரும் ஜெபத்துக்கு போவாங்கள்ல, அதுக்குள்ளே நாங்கள் அந்த படுக்கைக்கு வந்துடணும், இல்லைனா எங்கள் அப்பாட்ட மாட்டினோம்னா போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நைஸாக படுத்துக்குவேன். ஒரு நாள் அப்படி வரும்போது எங்கள் அம்மா, நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம், மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா அவ்வளோ அடி அடித்து வீட்டை விட்டு கதவை சாத்தி வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து வந்து போகும்போது அந்த லீவில் எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் போய் அன்றைய வசனத்தை வாசித்தபடினால தேவன் என்னை முன்குறித்து நினைத்திருந்தார். அப்போ அந்த ஐயாவை எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி பிள்ளைக்கு இப்படி இருக்குப்பா வாங்கன்னு கூப்பிடு. அந்த ஐயா வந்தார், என்னை பார்த்தார். அப்புறம் தேங்காயை கொண்டு வர சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வயிறு முழுவதும் ஃபுல்லாக உடம்பு முழுவதும் அந்த எண்ணெயை தேய்க்க சொல்லிவிட்டு ஓமத்தை கறிக்கு நல்லா வறுத்து 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆக்கி அதில் 3 சொட்டு தேங்காய் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி 3 முறை விட்டு என்னை குடிக்க சொன்னார். நான் குடித்த உடனே பாருங்கள், கர்த்தர்
கிருபையா. இது ஒரு பகல் 11 மணிக்கு இது நடந்துச்சு. சாயங்காலம் 3 மணிலேருந்து எனக்கு அப்படியே யூரின் போக ஆரம்பித்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 5 மணிக்கெல்லாம் அந்த முற்றிலுமாய் அந்த வயிறு ஊதி இருந்த அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி நான் எப்போதும் போல நல்லா சுகமாக இருக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்த எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க பார்த்துக்கங்க. ஆமேன். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை. அந்த சின்ன வயசில் நான் ஆண்டவரை தேடி அந்த ஓடி அந்த வேதத்தை வாசித்து அவர் என்னை நேசித்திருக்கார். அப்போ எனக்கு அவ்வளோ நேசம்னு தெரியாது இல்லையா. 4 வயசுன்னு 9 4ஆம் கிளாஸ்னு 9 வயசில். ஆனால் கர்த்தர் எனக்கு அப்போ தான் மொத என்னுடைய மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்பிவித்து ஆமேன் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். பிறகு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே இருக்கும்போது இந்த பைபிளை படித்ததுனால எனக்கு அந்த ஆர்சி பாரம்பரியத்தில் எனக்கு அவ்வளோவா வந்து ஈடுபாடு இல்லை. ஆனால் ஆக்சுவலி நான் வந்து கொயரில் இருப்பேன், ஆலயம் சுத்தம் பண்ணுறதுல நான் இருப்பேன், அந்த திருவிருந்து பாத்திரம் விளக்கி வைக்கிறதெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் ஒரு குரூப் லீடர். ஆமேன். அப்படியா அந்த காலத்து அப்படி நடந்துக்கும். அப்போ போகும்போது எல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணிகிட்டே போய் தெரியாது. ஆனால் அந்த விக்கிரகங்களை நான் தொட்டு ஆராதிக்க மாட்டேன். அதை கழுவி அந்த தண்ணியை குடிக்க சொல்லுங்க அதெல்லாம் தொடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்போ ஆண்டவர் நான் அதை விளக்குனார். அப்படி இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் நீ ஒரு வந்து ஒரு ஜபத்தை சொல்லணும், ஒரு ஆண்டவர் சம்மந்தமாக பேசணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை உடனே நான் செய்வேன். அந்த கிருபையை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். அந்த 8th வரைக்குமே கூட ஆண்டவர் கிருபையாய் நான் 1st ரேங்கில் லாஸ்ட்ரூமில் செகண்ட் 5 to 10 ரேங்க் எடுப்பேன். எல்லார் கண்களையும் தயவே கட்டளையிட்டார். லீடர்ஷிப்பாக தான் நான் இருந்திருக்கிறேன். அந்த மாதிரியாக 8th அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய 9th to +2 வந்து கீழச்சேரின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்டம். அங்கே உள்ள நல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை 2 பேர் வந்து எங்களுடைய தலைமை இடம் வந்து அதுதான். நான் படித்த சென்ட் டான்ஸ் கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஹெட்டு. அப்போது அங்கே இருக்க நல்ல பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை தான் அங்கே அனுப்புவாங்க. அப்போ என்னுடைய இயரில் நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து செலக்ட் ஆகி நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அங்கே போகும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அங்கே +2 வரைக்கும் பாரம்பரியம் தான். அங்கேயும் தேவன் பாட்டு கிளாஸில் என்னை வச்சுருந்தாரு, ஸ்கூல் அந்த சர்ச் வேலையில் வச்சுருந்தாரு. அதோடு மாத்திரமில்லை, அந்த ஸ்கூல் அந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட 1000 something ஸ்டூடெண்ட் நல்லது செய்வாங்க. பாருங்க அந்த கிறிஸ்துமஸ் ஜனவரிக்கெல்லாம் அங்க எனக்கு சிஸ்டர்ஸ் தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. எங்க வீட்டில இருந்தா நிச்சயமா ட்ரெஸ் கிடைச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் வருமை சாப்பாட்டுக்கு தான் ஓகே, மற்றபடி புது ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் கிறிஸ்மஸ் ஜனவரியில் எங்களுக்கு தெரியாது. தோசை இட்லி கிடைக்கிறதே அந்த கிறிஸ்மஸ் ஜனவரி அதுக்கு தான் கிடைக்கும். அதுக்கிடையிலலாம் சோழக்குழு கம்மங்குழு கேழ்வரகு குழு இப்படி தான் எங்களுடைய ஊரில் உள்ள காரியங்கள். அப்போ நான் ஹாஸ்டலுக்கு போகும்போது தேவன் அப்படியாய் அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் கண்களை தயவை கட்டளையிட்டார். அப்போ அங்கே நல்ல பேர் எடுக்க தேவன் உதவி செய்தார். அங்கேயும் கூட நான் ஒரு திருப்பு 10th எக்ஸாம் அப்போ எனக்கு ஃபைல்ஸு உண்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் வந்து ஒரு சின்ன சர்ஜரி கூட நடந்துச்சு. ஊருக்கு வந்துட்டு நான் திரும்ப போய் எக்ஸாம் எழுதினேன். அங்கே எனக்கு அந்த சீக்கு பார்க்கவும் சிஸ்டர்ஸ் எனக்கு உதவியாக இருந்தாங்க. 10th லேயும் கூட ஆண்டவர் வெக்கப்பட்டு போகாதபடி நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற கிருபை செய்தார். இப்படியா தொடர்ந்து 11th 12th அதே ஸ்கூல் தான். கரெக்டாக 12th பப்ளிக் எக்ஸாம் எனக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் அஃபெக்ட் ஆயிருச்சு. அப்போ நான் வந்து ஊருக்கு வர முடியாது. ஸோ அங்கே தான் இருக்கிறேன். இப்போ நான் அந்த இருக்கும் அங்கே இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய வார்டன் படிப்பாங்க, நான் காதால் கேட்கணும் +2 எக்ஸாம் பப்ளிக்கு. ஏன்னா பயங்கரமாக அந்த டைஃபாய்டு ஃபீவர் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வியாதி படுக்கையிலையும் கூட தேவன் அந்த அவங்க படித்து சொல்கிறத நான் காதால் கேட்டு நான் போய் எக்ஸாம் எழுதினேன். கர்த்தர் +2லையும் கூட வெக்கப்பட்டு போகாதபடி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற கிருபை செய்தார். இந்த வாலிப வயசுலையும் கர்த்தருக்கு பயந்து அப்போவே நான் பொட்டு பூ இந்த மஞ்சள் மெட் இந்த கொலுசு இதெல்லாம் திஸ் நோ லைக் எனக்கு பிடிக்காது, போட மாட்டேன். அதுபோல் எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பு உள்ளவங்க, தொங்க விட்டு பூ வச்சா பிடிக்காது. அவங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி பூ வச்சானோ அது யாரு அப்படிம்பாங்க. அதனால எங்க அம்மா ஆர்சியில இருந்தாலும் பக்தியில வளர்க்காட்டையும் ஒழுக்கத்துல கட்டுப்பாட்டுல பயங்கரமானவங்க. எங்க அம்மா மேரேஜ் ஆகாம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு வாலிப பிள்ளைகள் அங்க போகவே கூடாது. கல்யாணம் உங்க மாப்பிள்ளையோட போய்க்கோங்க, அது நாட் அலவுட், வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அப்படிதான் எங்க அம்மா அப்பா என்னை வளர்த்தாங்க. எங்க அம்மா ரொம்ப கண்டிப்புள்ளவங்க. அதே சமயம் நான் 5வது பிள்ளை சொல்லுவாங்களே கெஞ்சினாலும் கிடைக்குது அந்த மாதிரி ரொம்ப என்ன நேசிப்பாங்க. நான் எல்லாருக்கும் ரொம்ப செல்லப்பிள்ளை.
இப்படியா என்னுடைய வாலிப பருவ காரியங்கள் கடந்து போயிருந்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். அதுக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு ஆமேன், எனக்கு ரொம்ப மேலே அதிக படிக்க அதிகமாக மேலே படிக்க ரொம்ப ஆசை, ஆனால் வறுமை நிமித்தமாக மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலை. ஆனால் நான் வந்து நான் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்ததுனால எனக்கு இடமும் கிடச்சிச்சு. ஆனால் அப்போக்கு 45,000 ரூபா ஃபீஸ் கட்டணும், அது கட்ட முடியாததுனால என்னை அவங்க படிக்க வைக்காமல் டைலரிங் படிக்க வைக்க நான் போயிட்டேன், படிக்க போயிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு நேரம் பெரிய அக்காவுக்கு அலைன்ஸ் வந்துருச்சு, இந்த ரூபாய் இருந்தால் அவளை கட்டி கொடுத்துர்லாம் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் முடியல, சரிம்மா உங்களுக்கு என்னவோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எனக்கு அந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்க போக முடியலை. அப்புறம் நான் டைலரிங் தான் முடித்தேன், கவர்மெண்டில் முடித்து 1 இயர் அதில் ஒரு 2 இயர்ஸ் ஹையர் லோயர் முடித்தேன். முடிச்சுட்டு திரும்ப நான் மெட்ராஸுக்கு என்னது அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நான் போனேன். அங்கே போனாலும் எங்கே போனாலும் நான் ஆண்டவரை மட்டும் விடலைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிளஸ் டூ முடித்த அந்த இடைப்பட்ட நாட்கள்லையே நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன், ஆலங்குடியில். ஆமீன். அங்கே சபைக்கு போய் அந்த போதகரால் நல்லா ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை கேட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். எங்களுடைய பாஸ்டர் பேர் ஜெயக்குமார். உண்மையாகவே கர்த்தர் தந்த கிஃப்ட் எங்களுக்கு அந்த கரெக்டான வாலிப பருவத்தில் சண்டே கிளாஸ் நடத்தி கர்த்தருடைய சத்தியத்தை நன்கு அறியும்படி, எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், தேவனை எப்படி நேசிக்கணும், வேதத்தை எப்படி வாசிக்கணும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ பார்த்துக்கங்க, எங்கள் ஊருக்கு அந்த ஊருக்கு குறைஞ்சது வந்து ஒரு 12 கிலோமீட்டர், பஸ்ஸுக்கு வந்து போகணும் 10 ரூபா, எங்கள் அப்பா கொடுக்க மாட்டாங்க. எப்படியாவது எதையாவது சொல்லி வாங்கி அந்த காசு வச்சு தான் சண்டேஸ் நான் சர்ச்சுக்கு வந்து போகணும். அப்படி தான், இடையிலாம் ஒன்றும் சாப்பிட முடியாது, இங்கே வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். அப்படி தான், ஆனால் ஆண்டவரை மட்டும் நான் விடலை. அந்த நாட்களை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். மெட்ராஸ் போனாலுமே பக்கத்தில் எனக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு சர்ச் ஆண்டவர் கொடுத்தார். அங்கே 2 பிள்ளைகளை எங்கூட சேர்த்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போக தேவன் கிருபை செய்தார். இப்படி என்னை வாலிப நாட்கள் கடந்து போனது. ஆமேன். அப்புறம் எனக்கு வந்து திருமணத்தை தேவன் முன்குறித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆர்ச்சியில் எக்காரணம் கொண்டும் திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிறதுல நான் ஒரு வைராக்கியமாக இருந்தேன். எங்கள் அம்மாவும் இந்த நாட்களில் ஆண்டவரை எப்படி தேடுனா, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சர், எங்கள் ஊரில் 3 பேருக்கு, ஒரு ஐயாவுக்கு ஒரு அம்மாவுக்கு வாயில், எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பையில், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஜஸ்டில், இப்படி எல்லோரும் போய் அட்மிட் ஆன போகுது, எல்லோரும் மறித்து போனாங்க. என்னுடைய அம்மா மாத்திரம்தான் தேவன் உயிரோடு கூட கொண்டு வந்தார். அதுதான் எங்கள் அம்மா கர்த்தரை தேடி அந்த பிரதரன் சபைக்கு போனதுக்கான முதல் சாட்சி. ஆமேன். அப்படியா எங்கள் அம்மாவுக்கு கர்த்தர் ஜீவனை தந்தபடினால எங்கள் அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம், பிள்ளையை வந்து ஆர்சியில் கொடுக்கக்கூடாது, ஒரு சபையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆர்சி. எங்கள் அப்பா பயங்கரமாக அந்த காரியத்தில், என்ன சும்மா இருந்தாலும் மற்றவங்க ஏற்றி விடுவாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா உங்கள் பொண்டாடி எங்கே போயிட்டு வர பாருணும், அவ்வளோதான் அடி. திருவிருந்த ஆராதனைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா அவ்வளோ அடி வாங்குவாங்க, பார்த்துக்கோங்க. ஆமேன். அப்படி கடந்து போணுச்சு. ஆனால் அப்போ ஆர்சியில் மாப்பிள்ளை கொண்டாந்து காட்டுறாங்க, என்னை கொண்டே டீ கொடுக்க சொல்கிறாங்க. ஆமீன். ஒன்னே உனக்கு அத்தாவே, நீங்கள் எனக்கு நியமித்த கணவரை எனக்கு தாருங்க, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்கள் சித்தப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த சம்பவத்தெல்லாம் பெண் பார்க்கும் சம்பவம்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையா அதை விலக்கி, ஆமேன் ஸ்தோத்திரம், இப்பொழுது தேவன் எனக்கு தந்திருக்கிற கணவரை திருமணம் முடிக்க கிருபை செய்தார். இந்த கணவரும் லேஸ் இல்லை, ஆர்ச்சி குடும்பம் தான். எங்கள் அம்மாவுடைய சித்தி பையன், எனக்கு ஒன்று விட்ட மாமா அம்மாச்சி சின்ன அம்மாச்சி பையன் இவங்க, இவங்க வீட்டில் 10 பேர். என்னுடைய கணவர் ஆண்டவருக்கு நேர் எகேன்ஸ். என்னுடைய கணவர் பேர் வந்து எட்வின் ராஜசேகர். அவங்க ஆலங்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற கும்பங்குளங்கிற கிராமம். எங்கள் தாத்தா வாத்தியார், எங்கள் அம்மாயி ஹவுஸ் ஒய்ஃபு தான். அவங்களுக்கு மொத்தத்தில் எங்கள் ஹஸ்பண்டோட சேர்த்து 10 பிள்ளைகள். அப்போ அவங்க வந்து அவ்வளோ தூரமாக கர்த்தருக்குள்ளே வரலை. அங்கே ஒரு சம்பவம், என்னுடைய கணவருடைய 2வது அண்ணனுடைய ஒய்ஃபு கொஞ்சம் மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டதுனால, இந்த பாஸ்டர் நாங்கள் போகிறோம் இல்லையா ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் பெற்றுக்கொண்டதுனால என்னுடைய அம்மாயி, அதான் எனக்கு மாமியார், அப்படியே சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படியே என்னுடைய 2 குழந்தைமார், என்னுடைய சின்ன நாத்தனார், இவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது போயிட்டு வந்து இவங்கெல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணால் என்னுடைய கணவர் கிண்டல் பண்ணுறது, அவங்களுக்கு எகெயின்ஸாக நிற்கிறது, வாலிப பருவம் இல்லையா அப்போ, அதனால கையை தட்டி பாட்டம் வந்துட்டாங்க அல்லொழியக்காரங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எகெயின்ஸாக முரட்டுத்தனமாக இருப்பாங்க. இவங்களை கண்டா அண்ணன் தம்பியும் பயப்படுவாங்க, கொஞ்சம் பேரண்ட்ஸுக்குமே என்னுடைய மாமியார் மாமனாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்படி ஏன்னா ஆர்சியில் அந்த சாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரி காரியத்தில் அவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்ன ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் வச்சது நிமித்தம் நான் கேட்டது கர்த்தருக்குள்ளே உள்ள கணவர். அப்போ இவங்க என்ன திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது, ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை நான் எடுத்தாதான் முடிப்பேன்ற கண்டிஷன் என்னுடைய கண்டிஷன்.
அப்போ சரி இவ்வளோ கல்யாணம் முடிக்கணும்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ரீதியில். ஆனால் எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போய் தான் ஃபஸ்ட்டு இவங்க வராமல் இருந்தவங்க அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்து ஆண்டவரை இருக பிடித்து கொண்டு அப்புறம் அவங்களும் ஞானஸ்தானம் பெற்று அப்படி என்னுடைய குடும்பம் என்னுடைய மாமியார் குடும்பத்திலும் என்னுடைய மாமியார் ரெண்டு கொழுந்தனார் நாத்தனார் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே எல்லோரும் சபைக்கு வர ஆரம்பித்து கர்த்தருடைய நாமத்தினால எங்களுடைய ரெண்டு வீட்டுக்கும் முதல் முதல் கர்த்தருக்குள்ள சபை திருமணம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிறப்பாக அதிசயமாய் கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். இப்படியாக தான் எங்களுடைய ஆர்சி குடும்பத்திலிருந்து தேவன் எங்களை வேர்பிரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி உலக வாழ்க்கையில் கணவன் மனைவியாய் தேவன்கிட்ட கேட்டது போல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை அறிந்த மகனை தேவன் எனக்கு துணையாக தந்தார். அப்படியாக நாங்கள் திருமணம் 2000 மே 17 எங்களுடைய திருமண நாள் அதை முடித்து என்னுடைய கணவர் அதுக்கு முன்பதாக இங்கே திருச்சியில் தான் அவங்க ஆர்சி கான்வென்டில் சிஸ்டர்ஸுக்கு டிரைவராக அவங்க வண்டி ஓட்டி வேலை பார்த்தாங்க. அது நிமித்தம் திருமணம் முடித்து நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம். அன்றைய கிருபையால் அப்படியா எங்களுடைய நாட்கள் போயிட்டுருந்தது. இங்கே வந்து ஒரு பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போயிட்டுருந்தோம். அப்படி போகும்போது தேவன் எங்களுக்கு என்னென்னா 2000 மேரேஜு 2 இயர்ஸ் எங்களுக்கு வந்து பேபி இல்லை. அப்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு மருத்துவற்ற போகும்போது உங்களுக்கு நார்மலாக குழந்தை பெக்க முடியாது, நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அந்த 2001 எவ்வளோ 2000 ரூபாய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்னுடைய கணவருக்கு 1500 தான் சம்பளம், நான் ஒரு 800 சேலரிக்கு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க கேட்டது வந்து 10,000 கொண்டு வாங்க உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி நாங்கள் ரெடி பண்ணி தரோன்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மேடம் வேண்டாம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் எனக்கு குழந்தைய தர வல்லவர், அதனால ஓகே பரவாயில்ல நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அதோடு நான் அவங்ககிட்டருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மேற்கொண்டு போகாமல் வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். தேவன் கிருபையாய் சபை மக்கள் எல்லாரும் எங்களுக்காக உபவாசித்து ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம். கிருபையாய் 2002 அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு ஈவாக கொடுத்தார். ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த மகளுக்கு பியூலா என்று கர்த்தர் பேர் வைக்க கிருபை செய்தார். ரொம்ப ஆண்டவர் ஞானத்திலும் அழகிலும் ரொம்ப சிறந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை எனக்கு தந்தார். ஆமேன். அப்படியாக எங்களுடைய காரியம் முதல் மகள் பிறந்தால் அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழித்து மொத்தம் எனக்கு 3 பெண் குழந்தைகள். 2வது மகள் எப்சிபா, அவளுக்கு அப்புறம் 2 வருஷம் கழித்து அடுத்து எமிமால் அப்படின்னு 3வது மகள். இப்படியாக 3 கண்மணி பெண் பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய நாட்கள் இப்படியே போய்கொண்டு இருக்கும்போது என்னுடைய கணவர் சொந்தமாக டிராவல்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் என்னுடைய 2வது மகளுடைய டெலிவரி நான் போயிருந்த நேரம் அவங்க அந்த டிராவல்ஸ் வச்சது. 3 பார்ட்னரில் ஆரம்பித்தது. இவங்க மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளை, அவங்களாம் உலகத்தாரு. ஆனால் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இவங்க தான் போட்டாங்க. ஆனால் அவங்க தந்திரமாக ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி ஏமாற்றி எல்லா இடத்துலையும் இவங்களை சைன் பண்ண வச்சு கையை என்னது வட்டிக்கு வாங்க பணம் வாங்க இவங்கள கையெழுத்து போட வச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட வாங்கி ஏமாற்றிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் 2வது பிள்ளையை பெற்றெடுத்து வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு கொண்டாட என்னோடய மாமனார் மாமியார் அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க. சாயந்தரம் 6:30 பிள்ளைக்கு கேக்கு வெட்டி ப்ரேயரு, 5:00 மப்டியில் போலீஸ் வீடு தேடி வர்றாங்க என்னுடைய கணவரை தேடி. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி எல்லா ஃபைனான்ஸ் வாங்கினதெல்லாம் இவர் பேரில் இருக்குது, கிட்டத்தட்ட 1,12,00,000 ரூபாய் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க போலீஸ். இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி அப்போ நான் ஜோமினேட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த போலீஸ்கார்ட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இருக்குது சார், இது முடித்த உடனே நாளைக்கு என் கணவரை நான் வந்து ஸ்டேஷனுக்கே வர சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் சரி ஓகே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நாளைக்கு உங்கள் கணவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அன்றைய கிருபையினால் யாருக்குமே தெரியாது எங்கள் உறவுகள் அங்கே இருந்தவங்களுக்கு. ஆமேன். அதனால் அவங்க கர்த்தர் கிருபையாய் அந்த வெக்கத்திலையும் கூட தேவன் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் கிருபையாய் தயவே கட்டளையிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப ஆயிட்டு அடுத்து இவங்க ஸ்டேஷன் போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க உங்கள் பேரில் இவ்வளோ இவ்வளோ கடன் இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு அம்பாசிடர் காரு அதையும் ஒரு டிரைவர் கொண்டுட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்.
இன்னொருத்தருடைய வண்டி எங்ககிட்ட ஓட்ட கொடுத்துருந்தாங்க, அவங்க வண்டியை அவன் ஆக்சிடென்ட் பண்ணி பொய் சொல்லிட்டான் எங்ககிட்ட, ஆனால் வண்டி ஓனர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ட்ராவல்ஸ் வச்சிருந்தனால நாலு பேர் வண்டி போட்டு ஓட்டுவோம், மந்த்லி அவங்களுக்கு ஒரு இன்கம், அதில் நமக்கு கொஞ்சம் கமிஷன், அப்படி தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்னா இவங்களுக்கு தெரியாத ஆக்சிடென்ட் ஆனது. இல்லை சார்னு இவங்க சொல்கிறாங்க, இல்லை என் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அந்த பையன் பேர் பிரபு கார்த்திகேயன். அண்ணி அண்ணான்னு ரொம்ப உண்மையாக ரொம்ப பிள்ளை மாதிரி பார்த்தோம், ஆனால் அவன் எங்கள்கிட்ட பொய் சொல்லி அந்த பிரச்சனையில் எங்களை சிக்க வச்சிட்டான். அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, எங்க காரை அவனையே சவாரி கூப்பிடுற மாதிரி எடுத்துட்டு வர சொல்லி காரை நிப்பாட்டிட்டு கார் சாவியை வாங்கிட்டு போ சொல்லிட்டாரு. அப்ப இவங்களை போன்ல கூப்பிட்டு என் காருக்கு பதில் சொன்னாதான் உங்க காரை தருவேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, வாடகை வீடு, ரெண்டாவது பிள்ளையும் கையில இருக்கு. உண்மையா அந்த நேர சூழ்நிலை இருக்கிறதோட இறந்துடலாமா அப்படின்ற காரியம். இந்த டிராவல்ஸ் வச்ச கேப்பில் என்னுடைய கணவர் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகிட்டாங்க. அந்த உலக காரியத்தில் கெட்ட பழக்கம் இல்லை, அந்த பிஸ்னஸ் மைண்டில் அப்படி போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான சிக்கலில் நாங்கள் மாட்டி தவித்த நேரம். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நாள் வந்த கடங்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி முடியலை. அப்போ என்னுடைய கணவர் சொன்னார், ஒன்று செய்வோம், வெளியில் பூட்டிட்டு உள்ளே இருந்துக்குருவோன்னு. மனசு சம்மதிக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் என்னுடைய கணவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப வேதனையோடு கேட்டதுனால கதவை வெளியில் பூட்டிட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உள்ளே ரெண்டு பேர் இருந்தோம். என் இருதயம் கொல்லலை, நான் ஆண்டருடைய பிள்ளை, எப்படி உள்ளே இருந்துக்கிட்டு இப்படி இந்த பூட்டு போட்டுட்டு எப்படி போய் சொல்கிறது, முடியலை. நான் சொல்லிட்டேன், இந்த தவறு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா, வாங்கன்னு சொல்லிட்டு போய் பூட்டை திறந்தாச்சு. பேசாமல் கதவை வச்சுட்டு அதிலிருந்து நான் என்னுடைய கணவரும் கரெக்டாக 5 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் விட்டு பிள்ளைகள் அனுப்பிடுவோம், நல்லா குளித்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஆமேன் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் எங்களை பட்டினி பசியாக விடலைங்க. கஞ்சி ஊறுகானாலும் சந்தோஷமாக சாப்பிட கிருபை செய்தார். யாருக்கும் தெரியாது, தேவனுக்கும் எங்களுக்கு தான் தெரியும், சொந்த பந்தங்களுக்கும் தெரியாது இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கணவரமாக கைகோர்த்து அன்றைய சமூகத்தில் இப்படி ஒரு ஜன்னல் உண்டு, அந்த ஜன்னலுக்கு கீழே முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி, அப்போ நான் வந்து ஆசீர்வாத டிவியை நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ எத்தனையோ பேர் எவ்வளோ கடன்களை ஆண்டவர் எங்களுக்கு விளக்கினார், மன்னிச்சார், கடன்காரவங்க வந்து கடன் வேண்டான்னு சொல்ல கிருபை செய்தார் அந்த சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கணவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பார்த்துக்கங்க, ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸில் அவங்க வாங்கியிருந்தது 50,000, நாங்கள் கெட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட 60,000 மேலே, ஆனால் அவங்க இன்னும் மீதி 80 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபைனான்ஸ்காரவங்க போகிறாங்க. கடைசியாக நாங்கள் இந்த ஜெபத்தை முடிச்ச பிற்பாடு ஒரு கிறிஸ்டின் தம்பி வசூலுக்கு வந்தாப்புல அந்த கம்பெனில இருந்து. அப்ப வரும்போது அந்த பையன் வந்து அடுத்து எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சனால கொண்டு கொடுத்தோம், எல்லாத்தையும் வீட்டிலே பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, அண்ணே நான் அந்த மாசத்தோட டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன், ஆனால் நீங்க வந்து வாங்கினதுக்கு மேலேயே நீங்க கட்டிட்டீங்க, ஆனால் அவங்க உங்களை மிரட்டி இப்படி தான் கேட்பாங்க, நீங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னு நான் இதில் உங்களுக்கு வந்து அதை டிக்ளோர் பண்ணி தாரேன், யார் வந்தாலும் இதை நீங்க காட்டுங்க, இனிமே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் கேட்டதை போலவே அந்த கடன் இன்மை இல்லைன்னு சொல்லி, ஏன்னா அவங்க ஏமாத்தி வாங்கினா வாங்கினதுதான் அந்த ரகசியத்தை அந்த மேனேஜர் வசூல் மேனேஜர் பையன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அதோட அவங்க டிரான்ஸ்ஃபர் போயிட்டாப்பில். அந்த பையன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பையன் போயிட்டாங்க. கர்த்தர் அப்படி விடுதலை கொடுத்தார். அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து மீண்டும் அந்த கடன்லேருந்து கர்த்தர் கிருபையாய் அடுத்த வேலைக்கு போகணுமே, கையில் என்ன இருக்குது, ஒரு அம்பாஸ்டர் கார் தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு திரும்ப ஜெபிச்சோம். அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர், அப்போ இந்த இண்டிகா காரு வந்து ஃபேமஸாக வந்த நாட்கள், அப்போ எங்களுடைய அம்பாசிடருக்கு யாருமே சவாரி கொடுக்க ரொம்ப கேட்கலை. அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே, அதுக்கடுத்து நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மீதி கொஞ்சம் கடன் இருந்தது, இதை அடைக்கணுமே, அப்போ பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை கையில் வாடகை காரியங்கள்லாம் இருக்கேன்னு. அப்போ நாங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு ஒரு இண்டிகா கார், அந்த காரு எந்த இடத்துல நிற்கிது அதனோட வண்டி நம்பர் இன்க்ளூடிங் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி என் கணவரோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா அல்லேலூயா. அவரின் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருத்தரை அவர் வெக்கப்பட்டு போக விடாத தேவன். அப்ப நாங்க இருந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் அந்த வண்டி இருந்தது. போய் அப்புறம் அவங்களோட பேசி கர்த்தர் கிருபையா அந்த வண்டியை வாங்கி அந்த வண்டி மூலமா நாங்க பட்ட கடனெல்லாம் அடைக்க தேவன் கிருபை செய்தார். ஹாலேலூயா. அதுக்கப்புறம் மூன்றாவது மகளையும் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அந்த கடன் இல்லாம அந்த வண்டி மூலமாகவே அந்த கடனை அடைச்சு அவருடைய நாம மகிமைக்கு அமை உண்டாகும்படியாக நாங்கள் கிராமத்துல போய் அதே வாகனத்துல போய் ஆண்டுடைய
ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். மூன்று பிள்ளைங்க சாட்டர்டே சோறு சேர்த்து வடித்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிருவோம், சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், அன்றைக்கி எதுவும் எடுக்க மாட்டோம், சமைக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா வண்டி ஓட்டுறதை வச்சு வாடகை கொடுக்கணும், மூணு பிள்ளை படிக்க வைக்கணும், நாங்கள் சாப்பிடணும், ஊழியத்துக்கு போகணும். பிள்ளைகளுக்கு வீக்லியில் ஒரு ரெண்டு பாட்டு அப்படியே ஏசப்பா பாட்டு, இந்த பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டை செல்ஃபோனில் போட்டு போட்டு, ஒரே ஒரு செல்ஃபோன் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அதில் போட்டு பட்டன் செல்லு போட்டு அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் டான்ஸ் கற்றுக் கொடுத்து, ஒரு ஸ்டேஞ்சர் அதை வச்சு அதில் நாங்கள் ரெடி பண்ணி கிராமத்துக்கு கடந்து போயிடுவோம். தொட்டிய முசிறி அந்த கிராமமெல்லாம் ஆண்டவர் கிருபையால் தேவனங்களை கொண்டு போய் அவருடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்தார். ஒரு இடத்துல போய் நல்லா நிழல் இருக்க மரத்துக்கிட்ட நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த ரெக்கார்ட் டான்ஸ்காரங்க மாதிரி அந்த ஸ்டேஞ்சரை வச்சு பாட்டை போடுவோம். என்னுடைய மூன்று பிள்ளைகளும் ஆடுவாங்க, அப்படியே மக்கள் கூடுவாங்க. அப்புறம் அந்த போதகர், அந்த ஏரியா போதகர் யாருங்கிறத நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகும் முன்னாடியே கேட்டு அவங்கள வர சொல்லிடுவோம். வந்து நின்றுட்டு அங்கே வந்து மக்களுக்கெல்லாம் சின்ன ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு ஜெப என்னை கொண்டு வர சொல்லுவோம். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பொருள் இருக்கும்போது அந்த விசுவாசத்தை அவங்க வந்து நம்புவாங்க. அதனால் தேங்காய் நான் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேய் ஓடிச்சு, கட்டுக்கள் அறுக்கப்பட்டது, வியாதிஸ்திரிகள் சுகமானாங்க, அப்படியே அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேதர் பண்ணி அந்த ஏரியா பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு மீண்டுமாய் நாங்கள் அந்த வாகனத்தில் கடந்து நாங்கள் திருச்சிக்கு வருவோம். இப்படி நைட்டு 12 மணிக்கு கூட வந்திருக்கோம், 1 மணிக்கு கூட நாங்கள் வந்திருக்கிறோம், ஆனால் எவ்ரி சண்டே நாங்கள் போயிடுவோம். இப்படி ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஒரு முறை கர்த்தருடைய நாம மகிமைக்காக 2015 நினைக்கிறேன், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த RSS மீட்டிங் ஒன்று நடந்துச்சு காவேரி ஆத்து பாலத்தில். நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கோம் அப்போ ஏப்ரல் மாதம், 10th ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிற நேரம், பப்ளிக் எக்ஸாம் 10th 12th. அப்போ அந்த பிள்ளைங்களை வரச்சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ண அந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர் வந்து அது அந்த பேட்ரி லோவாயிருச்சு. பக்கத்தில் ஒரு வந்து ஸ்தோத்திர ஹிந்து கோயில், அங்கேருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சருக்கு பவர் கொடுத்தாங்க. ஒரு 6-7 வாலிபர்கள் எங்களுக்கு ஒத்தாசை அங்கே நிற்கிறாங்க, மக்களும் இருக்காங்க. திடீர்னு ஒரு 3 வண்டியில் 2 பசங்களா 6 வாலிப பிள்ளைகள் வந்து கடைசி நாங்கள் எல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெபிக்க போகிற நேரத்தில் நீங்கள் இங்கேருந்து முத கிளம்புங்க, இல்லைன்னா உங்கள் காரெல்லாம் அடித்து உடச்சிருவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அங்கேருந்து வாலிப பசங்களும் ஊர் மக்களும், ஏன்டா உங்களுக்கெல்லாம் பைத்தியமா, அவங்க நல்லதானே பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு, இல்லை எல்லாரும் இடத்த விட்டு போ, முத நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டுன்னு எங்களை மிரட்டினாங்க. ஒன்றுமே பேசலை. ஊழியம் கர்த்தருடையது, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வண்டியில் கொண்டு வந்த எல்லாத்தையும் வைக்க முன்னாடி எங்களுடைய கார் கண்ணாடியில் கள்ள தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த இண்டிகா காரில் ஃப்ரெண்டு கண்ணாடி நொறுங்கி, ஆனால் மக்கள் யாருக்கு, எனக்கும் கணவர் பிள்ளைகள் எங்களோட இன்னொரு ஊழியக்காரவங்க குடும்பம் வந்திருந்தாங்க, அப்போ பீட்டர் கோவிந்தராஜ் அவங்களுடைய மிஸ்ஸஸ், அவங்க யாருக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அந்த வண்டி சேதத்தோடு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அத்தோடு அந்த கிராம ஊழியம் நின்றுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட நாங்கள் விடலை, கேட்டோம் ஆண்டவரே என்னப்பா செய்யணும், இப்படி இருக்கே ஆண்டவரே என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எழுப்புதலுக்கான ஒரு கூடுகை ஊழியம் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு 4 அல்லது 6 இருக்கும் அந்த ஊழியம், நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த ஊழியத்தை முன்னின்று நடத்தின அந்த ஐயா வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒரு 4 முன்னாடி வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் நடத்த முடியாது, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அதனால அப்புறம் ஞானஸ்தான பேர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆரோன், எனக்கு அண்ணாள். அப்போ ஆரோன் பிரதர் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, நோட்டீஸ்லாம் அடிக்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப உளைச்சலாக இருந்துச்சு. அப்போ அந்த ஊழியத்துக்கு எங்களால் என்ன முடியுமோ நோட்டீஸ் மட்டும் அடித்து கொடுப்போம். நாங்கள் அப்போ பெரிய லெவலில் நாங்கள் தாங்க எங்களுக்கு அவளுக்கு பொருளாதாரத்தில் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் அப்படி நோட்டீஸ் மட்டும் எங்கள் பங்கு அதில் அடித்து கொடுத்துட்டு இருந்தோம். 6-7 பேர் இருப்பாங்க, யார் பொருளாதாரத்தில் தாங்க இல்லை, அந்த ஒரு பிரதர் மட்டும் இருந்தார், அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவர். அப்போ அவர் சொல்லிட்டாரு முடியாதுன்னு. அப்படி முடியாது முடியாதுன்னு சொல்லி 5th ஊழியமும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. 6th 3rd சனிக்கிழமை நடக்கணும். அந்த ஐயா கூப்பிட்டு சொல்கிறாங்க, புதன்கிழமை வாக்கில் ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஆரோன் இந்த மாதம் நிச்சயமாக நடத்த முடியாது, வேண்டாம் நோட்டீஸ் அடிக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க வேண்டான்னு. அடித்தாச்சு நோட்டீஸ் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். சாட்டர்டே ஊழியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவர் ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டார். மனசு ரொம்ப உடஞ்சிச்சு, உழைச்சிச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நானும் என்னுடைய கணவரும் அந்த இன்னொரு வீட்டில் குடியிருந்தோம், அதே மாதிரி ஜன்னல்கிட்ட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உபவாசம் போட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு மரம் கோணலாக வளர்ந்தா, ஒரு புத்து வளர்ந்தா, அதுக்கு முன்னாடி மஞ்சளை தெளித்து குங்குமத்தை போட்டு 5 வாங்கி திருவிழா எடுத்த மக்களுடைய கதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், அதை சாமின்னு கும்பிடுவாங்க, உயிருள்ள தேவனாகிய உங்களை
சொல்லுவதற்கும் அந்த தேடி வர ஜனங்களுக்கு ஜெபிக்க அந்த ஊழியத்தை தொடங்கிட்டு இப்படி நிர்விசாரமாக இருக்கிறது எனக்கு முடியலப்பா. அப்போ என்னுடைய கணவர்கிட்ட நான் எப்போதுமே சொல்வேப்பா, ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம், ஆனால் தொடங்கின பிற்பாடு 1000 தடை வந்தாலும் அதை விடக்கூடாதுப்பா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறது அப்படி என்று சொல்லி, ஆனால் இதை தொடங்கிட்டு இப்படி விடுங்கன்னு சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்ப காயமாக இருந்துச்சு. லட்சம் பேரை கொண்டுக்கிட்டு நம்மளை பரலோகத்துக்கு வர சில ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. அதுதான் என்னை பாரப்படுத்தினது. அப்போ நான் என்னுடைய கணவரும் முழங்கால் படியிட்டு நாங்கள் அந்த ஜன்னலை பிடிச்சி உபவாசத்தை ஜெபித்தோம். அப்போ கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா கிராம ஊழியமும் அந்த அடித்து கண்ணாடி உடைச்சதோட வேறு வேறு ஊழியத்துக்கு போனவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அடிபட்டு கட்டு போட்டு ஸ்டேஷனில் இருக்காங்க. அது அந்த சண்டே எங்கும் கேள்விப்படுறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து போக முடியல. அப்போ என்னப்பா செய்யன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் சமூகத்து இந்த ஊழியத்தை கொடுக்கும்பொழுது ஆண்டவர் பேசினார். காத்திருக்கும் போது இதை நான் உன்னுடைய கரத்தில் தாரேன் அப்படி என்று சொல்லி அப்போ நான் கேட்டேன். நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட அடையாளமும் வசனமும் கேட்டு ஜெபிப்பேன் மக்களே. ஏன்னா அதுதான் சாட்சி நம்ம சொல்ல முடியும், அதுதான் நடத்த விசுவாசிக்க முடியும். அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கும் போது ஆண்டவரை கேட்கிறோம், இந்த ஊழிய எங்களுக்கு சொன்னா எங்களுக்கு ஒரு அடையாளம் தாங்க இயேசப்பா அப்படின்னு யாத்திராகும் 34:10 அவர் கொடுக்கிறார். பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரின் செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்து கர்த்தர் பேசுறார். ஓகே நன்றி அப்பா இந்த வார்த்தை. ஓகே எனக்கு ஒரு அடையாளம் வேணும். அன்றைக்கு அந்த ஊழியத்தை நடத்தி முடிக்க 3000 ரூபாய் கையில் வேணும். எங்களுக்கு அந்த 15-16 வருஷம் அந்த ரூபாயெல்லாம் ரொம்ப கஷ்டம். 17-18 ஒரு வண்டி ஓட்டி ஒருத்தர் சம்பாதிச்சு 3 பிள்ளைகள் வாடகை கொடுக்கணும், மற்ற காரியமெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியாத இது இல்லை. ஸோ அப்படி அப்போ 3000 ரூபாய் தேவை. என்ன பண்ணுறது ஐயா? அவர் சொல்லிட்டாரு, வியாழக்கிழமை 2 நேரம் பாஸ்டிங் போகிறோம், ஜோத்தை முடிக்கிறோம், வெள்ளிக்கிழமை 1 பொழுது இருக்குது, சாட்டர்டே 10 மணிக்கு ஊழியத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் செய்த அற்புதம். அடையாளத்தை கேட்டேன் இல்லையா, கரெக்டாக வியாழக்கிழமை நைட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு, பிரதர் அப் நீங்கள் மெட்ராஸுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு ஏர்போர்ட் ட்ராப், போயிட்டு நீங்கள் உடனே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படி என்று சொல்லி. ஓகே அப்போ போகிறதுக்கு டீசலுக்கு செலவுக்கு வேணும் இல்லையா, யார்கிட்ட போய் கேட்க? அப்போ நான் நல்ல டைலரிங் நான் படிச்சிருக்கேன், கர்த்தருடைய கிருபையால் தைப்பேன். அப்போ குழந்தைகள் இருக்கிறதுனால அங்கங்கே 5, 10, 100 அப்படி நான் ஒரு சீக்ரெட் சேமிப்பு ஒன்று வைப்பேன். அப்போ எல்லாத்தையும் எடுத்து தடவி எடுத்து பார்த்தா அன்னைக்கு அவங்க மெட்ராஸுக்கு போகிறதுக்கு பெட்ரோலுக்குள்ளே டீசலுக்குள்ளே காசு, எங்கள் வண்டி டீசல் வண்டி, டீசலுக்குள்ள காசு கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். அதை போட்டு கொடுத்து ஜோமனி அவங்களை அனுப்பினேன். கர்த்தர் செய்த அற்புதம் பாருங்கள். கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதிகாலை 6 மணிக்குள்ளே சாட்டர்டே அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு. அந்த ஒரு நாள் சவாரியில் அடுத்த நாள் நாங்கள் நடத்த வேண்டிய இந்த 3000 கர்த்தர் ஆமேன் அந்த வாகனத்தின் மூலமாய் கொடுத்தார், எங்கள் கைத்தொழில் மூலமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணினோம் மக்களே. என்னன்னா ஆண்டவரே ஊழியத்தை எங்கள் கரத்தில் கொடுத்துருக்கீங்க, நோட்டீஸ் அடிச்சுட்டு போய் ஐயா பிரதர் இன்னும் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சது, இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, கைகளின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எலியாவுக்கு அவருக்கு தெரியுமா காக நம்ம கொண்டாந்து கொடுக்க அப்பமோ இறைச்சின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆமீன். சாரி பாத்தி விதவை போஷிப்பாள் தெரியுமா? தெரியாது. அதே போல இந்த ஊழியத்தை நீங்கள் கொடுத்ததென்றால் கொடுக்கக்கூடிய இருதயமுள்ள ஜனங்கள் இருந்தால் நீங்கள் ஏற்படுத்தி அவங்கள கொண்டு கொடுக்கணும். யார்ட்டையும் போய் நிற்க மாட்டோம், இந்த நோட்டீஸ் கொண்டுட்டு போக மாட்டோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை நடத்தணும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இது உடன்படிக்க எங்களுக்கும் தேவனுக்கும். யார்ட்டையும் நாங்கள் சொல்லலை. அந்த முதல் அந்த மாதம் நடக்கும்போது அந்த வாகனம் ஒரு நாள் மெட்ராஸ் சவாரியில் 3000 கொடுத்தார். அடுத்த நாள் ஓடணும் அழகாக அந்த மீட்டிங்கை கிருபையாய் நடத்த தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 15வது வருடம் நடக்குது தேவனுக்குள்ள பிரியமான மக்களே. ஆமேன். அப்படியாக இந்த ஊழிய பாதை கடந்து கொண்டே இருந்தது. ஆமேன். 2010 இதுக்கு இடையில 2017 என்னுடைய கணவருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்தது. அப்போ பாதிக்கப்பட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த ஊழியம் நடக்கிற அன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாது, உங்களுக்கு தெரியாததில்ல. ஸ்டோன் ரெக்கவர் ஆகி நல்லா அதுக்குள்ளே கை ட்ரீட்மெண்ட்லாம் செய்யும்போது ரெக்கவர் ஆகி வரும்போது டியூப்பில் குறுக்க நின்று கிழிச்சு விட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆப்ரேஷன் தான் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ கொண்டு ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அவங்க ஒரு 6 மந்த் வண்டி ஓட்ட முடியல. ஆனால் அவங்க படுத்திருக்காங்க, கர்த்தர் ஊழியத்தை நடத்த கிருபை செய்தார்.
அதுக்கு முன்னாடி ஓட்டின காசை வச்சு அந்த ஊழியத்தை எங்களோடு இன்னொரு சகோதரர்கள் இருந்தாங்க இணைந்து அங்கே நடக்குது அந்த ஆப்ரேஷன் அன்னைக்கு அங்கே ஊழியம். ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஆப்ரேஷனில் வெற்றியை கொடுத்தார். அதோடு வந்து அவங்க ஒரு 6-3 மாதங்கள் ஏன்னா உள்ள ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் வச்சுருப்பாங்க, வண்டி ஓட்ட முடியாது, 6 மந்த் ரெஸ்ட் எடுக்கணுட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள், வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், அவங்க இருக்கிறாங்க அவங்கள கவனிக்கணும், என்ன பண்ண முடியும் யோசிங்க. அப்போ நான் தைப்பேன் ஒவ்வொரு, அப்போ பால் பாக்கெட்டு வந்து 6 ரூபா தான் 1/2 லிட்டர் பால், ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு 3 ரூபா, அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும் பிள்ளைகளுக்கு கொடுக்க, பேரலீஜன்னு சொல்லிட்டு இருக்காது, எப்படி இருக்கும் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இன்றைக்கி விடிஞ்சிருச்சுப்பான் கத்தாவே எனக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க, எங்களை போஷிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரேனு சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் ஒரு புடவையை கொண்டாந்து கொடுப்பாங்க, ஓரடிப்பேன், 20 ரூபா ஓடுவேன், பிள்ளைகளுக்கு 1/2 லிட்டர் பால் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கியாந்து கொடுத்து பிள்ளைகளை அனுப்பிட்டு. அப்போ வந்து சமைப்பதற்கு அரிசி நல்ல அரிசி கிடையாது, ரேசன் அரிசி, அதில் நிறைய காரியங்கள்லாம் இருக்கும்ல, கல் மண்ணெல்லாம், அதை ஒரு நாள் இப்படி புடைச்சி நம்ம அடுத்த நாளைக்கு சமைக்க முத நாளே அதை க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆசீர்வாத டிவியில் ஆலன் பாலையா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவருடைய செய்தி மூலமாய் தேவன் என்னோடு கூட பேசினார். நான் அடுப்படியில் நிற்கிறேன், ஆண்டவர் அப்படியே வச்சுட்டு சொல்கிறேன், அப்பா இந்த நிலைமை நான் உங்களை நோக்கி பார்க்கிற விசுவாசிக்கிறேன், நீங்க செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இதை பொறுக்கி இதை சமைக்க குக்கர்ல வச்சாலும் முடியாது, அதுல நிறைய இதெல்லாம் இருக்கிறதுனால வடிச்சா தான் வடிக்க நிறைய கேஸ் ஆகும், என் சூழ்நிலையை அறிவிங்கப்பா, எனக்கு இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு அதிசயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சு முடிச்சு சோறு வடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க பாருங்க, ஆண்டோடைய பெரிதான கிருபையினால ஒரு மாசம் கழிச்சு என்னுடைய கணவரை தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ஊழியத்துக்காக அவங்க செய்து கொடுக்க கூட்டிருந்தாங்க, பார்த்துக்காங்க அப்பெல்லாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி போகிறது. அப்போ என்னுடைய கணவர் அந்த ஊழியத்துக்கு கடந்து போயிட்டாங்க, நான் பிள்ளைகளாக வீட்டில் இருக்கோம், வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச ஜபத்துக்கு போகிறாங்க, அவங்க முடிச்சுட்டு வரும்போது ட்ரெயினில், ஏன்னா அப்போ பஸ் ட்ராவல் ரொம்ப கஷ்டம்னு ட்ரெயின் டிக்கெட்டும் கொஞ்சம் குறைச்சி இல்லையா, அதனால் அவங்க ட்ரெயினில் போட்டு ட்ரெயினில் வந்து இறங்கும்போது ஒரு ஐயா கூப்பிட்டு ஆரன் பிரதர் இங்கே வாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, ட்ரெயினில் இறங்கும்போது நீங்கள் என்னப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு இறங்கியாச்சு. அந்த ஐயா நேராக கூட்டிகிட்டு போனார், போனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி முட்டை எடுத்து நல்ல குவாலிட்டி அரிசி 25 கிலோ ஒரு சிப்பம் எடுத்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா, கர்த்தரை தேடி அவருக்காய் நிற்கும் பொழுது அவர் செய்த அற்புதம், ஆமீன். அப்படியாக என்னுடைய கணவருடைய படுக்கை நாட்கள் அற்புதமாய் நடத்தினார். அடுத்து என்னுடைய பெரிய மகளுக்கு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன், அவளையும் கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்து அதிசயமாய் நடத்தினார். இப்படியாய் கடந்து போனது. அந்த வீட்டில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தோம், இந்த உபவாச எழுப்புதல் ஊழியத்தை கிருபையாய் நடத்தி கொண்டே இருந்தோம் பாருங்க. அதுபோல் யார்ட்டையும் போகமாட்டோம், நோட்டீஸ் கொண்டுக்கிட்டு ஒரு அண்ணன் ஒரு நாள் வந்து என்னுடைய வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போனாங்க, நான் போயிட்டு வந்து கேட்டேன் என்ன பண்ணு, அங்கே எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, கர்த்தரோட பண்ண உடன்படிக்கை எங்கப்பா போச்சு, இதோட நிப்பாட்டனு போகக்கூடாது, அந்த அண்ணன் கூப்பிட்டுட்டேன், அண்ணன் நோட்டீஸ் கொடுக்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கங்கே கூப்பிடாதீங்க, உங்களால் முடிஞ்சால் நோட்டீஸ் தரம் கொண்டு கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு இங்கே அங்கே போகக்கூடாதுன்னு, சாரி கோச்சுக்காதீங்க வேண்டான்னு சொல்லிட்டுன்னு சரிமாட்டாங்க, அத்தோட ஸ்டாப். அவரை நோக்கி பார்ப்போம், எங்கள் களஞ்சியங்களை அவருக்கு சந்திப்பார், அவருடைய ஊழியத்தை செய்தோம், அது ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம். அப்போ நாங்கள் அந்த குடியிருந்த வீட்டில் திடீர்னு வந்து மேலே கட்டணும், நாங்கள் குடியிருக்கணும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பிள்ளைகளை வச்சுட்டு திடீர்னு வீட்டை காலி பண்ணிச்சோன்னா என்ன செய்ய முடியும், அந்த வீட்டுக்கு 3500 ரூபா வாடகை, அதுக்கடுத்து நான் போனால் 5000 ரூபா, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 30-50000 அட்வான்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது, வீட்டுக்காரவங்களை பொறுத்தது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்போ நாங்கள் குடியிருக்க அந்த வீட்டை கர்த்தர் வசனத்து மூலமாக உறுதிப்படுத்தி எங்களுக்கு ஜெபிக்க நல்ல ஒரு பிரேயர் செல்ல கொடுத்தார் தெபோரால், அவங்க எல்லாருமா ஜெபிச்சு அந்த ஆண்டி தேவனுடைய தரிசனத்தை வெளிப்பாடு காண்கிறவங்க, அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறவங்க சிறுக தரிசனம், அந்த ஆண்டியும் சொல்லி உனக்கு அந்த வீடு ஓகேமா போனாங்க. போனோம், பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே 6 மாதத்துக்கு மேலே குடியிருந்தது இல்லை, முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வீடு, திறந்தவன அந்த முச்சந்தி வாசல் தான், அங்கே போயாச்சு குடி போயாச்சு. ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் யாரும் 6 மாதத்துக்கு மேலே இருந்ததில்லை, இது வந்தவங்களாம் நல்லா வந்தவங்களாம் பிச்சை கோலத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் போனாங்க, நீங்கள் 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்களே இங்கே வந்திருக்கீங்களேன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொன்னேன், அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு பால் ஊத்துற சகோதரி, அவள் பேர் தனம், அப்போ அக்கா நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க அக்கா, இதில் பயங்கரமான பிரச்சனை இருக்குக்கா, பேய் ஓட்டம்லாம் இருக்குக்கா, யாருமே இருந்ததில்லைக்கா 6 மாதத்துக்கு மேலே, என்னக்கா 3 பிள்ளைகளை கொண்டுட்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன்னு. நான் சொன்னேன் தனம் ஓகே, உலகத்துக்கு ஆகாதது எங்களுக்கு ஆகும், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களை இந்த இடத்துல வர சொன்னார், அவருடைய வசனத்தை வாங்கி தான் வந்திருக்கிறேன் தானோ அப்படின்னு, அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க்கா அப்படின்ட்டு அந்த புள்ள போயிட்டான்.
பால் அவள்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். கேபிள் போடுற பையன் வந்து இதே தான் சொல்கிறான். அந்த தம்பிகிட்டே அதே வார்த்தையை சொல்கிறான். அவசரப்பட்டு வந்துட்டீங்களுக்கா என்னக்கா போங்கக்கா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா ஓகே இதே வசனம் சொல்லியாச்சு. அப்போ நாங்களும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறோம். அவங்க மக்கள்லாம் சொன்ன மாதிரியே சில இல்லை பல பிரச்சனைகள் அதில் தத்ரூபமாக வந்து நின்று பேசும், தத்ரூபமாக செய்யும். நான் உள்ளே பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன், வெளியில் நின்று என்னுடைய பெரிய மகள் பேரை சொல்லி பியூலாம்மா பியூலாம்மான்னு கூப்பிடும். யாரோ கூப்பிட்றாங்களே பாத்திரத்தை போட்டு ஓடி வந்து பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. திரும்ப போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன், திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏங்க ஏங்க அப்படி கூப்பிடும். திரும்ப வந்து பார்த்தா இருக்காது. அப்படி அடுத்த நாள் விளக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி பிள்ளைகள் அனுப்பிட்டு நானும் பாட்டு பாடிக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே தான் விளக்கிட்டு இருப்பேன். திரும்ப அந்த கேட்டு திறக்கிற சத்தம் கேட்கும் பெருசாக. அப்போ ஓடி வந்து பார்த்தா யார் இருக்காது. இப்படி போயிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் குடி போய் கரெக்டாக 8 நாள். எங்களுக்கு அப்போ வந்து காரு ரொம்ப பழசாயிருச்சு, புது கார் வாங்க வசதி இல்லை. அதை விற்றுட்டு டக்குன்னு ஆட்டோவுக்கு மாறிட்டோம். ஆட்டோ மாதிரி ஸ்கூல் ஷிஃப்டெல்லாம் எடுத்தாங்க. ஓகே அப்படியாய் கருத்தை நடத்தினார். அப்போ இந்த புது ஆட்டோ, அந்த வீட்டில் பழைய ஆட்டோ, அதை விற்றுட்டு புது ஆட்டோ வாங்க கிருபை செய்தார். வாங்கிட்டு வந்து மொதல் டீவு சாட்டர்டே கட்டிட்டு வராங்க. சண்டே 7 மார்னிங் எழும்புற 5 மணிக்கு ஜபத்துக்கு அவங்க அன்னைக்கு ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போகணும். வெளியில் போய் அம்மா நீ டீயை போடுமா, நம்ம போய் ஆட்டோ ரெடி பண்ணுன்னு போய் பார்க்குறாங்க பாருங்கள். அதில் உள்ள என்னது அது அத்தனை பொருளும் அந்த ஸ்டெப்னி பேட்ரி அதில் உள்ள டூல்ஸு கிட்டத்தட்ட 12,000 உள்ள பொருள் எல்லாம் 8 நாள் தாங்க ஆச்சு அந்த ஆட்டோ நாங்கள் எடுத்து முதல் டியூ கட்டிட்டு வராங்க. அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு தார்ப்பையெல்லாம் தள்ளி போட்டுட்டு உடச்சி கிடக்கு அந்த வண்டி அந்த சங்கிலியெல்லாம் போய் பார்த்துட்டு ஓடி வந்து சொன்னாங்க, அந்தோணி இங்கே பாரு ஆட்டோ இப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் யோசிங்க. அப்படியே வேதனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்னே ஒன்று சொன்னேன்ப்பா, எத்தனை அவன் சோதிச்சாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. இந்த பொருளை தொட்டு திருடு நான் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். இதோடு அவன் இந்த திருட்டு தொழிலை கைவிட்டுறனு ஏசப்பா. எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, உங்களை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம், எங்களை சாட்சியாக வைங்க. நீங்கள் வசனத்தை கொடுத்து என்னை உறுதிப்படுத்தி வர சொன்னீங்கப்பா, எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு. அந்த 5 மணிக்கு அடுப்படியில் அழுதுகிட்டு ஜோ பண்ணிட்டு டீயை போட்டுட்டு எங்கள் ஆண்டிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஜெபக்குள்ள தாயாருக்கு. அப்போ சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு, ஆமாம் ஆண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சரி நீ கவலைப்படாத, கர்த்தர் ஏதோ நன்மையை செய்வார்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஆறுதலாக ஜோ பண்ணி விட்டாங்க. ஆச்சு, நானும் என் பிள்ளைங்க 3 எலும்பி போய் அந்த கரகாட்டக்காரங்க அவங்க வந்து வந்துச்சு. ஏன்னா ரசிக்கப்படாதப்போ சொல்கிறது காரியம், அந்த ஓட்ட வண்டியை தள்ளின மாதிரி அந்த 3 பேர் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஆட்டோவை தள்ளுறோம். என்னுடைய கணவர் அதில் இருக்கிற அந்த வண்டியில் என்னென்னா தள்ளுனா ஸ்டார்ட் ஆகிக்கும், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு பேட்ரி இல்லாமலே. அப்படி தள்ளி அவங்க ஊழியத்தை போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. பக்கத்துலலாம் போய் சொல்கிறோம் சங்கத்தில், அவங்க சொல்கிறாங்க என்னது சிசிடி கேமரா இருக்குன்னு போட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை, அந்த ஃபுட்டேஜ் ஒர்க்காகவே இல்லை. அப்புறம் போய் கேஸு கொடுங்க அப்படின்னாங்க. எங்கேயும் போய் கேஸ் கொடுக்க வேண்டாம், கர்த்தர் நமக்கு இருக்கிறார், போலீஸுக்கு கொடுக்குற காசை நம்ம வண்டியை செலவு பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த பேட்ரி கொடுக்கு இஸ்லாம் சகோதரன், அந்த பையன் அதான் அங்கே அடுத்து கர்த்தர் மனிதர்கள் வந்து தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். போனாங்க அந்த தம்பி உடனே சொல்லிட்டு, அண்ணன் இந்தாங்க பேட்ரி போட்டு விட்டு 6,000 ரூபா பேட்ரி போட்டு விட்டு வண்டியை ஓட்டுங்க, மெது மெதுவாக காசு கொடுங்க. அடுத்த நாள் ஸ்கூல் ஷிஃப்ட் எடுக்கணும், 30 பிள்ளைங்க என்ன செய்ய முடியும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கர்த்தர் அப்படியாய் அந்த போன பொருளுக்கு பதிலாய் புது பொருளை வாங்கி மனித கண்கள் தயவோடு அடுத்த நாள் அவங்க வண்டி ஓட்டியாச்சு. ஓட்டி கர்த்தருடைய காரியமாய் அப்படியாக அந்த ஆட்டோ மூலமாய் செய்தோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போ நாங்கள் ஓனருக்கு தெரியப்படுத்தணும், எங்களுக்கு வந்து உள்ள வண்டி நிப்பாற்ற மாதிரி பார்க்கிங் கார் பார்க்கிங் செய்து கொடுங்கணும். அவரும் உடனே ஓடி வந்து இடித்து காரை உள்ளே நிப்பாட்ட மாதிரி ஆட்டோவை நிப்பாட்டலாம் காரை நிப்பாட்டலாம் அப்படியாய் நல்ல கேட்டு வச்சு கொடுத்தார். நான் என்ன சொல்கிறேன், அவன் என்ன வீழ்த்த நினச்சான், தேவன் அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார். ஹாலேலூயா. இதோடு மாத்திரப்படி இப்படி போனுச்சு கரெக்டாக 2019 ஆமீன் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 6:30 ஏன் நான் இவ்வளோ அக்யூரேட்டாக இதை சொல்கிறேன்னா, நான் நல்லா தைப்பேன், தையல் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். தீபாவளி டைம் இல்லையா, அப்போது அந்த அக்டோபர் மாதம் நவம்பருக்கு அப்போ நிறைய துணிமணி வந்திருக்குது. கிட்டத்தட்ட 30 சட்டை வாங்கி வச்சிருச்சு, ப்ளவுஸும் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கடையில் இந்த ஷோல்டர் பெயின் வந்துச்சு, நான் தெரபிக்கு போயிட்டுருக்கேன், தைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தச்சு தான் ஆகணும். இப்படியாய் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பரில் ரொம்ப பலகீனமாகி இந்த ஒரு கையும் காலும் ரொம்ப வலி வந்துட்டு, கடைசியாக ஒரு சகோதரியோட ஜெபத்துக்கு போயிட்டு வரும்பொழுது என் வீட்டுக்குன்னு ஒரு 10 அடி தான் அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த அக்கா தோளில் சாஞ்சிட்டேன். என்னை அணைச்சி அப்படியே கொண்டாந்து அவங்க படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இதுக்கு இந்த காலும் கைத்து வராமல் போயிட்டு என்னென்னா L4 L5 வந்து ஜவ்வு வெளியாகி ஒரு முறை விழுந்ததுனால இந்த காலுக்கு போகிற ரத்தோட நரம்ப ப்ரெஷ் பண்ணி ரத்த ஓட்டை இல்லாததுனால அப்படி ஆயிட்டுன்ட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை படுக்கையாக ஆயிட்டது.
ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 4 மாதம் அப்படியே படுத்த படுக்க, மல்லாக்க தான் படுக்கணும், எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையிலே, நான் ஏன் நீங்கள் மட்டும் இல்லைனான்ற பாடலை பாடுனே தெரியுமா? அந்த பாடல் வரி ஒவ்வொன்றும் அதுபோல் சொந்தம் என்று சொல்லிக்கல, யார் யார் எங்கு உண்டு ஏன் என்று கேட்கிற அந்த வார்த்தைகளும், அப்போ சொந்தம்னா ஆண்டவர் மட்டும்தாங்கிற அந்த ஒவ்வொரு வசனமும், அந்த படுக்கையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். படுக்கை ஆயிற்று, அவங்களோடு பிறந்தவங்க இருக்காங்க, என்னோடு பிறந்தவங்க இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ சொல்கிறாங்க, லேடிஸ் வார்டில் அட்மிட் பண்ணாக்கா கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வந்து லேடிஸ் தான் இருக்கணும், ஜென்ஸ் நாட் அலவுடுன்றாங்க. என்ன செய்ய முடியும்? 3 பிள்ளைங்க, வண்டி ஓட்டினாதான் நாங்கள் சாப்பிட முடியும், ஊழியம் செய்ய முடியும். இப்படியா இருக்கும் பொழுது என்னோட உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணுறேன், அவங்களுடைய சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறான், எல்லார ஆளுக்கும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஒருத்தருமே வரலங்க. நான் ஃபஸ்ட்டு படுத்த ஒரு 5 நாள் 7 நாள் கழித்து என் தங்கச்சி, அவள் ஹஸ்பண்டு, என்னுடைய அக்கா அவங்க ஹஸ்பண்டு, என் தம்பி ஒய்ஃபு, 5 பேர் வந்தாங்க. 20 நிமிஷம் என்னை பார்த்தாங்க, என் பிள்ளை டீ போட்டு கொடுத்தா குடித்தாங்க, அத்தோட போனவங்க தான். ஒருத்தர் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கல, என்னான்னு சொல்லலை. அது வரைக்கும் என் அக்கா தம்பி, என் தம்பியை நான் ரொம்ப நேசிப்பேன். கடவுள் அடுத்து என் தம்பி, என் கணவரை காட்டிலும் என் சகோதரன் நான் ரொம்ப நேசிப்பேன், அவன் எனக்கு பிள்ளை மாதிரி. ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தருமே வரலை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. நான் நினச்சேன் வந்தவங்க கொஞ்சோண்டு நமக்கு குழம்பு வச்சு கொடுத்தா 2 நாள் என் கனவு டென்ஷன் ஆகாமல் என் பிள்ளைகள் சோறு மட்டும் வெடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்கள கொண்டு விடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்க, அப்படியே போயிட்டாங்க. என் தலைமாட்டில் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையை சொல்ல முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் அவற்றை கேட்குறேன், ஏசப்பா நான் இவ்வளோ ஜனத்தோடு பிறந்தேனே, இவ்வளோ உறவுகளோடு இருந்தேனே, அவர்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் ஓடனே வச்சேனப்பா. இன்றைக்கி என்னுடைய கணவர் 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கை கால் வராமல் படுத்துருக்குறேன். எனக்கு அவங்க பல்லு விளக்கி விடணும், தலைசீவை விடணும், சோறு ஊட்டணும். இன்னும் அதிகமாக சொல்கிறேன் சகோதர சகோதரிகளை, பாத்ரூம் போனால் தண்ணி ஊற்றுனா தான் நான் கழுவ முடியும், லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கை மட்டும் நல்லா இருந்ததுனால. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண் மகனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. என்னுடைய கணவர் அந்த இடத்துல கணவரையும் தாண்டி ஒரு தாயை போல கர்த்தர் என்னை பார்க்க கிருபி செய்தார், அவரை பொறுமையாக கொடுத்தார். இரவு பகல் எனக்கு வழி வரும்போதெல்லாம் துடிச்சு அழுவேன், அப்படியே வந்து தடை விடுவாங்க. 24 மணி கிட்டத்தில் 1 நாளைக்கு 3 மணி நேரம் எனக்கு உத்தரம் கொடுக்கணும், எனக்கு ஜூஸ் கொடுக்கணும், அந்த வழி தாங்க முடியாதப்ப அழுவேன், ஆறுதலாக வந்து நிற்பாங்க. அவங்க துடிதை வச்சு பிள்ளைகள் முன்னே விட்டு ஸ்கூல் ஷிஃப்ட்டு ஆட்டோ ஓட்டி, அப்படி தான் அந்த நாட்கள். உண்மையில் யாருக்குமே வரக்கூடாதுங்க, யாருக்குமே வரக்கூடாது. என் அக்கா வருவா, என் தங்கச்சி வருவா, என் தம்பி வருவா, என் அண்ணன் வருவா, என் அம்மா அப்பா வருவாங்கன்னு நினச்சங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் சாட்சி, நீ உயிரோடு இருக்கிறியா, நல்லா இருக்கியான்னு இத்தனை உறவுகளில் ஒருத்தர் கூட என்னை கேட்கலங்க. ஆனால் கிருபையா என்னுடைய கணவர் வீட்டு பக்கம், என்னுடைய குழந்தை மாறு, என்னுடைய மச்சான் மாறு, ஆமீன், அவங்க என்னுடைய மாமியார் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டு அந்த நேரத்தில் என்னுடைய சின்ன குழந்தை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாமல் அவங்கெல்லாம் அடுத்து வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, விசாரித்தாங்க. கொஞ்சம் நாள் கழித்து வந்து அவங்கள ஒரு 6-8 மாதம் கழித்து வந்து என்னை பார்த்தாங்க. ஆனால் என் உடன் பிறந்த இரத்த உறவுகளில் இந்த நிமிஷம் வரைக்கும் யார் என்னை பார்க்கல. அவங்க வீட்டில் கல்யாணம், மற்ற நல்லது கெட்டதுக்கு பத்திரிக்கை கொண்டுட்டு தான் வந்திருக்காங்க, மற்ற எதுக்கு வரலங்க. அப்போ நான் இந்த மாதிரி படுத்துக்கிட்டேன், சாயந்தரம் சொல்லிட்டாங்க, திங்கக்கிழமை நீங்கள் 8:30 அங்கே ஓபியில் இருக்கணும், அட்மிட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அட்டண்டர் ரெடி பண்ணிக்கங்கன்னு. முதல் நாள் சாயந்தரம் எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஒரு ப்ரேயர் நடக்கும் எவ்ரி

அப்படி ஹாலில் அப்படி ஜன்னலுக்கு பக்கத்தில் இப்படி நான் படுத்திருக்கேன். அப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ பேரோடு பிறந்தேன், சொந்த பந்தமெல்லாம் இவ்வளோன்னு சொன்னேன், எனக்கு ஒருத்தர் கூட உதவிக்கு வரலையே சப்பா, என்னை அனாதே என்னைக்கு விட்டுட்டாங்களே சப்பா, எனக்கு யார், நான் நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகும்போது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செவரில் கர்த்தர் ஒரு வசனத்தை எழுதினார், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்லிட்டு நான் பைபிள் வாசிச்சிருக்கேன். அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, அட்ட டயத்தில் அப்படியே எழுதி நான் வாசிக்க வாசிக்க அது மறைந்து போனது. ஆமீன். அப்போ ஒரு பெரிய சமாதானம் எனக்குள்ளே வந்துச்சு. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்புறமும் திரும்ப ஆண்டவரே ஓகேப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ஓகே அழுகையை முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன்ப்பா இப்படி ஒரு வசனத்தை எனக்கு எழுதி காமிச்சாருப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை பேசி முடிக்கிறோம். அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார், உங்களுக்கு அட்டெண்டர் ரெடி, நீங்கள் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக ரெடியாக இருந்துக்கோங்கன்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த நாள் போனோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க எனக்கு அட்டெண்டரா வந்தது யாரு தெரியுமா? ஆமீன். புதுசா மைசூர்ல இருந்து திருமணம் முடித்து 10 நாள் ஆன புது பொண்ணு, அந்த பாஸ்டருக்கு தம்பி ஒய்ஃப், அந்த பையன் வந்து வாத்தியார். அப்போ எங்கள் சிச்சுவேஷனை சொன்ன உடனே உடனே என் பொண்டாட்டி அனுப்புகிறேன், அந்த பொண்ணு நான் வர்றேன்ப்பான்னு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா அப்பா தான் கூப்பிட்டாவ வாரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி வந்தா. ஆமீன், ஸ்தோத்திரம். அவள் வந்து நர்சிங் முடித்தவ, ஏஎன்எம் நர்சிங் முடித்த பிள்ளை. அதுபோல் 22 நாள் பகல் அந்த பொண்ணு இருப்பா, இரவுக்கு அந்த பாஸ்டருடைய மகள் சகோதரி எஸ்தர், தங்கமான பிள்ளை, வாலிப பிள்ளை, அவள் ஐடி பார்க்கில் பகல் முழுவதும் பிள்ளை வேலை செய்வாள். சாயந்தரம் கரெக்டாக அது பாஸ்ட்டு கூட்டி வந்து விடுவார், ஏன்னா என் கணவர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூல் ஷிஃப்ட்டு முடிக்கணும், அங்கே பார்க்கணும். அதனால பாஸ்ட்டு கொண்டாந்து அவங்க மகளை நைட்டுக்கு விட்டுட்டு தம்பி ஒய்ஃப் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. நினச்சி பாருங்களேன், நான் யாரை நம்பினேன், மனுஷனை நம்பினேன், யாரும் எனக்கு உதவி செய்யலை. இந்த படுக்கையில் தேவன் எனக்கு உறவுகள் எப்படி, மனிதர்கள் எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். பார்த்துக்கோங்க, அந்த 22 நாள் ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, என்ன எனக்கு தலை செய்வணும், ஊட்டணும், ப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கையில் தான் ப்ரெஷ் பண்ண முடியும், தண்ணி ஊற்றுறதுக்கு அவங்க தான். அப்போ பார்த்துக்கோங்க, அவ்வளவும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்த்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அநேக உறவுகள் இல்லை, அநேக தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்தார்கள், எங்களை வந்து பார்த்தாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு மாவாட்டி கொடுக்கறது, ஒரு குழம்பு வச்சு கொடுக்கறது, ஒரு ஆம்பளை குழம்பு வைக்கிறோம்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க, படுக்கையில் இருப்பேன், ரசம் எப்படி வைக்கிறேன்னு கேட்பாங்க, ஒன்றுனா சொல்லுவேன், அவங்க அங்கே செய்வாங்க. அப்படி ஒரு வேதனைங்க, அந்த சூழ்நிலையே வரக்கூடாது யாருக்கும். ராத்திரி 12 மணிக்கு தான் துணி துவைப்பாங்க, யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி இருக்கு? பிள்ளைங்களுக்கு தலை செய்வணும், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தலையை பின்னி விடுவாங்க. என் பெரிய மக 10th, இன்னொரு பிள்ளை 6th, கடைசி மக வந்து 4th. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வியாதி படுக்கையில் கர்த்தர் எங்களுக்கு அநேக தெய்வ பிள்ளைகளை கொண்டு நடத்தினார். என்னுடைய தேபோகரால் செபாய்க்கும் எனக்கு தாய் வீடு. அதில் உள்ள ஒவ்வொரு ஆண்டிமாரும் ஒவ்வொரு நாளும் விசாரிக்க உதவ, ஒரே நாள் ஒரு ஆண்டி, இன்றைக்கு தான் நான் சாட்சியில் சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது, ஒரே நாள் 5000 ரூபாய் எனக்கு அவங்க செலவு செய்தாங்கங்க ஆஸ்பத்திரிக்கு. யார் செய்வா? அதே என்னுடைய உறவு எனக்கு ஒரு 5000 உதவி செய்தாங்க, ஆனால் எனக்கு அவங்க 10000 தரணும். நான் வீட்டுக்கு வந்த விற்பனை அந்த 5000 கொடுனான்னு என் கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கங்க. நினச்சி பாருங்க, அந்த மாதிரி இன்னும் அவங்க இதை ஒரே நாள் அவங்க செஞ்சது. அப்படி ஒவ்வொருத்தரும் அக்கிருபையாய் அந்த படுக்கையில் 1.5 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு போனுச்சு தெரியாது, அது பிரமிக்கத்தக்க அதிசயம். ஆமீன், அல்லேலூயா. அவர் கர்த்தர் எனக்கு செய்தார். அப்புறம் அப்படி கர்த்தர் நடத்தினார். அந்த அவர்களோடு இருக்கிற பார்க்கல அந்த அதிகங்கிற வசனத்தை நான் தேடினேன். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6:16. ஆமீன், அல்லேலூயா. எலியாவுக்கு வேலைக்காரன் போய் சொல்கிறான், ரதங்களும் குதிரைகளும் போர் வீரர்களும் நிறையா இருக்காங்க, நம்ம என்னையா செய்கிறதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர்களோடு இருப்பவர்களை பார்த்து நம்மளோடு இருக்கிறவர் அதிகம் சொல்கிறாரு. ஆண்டவரே அவனுடைய கண்களை, விசுவாச கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி, அப்படி பாருங்க, அவர்களுக்குள்ளே மந்த அந்த கண்ணை உண்டாக்கி, மங்கின கண்ணை உண்டாக்கி அந்த இடத்துல ஜெபிக்க ஜெயிக்க தேவன் கிருபை செய்தார். அப்படி ஆய் கர்த்தர், நான் நினைச்சல சொந்த பந்த அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் நமக்கு பார்ப்பாங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, அவர் அழைச்சா அவருடைய பிள்ளைகளை எப்படி அவர் நடத்துவார் என்று சொல்லி. ஆமீன். அப்போது அந்த படுக்கைக்கு அப்புறமே ஒரு சண்டை மாதிரி யாருமே வரலை பேசலை. அப்போ நான் ஆண்டவரை ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். அதாவது யோவான் 15:18-19, உலகம் உங்களை பகைத்தா நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாக

அது என்னை பகைச்சுது. ஏன் தெரியுமா? நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை நேசிச்சு உங்கள்ட்ட அன்பு கூர்ந்திருக்கும். நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்துட்டு அதனால உலகம் உங்களை வெறுக்கும். அமேன். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அந்த யோவான் 15:18-19. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் அற்புத அதிசயமாய் அந்த படுக்கையிலேருந்து கர்த்தர் என்னை எடுத்தார். படுக்கையிலங்க நேருக்கு நேராக பிசாசு வந்து என்னோடு கூட போராடும். அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது அந்த ஃபஸ்ட்டு 5 நாள் படுக்கையில எல்லாம் பார்க்க வந்தாங்கன்னு சொன்னேன் பாருங்க. பார்த்துட்டு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போக இங்கேருந்து பிசாசில் 4-5 என் தங்கச்சியோடு போயிருச்சு. அவள் போய் வீட்டுக்குள்ளே போக முடியல. வீட்டை விட்டு வெளியில் கத்தி உருண்டு பிறண்டு கத்துறா, நான் குடியிருக்கிற இடம், உன் அண்ணா அக்காவும் மாமனும் அங்கே வந்துருந்து எங்களை விரட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எங்களால் இருக்க முடியல, அங்கே எங்கே போவோம், நான் தான் உங்கள் அக்காவை படுக்க வச்சுருக்கேன், உயிரை எடுத்துக்கிட்டு தான் போவேன்னு. என்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்டு விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவங்க பதறிப்போய் என்னன்னு எடுத்தா, அண்ணா இந்த மாதிரி உங்கள் குழந்தையாளுக்கு அங்கே வந்துட்டு வந்ததோடு இந்த மாதிரி வந்து பேய் ஆடி அவள் வீட்டுக்குள்ளே வரல, தயவு செய்து நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கண்ணான்னு சொல்கிறாரு. இவங்க சொன்னாங்க, சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என் குழந்தையால் அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க உங்கள் மனைவியேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிசாசானவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அப்படி தான் பேசிட்டு இந்த பால்கார பிள்ளைகிட்ட நான் சொன்னேன்ல, உலகத்துக்கு ஆகாததை எங்களுக்கு ஆகணும், இது அப்படியே அவள் சொல்லியிருக்கிறா, உன் அக்கா இந்த மாதிரி சொல்கிறா, உலகத்துக்கு ஆகாதது எங்களுக்கு ஆகும், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கோம்னு சொல்கிறா, எங்களை வந்து வேதனையாக இருக்குது, எங்களுக்கு இருக்க முடியலை, அவங்க காலி பண்ணாட்டி நான் கொன்றுவேன் அவளைன்னு சொல்லி. எங்க நடந்தது எங்க பாருங்க. ஹல்லேலூயா. சில பேர் பேய் இல்லை நம்ப மாட்டேன் இருக்கு, ஆனால் அதை ஜெபத்தாலும் ஜெயம் தான் ஜெயம் கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னார்ல, அப்போ மனுஷன் 54 மாத்திரம்ல கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான், அந்த வார்த்தையை கொண்டு தான் நான் ஜெயம் எடுக்க முடியுங்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நான் அந்த காரியங்களை கண்டேன். ஆமீன். இப்படி ஜன்னல் ஓரம் படுத்திருப்பேன், எத்தனை சண்டே அவங்க சர்ச்சுக்கு போகாமல் இருக்க முடியும், எப்பா நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி கை 8 தூரத்தில் ஜூஸ் அடித்து வச்சுட்டு எனக்கு குளிக்க ஊற்றி சாப்பாடெல்லாம் கொடுத்து பிள்ளைகள் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, பிறகுதான் அவங்க போவாங்க. அப்படி இந்த ஜன்னல்கிட்ட நான் படுத்திருக்கிறேங்க. நம்ம இந்த கருப்பாடு சம் எல்லாரும் சொல்லும்ல, அது பாதியோட உரிச்சு கட்டி ரெண்டு காலும் மேலே வச்சு தொங்க விட்டா எப்படி இருக்கு? அப்படியாக இந்த தலையிலேருந்து கண்ணம் அப்படி தோல் பிக்கப்பட்டு எரிஞ்சு எரியாத நிலைமையில ஒரு உருவம் வந்து நிற்குது. அப்படி வந்து வந்து வந்து வந்து காட்டுது. அது வரும்போதெல்லாம் என் சரீரம் உச்சியிலேருந்து மண்டை வரைக்கும் குத்துது, கடுக்குது, அப்படியே வந்து வந்து நிற்கிது. நான் அப்படியே படுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி, அப்போ நிறைய வசனங்கள் எனக்கு அதுக்கு முன்பதாக ஆண்டவர் கொஞ்சம் மனப்பாடம் செய்ய கிருபை செய்தார். ஏன்னா பைபிள் படிக்க முடியாது, ஏஞ்சி உட்காரக்கூடாது, மதலாக தான் படுத்திருக்கணும். அப்போ அந்த வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி பெர்க்மான்ஸ் ஐயா பாடல்களை பாடி பாடி பாடி பாடி அப்படியா நான் இருக்கிறேன். அப்போ அந்த வேதனை கரியும் அது வந்தால் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அதுக்கு எனக்கும் போராட்டம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி என்னாகும்? 23:23, யாக்கோப்புக்கு விரோதமான அந்தர்வாதமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லையே. இந்த கொஞ்ச காலத்தில் யாக்கோபை குறித்து யாருக்கு என்னென்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, போ சத்துருவே நீ தலை நசுக்கப்பட்டவன், நீ போ பாதாளத்துக்கு, அப்படியே கட்டி கட்டி கட்டி ஜெபிக்கிறேன். அப்போ என்னுடைய கணவர் வந்தோன்னு சொல்லிட்டு அழுது, ரொம்ப வேதனை ரொம்ப வேதனை. அதுக்கு அடுத்த சண்டே அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு குழந்தை போல வந்து நின்றுக்கிட்டு நான் படுத்திருக்கிற படுக்கைக்கு மேலே தொட்டில் கட்டி பிள்ளை ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்துரு வந்து நின்றுக்கிட்டு என்னை பாடாப்படுத்துது. குழந்தை உருவத்தில் வந்து பலவிதமான காரியங்கள் சொப்பன தரிசனத்தில் அப்படியே படுத்துது. ஒரு நாள் பட்ட பகலில் என்னுடைய கணவர் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க, நான் படுத்திருக்கிறேன். எங்கள் படுத்திருக்கிற அந்த பெட்ரூமுக்குள்ளே உள்ளே அட்டாச்சு பாத்ரூம், அந்த பாத்ரூம் கதவுக்கு நேராக மேலே நல்லா தூக்கி கொண்டை போட்டு பெரிய சகப்பு கலர் பொட்டு வச்சு இப்படி அள்ளி கொண்டை போட்டுருக்கு, குங்குமம்லாம் வச்சுருக்கு, பெரிய பெரிய அந்த கடகமெல்லாம் போடுவாங்கள்ல ஆதி கால அந்த படங்கள் நாடகத்தெல்லாம் போட்டு கீழ்ப்பாட்சி மாதிரி புடவையை தூக்கி வருஞ்சு கட்டிக்கிட்டு அப்படி அகோரமான ஒரு முகம், பெரிய தண்டட்டி மாதிரி ஒரு கம்மல் இந்த போட்டுக்கிட்டு அப்படியே நல்ல சரப்பண்ணி அப்படியெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு காலை தூக்கிட்டு ஒரு அம்பை வச்சுக்கிட்டு நிற்கிது பாருங்க, என்னுடைய நெஞ்சுக்கு நேரம் அப்படியே தூக்கி நிற்கிது. அப்படி ஒரு சரீரமெல்லாம் உடையுது, என் எலும்பெல்லாம் அணு அணுவாக கடுக்குது, அப்படி வலிக்குது, சொல்ல முடியலை, அது என்னால் பார்க்க முடியல, அப்படியே நிற்கிது பல்லு முகமுமா. எனக்கு அது என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏசப்பா ஆண்டவரே என்னை அந்த 9 வயசு அந்த அம்மா போட்ட வியாதியிலேருந்து காப்பாற்றினீங்களப்பா, எனக்கு என்னப்பா உங்கள் சித்த உங்கள் ஊழியத்தை தானப்பா செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது கத்துறேன். நான் அந்த படுக்கையில் இந்த 1.5 வருஷமும் ஒரு நாள் கூட ஊழியம் தடப்படலை சகோதர சகோதரிகளே. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, இதோடு ஆரோனுடைய ஊழியம் முடிஞ்சிச்சு, ஒய்ஃப் படுத்துட்டாங்க, அவரால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? முடியாது, அவங்க நடக்கவே முடியாதான். அப்படி பலர்
கர்த்தர் உங்களை நடக்க வைப்பாருமா, கர்த்தர் உங்களை நடத்துவாருமா? இப்படி சிலர். ஹல்லேலூயா, ஆமேன். கானானை பார்க்க போனவங்க என்ன சொன்னாங்க? ஆமேன். ரெண்டு பேர் தான் நல்ல செய்தி, மீது எல்லாம் துச்செய்தி. அவனுடைய நாமத்தினால அதெல்லாம் நான் விசுவாசித்தேன். அப்படி அப்படி இருக்கும்போது அந்த ஊழியம் ஒரு மாதம் கூட தடை இல்லைங்க. அற்புதமாய் ஊழியம் அங்கே நடத்த தேவன் கிருபை செய்தார். இந்த காரியத்திலையும் இந்த ஊழியத்தப்போ இந்த பிசாசு என் கூட நின்று இப்படியாய் வாதாடுகிறது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அழுகிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜீவனை தந்தா உங்கள் ஊழியத்தை பண்ணுவேன் ஏசப்பா. என்னை கொண்டு உங்கள் சித்த என்ன, எதுக்காக என் தாயின் கருவில் அந்த ஆசையில் என்னை பிரித்து கொண்டு வந்தீங்க, அந்த சின்ன வயசில் உங்கள் வார்த்தையை படிக்க என்ன கொண்டுட்டு போனீங்க, நீங்கள் செய்யப்பா செய்யப்பா. அப்போ என்னால் முடியலாம் ஆண்டவரே. நல்லது, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சபைகளில் அதை பார்க்க முடியாது, ஆனால் ஆட்சியில் பார்ப்போம். அந்த உயிர்த்தெழுதப்போ உயிர்த்த இயேசுவை கைகளை விரித்து முழு அங்கி தையல் இல்லாத ஒரு அங்கி போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உருவத்தில் இயேசு கிறிஸ்து அப்படியே தரிசனமாகி இந்த கையை அவர் விரிக்கும் பொழுது அந்த கையில் உள்ள அங்கி அப்படியே படப்படப்படான காற்றுல பெரிதாகி அந்த சத்துருடைய முகத்தை முற்றிலுமாய் எனக்கு நேராய் மறைத்து அந்த அங்கியிலாலே மறைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நெஞ்சோடு என்ன, ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அணைப்பதைப் போல, ஹல்லேலூயா, அவர் என்னை அணைத்து கொண்டார், அணைத்து கொண்டார். அது பிரமிக்கத்தக்க அதிசயம். அந்த தொடுதல் கிடைச்சிச்சுன்னா பெரிய பாக்கியம். அது யாருக்கும் அவளை சீக்கிரம் கிடைக்காது. அதை கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த அடியாளுக்கு தேவன் கொடுத்து கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் என்னை அவர் அணைக்கும் பொழுது அந்த வலி வேதனை அந்த சத்துரு போராட்டம் அன்றோடு என்னை விட்டு போனது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி, அதோடு மாத்திரமல்ல வியாதி படிக்க நீங்கி ஒரு மாதம் முடிய இன்னும் 6 நாள் இருக்குது. ஐ மீன் அடுத்து வந்து அந்த 1 வருஷம் கழித்து மறு வருஷம் 3 மாதம் கழித்து அந்த 6வது மாதம் வாரத்துக்கு 1 நாள் அதிகாலையில் எப்போதும் 5 மணிக்கு நான் ஜெபமனை எழுப்பிடுவேன். 4:30 5 மணிக்கு இவங்களெல்லாம். அப்போ சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து எழுப்பலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்க. எல்லா பக்கத்திலே கோயில் இருக்கு, சங்கு அங்கே ஊதிட்டாங்க. சரி போயிட்டு ஒரு 2 உள்ளே போனவ தான். நான் எப்படி விழுந்தேன் எப்படி போனேன்னு தெரியாது. ஃபைனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டில் அந்த இது சேர் வச்சு தான் போகணும். ஆனால் நான் அங்கேருந்து மயக்கம் போட்டு விழுந்து அந்த இருக்கிற அந்த டைல்ஸில் இந்த பாருங்க இந்த இடத்துல காயம் வெட்டி 1.5 இன்ச் உள்ளே போயிட்டு கிடக்குற எனக்கு தெரியாது தெரியாது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழித்து அப்படியே ஒரு கரம் 2 கையை வச்சு இப்படி குப்பரப்படுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் பாருங்கள். அப்படியா என்னை தூக்கி அப்படியே நிட்டாடிச்சு. விழுந்தவங்க ஒரு கையை அங்கங்கே பிடிச்சி சப்போர்ட் பண்ணி எழுந்திருப்போம், இல்லை அப்படியே தூக்கி அப்படியே நிப்பாட்டினுச்சு. யாரா நம்மளை நிப்பாட்டுறா? பாத்ரூம் கதவு சாத்தின மாதிரியே இருக்குது, யாரும் எழும்பலை. 2 லைட்டும் எரியல, பாத்ரூம் லைட்டு மட்டும்தான் எரியுது. அப்படியே தூக்கி நிப்பாட்டியாச்சு. நான் அந்த கையை தொட்டு தொட்டு பார்க்குறேன், யார் என்னை தொட்டது, யார் தூக்குனது? அது அந்த பேபி பிறந்த உடனே நம்ம பிறந்த அந்த டைம் பிள்ளைய தொட்டால் எப்படி சாஃப்ட் இருக்கும், அதை விட மென்மங்க அது சொல்லவே முடியாது. அப்படி சரீரம் யாருக்கும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படியாய் அந்த 2 கைகளும் சரியான கலர், அந்த வெள்ளை அந்த நாட்டு ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிங்க்கு, அப்படி அவருடைய 2 கைகளும் அப்படி அவ்வளோ சாஃப்ட்டு தொட்டு தூக்கினார். என் மூளை சொல்லுது தண்ணி வச்சு கழுவுனா பிளட்டை அரெஸ்ட் ஆகுன்னு சொல்லுவாங்களேன்னு. டேப் அப்படி திறக்க போகிறேன், மூடு, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு என்னும் 3 முறை அந்த சத்தம். சுற்றி சுற்றி திரும்ப பார்க்குற யாருமே இல்லை. ஓகே அப்படியே அதை டேப்பை மூடிட்டு மெது மெதுவாக அதுக்கப்புறம்தான் நான் செவுறு சப்போர்ட்டுக்கு பிடிக்கிறேன். அப்படியே பிடிச்சி வந்து சத்தமும் இல்லை, மெதுவாக அங்கே அந்த வாஷிங் மிஷினை பிடிச்சிட்டு, ஏங்க ஏங்க நான் இப்படி விழுந்துட்டேங்கன்னு என் பிள்ளை கணவர் எல்லாம் வாரி அடித்து ஓடி வந்து என்னை பார்த்து, என் கணவர் என்னை தொட்டது தான் தெரியும், நான் மயக்கமாயிட்டேன். பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடு 1.5 இன்ச் உள்ள வெட்டி ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு, இப்படி விளந்துட்டு அப்படியே. என் பிள்ளைங்களாம் பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் என்னை கண்ணாடியில் காட்டுங்கன்னு. டேடி அம்மாவுக்கு தயவுசெய்து காட்டாதீங்க, வேண்டாம் வேண்டாம், என் பெரிய மகள் அழுகிறா, இவங்களும் வேண்டான்ட்டாங்க. டக்குன்னு ஒரு ஈரத்துணியை வச்சு கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு. எங்கே போகிறது, கையில் என்ன 600 ரூபா இருக்குது, அவ்வளோதான். எங்கே போகிறது, என்ன செய்கிறது, யார்கிட்ட கேட்குறது, அவங்களும் என்ன பண்ண தெரியாமல் ஒரு ஆட்டோக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சரி ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொன்னால் இங்கேருந்து கேட்க எனக்கு இந்த நாங்கள் குடியிருக்கிற அந்த காஜாமல் அதெல்லாம் சுற்றி சுப்பிரமணியபுரத்தில் ஒரு 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி வாரம், கொரோனா டைம்னு திறக்கலை, இல்லை டாக்டர். அதோடு திரும்ப போய் ஒரு ஆஸ்பத்திரியில் காசு கூட வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள், ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரிக்கே திரும்ப போனோம், வேறு வழி இல்லை,
போனோம். போனால் அவங்க விழுந்த இது இருக்கதை பார்த்துட்டு என்னை விழுந்துட்டிங்களான்னு கேட்டாங்க. விழுந்துட்டேன்னு சொன்னால் அட்மிட் போட்டுவாங்களே, கூட காசாகுமே, என்ன செய்ய? ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிங்க சொல்லிட்டு, இல்லைங்க வலிக்கு விட்டு மயக்கமாகி விழுந்துட்டு, மயக்கம் போட்டு தானே விழுந்தீங்கன்றாங்க. இல்லை வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்க டைல்ஸ்லன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மயக்கம்னா பிபி அதெல்லாம் செக் பண்ணு, அட்மிட் ஆகு, உங்களுக்கு லோ சுகர் அப்படி சொல்லிவிடுவாங்களே, என்ன செய்ய அப்படின்ட்டு. ஆனால் அவங்க காயத்தை பட்டு திரும்ப கேட்குறாங்க, இல்லைங்க இது மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லுதுங்க. எப்படி பாருங்க ஆண்டவர் ஞானம்? நான் திரும்ப இல்லைங்க வலிக்கு விட்டு தாங்க, இது அந்த டைல்ஸ் வலிக்கு விட்டு தாங்க விழுந்துட்டேன்னு. தையல் போட்டு முடித்தா 900 ரூபா பில்லு, என்ன செய்ய? திரும்ப அங்கேருந்து ஃபோன் பண்ணி திரும்ப ஓடி போய் அடுத்த நாள் குழுவுக்கு வச்சு இந்த காசை எடுத்துகிட்டு கணவர் ஓடி வந்தாங்க. அதை கொடுத்துட்டு நான் ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் தெரியுமா சகோதர சகோதரிகளே? கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரையே நோக்கி பார்க்குற நம்ம முகங்களை அவர் வெக்கப்பட்டு போக விடாத தேவனாக இருக்கிறார். அதுக்கு உயிருள்ள சாட்சி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடிப்பிடித்து அந்த பொல்லாத சத்துருக்கு என்னை விலக்கி அவர் காத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதோடு அந்த வீட்டில் உள்ள அத்தனை பிசாசும் ஓடிச்சு. அப்புறம் என்ன தர்மம் வச்சார் கர்த்தரங்களை? நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பருவதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் குடியிருக்கிற அந்த பெரியார் நகர் பகுதியில் இன்ற வரைக்கும் அற்புதமும் அதிசயமாய் கர்த்தரங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுற வீடு எதுனா எங்கள் வீட்டை காட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே கிராஸான பிசாசு அநேகர் அங்கே கீழே விழத்தள்ளி அநேகர் காயப்பட்டு கிடந்து ஒரு இஸ்லாம் சகோதரர் தேடி வந்து சொன்னார், பிரதர் ரொம்ப நன்றி, நீங்க குடி வந்து உங்க வீட்டில் அந்த ஜெபம் பண்ண பிற்பாடு தான் பின்னாடி நாங்கள்லாம் நிம்மதியா இருக்கிறோம். ஏன்னா அந்த பிசாஜ் டங்கு டங்குன்னு வரும் போகும், வாலிப பிள்ளைகள் யாருமே போக முடியாது வர முடியாது, அவ்வளோ போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம், இப்ப விடுதலையா இருக்கிறோம். நாங்க இல்லை, உன்னை நீ அல்ல புரஜாதியே சொல்ல கடவுள் சொன்ன மாதிரி அவங்க தேடி வந்து பார்த்து என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போனாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் அதில் உள்ள சத்துரு எல்லாம் வெளியானது. இப்போ கூட அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க? 7வது வருஷம் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியா நல்ல வசதி வாய்ப்போடு கர்த்தர் அந்த வீட்டில் தேவன் குடியிருக்க பண்ணியிருக்கிறார். இப்படி கடந்து போய் கொண்டிருந்த எங்களை கர்த்தருடைய வார்த்தை வசனத்தாலும் அந்த படுக்கையில் எல்லாரும் போய் பைபிள் ஸ்டடி பிஹெச்டி முடிப்பாங்க, ஆனால் அந்த படுக்கையில் ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி கொடுத்து கர்த்தர் என்னோடு கூட பேசி அடுத்து என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் திட்டமாய் விளக்கினார். நீ படுக்க மாட்ட, உன் கால்களை மான் கால்களை போலாக்கி பூமியின் உயர் ஸ்தலங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ஆபகூப் 3:18. அப்படி வார்த்தை வசனத்தால் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதுபோல அந்த ஜோசப் செல்வராஜ் அந்த பாஸ்டர் ஓடி வந்து அவரெல்லாம் என்ன அளவுக்கு முடியுமோ அவ்வளோ உதவிகளை செய்து ஒரு சகோதரன் தகப்பனை போல அவர் விழிச்சிருப்பார். என்னுடைய வீட்டுக்காரர் நீங்க கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பிரதர்ம்பார் நைட்டில் வந்து, ஏன்னா இரவு பகல் தூக்கம் வராது பாருங்க. அப்போ மறக்க முடியாத அந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் அப்படியாய் கர்த்தர் உதவி செய்து கர்த்தர் நடத்தி அந்த ஊழியத்துக்கு என்னை பலப்படுத்தி ஆண்டுடைய பெரிதான கிருபையினால 2021 ஆகஸ்ட் 5 ஆமீன் அந்த படுக்கையில் கொடுத்த தரிசனம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவர் சொன்ன அந்த சிச்சுவேஷன்ஸை ஜெபிக்கும் வந்தபோது தாசர்கள் மூலமாக வெளிப்படுத்தின காரியம்லாம் நாங்கள் கோயம்புத்தூரை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போது செழிப்பாக இருக்கிற மலைதேச பகுதின்னு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தொழுயரை தாண்டி இருக்கிற தம்பம்பட்டி ஆத்தூர் சேலம் ரூட்டு திருச்சியிலேருந்து கரெக்டாக அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர். கர்த்தர் அந்த படுக்கையில் பேசி அவனுடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி 1 வருஷம் 3 மாதம் ஆகிறது. அங்கே ஒரு சபையை தொடங்கி அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி எழுப்பி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியம் செய்யலாம், அல்லது விசுவாசியாக இருக்கலாம், அல்லது பிரஜாதி மக்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளெல்லாம் கைவிட்டுட்டார்களே, யாரையும் என்னை நேசிக்கலையே, என்னென்ன கேட்கலையே, ஆபத்தில் எனக்கு உதவலையே நினைக்கலாம், உதவ வேண்டாம். அவங்க செஞ்சிருந்தா இன்னைக்கு என்ன சொல்லி காட்டுவாங்க. 5000 கொடுத்தவங்க அதை தாங்கன்னு கேட்டாங்க பாருங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தந்தா யாரும் திருப்பிக்கு நம்ம கொடுக்க அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இன்னொரு வார்த்தை இருக்குது இல்லையா, கர்த்தரால் வருகிறதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம், மனுஷனால் வந்து அது என்ன நமக்கு, அது கண்ணி. இன்னைக்கு யாரும் என்னை பார்த்து ஏன் என்னுடைய நான் சுகம் இல்லாமல் இருந்து பார்க்க வரலன்னு என் அக்கா தங்கச்சி கேட்க முடியாது பாருங்க. ஏன் இதை செய்யலைன்னு கேட்க முடியாது பாருங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் டம்ளர் வெந்நீர் கூட அவங்க வச்சு நான் குடிக்கலை, என் பிள்ளை புருஷன் குடிக்கலைங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரும்
பலனகர்த்தர் கணவருக்கு தந்தார். அநேக பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்தார்கள், உதவினார்கள், தாங்கினார்கள். நான் சொன்னால் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. எங்களை நேசித்த ஒவ்வொரு சகோதரர்களும் செய்த உதவி ஒத்தாசை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எப்படி அற்புத அதிசயமாக அவர் நடத்துகிறார் என்று சொல்லி அந்த சாட்சிக்கு உயிருள்ள சாட்சியாக கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். இன்னும் நான் செத்து போய் சில மணி நேரங்கள் கழித்து உயிர் கொடுத்தார். அந்த அனுபவம் வந்து செத்து போன நமக்கு தெரியாதில்ல, என்னுடைய கணவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு சித்தமான ஒரு முறை அவங்க சொல்லுவாங்க, இப்படியா கர்த்தரங்களை ஊழிய பாதையிலே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய நாங்கள் அறியாதது எட்டாதது எப்படி இவன் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், மூணு பொம்பளை பிள்ளைகள். ஆமேன். மனிதர்கள் அப்படி நினைச்சாங்க, தேவன் நினைச்ச தடைபடாது. எங்களுடைய பெரிய மகளை கிருபையாய் பி ஆப்தமெட்ரிஸ் தேர்ட் இயர் பிள்ளை படிக்க கிருபை செய்திருக்கிறார். ரெண்டாவது மகள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய மூன்றாவது மகள் 11th பயோமேக்ஸ் குருப்படுக்க கிருபை செய்திருக்கிறார். இதில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுத்து வளர்த்தோமோ இல்லையோ கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே வளர்த்தாங்க. என் பிள்ளைகள் காலையில் டெய்லி எழுந்து ஜோம் பண்ணிட்டு வசனங்கள் சொல்லி செபிச்சேன்ட்ட வந்து என்ன ஜோமனன் சொன்னாதான் நான் டீ டிஃபன் கொடுப்பேன். பைபிள் படிக்கலை செபிக்கலைன்னா நீ அப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடாட்டி சாக மாட்ட மகளே, கர்த்தரை தேடாட்டி செத்து போயிடுவோம் ஆத்துமா. இப்படி தான் கர்த்தருக்குள்ளே வளர்த்து கர்த்தர் கிருபையா இன்னைக்கு பிள்ளைகளை ஒர்ஷிப் எடுக்க செய்து குடிக்க வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆண்டவர் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சாட்சியாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். நல்லா பாட வேதத்தை எடுத்து வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அநேக யூத் மீட்டிங்கில் பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. இது இன்னொரு பெரிய சாட்சி. என்னுடைய சின்ன மகள் சொன்னால் 10th வரச்ச என் ரெண்டு மகளையும் பார்த்து, நீங்கள் ரெண்டு பேரும் செய்யாத ஒரு காரியத்தை நான் 10th செஞ்சு அம்மா அப்பாவுக்கு நல்ல பெருமையை தேடித்தருவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, என்னன்னா நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படி சொல்லி. ஆண்டோடைய நாமத்தினால பிள்ளைகள் எல்லாமே நல்லா படிப்பாங்க. அப்படி அவள் படித்து இருக்கும்போது கடைசியாக எக்ஸாமுக்கு ஒரு 20 days பிஃபோர் என்னுடைய பிள்ளைக்கு சரியான வைரஸ் ஃபீவர். ஒரு 6-5 இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். 22 என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலை. ஃபஸ்ட்டு அந்த என்னது ஃபஸ்ட்டு எக்ஸாமே அவள் எழுதலை. 3 revisionல் ஃபஸ்ட் ரிவிஷன் எழுதலை. செகண்ட் டிவிஷன்லாம் டோட்டலி அவள் வந்து ரொம்ப பிள்ளை வந்து என்ன ஆகிட்டா, டயர்ட் ஆகிட்டா. முன்னாடி மாதிரி அவளால் படிக்க முடியலை. ஆனால் வசனத்தை மட்டும் உரிமை பாராட்டி உரிமை பாராட்டி நான் சொல்லுவேன், ஆண்டவர் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்தினகோ காய்கறிகளை சாப்பிட்ட போது 10 சமர்த்தனா வைத்தது போல என் பிள்ளைகளை வைங்க ஆண்டவரே அப்படி சொல்லி சொல்லி, கர்த்தாவே நீங்கள் உங்களை சேவிக்க பிள்ளைகளை சேவிக்காத வித்தியாசத்தை காட்டுங்க இப்படி ஜெபித்தேன். கர்த்தருடைய நாம மகிமைப்பட ரிசல்ட் வந்துச்சு. என் பிள்ளை 475. அப்போ அவங்கவுங்க மார்க்கு தானே வரும். பார்த்தோன்னே அவள் போய் பெட்ரூமில் உட்காந்து அழுகிறா. நானும் ஒரு பக்கம் ரொம்ப உடைக்கப்பட்டேன். ஐயோ அவள் 490 எபோ எடுப்பேன் மம்மின்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஆனால் மார்க்கு 25 குறைஞ்சி போச்சு. எத்தனை பேர் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க அப்படி சொல்லி அவள் ஒரு பக்கம் அழுக, நான் ஒரு பக்கம் நிற்க. எங்கள் வீட்டில் அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே பார் புள்ள அழுகிறா, நீ அழுதினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா பிள்ளை யாரோ வந்திருப்பாங்கப்பா ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு. அவளை வேணாம் மம்மி வரல, லேட்டாக போய்க்கலாம் ஸ்கூலுக்குங்கிற மக்களை, நீ வா நீ தான் ஃபஸ்ட்னு அப்படி நான் சொல்லி அவளை தேத்துறேன். இல்லை மம்மின்னு அழுகிறா. இவங்க சொன்னாங்க, கிளம்புங்க ஸ்கூலில் ஒரு அதிசயம் உங்களுக்கு காத்திருக்குன்னு. ஹலேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், சரிப்பா உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கிடவுது, அப்படியே வரோம். எமி வார, நமக்கு ஸ்கூலில் ஒரு அதிசயம் காத்திருக்கு. கிளம்பி போயாச்சு. அந்த வந்த மார்க்கை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுனாங்க. ஜெராக்ஸ் சென்டருக்கு போகிறோம். எங்களுக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த தம்பி, அக்கா பாப்பா மார்க்கை நான் சொல்கிறேன். ஆனால் பாபு அவன் ஃபஸ்ட்டு வரமாட்டாப்போ, 25 எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கப்பான்னு. ஏக்கா போமா, இங்கே பாரு எமி நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு போங்கிறான் அவனும். சரிப்பா அடுத்து நீ சொல்கிற விசுவாசிக்கிறேன். அப்படியே போகிறோம். போனால் அந்த கேட்டுக்கு போக மாட்டேங்கிறா. தெரிஞ்ச மிஸ் இருக்காங்க, மார்க் குறைஞ்சிச்சு என்னை கேள்வி கேட்பாங்க. இந்த கேட்டுக்கு வாங்கினேன் என்னை கூப்பிட்றா. அப்போ ஃப்ரெண்டு வர, அப்பா காத்திருப்போம் வாங்க இந்த பக்கம். வாமா போகணும், வேண்டாம் மாமி இந்த பக்கம் வாங்கணும். அடுத்த வாசல் வழியாக உள்ளே போகிறோம். உள்ளே இந்த வார பிள்ளைங்க எல்லாரும் கை கொடுக்குது ஓடி வந்து, ஏன்ப்பா என்னப்பா என்னப்பான்னு கேட்குறேன். என்ன ஆண்டி உங்களுக்கு தெரியாதா, ஏமி தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 25 எத்தனையோ பேர் வந்திருப்பாங்கன்னு நான் போகிறேன். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி யாரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. HM கேட்குறாங்க, இவளுக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டு மற்ற பிள்ளைகள் போடணும்னு காத்திருந்தேன், இவளை லேட்டாக வாரீங்கன்னு சொல்லி. ஆமேன். அப்போ பிள்ளைகளோட வாயின் வார்த்தையை அவர் அங்கீகரிக்கிற தேவன். பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லிகிட்ருக்கேன், மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும்.
என்னுடைய மகளுக்கு இப்போ காலேஜில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க கிடைச்சதும் பெரிய அதிசயங்க, பெரிய சாட்சிகள் இருக்குது. கர்த்தர் அவளை தூத்துக்குடி போப் இன்ஜினியரிங் காலேஜ் சாயர்புரத்தில் பிள்ளையை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலும், அதுபோல் என்னுடைய பெரிய மகளுக்கு படிக்கிற காலேஜில் எல்லா இதை ப்ரொனன்சியேஷன் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே எல்லோரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆமே நீ எங்கே படித்தேன்னு கேட்பாங்க. எல்லாத்துலேயும் பிள்ளை இதுவரைக்கும் முதன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி சொல்லவும் நேசிக்கவும், பிரஜாதிகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லவும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஊழிய பாதையில் ஆண்டவர் பிள்ளைகளையும் எங்களையும் அப்படியாய் பயன்படுத்தி அற்புத அதிசயமாய் சொன்னப்பல அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அவனுடைய கடமையை மாத்திரம் வசனத்தை மாத்திரம் விசுவாசித்து அறிக்கை செய்து அவரை நம்பி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் இம்மட்டங்கள் நடத்தியிருக்கிறார். ஒன்று தெரியுமா சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 80,000 வரைக்கும் கூட நாங்கள் செய்கிற அந்த ஊழியத்தை, அதாவது எழுப்புதல் ஊழியத்தை, மறுரூபர் எழுப்புதல் ஊழியமாக கடந்த ஜனவரியில் ஆண்டவர் பேர் மாற்றம் கொடுத்து இதுவரைக்கும் அவ்வளோ மாதத்துக்கு ஊழிய செலவுகள் செய்து ஊழியத்தை செய்யும்படி தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் உண்ண உடுக்க உறங்க தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்ததில்ல. நல்லா நினச்சிக்கோங்க, என்னுடைய ஏடிஎம் பரலோகத்தில் அங்கே பிள்ளைங்களாம் உங்கள் அம்மா அப்பா என்ன ஆக்குபேஷன் கேட்பாங்க இல்லையா, கேட்டுட்டு என்ன ஒர்க்குன்னு, அப்போ நான் சொல்லுவேன் உங்கள் அம்மா அப்பா இங்கே இல்லை வேலை, எங்கள் அப்பாவுக்கு வந்து பரலோகத்தில் உள்ள வேலைன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லுவேன். ஆமேன். இங்கே செய்கிற வேலைக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தாங்க, அங்கே செய்கிற வேலைக்கு அளவே இல்லாதது. அந்தந்த நேரத்தில் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற கர்த்தர். ஆமீன். தேவை

0: அப்படியாய் நம்முடைய தேவைகள் பெருகும் போது சிக்கி தவிக்காதபடி வெக்கப்பட்டு போகாதபடி கத்தர் எனக்கு அதிக அநேக நன்மைகளை செய்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்த இயேசு யார் என்று அறியாத நான் எனக்கு செய்வாரா? உங்களுக்கு தான் அதிகமாய் செய்வார். ஹாலெலூயா, ஹாலெலூயா. அவர் நம்மை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அற்புத அதிசயங்களை செய்யவல்ல தேவனாயிருக்கிறார். ஆமேன், ஹாலெலூயா, ஆமேன், ஆமேன்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம். குடும்ப நல வழக்குகளை கையாண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய 10 கட்டளைகளை இன்னைக்கு சொல்றேன். 1. உங்கள் மகன் மற்றும் மருமகளை உங்களோடு ஒரே வீட்டில் இருக்க நிர்பந்திக்க வேண்டாம். இடைவெளி பிரச்சனைகளை தவிர்க்கும். 2. உங்கள் மருமகளை உங்கள் மகள் போல் பார்த்து கொள்ள வேண்டாம். உங்கள் மகனின் மனைவியாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகனை திட்டுவது போல் அவளை திட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அவள் காலத்திற்கும் அதை நினைவில் வைத்திருப்பாள். தன்னை திட்டுவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் தன் தாயாருக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று நினைப்பவள் அவள். 3. உங்கள் மருமகள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் மற்றும் குணமுள்ளவளாயிருந்தாலும் அது உங்களை பாதிக்க வேண்டாம். அது முற்றிலும் உங்கள் மகனின் பிரச்சனை. 4. உங்கள் மகனின் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். 5. உங்கள் மகனும் மருமகளும் சண்டையிடும்போது காது கேளாதோர் போல் இருந்து கொள்ளுங்கள். 6. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்களை வளர்க்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பு. 7. உங்கள் மருமகள் உங்களை கவனிக்கவும் நேசிக்கவும் அவசியம் இல்லை. அது உங்கள் மகனின் கடமை. இதை நீங்கள் உங்கள் மகனுக்கு நன்று புரிய வைத்திருக்க வேண்டும். 8. நீங்கள் பணி ஓய்வு பெற்ற பின் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். 9. உங்கள் பணி ஓய்வு காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்கள் மகனிடம் கொடுக்க வேண்டாம். 10. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சொத்து இல்லை. அவர்கள் உங்கள் பிள்ளைகளின் விலையேறப்பற்ற பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகளையும் நாம கடைபிடிச்சா மாமியார் மருமகள் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய நாம வாழுவோம், அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுவோம். மனிதனை படைச்ச உடனே தாய் தந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் சொன்னதை கேளுங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.